0: பல சமயங்களில் அவிசுவாசிகள் இயேசுவை புறக்கணிப்பதற்கு நம்முடைய நடத்தையும் பழக்க வழக்கமும் காரணமாக இருக்கிறது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேவனே எங்களுக்கு தேவையில்லை என்ற உலக மக்களின் பேச்சே இன்றைய திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அநேகர் தங்கள் வாழ்விலே திருச்சபை ஒரு பொருட்டாக எண்ணுவதே கிடையாது. இந்த நிலை ஏற்படுவதற்கு விசுவாசிகளாகிய நாமே காரணமாயிருக்கிறோம். ஆதலால் நாம் நம் நடத்தையில் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றாகும். நம் வாழ்க்கையை பார்க்கும் அநேகர் நாம் பின்பற்றும் விசுவாசத்தை தங்கள் வாழ்விலே கடைபிடிக்க மனதில்லாதிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் நம் நடத்தையில் எவ்விதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், எவ்விதம் கிறிஸ்துவை அறியாத நண்பர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வோம்.
0: மாறாத அன்புடைய மகத்துவமான தேவநாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு தனிநபரின் நித்திய முடிவை மாற்றக்கூடிய செய்தி நம்மிடம்தான் இருக்கிறது. ஒரு நபரின் குடும்ப உறவுகளிலே, நட்பிலே சிதைந்து கிடக்கும் உறவுகளை பண்படுத்தும் நபர் யார் என்பதையும் நாம் தான் அறிவோம். அந்த செய்தியும் அந்த நபரும் நம்மிடம் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை கொலோசியர் 4:5-6 நாம் காணலாம். இந்த நாள் செய்தியிலும் கிறிஸ்துவை அறியாத மக்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அறிந்து கொள்வோம். சரி, கிறிஸ்துவை அறியாத நபரை நாம் எவ்விதம் நடத்துகிறோம்? இந்த கேள்விக்கான பதிலையே பவுல் மேற்சொல்லப்பட்ட வசனங்களில் கூறியுள்ளார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொலோசியர் 4:5-6 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. வேதாகமத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துவை அறியாத மக்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்படுவதற்கு உங்களிடமும் என்னிடமும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்த வேண்டும். இரண்டாவது, திருமுழுக்கு எடுப்பதற்கு நேராக அவர்களை அறிவுறுத்த வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் சீசர்களாக மாறவும் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளவும் தேவ வசனங்களை கற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும். நான்காவதாக, அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் தேவனுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இவ்விதம் நாம் அவர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதை எப்படி செய்வது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு முக்கிய கேள்வி. அவர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட நம்மிடம் இரண்டு வழிமுறைகள் உள்ளது என பவுல் இங்கே கூறியுள்ளார். அதில் முதலாவது வழிமுறை நாம் ஞானமாக நடந்து கொள்ளும் தன்மையாகும். அதாவது நம் நடத்தை. இந்த உண்மையானது கொலோசியர் 4:5 உரைக்கப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், நம் நடத்தை தேவனை அறியாத மனிதர்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்திலே பவுல் சொல்கிறது என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை பார்க்கும் மக்களுக்கு நாம் சொன்ன காரியங்கள் எவ்வளவு மெய்யானது என்பது ஊர்ஜிதமாகிறது. அவர்கள் நம் வாழ்வை பார்க்கும்போது பல சமயங்களில் நடைபெறுவது என்னவென்றால், நாம் சொல்லும் உண்மைகளை கேட்க ஆவலுடன் இருப்பார்கள். சில சமயங்களில் என்ன ஆகிறதென்றால், நம் நடத்தையை பார்க்கும் தேவனை அறியாத மக்கள் நாம் சொல்லும் எந்த ஒரு காரியத்திற்கும் செவி கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருப்பதும் இல்லை, அதன் பேரில் அவர்கள் கவனம் செலுத்துவதும் இல்லை. அவர்கள் தாங்கள் கேட்டதை நம் வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமும் நம் வாழ்விலே பார்ப்பதை நம் வாய்ச்சொல்லின் மூலமும் நிதானித்து பார்க்கிறார்கள். ஆகவே நம் நடத்தை முதன்மையான இடத்தில் இருக்கிறது. நம் வீட்டில் இருக்கும் போதும், நாம் பணி செய்யும் இடத்தில் இருக்கும் போதும், நம் நண்பர்களுடன் இருக்கும் போதும் நம் நடத்தை எப்படியாக இருக்கிறது என்று மற்றவர்கள் பார்க்கின்றனர். இதை பற்றிதான் பவுல் இங்கே குறிப்பிட்டுள்ளார். ஆம் அன்பானவர்களே, நம் நடத்தை மிகவும் முக்கியமானதாகும். நீங்களும் நானும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பவுல் 5 கூறியுள்ளார். நம் நடத்தை எந்த ஒரு குறை கூறுதலுக்கும் மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு ஞானமுள்ள நடத்தையாக இருக்க முடியும். இது ஏதோ பேச்சில் மட்டும் இடம்பெறும் நடத்தை அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய நடத்தை. அது தேவ கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டிய நடத்தை. ஞானமுள்ள நடத்தை என்றால் நம் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டிய நடத்தை. விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறியாத மக்கள் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் சூழ்நிலைகளை புரிந்து அதை சரியான முறையில் கையாள தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு தேவை ஞானம். அந்த ஞானத்தை நான் எவ்விதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், இந்த ஞானம் நமக்கு தேவை என்றால் வேதத்தின் உண்மைகளை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறியாதிருக்கும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஞானவானாக இருக்கவே முடியாது. காரணம், ஒருவருக்கு ஞானம் இருக்கிறது என்றால் அவர் யாவற்றையும் தேவ கண்ணோட்டத்திலே பார்க்கிறவராக இருப்பார். இதை மற்றொரு வகையில் சொல்வோம் என்றால், நம் சூழ்நிலைகளை தேவ கண்ணோட்டத்தில் பார்த்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதே ஞானவான்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாகும். தேவ ஞானம் தேவை என்றால் நம் அறிந்து கொண்டபடி வேத அடிப்படை போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஒரே முயற்சியில் வேதாகமத்தின் உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அடிப்படை உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய வேண்டும். இவ்விதம் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேத உண்மைகளை கற்றுக்கொண்ட நாம் அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதாவது நம் சொந்த வாழ்விலே அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் பணி செய்யும் இடத்திலும், நம் நண்பர்கள் மத்தியிலும், நம் கஷ்டமான நிலைமைகளிலும் அந்த உண்மைகளை பயன்படுத்தி வாழலாம். கற்றுக்கொண்ட உண்மைகளை அபியாசப்படுத்த வேண்டும். முதலாவது, வேத உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கற்றுக்கொண்ட உண்மைகளை வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, உண்மைக்கு அதாவது சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததினால் ஏற்பட்ட பின் விளைவுகளை மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இங்கே நாம் செய்தது என்ன? நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம், அதை நம் வாழ்வில் அபியாசப்படுத்தினோம், அதன் பின்பு அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளை கவனித்து பார்க்கிறோம். அதாவது, தேவன் இவ்விதம் சொன்னார், நான் அதை செய்தேன், அதனால் இன்ன விதமான விளைவு எனக்கு ஏற்பட்டது என்று நாம் சொல்கிறவர்களாக இருப்போம். தேவன் சொன்ன பிரகாரம் நாம் ஒன்றை செய்ய துவங்கினால் அவர் எண்ணுவதற்கு ஏற்ற பிரகாரம் காரியங்களை கற்றுக்கொள்ள துவங்குவோம். தேவன் எண்ணுவது என்ன? நான் சொல்லும் உண்மைகளை நீ செய்யும்போது இன்ன விதமான நன்மைகளை நான் நடப்பிப்பேன் என்பதுதான் தேவனின் எண்ணமாக இருக்கிறது. தேவனாகிய நான் இதை சொன்னேன், என் பிள்ளையாகிய நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று அவர் கூறுகிறார். அவ்விதம் நாம் செய்யும்போது தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்கிறோம். தேவ கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்க துவங்குகிறோம். அன்பானவர்களே, தேவன் ஒன்றை சொல்வாரேயானால் அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயம் நமக்கு கிட்டும் நன்மை என்ன என்பதை திட்டவட்டமாக அறிந்திருப்போம். அன்பானவர்களே, இதுவரை நாம் 3 படிகளை அறிந்து கொண்டோம். 1, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 2, அந்த உண்மையை வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். 3, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை நாம் மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். 4, கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்ன என்பதை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டும். இதன் மூலம் நாம் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதில் வாஞ்சையுள்ளவர்களாக இருப்போம். நாம் விழிப்புள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களின் வாழ்வையும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களின் வாழ்வையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்விதம் செய்யும்போது அனைத்து காரியங்களையும் தேவன் காண்கிற விதமாக காண துவங்குவோம். அன்பு நண்பனே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்க்கும் விதமாய் செய்யும் போது அது நம் நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவிசுவாசிகளுக்கு தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய காரியங்களை காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தில் அங்கத்தினராக மாறாத பட்சத்தில் உங்கள் கண்கள் ஆவிக்குரிய ரீதியில் திறக்கப்பட்டதாக இருக்காது. அதனால்தான் யோவான் 3:7 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இயேசு கூறினார். ஒரு நபர் இரட்சிப்படையும் போது அந்த நபர் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அந்த ஒரு அனுபவமே நம் ஒவ்வொருவருக்கும் புதிய கண்களையும் மனதையும் தருகிறது. அதனால் மாத்திரமே நாம் தேவன் பார்க்கிற விதமாக காரியங்களை பார்க்க முடியும். இங்கே தேவன் தருகிற பாடம் மிகவும் எளிதானது. அது காரணத்தையும் விளைவையும் சார்ந்தது. நாம் ஒன்றை செய்வோம் என்றால் அதுவே நிகழும் என்பதுதான் அந்த அடிப்படை உண்மை. அவ்விசுவாசிகளுக்கு முன்பு நம் வாழ்க்கையானது தவறுதல்களை செய்யும் வாழ்க்கையாகவும் தப்பிதங்களில் தடுமாற்றம் கொள்ளும் வாழ்க்கையாகவும் இராமல் தேவனுடைய ஞானம் நம் வாழ்வில் செயல்படுவதை அவர்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதனாலே நம் நடத்தையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என பவுல் கூறியுள்ளார். நம் நடத்தையிலே எப்படி ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும் தெரியுமா? முதலாவது, நாம் நம் நடக்கையிலே ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும். அதுவே ஒருவருடைய வாழ்வில் ஞானத்தை வளர்க்கும் செயலாக இருக்கிறது. ஞானம் தேவனுடைய வரம்தான். ஆனாலும் இது நம் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. தேவனை அறியாத நபர்களிடம் எவ்விதம் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தலாம்? அதாவது அவர்களுடன் நாம் எவ்விதம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, நம் நடக்கை சரியான முறையில் இருக்கும்போது இயேசுவின் அன்பை அறியாத மக்களிடம் தாழ்மையுடன் நடந்து கொள்வோம். நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் போதும் உதவி செய்யும் போதும் நடைபெறும் செயல் நம்மை நிச்சயம் பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். தேவனை அறியா மனிதர்களை நாம் அவரண்டை வழிநடத்த துவங்கும் போது அவர்கள் இருக்கும் சூழ்நிலையில் சென்று அவர்களுக்கு நாம் உதவலாமே. இதுவே மனிதர்களை சந்திக்க வேண்டிய முதல் வழி. பணிவிடை செய்யும் தன்மையுடன் அழிந்து கொண்டிருக்கும் நம் மக்களை நாம் சந்திக்க முன்வர வேண்டும். இரண்டாவதாக, பணிவிடை செய்யும் தன்மையோடு கூட தேவனை அறியா மக்கள் இருக்கும் வண்ணமே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். இங்கே அவர்கள் செய்வதை நாம் ஆமோதிக்க வேண்டும், அவர்கள் போலவே நாம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் இருக்கின்ற வண்ணமாகவே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு புறம்பே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபைக்கும் தேவ கிருபைக்கும் வெளியே இருக்கிறார்கள். மட்டுமன்றி அவர்கள் இருளில் நடக்கிறார்கள். உண்மைக்கு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களை தேவனிடமிருந்து தூரப்படுத்திக் கொண்டு மனம்போன போக்கிலே வாழ்கிறார்கள். அதனால் நாம் அவர்களை இருக்கும் வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வதோடு அவர்கள் எந்த நிலையில் காணப்படுகின்றனர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நான்காவதாக, தீமையாக தோன்றுபவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். நாம் செய்யும் செயல் ஒருவேளை நம் கண்ணோட்டத்திலே சட்ட ரீதியிலே சரியாக இருக்கலாம். ஆனால் அது தேவனை புதிதாக கிட்டிச்சேரும் நபருக்கு தடையாக இருந்தால் அதை தவிர்த்தல் மிகவும் அவசியம். ஐந்தாவதாக, தயவு நமக்கு அதிகம் தேவை. தேவனை அறியாத மனிதர்களுடன் நாம் தயவாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் தயவுடன் நடக்கும்போது நமது ஞானமான நடக்கையை வெளிப்படுத்துகிறோம். அதனால் நம் மக்களை நம் பக்கமாக ஈர்க்காமல் நமக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பேசுகின்ற நற்செய்தியானது நம் நடத்தையிலும் நம் வாழ்க்கையிலும் காணப்படாத பட்சத்தில் நாம் பேசுகின்ற இயேசுவை குறித்து கேட்க அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். அன்பு நேயர்களே, இப்பொழுது நாம் தேவனை அறியாத மக்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம் நடத்தை ஞானமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, நம் நடத்தையில் இடம்பெற வேண்டியது என்ன என்பதை கொலோசியர் 4:5 மூலம் அறிந்து கொள்வோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி தேவனை அறியாத மக்களை தேவனை அறிந்து கொள்வதற்கான பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று பவுல் இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதியிலே கூறியுள்ளார். நற்செய்தியை அறிவிக்க நமக்கு கிடைக்கப்பெறும் தருணங்களை பயன்படுத்த ஆயத்தத்தோடு இருந்தால் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் புண்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்களா, தேவையோடு இருக்கிறார்களா, மனம் நொந்து இருக்கிறார்களா, கவலையுடனும் தனிமை உணர்வுடனும் இருக்கிறார்களா, நோய் நொடியுடன் இருக்கிறார்களா என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற வார்த்தைகளை உபயோகித்து அன்புடன் அணுக வேண்டும். இந்த சூழ்நிலையில் இருக்கும் மக்கள் ஏதோ ஒரு தேவையோடுதான் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் நிலையை அறிந்து காலத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். அன்பு நேயர்களே, நாம் இரண்டு வழிமுறைகளிலே அவ்விசுவாசிகளை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்த முடியும். அவற்றில் ஒன்று நம் நடத்தை என்பதை இதுவரை சிந்தித்தோம். தொடர்ந்து மற்றொரு வழிமுறையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம் வார்த்தைகளே அந்த வழிமுறையாகும். கொலோசியர் 4:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், அதாவது வார்த்தை, எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிறிஸ்துவை அறியாத நண்பர்களை இயேசு கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்த நம் நடத்தையும் நம் பேச்சு வார்த்தையும் இருவரும் காரணங்களாக இருக்கின்றன. நம் பேச்சு குறித்து பவுல் கூறும்போது இரண்டு விதமான குணாதிசயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். அவைகள் என்ன என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, நம் வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருத்தல் அவசியம். சில மக்கள் பேசுவதற்கு வாயை திறந்தாலே விஷத்தன்மைகள் கொண்ட வார்த்தைகள் மட்டுமே வெளிவரும். அது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, அந்த தெருவில் வாழும் மக்களுக்கே கேட்கும். அவர்களுக்கு யாரையும் பிடிக்காது, எதையும் விரும்பவும் மாட்டார்கள். ஆனால் விசுவாசிகளின் வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. மாறாக கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதாவது அந்த வார்த்தைகள் அருள் நிறைந்ததாகவும் கருணையானதாகவும் சாதுவானதாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். இவ்விதமான பண்புகளுடைய வார்த்தைகளினாலே தேவனை அறியாத மக்களுடன் நாம் பேச வேண்டும். இதைத்தான் பவுல் உங்கள் வசனம் கிருபை பொரிந்தினதாய் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் நம் வார்த்தைகளை குறித்து எபேசியர் 4:29 என்ன கூறியுள்ளார் என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்தை நம் வாழ்விலே அப்பியாசப்படுத்தினால் அதனால் நம் வாழ்வில் நடைபெறுவது என்ன தெரியுமா? மற்ற மனிதர்கள் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகளை அல்ல, நன்மையான வார்த்தைகளையே கேள்விப்படுவோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று பவுல் கூறும்போது அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பேசுவதில் நமக்கு கட்டுப்பாடு தேவை. மேலும் நம் வார்த்தைகளுக்கு நாம் தான் பொறுப்பு வகிக்க வேண்டும். கெட்ட வார்த்தை எதுவும் நம் வாயிலிருந்து வராதபடிக்கு இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். நாற்றமுள்ள, கசப்பான, விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய, புறம் கூறுதலுக்குரிய, தரைகுறைவான, குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வருவதை தவிர்க்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியதாகவும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாகவும் இருக்கிறதா? இங்கே நான் இரட்சிக்கும் கிருபையை குறித்து பேசாமல் கஷ்டங்களை கடந்து செல்லும் தேவ அருளை குறித்து பேசுகிறேன். இங்கே நாம் பேசும் வார்த்தைகள் எந்த எதிர்பார்ப்பையும் தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. பவுல் இங்கே சொல்வது என்ன தெரியுமா? நாம் பேசும் வார்த்தைகள் பிறருடைய வாழ்வை எழுப்பி கட்டக்கூடியதாக அமைய வேண்டும். அதாவது அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய சுய மரியாதையையும் சுய மதிப்பீட்டையும் கட்டி எழுப்ப வேண்டும். உண்மை ஒன்று தெரியுமா? இன்று அநேக மக்கள் சுய மரியாதையை கட்டி எழுப்ப வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள். நான் எப்படி ஆண்டவரை அறியாத ஒரு நபரை கட்டி எழுப்ப முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறியாத மக்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறவர்களாகவும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் அவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுடைய சுய மரியாதையை நம் நடத்தையிலும் பேச்சிலும் உயர்த்தி காட்ட வேண்டும். தேவனுடைய கண்ணோட்டத்திலே அவருக்கு பணிவிடை செய்யும் பாத்திரங்களாகிய நாமே மற்றவர்கள் வாழ்விலே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவர் நித்திய காலமும் பரலோகத்தில் வாழ்வதும் அல்லது நித்தியமும் தேவனை விட்டு பிரிந்து வாழ்வதும் நம் கரத்தில் தரப்பட்ட பொறுப்பாகவே இருக்கிறது. கொலோசியர் 4:6 நம் வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என இதுவரை சிந்தித்தோம். தொடர்ந்து நம் வார்த்தையின் மற்றொரு குணாதிசயத்தை இப்பொழுது சிந்திப்போம். இங்கே பவுல் நம் வார்த்தை மற்றவர்களை எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் பிறர் வாழ்வை நாற்றம் எடுக்க செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என சொல்லாமல் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். உப்பின் பணி என்ன? அது சுவை தரும், பாதுகாக்கும், மட்டுமன்றி சுகப்படுத்தும். இவ்விதம் உப்பு அநேக பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பவுல் சொல்வது என்ன? நம் பேச்சானது உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். உப்பினால் சாரமேற்றப்படுதல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொருளிலே தேவையான அளவு உப்பை உபயோகப்படுத்துவதே இதன் பொருளாகும். சிலருடைய வாயின் வார்த்தைகள் எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் பழி தீர்க்கக்கூடியதாகவும் சுவையற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் வேதம் நம்மிடம் சொல்வதெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது நம் வார்த்தைகள் அருள் நிறைந்ததும் அன்புள்ளதும் அக்கறை உடையதுமாய் இருக்க வேண்டும். நாம் திடமாக இருக்க வேண்டிய நிலையிலே திடமானவர்களாக காணப்படுதல் முக்கியம். நாம் உண்மைக்காக வேரூன்றி நிற்கும் போது அதற்காக நாம் புண்படுத்தப்படலாம், அதனால் நாம் பாதிக்கப்படலாம், அதனால் நம் உணர்வுகளில் காயப்படலாம், நமக்கு தீமைகள் விளைவிக்கப்படலாம். அங்குதான் நாம் தைரியமுள்ளவராக காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் ஒரு உண்மையை கவனிக்க அழைக்கப்படுகிறோம். அது என்னவென்றால் நாம் கூறும் சத்தியமான வார்த்தைகள் அருள் நிறைந்ததாகவும் அன்புடையதாகவும் சாரம் ஏற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புகளோடு நாம் தேவனை அறியாத மக்களை அணுக வேண்டும். இதனால் நம் நடத்தை மற்றும் வார்த்தையானது தேவனை அறியாத மக்களை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தும். மேலும் நாம் கூறின சத்தியத்திலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் எவ்வளவு உண்மையை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு ஞானவான்களாக இருந்தாலும் சரி, நம் நடத்தை நாம் பேசும் வார்த்தைகளுடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். அது மக்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறதா அல்லது இயேசுவண்டை வருகிறதற்கு தடையாக இருக்கிறதா? முரண்பாடுள்ள பகுதி ஏதாகிலும் உங்கள் வாழ்வில் இருந்தால் அதை சரிப்படுத்தும்படி தேவனிடம் அன்றாடுங்கள். பிறரை தம் ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும் கருவியாக உங்களை அவர் பயன்படுத்துவார். உங்கள் வார்த்தையும் நடத்தையும் முரண்பாடுடையதாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு திட சாட்சியாக இருக்க முடியாது. ஆகவே அலசடிப்படும் உங்கள் வாழ்க்கை தன்மை நிலையானதாக மாற முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: 0 விலக்கிக் காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2.

0: அவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: ஆச்சரியமான நாமம் உடையவரே, அதிசயமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பாராட்டின எல்லா உபகாரங்களுக்காகவும்

அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவருக்காக நஷ்டமென்று எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையான தம்பி ஜேசனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளை உமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நஷ்டமென்று எண்ணி இந்த உலகத்தில் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய பிள்ளை உம்முடைய நாமத்தில் ஏற்றியிருக்கிற இந்த நல்ல ஒளி நாடாய் அவருக்காக இந்த சீடியை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. மறிக்க வேண்டும் என்கிற தருவாய் உம்முடைய பிள்ளையை தேடி வந்து உமக்காக இந்த உலகத்தை நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறதற்காக இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்தி உம்முடைய நாமத்தை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவருக்காக இயேசுவுக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழ தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஒளி நாடா தம்பியைப் போல அநேக வாலிபர்களை உமண்டை இழுக்க உமக்காக வாழ உமக்காக எழும்பி பிரகாசிக்க அநேகரை ஆசீர்வதிக்க அநேகரை பலப்படுத்துகிற சீடியார் இதை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கு உதவி செய்த இசையமைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாய் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை இந்த சீடியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. இந்த சீடியை இந்த பாடலை கேட்டு ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.

ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு கூப்பிடுற அப்பா நீங்க, ராசான்னு கூப்பிடுற அம்மா நீங்க. எங்களை பத்தியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களை பத்தியே நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. நாங்க நினைக்க நினைக்க, நீங்க எங்களை நினைக்க நினைக்க,

இளம் பயிரின் மீது காலைதோறும் இறங்குகிற பனியை போல. அப்பா, அந்த பனி பெய்து பெய்து பெய்து உங்களுக்கு பணி செய்ய எங்களை உத்வேகப்படுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரம் அடர்ந்த பனி பிரதேசத்துல பனி பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய ஆழம் 140 அடி உள்ள போக, மேல 120 அடி மேலே வளர, 22 அடி பருமன் கொண்ட கேதுரு மரம் போல அப்பா நீதிமானை வைத்திருக்கிறீரே. அது பனியோ வெயிலோ, வெயில் காலத்துல ஆண்டவரே பனை மரம் செழிக்கும், டேட் பாம் செழிப்பது போல, பேரிச்ச மரம் செழிப்பது போல, அது பனியோ வெயிலோ எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மக்கள் தழைப்பார்கள், திகைக்க மாட்டார்கள். அப்பா மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற உங்க அன்பின் கரங்களில் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நாங்க அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொண்டு, யோபு பக்தன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை சூழல் மாறிக்கிட்டே இருந்துச்சு. கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா தூஷிக்கிறாங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணாமையா கர்த்தர் இப்படி உங்களை அடிச்சிருப்பாரு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு எத்தனையோ காரியம் சொன்னாலும் யோபு அசரவே இல்லை, அவர் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்துல பா சொல்லுங்க, என்ன சூழ்நிலை மாறினாலும் நீங்க அவரோடு பழகிறத பழகிக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன, 42 அதிகாரம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் உண்டு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவரே செய்கிறார். 8:8 வாசிக்கிறது கடைசியாய், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 5:9 8 இருக்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார்னு கடைசியில, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைப்படாது. உங்களுக்கு ஒரு முன்னந்தொடைய கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. போன வாரத்துல, அதாவது இந்த பாடல் அண்ணன் ஆல்வின் தாமஸ் அவர்கள் தேவ சமூகத்தில இருந்து இயற்றிய பாடல். போன வருஷம் இந்த ஏப்ரல் மாசம் இந்த பாட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அப்புறம் அதை பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமீபமா 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லு அந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி போடும்போது ஆண்டவர் இந்த பாடலை மீண்டும் பாடும்படியாக என் உள்ளத்துல ஒரு அருமையான ஒரு ஜாய் சாங். துறையூர்ல இருக்கிறப்ப இந்த பாடல் எனக்கு மிகுந்த ஊழியம் செய்தது. இந்த காலை வேளையில இந்த பாடலை பாடி சந்தோஷமா அப்பாவை நாம உயர்த்த போகிறோம். எல்லா கவலைகளை மறந்து அப்பா நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது ஒண்ணு கூட தரையில விழாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ பக்கத்துல பசங்க, ஒரு வார்த்தை கூட தரையில விழாது, எல்லாம் நிறைவேறும். அது உங்க கண்ணு பார்க்க போது அதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷமாய் அப்பா சமூகத்துல

அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சுங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்றது உண்மை. அப்படின்னா எல்லாம் நிறைவேறும் என்பதும் சத்தியம் தானே. கல்வாரி சிலுவையில அப்பா நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லல, இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி மகிழ போதுமானவர். அப்பா சமூகத்துல அப்படியே எழும்பி நின்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், உங்க மைண்டுக்கே அடைபடாத பெரிய காரியம், அடைபடாத பெரிய காரியம், உங்க வாழ்க்கையில தடைபடாத பெரிய காரியம். அதை தான் செஞ்சு தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். இப்பதான் இயர் எண்டிங்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பமே அப்படின்னு. அல்லேலூயா. எதுமே முடிவுல வந்து ஒரு பெரிய ஆரம்பத்தை உண்டாக்கி தருகிற அன்பு தெய்வம், அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார்.

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் த ஃபைட் சீரீஸ்ல கடந்த நாட்களில் நாம் தியானிச்சதை எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 9-10 வசனங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: மனுஷருடைய இருதயத்தில் அவைகள்
1: ஒன்றும் இல்லை,
0: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே
1: வெளிப்படுத்தினார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியம் உலகத்தில் இல்லை, அது அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற
1: வார்த்தைக்குள்ளதான்
0: அந்த பிளெஸிங் இருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஃபெய்த்த டீச்சிங்கா தர்றாரு, நாளைக்கு இந்த டீச்சிங் தான் பிளெஸிங்காவே மாறப்போகுது.
1: ஆமென்.
0: டீச்சிங் மட்டும் இருந்து டீச்சிங்கான பிளெஸிங் இல்லைன்னா அந்த டீச்சிங்க்கு உசுர் இருக்கா?
1: இல்லையே. திருப்பி போடப்படாத அப்பமாக அல்லவோ இருக்கும்.
0: அதனால அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும்
1: செய்வார்,
0: செய்கிற ஆண்டவர்,
1: செய்கிறார், செய்கிற ஆண்டவர்.
0: So what God has promised to you and me is not in the world, but it is in His word. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் இந்த உலகத்துல இல்ல, அது அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் வேர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத நாம அப்படியே என்ன செய்யணும்?
1: விசுவாசிக்கணும்,
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிச்சா மட்டும் பத்தாது,
1: விசுவாச அறிக்கையிட வேண்டும்.
0: அதை நாம் நம்முடைய வாயால், இருதயத்துல விசுவாசம் இருக்கு, ஆனா அது வாயினால் அதை அறிக்கை பண்றப்பதான் அது ரட்சிப்பா மாறுது.
1: ஆமென்.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணப்ப ரட்சிக்கப்பட்டோம். பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது
1: ரட்சிக்கப்பட்டாயிற்று,
0: ரட்சிக்கப்பட்டாயிற்று. அது போல விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நடக்கிறது.
1: ஆமென்.
0: Confessing your sins, அது ஒரு அனுபவம். Confess your faith, அது இன்னொரு அனுபவம்.
1: Yes.
0: Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அற்புதம் என்பது மனுஷனால முடியாத காரியம், ஆனா தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியம். Only God can do a miracle. அற்புதத்தை யாரால மட்டும்தான் செய்ய முடியும்?
1: அவரால்
0: மட்டும்தான் செய்ய
1: முடியும்.
0: மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்.
1: Yes.
0: தேவனால் எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடும்.
0: அதனாலதான் சாராள்கிட்ட வந்து பேசுறப்ப அவர் என்ன சொன்னாரு? அதியாமம் 18
1: தேவனால்
0: தாராளமா நகைக்கிறப்ப 18-14 ஆண்டவர் சொல்வார், கர்த்தரால் ஆகாத காரியம்
1: உண்டோ?
0: உண்டோ. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன்
1: இருப்பான்,
0: இருப்பான்,
1: இருப்பான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இருப்பான் அப்படிங்கிறார். வர்றப்ப என்ன செய்வா?
1: இருப்பான்,
0: இருப்பான். Sarah will have a son. Sarah will have a baby. Amen.
1: Amen.
0: ஆண்டவர் அபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்த அற்புதம் இது. என்னது இது?
1: அற்புதம் இது.
0: அத சொல்றப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, என்னால் வசனத்துக்கு வாங்க, 18-14,
1: கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
0: Is anything too hard for God? Is anything too difficult? for the Lord.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: கடினமானது அவருக்கு எதுவுமே இல்லை.
1: Yes.
0: அதான் தந்தையவர்கள் பாடினாங்கல்ல.

0: நாம முயற்சி செஞ்சா தேவனுக்கு பிரியமானவங்களா மாறணும்
1: இல்லையே?
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: அப்ப நம்முடைய ரட்சிப்பை நாம சுதந்திரிச்சதுக்கு நாம செஞ்ச முயற்சி காரணமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நாம வச்ச விசுவாசம் காரணமா?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வச்ச விசுவாசம் காரணம்.
0: அப்ப மறுபடியும் பிறந்தது அற்புதம் தானே?
1: அற்புதமே.
0: சிகரெட்டையும் குடியும் குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திரிஞ்சவன் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனா என்டையர்லி கம்ப்ளீட்டா அடியோட மாறி போனானே,
1: திருத்தொண்டனானே,
0: அடியாளா இருந்தவன் அடியாரா இருக்கிறானே.
1: ஆமென்.
0: இது அற்புதம் தானே?
1: அற்புதத்தில்
0: மனுஷரால கூடாதது, ஆனா இது
1: தேவனால்,
0: தேவனால் மட்டுமே கைகூடி வந்த ஒரு காரியம். இந்த மாற்றம் நாம தவத்தையும் அதையும் இதையும் செஞ்சு ஆண்டவரை பிரியப்படுத்தினதுனால நாம சுதந்திரிச்ச ரட்சிப்பு இல்ல. என்னுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நான் வச்ச விசுவாசம் எனக்காக பலியாகி, என்னுடைய பாவங்களுக்காக பலியாகி, நான் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படி எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் மேல நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறதுனால நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்படி அடியோட மாறி போனேங்கிறது ரட்சிப்பு. இது ஒரு அற்புதம்.
1: ஆமென்.
0: இது ஒரு அதிசயம்.
1: எஸ்,
0: இது மனுஷரால கூடி வந்தது இல்ல, தேவனே செஞ்ச காரியம்.
1: ஆமென்.
0: அந்த ஆண்டவர் சொல்றார் மார்க் 10:27, இயேசுவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும்.
1: எல்லாம் கூடும்.
0: தேவனால்
1: எல்லாம்
0: கூடும்.
1: Yes.
0: All things are possible with God.
1: God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Humanly speaking, it is not impossible. It is impossible. மனுஷிகமா பேசினா, மனுஷனா இருந்து பேசினா இது என்னது? சாத்தியமே இல்ல.
1: எஸ்.
0: ஆனா பட் நாட் வித் காட். நான் மனுஷனா இல்ல, நான் தேவனோடு இருக்கிற மனுஷன், நான் தேவ மனுஷன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப மனுஷன் பேச முடியாதத தேவ மனுஷன் பேசிடுவான்.
1: ஆமென்.
0: தேவனோடு இருக்கிற மனுஷன் பேசிடுவான்.
1: பேசிடுவான்.
0: என்னால கூடாதியா? ஆனா என்னோடு இருக்கிற தேவனால கூடும்யா.
1: எஸ்.
0: நானும் அவரோட என்ன செய்யறேன்?
1: இருக்கிறேன்.
0: இருக்கிறேன்யா. இருக்கிறீங்களா? நீங்க
1: இருக்கிறீங்களா?
0: ஆண்டவர் கேக்குறாரு, டே நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட என்ன செய்றியா?
1: இருக்கிறியா? எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: The God is working in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது சந்தேகம் இல்லை இல்ல உங்களுக்கு?
1: இல்லை.
0: என் வாழ்க்கையில தேவன் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா unless you have faith in God, you cannot work together with God.
1: Yes.
0: Unless you have faith in God, you cannot work together with
1: God.
0: God. கிரியை செய்கிற ஆண்டவரோட, என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற ஆண்டவரோட நான் இணைஞ்சு செயல்படணும்னா எனக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: So through faith we are working together with God.
1: Amen.
0: Only through faith you can do this. விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நாம இணைந்து செல்ல முடியும். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியையும் செய்ய விரும்புறாரு.
1: ஆமென்.
0: Christ is living in me. எல்லாரும் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உள்ள பொதுவான கன்ஃபஷன் இது. Christ is living in me. அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். இது எந்த அளவு நிஜமோ அதே அளவு God is working in my life.
1: Yes.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியையும் செய்கிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார்னா, தம்முடைய வார்த்தையை அனுப்பி.
1: ஆமென்.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பிட்டார்னா, He will send His word.
1: Yes.
0: அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக என்ன செய்கிறார்? அனுப்புகிறார்.
1: அனுப்புகிறார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதான் ஐசாயா
1: 55
0: வசனம் 11 தானே வாசிக்கலாமா? என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும்
0: இருக்கும்,
1: அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: They will do the work I sent them to do. அந்த மெசேஜில் இருக்கு. They will do the work I sent them to do. They will complete the assignment I gave them. What a powerful word.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி விசுவாசம் பிச்சுக்கிட்டு அடிக்குதா இதை வாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: So will the words that comes out of my mouth not come back empty handed? என் வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை செயல்படாம வெறுமையா என் கைக்கு வராது.
1: ஆமென்.
0: என் வார்த்தைக்கு, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு வீசுனகையும் வெறுங்கையுமா என்னிடத்துல வர தெரியாது.
1: ஆமென்.
0: God has sent his word to you and me. It's a spoken word. God has spoken it. ஆண்டவர் எனக்கு ஒரு ரேமா வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது.
1: Amen.
0: The words that come out of my mouth. Hallelujah.
1: Hallelujah.
0: திரும்ப என்கிட்ட எப்படி வராதா? வீசின கையும்
1: வெறும் கையுமா வராது.
0: வெறும் கையுமா வராதா? எப்படி இருக்கு பாருங்க அந்த வேர்ட் வாசிக்கிறப்ப.
1: Yes.
0: ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை பார்த்து, உனக்கு இதை நான் செய்வேன், நீ கலங்காத, நீ பயப்படாத, உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய விரும்புறேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை நமக்கு தரும் பொழுது, என்னை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனம், என்னை நோக்கி வந்திருக்கிற அந்த வசனம், என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியல, என்னால் அதை செய்யறதுக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டு அது வீசினகையும் வெறுங்கையுமா ஆண்டவரிடத்துல திரும்பி போகாதான்.
1: ஆமென்.
0: இதான் பாராஃப்ரைஸ் பண்ண அந்த வசனத்துக்கான அருமையான வியாக்கியாரம்.
1: எஸ்.
0: என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Not come back empty
1: handed.
0: Handed. It will not return to me void, useless, without result. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு?
1: Amen.
0: எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வேதத்தை தியானிக்கிறப்போ, செய்தியை கேட்கிறப்போ, ஜெபம் பண்றப்போ, ஒரு ஆராதனையில பங்கெடுக்கிற பொழுது, God has sent this word to me. ஒரு தெள்ள தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. தெய்வம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியனர் சொல்றாரு, இந்த வார்த்தை ரிசல்ட் இல்லாம திரும்பாதான். என்ன இல்லாம திரும்பாதான்?
1: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
0: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
1: NLT
0: பாருங்க, I sent it out and it always produces fruit. Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah. Hallelujah.
0: உரைக்கப்பட்ட வார்த்தை தேவன் விரும்பின காரியத்தை நம்ம வாழ்க்கையில உற்பத்தி செய்யும்.
1: Amen.
0: ஆண்டவர் வாயிலிருந்து உரைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்பி அந்த வார்த்தையை நம்மிடத்துல பேசினாரோ, அந்த விருப்பத்தை, அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அது உற்பத்தி செய்யும்.
1: உற்பத்தி செய்யும்.
0: அல்லேலூயா. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம,
1: எதை பத்தியும் கவலைப்படாம,
0: அவர் சொன்னதை மாத்திரம் என்ன செய்வோமாக?
1: சொல்லிக்கொண்டே இருப்போமா?
0: சொல்லிக்கொண்டே இருப்போமாக.
1: ஆமென்.
0: They'll do the work I sent them to do. அதான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், ஒரு ரேமா வேர்டுங்கிறது நம்மை நோக்கி அனுப்பப்பட்ட அப்போஸ்தலிக் வேர்ட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாக அந்த வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா, ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு.
1: Yes.
0: இதுதான் ஒரு அசைன்மெண்ட் உனக்கு. இந்த அசைன்மெண்ட், இந்த கிரியைய போய் முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, வாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறாரு. அத மாதிரி அவர் அனுப்பின வார்த்தை என்ன செய்யுமா, they'll do the work I send them to do. என் வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறேன்டா, நீ ஏன்டா பயப்படுற, அனுப்பி இருக்கிறேன் என் வார்த்தை, நான் விரும்பின காரியத்தை அது செய்யும்.
1: ஆமே.
0: They will complete the assignment I gave them. என்ன பணிய அவங்க கையில கொடுத்து அனுப்பணும், அந்த பணிய அது செஞ்சு முடிச்சிட்டு தான்
1: திரும்பும்,
0: டன் அப்படின்னு வரும்.
1: Yes.
0: Lord, இதை செய்யறதுக்கு தான் நீ அனுப்பிச்சிங்க, அதை செஞ்சு என்ன செஞ்சாச்சு,
1: முடிச்சாச்சு,
0: முடிச்சாச்சு.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah.
0: வார்த்தை அனுப்பிச்சிட்டாருனாலே வெறுமை இல்ல, வெற்றி தான் உண்டு.
1: வெற்றி தான்.
0: வெறுமையா வேர்டு திரும்பி போகாது, வெற்றியோட தான் திரும்பி போகும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் அனுப்பின வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் விரும்பின காரியத்தை செஞ்சுட்டு திரும்ப எங்க போகும், அந்த வாய்க்கு வெற்றியோட தான் போகுமே ஒழிய, நீங்க அனுப்புனீங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வெறுமையா போகாது. தேவன் பேசின வார்த்தை வெறுமையா போகாது, வெற்றியில தான் போய் முடியும்.
1: ஆமென்.
0: இவ்வளவு தெளிவா ஆண்டவர் நம்மளோட இடைபடுறாரு. இன்னுமா சந்தேகம்,
1: இன்னுமா தேகத்தில் சந்தேகம்,
0: இன்னுமா
1: இன்னுமா
0: சந்தேகம்.
1: எஸ்.
0: நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி கிரியை செய்ய விரும்புகிறார். His words and his work.
1: Yes.
0: சொல்லுங்க, அவருடைய வார்த்தை,
1: அவருடைய வார்த்தை,
0: அவருடைய கிரியை,
1: அவருடைய கிரியை,
0: அவருடைய வார்த்தையையும் அவருடைய கிரியையையும் நகமும் அதே மாதிரி. அதனாலதான் கிரியை செய்ய விரும்புகிற பொழுதெல்லாம் ஹி சென்ட் ஹிஸ் வேர்ட்.
1: ஆமென்.
0: எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறாரோ, வர்க் பண்ண விரும்புகிறாரோ, அப்பொழுதெல்லாம் ஹி வில் சென்ட் ஹிஸ் வேர்ட்.
1: என்னுடைய
0: பணிக்கு என்னுடைய வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நான் விரும்புகிற காரியத்தை செய்ய என் வாயிலிருந்து ஒரு வசனத்தை புறப்பட பண்ணியிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: So, ஆண்டவருடைய வேர்டையும் ஆண்டவருடைய வர்க்கையும் you cannot separate it.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: Word?
1: His work.
0: And his work. Word of God and the work of God.
1: Amen.
0: நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் செய்த கிரியையை சாட்சியா சொல்றப்ப நீங்க எதையும் சொல்லாம சொல்ல முடியாது. இந்த வசனத்தை அனுப்பிதான் இந்த கிரியையை செய்தா
1: செய்தா.
0: God has sent this word and God has finished this work in my life.
1: Amen.
0: இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் அனுப்பி இந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கையில கிரியையை செய்து
1: முடித்தார், முடித்தார், முடித்தார். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாமா?
1: ஆமென்.
0: என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும் இருக்கும்
0: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்,
1: அது நான் விரும்புகிறதை செய்து
0: அதை நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: காரியம் வாய்க்குமா அப்படின்னா நீங்க எதை பார்க்கணும், ஆண்டவர் அனுப்பி தந்த வார்த்தைய,
1: வார்த்தைய.
0: அல்லேலூயா. வார்த்தை இருக்குன்னா கிரியையும் இருக்கு.
1: ஆமென்.
0: வேர்ட் இருக்குன்னா ஆண்டவருடைய வர்க்கும் இருக்கு.
1: ஆமென்.
0: He is going to work it out.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, His word,
1: His word
0: and His work
1: and His work. Hallelujah.
0: வேர்டு இல்லைன்னா தானே பயப்படணும். புரியுதா உங்களுக்கு? அதம் கொட்டிட்டு இருக்கிறாரு,
1: பொழிந்தருளுகிறாரு, கொப்பளிக்கிறாரு. எஸ், ஹல்லேலூயா.
0: சோ வேர்டு ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய கிரியை. அப்ப என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது. இங்கதான் நமக்கு இடிக்குது. நீங்களே வசனத்தை அனுப்புங்க, நீங்களே கிரியை செய்யுங்க. எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, எல்லாத்தையும் லெகுவாக்கிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க, நீங்களே செய்வேன்னு சொல்றீங்க, அதனால சந்தோஷம். நான் பாட்டுல அமைதியா உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ
1: அதை செஞ்சிருங்க.
0: செஞ்சுட்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் கையில என்ன செஞ்சுட்டு போயிருங்க.
1: நான்
0: சிரிச்சிருவேன், சந்தோஷமா இருப்பேன்,
1: ஏற்பேன்.
0: மற்றபடி நீங்க சொல்றதோட ஒத்துக்கிறதுக்கெல்லாம் என் மைண்ட் இடம் கொடுக்கல. நீங்க என்னென்னமோ என்ன செய்றீங்கன்னா
1: சொல்லிக்கிட்டே இருக்கீங்க,
0: சொல்றீங்க இந்த வசனன்றீங்க, அந்த கிரியன்றீங்க. எனக்கு இதெல்லாம் மைண்ட்ல என்னன்னா புரியவே இல்லை. அதனால இதுல நான் தலையிடவே என்னன்னா
1: இல்ல,
0: விரும்பல. நீங்களா வாங்க, நீங்களா செஞ்சு கையில மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருங்க,
1: போயிருங்க.
0: மற்றபடி இந்த ஆட்டைக்கு நான் என்ன செய்யல,
1: வரல.
0: அப்படி இருந்தா நடந்துருமா?
1: இல்லையே.
0: எல்லாரும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். என்னை மட்டும் இழுக்காதீங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருங்க.
1: ஆசீர்வாதத்தை மட்டும் கையில கொடுத்துருங்க.
0: நீங்க மகராசன், நீங்க என்னை மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா எங்கேயும் இழுக்காதீங்க. எனக்கு எசக்கு இல்லை, எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்துட்டேன், நான் களைச்சு போயிட்டேன். Lord.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மண்டையில என்னை இழுக்காதிரும் ஆண்டவரே. அதான் செய்தி. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது, நம்மளும் அவரோட சேர்ந்து
1: கிரியை செய்யணும்.
0: சேர்ந்து நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா அவர் செய்கிற கிரியையோடு நீங்க என்ன செய்யலாம். Unless you have faith in God, you cannot work together with God.
1: Amen.
0: இதை செய்யறதுக்கு தான் நம்ம சைடு என்ன தேவைப்படுது? Faith தேவைப்படுது.
1: Yes.
0: இந்த பேச நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் வார்த்தையை தந்துட்டாரு, அந்த வார்த்தை வந்து வெறுமையா திரும்பாது, நான் அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்,
0: வாய்க்கும், நான் விரும்பின காரியத்தை செய்யும்ட்டாரு. இது ஆண்டவருடைய பாட்டு. இத அவர் சொன்னா மட்டும் நமக்கு நடக்க போறது இல்லை, இத நான் விசுவாசிக்கணும்,
1: விசுவாசிக்கணும்.
0: தேவன் அனுப்பி இருக்கிற வார்த்தையை நான் என்ன செய்யணும், விசுவாசிச்சு என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோட நான் என்ன செய்யணும், இணைஞ்சுக்கிறனோ,
1: இணைஞ்சுக்கிறனோ.
0: So unless you have faith, unless you put your faith in God's word, you cannot work together with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So faith is nothing but you are working together with God.
1: Amen.
0: விசுவாசம் என்பது தேவன் என் வாழ்க்கையில நடப்பிக்க விரும்புகிற ஒரு கிரியையோட நான் என்ன செய்யறேன், இணைஞ்சுக்கிறது. இதை செய்யறதுக்கு என்ன வேணும்னா
1: faith
0: வேணும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப faith இல்லைன்னா நம்மளோட நம்மளால தேவனோட இணைஞ்சு
1: என்னையும்
0: உனக்கு உன்னுடைய மறுவாதி, உன்னுடைய கௌரவம் அவ்வளவு முக்கியமா போச்சு. என்ன அப்படின்னா என்ன இல்லை, ஏன் என் கூட உன்னால இணைஞ்சு பணியாற்ற முடியலன்னா நடக்குமாங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கு. இதெல்லாம்
1: அடக்குமா
0: நடக்குமாங்கிற டவுட் இருக்கிறதுனால தான் உன்னால என்னோட இணைஞ்சு பணியாற்ற
1: முடியல
0: முடியல. புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காரியத்தை?
1: எஸ்.
0: ஃபெய்த் இல்லாம யூ கேன் நாட் வர்க் வித்
1: God.
0: God.
1: Hallelujah.
0: Hallelujah. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல். எந்த சாமானிய மனுஷனுக்கும் இது சாத்தியமே
1: என்னன்னா
0: இன்க்ளூடிங் மைசெல்ஃப்.
1: எஸ்.
0: நம்ம எல்லாருக்குமே இது என்ன இல்ல
1: சாத்தியமே இல்ல
0: சாத்தியமே இல்ல. இது ஒரு இன்னொரு மண்டலம். இது இட்ஸ் ரெல். இந்த ரெல் வந்து நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது. அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட இந்த மண்டலத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை
1: இருக்குன்னா
0: Unless you have faith in God's word, you cannot enter into the supernatural realm. உலகத்தையே மறந்துருங்க.
1: Yes.
0: Faith வந்து உலகத்தோடு தொடர்புடையதல்ல. இது தரிசிச்சு நடக்கிற காரியம் இல்ல,
1: விசுவாசிச்சு நடக்கிற காரியம்.
0: அற்புதத்தை எதிர்பார்க்கிறவங்க லைஃப்ல ஃபெய்த் வந்துதான் பிரதானம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, கிரேஸ் டீல்ஸ் வித் காட்ஸ் லவ். கிருபைனாலே தேவனுடைய அன்புதான். அந்த கிருபை தான் நம்ம எல்லாரும் என்னவா மாத்துச்சு? கெட்டவன புள்ள
1: நல்லவனா
0: செத்தவன முதல்ல உயிர்ப்பித்தார். பாவத்துல மறிச்சு கிடந்த தேவன், பறிச்சு கிடந்த மனுஷன தேவன் தம்முடைய கிருபைனால
1: உயிர்ப்பித்தார்.
0: அதுக்கப்புறம் நம்ம மோசமான நடக்கையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனா மாறினதுக்கு காரணம் என்னன்னா கிரேஸ் ஆஃப் காட். நம்மள ஹோலி ஆக்குறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, மன்னிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணி நம்ம வாழ்க்கையில பள்ளத்துக்கறியில் என்னென்ன செய்யறாரு. ஆனா ஃபெய்த் இன் காட் டீல்ஸ் வித் இஸ் பவர்.
1: ஹல்லேலூயா.
0: நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவனாவும் இருக்கணும்.
1: ஆமென்.
0: நல்ல சாட்சிக்கு காரணம் கிரேஸ், வல்லவேங்கிறது காரணம் ஃபெய்த்.
1: ஃபெய்த். ஆமென்.
0: குடிச்சிட்டு இருந்தா இப்ப குடிக்கல, கிரேஸ்.
1: அநேக குடிகாரர்கிட்ட போய் பேசுறான், எல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு வல்லமை இந்த மனுஷன்?
0: பவர்.
1: பவர். ஹல்லேலூயா.
0: சோ இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரியல்ம். இந்த மண்டலத்துல நாம பிரவேசிக்க we need to have faith.
1: Yes.
0: In God's word.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: So word of God, you work of God, you cannot separate the word of God and the work of God.
1: Yes.
0: Both are intertwined. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய கிரியையும் நம்மளால தனித்தனி என்ன செய்ய முடியாது,
1: பிரிச்சு பார்க்க முடியாது,
0: பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு.
1: Amen.
0: அதோட நாம இணைஞ்சுக்கிறோம்.
1: Amen.
0: வார்த்தையும் கிரியையும் பின்னி
1: பிணைஞ்சிருக்கு,
0: பிணைந்திருக்கு. அதோடு விசுவாசிக்கிற என்ன செய்யறான்? இணைந்து
1: கொள்ளுகிறான்.
0: ஆண்டவர் சொல்ல, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி, என்னோட என்ன செஞ்சுக்கோ, இணைஞ்சுக்கோ,
1: இணைஞ்சுக்கோ.
0: தேவன் செயலாற்றுகிற தேவனோட இணைஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன தேவை? ஃபெய்த் தேவை.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: இந்த ஃபெய்த்தையும் தேவனே ப்ரொடியூஸ் பண்றார்.
1: Amen. Hallelujah.
0: இந்த ஃபெய்த்தலாம் தானா என்ன செய்யாது?
1: வரவே வராது.
0: வரவே வராது.
1: அவரே ப்ரொடியூஸ் பண்றார்.
0: ப்ரொடியூஸ் பண்றார். ஃபுல் கிரெடிட் யாருக்கு தான்?
1: அவருக்கு தான்.
0: அவருக்கு தான்.
1: Amen.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17ல இருந்து 21 முடிய வாசிக்கலாமா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி
1: அவன் தான் விசுவாசித்தவருமாய்
0: மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற
1: தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான்.
0: அப்ப வார்த்தையின்படி ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன ஆயிட்டான்?
1: தகப்பன்.
0: தகப்பன் ஆயிட்டான். மனுஷனுக்கு முன்னாடி இன்னும்
1: ஆகல. எஸ்.
0: மனுஷனுக்கு முன்னாடி யார் ஆகல?
1: தகப்பன் ஆகல.
0: ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவன் தேவனுடைய பார்வையில யார் ஆயிட்டான்?
1: தகப்பன் ஆயிட்டான்.
0: தகப்பன் ஆயிட்டான். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும்
1: தகப்பனான
0: உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏற குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: அந்த 17வது வசனம் லகு தமிழ் மொழிபெயர்ப்புல, இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்புன்னு நினைக்கிறேன், இலங்கை லகு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன, அநேக நாடுகளுக்கு நான் உன்னை தந்தையாக்கினேன் என்று எழுதியிருக்கிற தேவ வசனத்தின்படியே ஆபிரகாம் தான் விசுவாசித்த இறைவனின் பார்வையில் நம்முடைய தந்தையாக இருக்கிறான்.
1: ஆமென்.
0: தான் விசுவாசித்த
1: இறைவனின்
0: பார்வையில் நம்முடைய தந்தையாக
1: இருக்கிறான்.
0: ஆண்டவர் சொல்ல, நீ தந்தையாக போகிறவன் இல்ல, தந்தையாக இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: யாருடைய பார்வையில?
1: அவருடைய.
0: என்னோட பார்வையில நீ ஏற்கனவே தந்தையாக இருக்கிறவன், ஆனா மனுஷங்களுடைய பார்வையில நீ தந்தையாக போகிறவன்.
1: ஆமென்.
0: அப்ப கர்த்தர் தந்தையாக போகிறவனை எப்படி பார்க்கிறாரு? தந்தையாக பார்க்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த சிந்தை விந்தையாக இருக்கிறதா?
1: ஆமென். நம்முடைய கந்தையை எல்லாம் அகற்றுகிறதா?
0: தந்தையாக போகிறவன கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? தந்தையாக இருக்கிறாய்.
1: தந்தையாக இருக்கின்றார்.
0: இறைவனே இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர், முன்பில்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறார் என்று ஆபிரகாம்
1: விசுவாசித்தான். கர்த்தர்
0: இருக்கிறவைகளை அழைக்கிறவர் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர்.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் அது.
1: எஸ்.
0: இருக்கிறத அழைக்க எல்லாராலும் முடியும். அங்க இருக்கிற ஒரு தம்பியை பேரை சொல்லி, ராஜா
1: பாப்பா
0: இங்க வான்னு அழைக்க முடியும். ஏன்னா அவன் இருக்கிறான், அதனால அழைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அத விசுவாசம் எப்படி அழைக்குதுன்னா, இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்குது.
1: ஆமென்.
0: இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்கும் பொழுது அந்த இல்லாததுக்குள்ள இருந்து தேவன் சொன்னது வருது.
1: ஆமென்.
0: ஆமென். இதை செய்யறதுக்கு தான் என்ன வேணும்?
1: விசுவாசம் வேணும்.
0: இதை செய்யறதுக்கு தான் மனுஷனுக்கு திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்கு.
1: எஸ்.
0: இதுதான் தேவனோட இணைந்து பணியாற்றுகிறது.
1: ஆமென். Hallelujah.
0: If you have this kind of faith in your spiritual life, then you are working together with God.
1: Amen.
0: தம்மாரியான ஒரு தேவரகமான விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நீங்களும் இணைந்து. தந்தைன்னு சொல்லிட்டான்ல, அதனால தள்ளான ஜாதிகளுக்கு தகப்பன்ற பேர் ஃபாதர் ஆஃப் மெனின்னு பேர் ஆபிரகாம்ல நினைவா மாத்தி விட்டேன்.
1: ஆபிரகாம்.
0: அப்புறம் அந்த பேரை வச்சுட்டு இந்த மனுஷன் என்ன பாடுபட்டார் என்னன்னா
1: தெரியல.
0: எவ்வளவு கூச்சம் மறந்துருக்கோம். நீங்க சொல்லுங்க பாப்போம். 99 வயசுல உன் பேரு ஆபிரகாம் இல்ல?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் எக்ஸால்டட் ஃபாதர் இல்ல, உயர்வான தகப்பன் இல்ல, இனிமே நீ யாரு?
1: ஃபாதர் ஆஃப்
0: மெனி. ஃபாதர் ஆஃப் மெனின்னு சொன்னீங்களே, ஆனா இந்த ஃபாதருக்கு
1: சிங்கிள் இல்ல,
0: ஒரு கண்மணி என்னன்னா
1: இல்லையே,
0: கற்பத்தின் கண்மணி, என்ன கற்பத்தின் கனியை கொடுக்காம நீங்க பாட்டுல ஃபாதர் ஆஃப்
1: மெனின்றீங்களே,
0: நீங்க மெனின்றீங்க. என் வாழ்க்கையில கனி இல்ல,
1: கனி இல்ல, மணி இல்லையப்பா. கண்மணி,
0: மணி இருக்கு, அந்த மணி இருக்கு.
1: ஆமா,
0: கற்பத்தின் கனி இல்ல,
1: கனி இல்ல.
0: ஆனா நீங்க பாட்டுல என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? யுவர் ஃபாதர் ஆஃப் மெனி அப்படின்றீங்க. ஐயா எனக்கு புரியல, எனக்கு இது என்ன செய்யல,
1: புரியல,
0: அறிவுக்கு எட்டல.
1: எஸ்.
0: ஒரு கற்பத்தின் கனி இல்லாதவனை பார்த்து உன் பேர் ஆபிரகாம், நீ ஃபாதர் ஆஃப் மெனி அப்படிங்கிறார்.
1: எஸ்
0: தமிழ் இங்கிலீஷ்ல, நீ இது முதற்கொண்டு ஃபாதர் ஆஃப் மெனி அப்படிங்கிறார்.
1: ஃபாதர் ஆஃப் மெனி.
0: உடனே ஆபிரகாம் சொல்ற, லார்ட் ஐ ஹேவ் நோ கனி அப்படிங்கிறார். இங்கதான் தேவனோடு என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற தேவனோடு இணைந்து பணியாற்ற எனக்கு faith.
1: Amen.
0: I agree, Lord.
1: Yes, Lord.
0: உங்களுக்கு முன்னாடி நான் அப்பாவா இருக்கிறேன், இதுக்கு நான் அக்ரி பண்றப்ப என்னுடைய விசுவாசம் என்ன மனுஷனுக்கு முன்னாடி யாரா மாத்தும்னா தந்தையாய் மாற்றும்.
1: ஆமென்.
0: தந்தையாக இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் பேசல, தந்தையாக இருக்கிறாய் என்று சொல்லி பேச.
1: ஆமென்.
0: He was not saying I am going to make you a father of nations. அப்படி சொல்லல.
1: தந்தையாக்கினேன்.
0: I have made you father of many nations. I have made you. It's a done deal. Finished work of God.
1: Yes.
0: தேவன் செஞ்சு முடிச்ச ஒரு காரியம். So எனக்கு ஆண்டவர் பண்ண promise என்னுடைய presence ல இருக்கா அல்லது என்னுடைய future ல இருக்கா? இங்கதான் தெனருது.
1: Yes.
0: தேவன் பேசுற காரியம் என் நிகழ்காலத்துல இல்ல, அடுத்து அது இருக்க போகுதுன்னு என்ன செய்யல,
1: எதிர்காலத்துல
0: சொல்லல
1: சொல்ல.
0: அப்ப என்கிட்ட நீங்க பேசுற காரியம் எங்க இருக்கான்னு கேட்டா, இட்ஸ் இன் யோர்
1: பாஸ்ட் டென்ஸ்.
0: பாஸ்ட் கடந்த காலத்துல இருக்கு.
1: ஆமென்.
0: அதான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகளை அல்ல, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகளை அல்ல,
1: ஆயத்தம் பண்ணினவைகளை.
0: இட்ஸ் நாட் எ ஃபியூச்சர் டென்ஸ், இட்ஸ் நாட் எ பிரசன்ட் டென்ஸ், இட்ஸ் எ டன் டீல்.
1: எஸ்,
0: இட்ஸ் இன் எ பாஸ்ட்.
1: பாஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஆனா எந்த ரியல்ம்ல இருக்குன்னா சூப்பர் நேச்சுரல் ரியல்ம்ல இருக்கு. ஒரு காரியத்தை ஆண்டவர் இருக்குன்னு சொல்றாரு.
1: எஸ்,
0: நல்லதா போச்சு ஆண்டவரே, இல்லாத காரியத்தை இருக்குன்ட்டீங்க, அவ்வளவுதானே. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இருக்குன்னு சொன்னா பத்தாது, நீ என் கூட சேர்ந்தாது, இருக்குன்னு சொல்லணும். நான் இருக்குன்னு சொன்னா மட்டும்
1: பத்தாது,
0: என்னோட சேர்ந்து நீ என்ன செய்யணும், அது இருக்கிறது ஆண்டவரே,
1: இருக்கிறது ஆண்டவரே.
0: இத சொல்றவன பார்த்தா உலகம் என்ன
1: சொல்றதுன்னா
0: கிறுக்கு பிடிச்சிருச்சுடா இவங்களுக்கு.
1: எஸ்,
0: இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு,
1: இருக்கு.
0: அவர் பேசின காரியத்தை அவரை போலவே நாமளும் அவரோட சேர்ந்து பேசுறப்ப, அவர் நம்மளை பார்த்து பேசின காரியத்தை நாமளும் அவரோட சேர்ந்து அதையே நாமும் பேசணும். ஏன்னா இந்த வாக்கு எனக்கு தந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் மட்டும் இல்ல, இந்த வாக்கின்படியே எனக்கு செய்ய வல்லவரும் கூட.
1: ஆமென்.
0: எபிரேயர் 11:11 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர்
1: உண்மை உள்ளவர்,
0: அப்படித்தானே இருக்கு.
1: எஸ்,
0: விசுவாசத்தினாலே சாராளும்
1: வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி
0: கற்பன் தரிக்க பலனடைந்து
1: வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள்.
0: வாக்கு தத்தம் பண்ணினவர் யாரா இருக்கிறாரு,
1: உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: நட்சத்திரங்களை எண்ணி என்று சொன்னவர் ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டே மனசுல இன்னொரு எண்ணம் வருது, இதை சொன்னவர் உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர்.
0: நட்சத்திரத்தை எண்றப்ப என்ன எண்ணம் வருது, இதெல்லாம் நடக்குமாங்கிற எண்ணம் வரல, கனி இல்லாத வேண பார்த்து மெனின்னு சொல்லி முடிஞ்சா என்னன்ட்டு போயிட்டாரு. அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப மனசுல எந்த எண்ணம் வரல, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற எண்ணம் வரல, இதை என்னோடு பேசின ஆண்டவர் உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர்.
0: யாரா இருக்கிறாரு,
1: உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
0: Who had given her the promise to be reliable and true to his word. நம்பத்தக்கவர் பேசியிருக்கிறார்.
1: Yes.
0: 11:11 உண்மை உள்ளவர். அதே ரோமர் 4:21 வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிறாங்க.
1: வல்லவர்.
0: ஃபெய்த்தினுடைய ரெண்டு பகுதி, சொன்னவர் உண்மை உள்ளவர். இது ஃபெய்த்தினுடைய ஒரு பக்கம், ஃபெய்த்தினுடைய மறுபக்கம் அதை செய்ய வல்லவர்,
1: செய்ய வல்லவர்.
0: சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்ய வல்லவர்.
1: வல்லவர்
0: சில பேர் உண்மையா இருப்பாங்க, உண்மையா பேசுவாங்க, ஆனா அதை செய்யறதுக்கு என்ன இருக்காது, வல்லவரா இருக்க மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் சொன்னதை
1: செய்து முடி,
0: உண்மையா சொல்லியிருக்கிறார், உண்மை உள்ளவர் பேசியிருக்கிறாரு, பேசியதை செய்ய
1: வல்லவர்.
0: வல்லவர்
1: வல்லவர்.
0: அப்போ நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற நபர்னா, ஆண்டவரே எனக்கு நிகழ போகிற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல, அது அது உண்மை இல்ல. God, I believe what is going to happen. நடக்க போற காரியத்தை நான் பிலீவ் பண்றேங்கிறது அது இல்ல ஃபைத்து.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என்ன பார்த்து நீங்க சொன்ன காரியம் ஏற்கனவே ஏற்கனவே
1: செஞ்சு
0: செய்து
1: முடிச்சிட்டீங்க,
0: முடிச்ச ஒரு காரியம்.
1: எஸ்
0: ஆபிரகாம பார்த்து பேசுறப்ப, ஐ எம் நாட் கோயிங் டு மேக் யூ அ ஃபாதர் னு சொல்லல, ஃபார் ஐ ஹவ் மேட் யூ அ ஃபாதர்.
1: Made you a father.
0: நான் உன்னை தகப்பனா ஏற்படுத்திட்டேன் தான் பேசினாரே ஒழிய, நான் உன்னை தகப்பனாக்க போகிறபடியால்னு பேசல.
1: எஸ்
0: அல்லேலூயா. அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு நிகழப்போகுதுங்கிறது உலகத்துல வரப்போகுது, ஆனா ஸ்பிரிட் ரியல்ம்ல அற்புதங்களின் மண்டலத்துல அது ஏற்கனவே முற்று பெற்று முழுமையடைந்த காரியம்,
1: முற்று பெற்று முழுமையடைந்த காரியம்.
0: இந்த காணாத உலகத்துல நிகழ்ந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை, காணாத உலகத்துல
1: நிகழ்ந்து முடிந்த காரியத்தை
0: நாம காணக்கூடிய

0: ஏற்கனவே தேவனால செய்து முடிக்கப்பட்ட காரியம் இப்ப மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறது.
1: எஸ்
0: வெளிப்பாடு வெளிப்பாடாவே இருக்காது, வெளிப்பாடு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உருப்பெற்று தேவன் விரும்பின காரியமாக வெளிப்படும்.
1: வெளிப்படும்,
0: அது வெளிப்படுகிற வரைக்கும் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசிக்கிட்டே இருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. தேவன் தந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு அற்புதமாக நம்ம வாழ்க்கையில வெளிப்படும்.
1: வெளிப்படும்,
0: இட்ஸ் a faith principle.
1: ஆமென்.
0: மனுஷங்க பார்வையில நாம எப்படி இருக்கிறோங்கிறது நிஜம் இல்ல, தேவனுடைய பார்வையில நான் யாரா இருக்கிறேங்கிறதான்
1: நிஜம்.
0: என்ன தேவன் பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்கறது.
1: ஆமே
0: பயந்த கிதியோனை பார்த்து எப்படி பார்த்தாரு, பராக்கிரமசாலியா பார்த்தாரு. சபைகளை துன்பப்படுத்தின சவுல சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலன பார்த்தாரு.
1: ஆமே கொலைக்காரனாகிய மோசேயை கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கொடுக்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக பார்த்தார்.
0: சொல்லிக்கிட்டே போலாம்.
1: எஸ்
0: நான் அல்ல போல இருந்த பேதுருவுக்குள்ள சீமோனுக்குள்ள பாறையை போல இருக்கிற ஒரு பேதுருவை பார்த்தாரு. மூணு பேருக்கு முன்னாடி மறுதளிச்ச மூன்று முறை மறுதளிச்ச பேதுருவுக்குள்ள 3000 பேர் ரிட்சிப்புகள் நடத்துகிற அப்போஸ்தலன் என்ன செஞ்சாரு,
1: பார்த்தார்.
0: கிழட்டு மலடியான சாராளுக்குள்ள ஜாதிகளுக்கு
1: தாயை பார்த்தார்.
0: ஆபிரகாம் என்கிற தாத்தாவுக்குள்ள தந்தையை பார்த்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: 99 வயசு தாத்தாட்ட வந்து ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா,
1: தாத்தா இல்லப்பா
0: நீ தந்தை அப்படிங்கிற,
1: தந்தை அப்பா,
0: ஐயா இது எனக்கு ரொம்ப விந்தையா இருக்கு யான்ற, இது எனக்கு எப்படி இருக்கு ரொம்ப
1: விந்தையாக இருக்கிறது.
0: நானே மனைவி கல்யாணம் முடிஞ்ச பூசுல வந்து நீ தந்தையாக போகிறான்னு சொன்னா அது எனக்கு இனிச்சிருக்கும் ஐயா. இப்ப நான் யாரா ஆயிட்டேன்,
1: தாத்தா ஆயிட்டேன்,
0: தந்தை ஆகாமலேயே தாத்தா ஆகி விட்டேன்.
1: எஸ்
0: இப்ப ஒரு தாத்தாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் உன்னை தந்தையாக்கினேன். அப்ப ஆபிரகாம் யாரா இருக்கிறாருங்கிறத விட்டார் ஆண்டவர். நீ மனுஷங்க பார்வையில தாத்தாவா இருக்கிற, ஆனா என் பார்வையில தந்தையா இருக்கிற,
1: தந்தையாக இருக்கிறாய். ஆமென்.
0: இது என்ன மண்டலம், யாது
1: விசுவாசம் மண்டலம்,
0: இது விளங்குதாயா உங்களுக்கு ஏதாவது
1: விளங்கல?
0: அதெல்லாம் சொல்ல, unless you have faith in God you cannot work together with God.
1: Hallelujah, hallelujah.
0: தாத்தாவா இருக்கிறான பார்த்து நீ தந்தையா இருக்கிறாயின் சொல்றப்ப தேவனோட இணைஞ்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்,
1: faith,
0: faith வேணும்.
1: Amen. விசுவாசித்து சுதந்தரிப்பே, விசுவாச அறிக்கை செய்து சுதந்தரிப்பே, விசுவாசித்து சுதந்தரிப்பே, விசுவாச அறிக்கை செய்து சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா.
0: அப்ப தேவனுடைய பார்வையில 99 வயசு தாத்தா யாரா இருக்கிறாரு,
1: தந்தையாக.
0: ஆனா உலகத்தினுடைய பார்வையில தாத்தா ஒருபோது என்னவாக முடியாது,
1: தந்தையாக முடியாது.
0: தந்தை தாத்தாவாக முடியும்,
1: ஆனால் தாத்தா
0: இன்றைக்கு தந்தையாக இருக்கிறவர் நாளைக்கு யாராக முடியும்,
1: தாத்தாவாக முடியும்.
0: ஆனா இன்றைக்கு தாத்தாவாக இருக்கிறவர் நாளைக்கு எப்படி தந்தையாக முடியும்,
1: அவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம், விந்தையான வார்த்தையால் அவர் தந்தையானார், விசுவாசித்ததால்.
0: You should work together with God.
1: Hallelujah. Hallelujah.
0: But faith என்ன செய்து, மனுஷனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத மறந்துடுது, தேவனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத கிளைம் பண்ணுது.
1: Amen.
0: And so Lord, I have named you and have called you.
1: Hallelujah.
0: Hallelujah. உனக்கு ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிரகாம்னு மாத்தி நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு,
1: ஆபிரகாம்,
0: ஆபிரகாமே, ஆபிரகாமேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாராயா, சாராளே,
1: சாராளே,
0: சாராளேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு.

0: அவர் கூப்பிட ஆரம்பிச்சா நம்மளும் கூப்பிடணும்.
1: ஆமென்.
0: இல்ல இந்த பேர் எனக்கு செட் ஆகாது. கனி இல்லாதவன் எப்படி மெனி ஆகிறது?
1: எஸ்,
0: கற்பத்தின் கனி இல்லாதவன்
1: எப்படி மெனி ஆகிறது?
0: ஆண்டவரே, நான் தந்தையாவேன்னு சொன்னீங்க, நான் அதை நம்பி இருந்தேன். தந்தையாக போறேன், தந்தையாக போறேன், தந்தையாக போறேன்னு நான் என்ன செஞ்சேன், நம்பி
1: இருந்தேன்
0: இருந்தேன். கடைசியில காத்திருந்து காத்திருந்து நான் கடைசியில யார் ஆயிட்டேன்?
1: தாத்தாவை.
0: இந்த நேரத்தில் நீங்க வந்து சொல்றீங்க, தாத்தாவுக்குள் ஒரு
1: தந்தையா
0: கேட்டாலே ஆத்தாடின்னு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் என் கூட பேசாம இருந்தா தேவலாண்டவரே, என் கூட நீங்க
1: பேசாம இருந்தா தேவலாண்டவரே,
0: நீங்க வாயை திறந்தாலே இப்ப எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நீங்க வாயை திறந்தா நானும் திறந்தாக வேண்டியிருக்கு.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆத்தாவாக இருக்கிற ஆபிரகாமை பார்த்து, நீ யாரா இருக்கிற என்னுடைய பார்வையில?
1: தந்தையாக,
0: தந்தையாக,
1: தந்தையாக.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: See, it's a powerful encounter. இது ஒரு பலமான ஒரு சந்திப்பு.
1: சந்திப்பு
0: தேவனுடனான சந்திப்பு தான் நமக்குள்ள இருந்த சந்தேகங்களை தொடச்சு போட்டுட்டு நமக்குள்ள ஃபெய்த் விதைக்குது.
1: ஆமென்.
0: இது போல பலமா தேவனோடு, தேவன் நம்மோடு இடைபடாம இந்த தேவ ரகமான விசுவாசம் நமக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை.
1: எஸ்,
0: ஒரு மனுஷன் ஒரு தேவ ரகமான விசுவாசத்தோட தேவனோட சேர்ந்து பேசுறான்னா தேவன் அவனோட ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்,
0: இட்ஸ் எ பவர்ஃபுல் என்கவுண்டர்.
1: ஆமென். Hallelujah.

0: ரெண்டு காரியம். நம்பர் ஒன், முதல் என்ன சொன்னாரு, ஆண்டவர் விசுவாசம் இல்லாம ஆண்டவரோட இணைஞ்சு என்ன செய்ய முடியாது, பணி செய்ய
1: முடியாது.
0: நம்பர் டூ என்ன, ஆண்டவர் வந்து ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் நம்மளோட நடந்திருக்கிறதுனால மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம யாரா இருக்கிறோங்கிறது இல்லை. தாராள் மனுஷங்களுக்கு முன்னாடி மலடி, ஆனா தேவனுடைய பார்வையில தரலான ஜாதிகளுக்கு அவ தாய்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: Forget. மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம், என்ன
1: செஞ்சிருங்க,
0: மறந்துருங்க. பை ஃபைத், விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக நீ யாரா இருக்கிற, you are a father already.
1: Amen.
0: It's a done deal. டீல முடிச்சவரு ஹீல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா?
1: அட்டாயம் பண்ணுவார்.
0: டீல் உண்டுனா ஹீலிங் உண்டுங்க,
1: அட்டாயம் உண்டு. Hallelujah.
0: தேவன் உங்களை என்னையும் அவர் பக்கமா ஈர்க்க, எல்லாரும் சொல்லுங்க ஈர்க்க,
1: ஈர்க்க.
0: அவர் வாயிலிருந்து ஒரு வசனத்தை நம்மளை நோக்கி புறப்பட்டு வர பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ரேமா வேர்டு வந்த உடனே நம்மளுடைய மைண்ட், நம்முடைய மொத்தமும் ஆண்டவர் பக்கமா போய் ஒட்டிக்கிறதா,
1: ஒட்டிக்கிறது.
0: ஆண்டவரை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற, ஆண்டவரை நம்ம பக்கமா
1: இழுக்கிறது வேற,
0: தேவன் அவர் பக்கமா நம்மளை ஈர்க்கிறது வேற.
1: ஆமென்.
0: இதான் இந்த மெசேஜினுடைய மையத்துக்கு நான் வர்றேன். நம்ம பக்கமா நாம விரும்புறபடி தேவனை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற, ஆனா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர் பக்கமா நம்மளை மொத்தமா ஈர்க்கிறது வேற,
1: ஈர்க்கிறது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: 17வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 17ல ஆண்டவர் ஆபிரகாம அவர் பக்கமா ஈர்க்கும்படி பேசிட்டு இருந்தப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தேவனை ஆபிரகாம் தன்னோட பக்கமா இழுக்கிறார். என்ன சொல்லி இழுக்கிறாரு, முகங்குப்புற விழுந்து நகைத்து,
1: இஸ்மவேல் உமக்கு முன்பாக
0: பிழைப்பானாக. அண்ட் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நாட் இஸ்மாயல், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ சன் அண்ட் யூ வில் நேம் ஹிம் ஐசக். அப்போ ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா அவிசுவாசம் என்ன செய்யுது, தன்னுடைய பக்கம் தேவன் என்னன்னா இழுக்குது. அவிசுவாசம் தன்னுடைய பக்கமா தேவன் என்னன்னா இழுக்குது,
1: இழுக்குது.
0: ஆனா தேவன் என்ன பண்ற, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் பக்கமா நம்மளை ஈர்த்து கொள்ளுகிறார்.
1: ஆமென்.
0: அற்புதம் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு நிகழும். ஈர்ப்பு என்ன செய்யும்,
1: நிகழும்,
0: நிகழும். இந்த ஈர்ப்பு நிகழாம நீங்க தேவ ரகமான விசுவாசத்துக்குள்ள வரவே என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. இந்த உன்னத அனுபவத்துக்கு பின்னாடி ஆபிரகாமுடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கிருச்சு.
1: ஆமேன்.
0: ஆபிரகாமுடைய
1: மொத்த விசுவாசமும் ஒட்டிக்கிச்சு.
0: தேவனுடைய சத்தத்தை கேட்காம நம்முடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கொள்ள வாய்ப்பே என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை,
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. ஏன் மிஸ்டேக் என்ன, ஆண்டவரே எனக்கு அந்த ஃபெய்த்ல என்னன்னா இல்லை, அதனால என் பக்கத்துக்கு உங்களை நான் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா
1: இழுக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: அதனால நம்ம விருப்பத்தை ஆண்டவரை திணிக்கிறோம்.
1: எஸ்,
0: நம்ம விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட போய்
1: திணிக்கிறோம்.
0: அதெல்லாம் வேணாம், நான் சொல்ற மாதிரி செஞ்சிட்டீங்கன்னால எனக்கு என்னன்னா
1: போதும்.
0: நான் பெருசாலாம் ஒண்ணு என்னன்னா
1: எதிர்பார்க்கல, கேட்கல.
0: இஸ்மவேல் பொழைச்சா என்னன்னா
1: போதும் சார்.
0: டேய், நான் காலிங்க குறிச்சு பேசுறேன், நீ பொழப்ப குறிச்சு பேசிட்டு. நான் உன்னுடைய அழைப்பை குறிச்சு பேசுறேன், நீ இஸ்மவேலுடைய
1: பழப்பை பத்தி பேச
0: பிழைப்பை குறிச்சு என்ன சரியாப்பா
1: பேசுறியப்பா
0: பேசுறியப்பா ஆண்டவர் என்ன பண்றார், நான் உன் விருப்பத்தை என்கிட்ட வந்து திணிக்காத, என் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ உன்னுடைய மொத்தத்தை எனக்கு அர்ப்பணி அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: Surrender yourself to my will.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah.
0: I have decreed.
1: Yes.
0: Agree with me. உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேங்கிறத உன்ன என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். So I expect a total surrender from your side.
1: Yes.
0: If you want to see my miracle in your life, then learn how to surrender to God.
1: Hallelujah.
0: மொத்தத்தை உனக்கு என்ன செய்ய எனக்கு அர்ப்பணிச்சிரு. அப்ப ஆண்டவரை நம்ம பக்கம் என்ன செய்ய முடியாது,
1: இழுக்க முடியாது.
0: நிறைய பேர் இதைத்தான் பண்றான்.
1: Yes.
0: Body of Christ ல எல்லாரும் என்ன பண்றோம்,
1: மொத்த பேரும் ஆண்டவரை நம்ம பக்கம் இழுக்க தான் செய்யறோம்.
0: ஆண்டவரும் உங்களுக்கு நான் அற்புதம் செய்ய போறேன், எல்லாருமே சேர்ந்து என்ன உங்க பக்கம் இழுத்துருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: இல்லையே,
0: என்ன இழுத்துக்கங்கடா உன் பக்கத்துல, நான் உங்க வாழ்க்கையில நான் ஒண்ணு செய்ய போறேன், என்ன உங்க பக்கம் என்ன செய்யுங்க நான் இழுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: இல்ல
0: இல்ல,
1: என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம்.
0: அப்ப என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதேசியன என்ன அர்த்தம், ஆண்டவரே நான் விரும்புகிறபடி உங்களை என் பக்கம் இழுக்க என்னால
1: முடியாதப்பா,
0: நீங்க விரும்புகிறபடி என்னை ஈர்த்து கொள்ளும்,
1: ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் தந்து இதன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி அவனை அவர் பக்கமாய் ஈர்த்திருக்கும் பட்சத்துல அவனும் அவரை போல எப்படி பேச ஆரம்பிக்கிறான்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவரை போல அவனு கூப்பிட ஆரம்பிக்கிறான்.
1: ஆமென்.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த காந்தம் இரும்ப என்ன செய்யுதுன்னா ஈர்த்து கொள்கிறதை போல ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்மளை நோக்கி அனுப்புறப்ப நம்முடைய மொத்தமும் ஆண்டு நமக்கு உரைச்ச தீர்க்க தரிசன வார்த்தையோடு போய் ஒட்டிக்கிறது.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காந்தத்தினுடைய பிடியில் இருக்கிற ஒரு இரும்பால தன்னை விடுவிச்சு கொள்ள முடியுமா சொல்லுங்க. காந்தத்தோட பிடியில சிக்கின ஒரு இரும்பால
1: தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியுமா?
0: அது அதனால முடியாத ஒரு
1: காரியம்.
0: அந்த ஈர்ப்ப நம்மளால விளங்கிக்கிற முடியாது.
1: எஸ்.
0: இந்த ஈர்ப்பு நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும்
1: எட்டாதது.
0: இந்த ஈர்ப்பு நம்முடைய மொத்தத்தையும் இழுத்து பிடிச்சிருச்சு.
1: எஸ்.
0: இந்த பிடி வலுவானது, இந்த பிடியில இருந்து நம்மளால விடுபட
1: முடியாது.
0: முடியாது. இதான் faith walk with God.
1: Amen.
0: இந்த பிடி இருக்கா உங்க லைஃப்ல? அதனாலதான் உங்க டாபிக் உங்களால மாத்திக்கிற முடியல.
1: Yes.
0: ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசன வாக்கியத்தை 20 வருஷம் ஆனாலும் ஏன் மாத்திக்கிற முடியல? ஆண்டவர் அவரு பக்கமா உங்களை ஈர்த்துட்டாரு.
1: Amen.
0: இந்த உன்னத அனுபவம் இருக்கிறதுனாலதான் காலேபால 45 வருஷமா டாபிக்கே மாத்தல. மலைநாட்டை எனக்கு
1: ஆறும்
0: ஆறும் ஜாஷுவாட்ட கேக்குறாரு. காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு தரப்போறேன்னு சொன்னாரா? தந்தேன்னு சொன்னாரா?
1: தந்தேன்.
0: முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட்.
1: எஸ்.
0: தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டு அம்மட்டு நடந்து
1: திரி.
0: இது ஒரு ஈர்ப்பு. வார்த்தையினால அவருடைய மொத்தம் யார் பக்கம் ஒட்டிக்கிச்சு போய் ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கிருச்சு.
2: ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கிச்சு.
0: அந்த தரிசன வாக்கியத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஆபிரகாமால முடியல.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: இந்த தரிசன வாக்கியத்தோடு ஐசக்கோட பிறப்பும் இணைஞ்சிருந்துச்சு.
2: எஸ்.
0: அதனாலதான் ஜனத்தோடு கூட நிலவன்ட்டார் ஆண்டவர்.
2: ஆமென்.
0: சந்ததி என்ன குடும்பனால் என்னன்ட்டாரு. பூமியின் தூளை என்ன முடியும்னா உன் சந்ததிய
2: எண்ணலாம். ஆண்டவர்
0: கேக்குறாரு, ஆண்டவரை உங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்றீங்களா, அல்லது ஆண்டவர் தம்முடைய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து உங்களை மொத்தமா அவர் பக்கம் ஈர்த்துட்டாரா?
2: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை தந்து அவர் பக்கம் எங்களை ஈர்த்து கொண்டார்.
0: அவருடைய காரியத்தை சுதந்திரிக்க அவருடைய தளத்துக்கு நானும் வந்தாகணும்.
2: ஆமென்.
0: அதனாலதான் நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வராம
2: அவர்
0: இருக்கிற இடத்துக்கு என்னை இழுத்துக்கிட்டார்.
2: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் வந்து.
2: ஆமென். நீ என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோ.
0: வேர்ட கொடுத்து என்கிட்ட வரல ஆண்டவர். அவர் விரும்புற இடத்துக்கு என்ன என்ன பண்ணிட்டாருன்னா
2: ஈர்த்து கொண்டார்.
0: ஈர்த்து கொண்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை சொல்றேன் அப்படிங்கிறார்.
2: ஆமென்.
0: நான் சொன்னதை என்ன செய்ய
2: சொல்லு
0: சொல்லு அப்படி சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வாக்கு பண்ண காரியத்தை கூப்பிடுறேன். உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியத்தை என் பக்கமா நான் என்ன செய்யறேன்னா
2: ஏத்துக்கொள்ளுகிறேன்.
0: நூற்றுக்கு 100% நாம ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை மட்டுமே சார்ந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியத்தை நாம சுதந்திரிக்கும் பொழுது அது அவர் நமக்கு செய்த அற்புதமாயிருது.
2: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
0: கிடியோனை இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியாகவும் கொண்டு வந்தார். ஆபிரகாம் சாராள இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியா என்ன செய்தார்?
2: கொண்டு வந்தார்.
0: ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
0: கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற காரியம் அவரால் வாய்க்கும். நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. நமக்கு உதவி செய்ய
2: அவர் வந்திருக்கிறார்.
0: மனுஷர்ல யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. அதுதான் அற்புதம்னு சொல்றோம். அவர் செய்ய போற அற்புதத்துக்கு மனுஷனுடைய உதவி தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்துக்கு மனுஷனுடைய உதவி
2: உங்களுக்கு தேவையில்லை.
0: விருதா நீங்க மிராக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா?
2: முடியாது.
0: 4 மனுஷங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடிஞ்சிருந்தா தானே அதுவே நடந்திருக்குமே.
2: எஸ்.
0: ஆனா என் லைஃப்ல யாருமே எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறாரு. அதான் அற்புதம்னு சொல்றேன். அந்த அற்புதம் நிகழ்ற நேரத்தில் நம்ம எதையாவது ஒன்று செஞ்சு ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் என் ஹெல்ப்பையும் நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கங்க,
2: வெச்சுக்கொள்ளுங்க
0: வெச்சுக்கங்கன்னு நம்ம அவரை பார்த்து சொல்ல முடியாது. டேய், விசுவாசத்தை மட்டும் அறிக்கை பண்ணு.
2: எஸ்.
0: அற்புதம் தானா என்னன்னா
2: நிகழும்.
0: வெளிச்சுக்கு 100% இது என்னுடைய காரியமா இருக்கிறபடினால இதுல நான் மாத்திரமே கிரியை செய்ய விரும்புகிறேன். அஸ் எ ஹியூமனா என்னோட நீ என்ன செய்யலாம்? இணைஞ்சிக்கலாம். உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக என்னோட இணைஞ்சு நீ ஒரு கூட்டறிக்கை பண்ணலாம்.
2: எஸ்.
0: நாளைக்கு தியானிக்கலாம் குறிச்சு.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: என்ன அறிக்கை?
2: கூட்டறிக்கை.
0: ஆமென் சொல்ல.
2: ஆமென்.
0: ஓ பாஸ்டர், நானும் இந்த எண்ணத்தை தட்டி விடலான்னு தான் என்ன செய்யறேன். என்னதான் தட்டி விட்டாலும் அது ஒட்டிக்கிட்டு அந்த என்ன செய்யுது. தேவன் எனக்கு தந்த தரிசனத்தை நானும் விட்டுட்டு பண்ணலான்னு தான் பாக்குறேன். ஆனா அதுல இருந்து என்னால மீளவே
2: என்ன
0: அப்படின்னா நீங்க ஆண்டவர் உங்க பக்கம் இழுக்கல, அதை செய்யவும் உங்களால
2: முடியாது.
0: ஆண்டவர் உங்களை அவருடைய பக்கமாக ஈர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17 ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அண்ணால தேவன் ஏலி என்கிற ஆசாரியன் வாயிலிருந்து புறப்பட பண்ணின வார்த்தையை கொண்டு அண்ணால தம்முடைய பக்கமாக தேவன் ஈர்த்து விட்டார். யாத்திராகம 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல மோசையோடு ஆண்டவர் பவர்ஃபுல்லான விதத்துல இடைபெற்று மோசைய அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். ஆனா மோசை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் வாக்கு வல்லவே இல்ல, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு, நான் போனாத யாரு நம்ப மாட்டாங்க அது இதுன்னு சொல்லி தேவனை இவர் பக்கமா மோசே இழுக்க நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் அந்த 2 சாப்டர்ல மோசைய தம்முடைய பக்கமாக ஈர்த்து கொண்டு விட்டார். பெரிய காரியத்தை பேசுறேன், உனக்கு ஃபெய்த் இல்ல, வேணும்னா அடையாளத்தை கேளு, நான் தர்றேன். என்ன விசுவாசிக்க தேவையான அடையாளத்தை கேளு, தர்றேன். கோலை கீழே போடுற, பாம்பா மாறும், புடுறா வாழை, கோலா மாறும், முதல் அடையாளம்.
1: ஆமென்.
0: கைய மடியில போடு, குஷம். கைய வெளியில எடு, குஷம் போயிருச்சு, 2வது அடையாளம். இதுல நம்ப வரலையா? தண்ணி எடுத்து தரையில ஊத்து, ரத்தமா மாறும். நீ கேட்கிற அடையாளத்தை நான் தருவேன்.
1: Yes.
0: ஆனா உனக்கான டாபிக் நான் மாத்த மாட்டேன்.
1: ஆமென்.
0: பயமா இருந்தா அடையாளத்தை கேளு. உன் ஃபெய்த் இன்னும் ஷார்பன் பண்ண தேவையான சயின்ஸ் உனக்கு நான் தருவேன். ஆனா ஐ வில் நெவர் எவர் சேஞ்ச் மை சப்ஜெக்ட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த 2 சாப்டர்ல ஆண்டவர் மோசேயை அவர் பக்கம் என்ன பண்ணிட்டார்னா தீர்த்துட்டார்.
1: Yes.
0: இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா கடந்த நாட்கள்ல? இந்த அனுபவம் நடந்திருக்குன்னா உங்க டாபிக் உங்களால என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள
1: முடியாது,
0: முடியாது.
1: ஏன்னா
0: இது ஒரு பவர்ஃபுல்லான என்கவுண்டர். இந்த எண்ணத்தை தட்டி விட என்னன்னா முடியல, தட்டி விட்டேன்னா நிம்மதி போயிடும். நான் இல்லை நினைச்சாலும் அது இருக்கு இருக்குன்னு தான் என் மனசுல என்னன்னா அப்படி உச்சத்துல அந்த வேர்டு தொணிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: அதனால என்னால இதுக்கு நான் நோ சொல்ல என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. நான் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
1: ஆமென்.
0: அவர் ஆம்னு சொல்லிட்டாரு,
1: நான் அதுக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
0: ஆண்டவர் உங்களை அவர் பக்கமா மொத்தமா ஈர்த்துட்டாரு.
1: எஸ்.
0: இந்த விஷனை விட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. Revival through refining ங்கற விஷன் வேர்ட் எங்களால மாத்திக்கிற முடியாது. மொத்தமா ஈர்த்துட்டார். அதே போல ஜொகானனுக்கு எடுத்த காரியத்துல ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு மொத்தமா எங்களை என்ன பண்ணிருச்சுன்னா
1: ஈர்த்து
0: ஈர்த்துருச்சு. எங்க டீமே ஈர்த்திருக்கு.
1: ஆமே.
0: அதனால எங்களால அதை மாத்திக்கிற முடியாது,
1: முடியாது.
0: நாங்க எங்க பக்கம் ஆண்டவரை இழுக்கல, ஆண்டவர் அவர் பக்கம் எங்களை ஈர்த்துட்டாரு.
1: ஆமே.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால இந்த எண்ணத்தை உங்களால தட்டி விட
1: முடியாது.
0: இத கண்ணு காணாம உங்களால போக
1: முடியாது.
0: இத பைபாஸ் பண்ணி நீங்க போகவும்
1: கூடாது,
0: கூடாது,
1: கூடாது.
0: அதனால இந்த அனுபவம் எனக்கு இருக்கு பாஸ்டர். என் ஆண்டவர் இழுத்துட்டாரு, இரும்ப காந்த ஈர்த்திருக்கிறது போல ஆண்டவர் என்னோடு பலமா இடைப்பட்டது. என்னுடைய மொத்தமும் ஆண்டவரோட போய் என்ன செஞ்சு ஒட்டிக்கிருச்சு.
1: Hallelujah.
0: The faith is not about trying. விசுவாசம் என்பது முயற்சி அல்ல,
1: பயிற்சி.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: It's something you have agreed with God, which yes. God has already decreed.
1: Hallelujah.
0: Hallelujah. And or try pannu solla, agree with me,
1: agree with me, ennodu udanpadu.
0: It's all about simply accepting God's will for me.
1: Yes.
0: எனக்கான தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை நான் அப்படியே என்ன செய்கிறேன்,
1: ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
0: Don't try to do something silly. Just
3: accept what God has said to you.
4: Hallelujah.
2: Hallelujah.
3: He has told you something powerful. ஒரு அற்புதமான காரியத்தை உன்னிடத்தில் ஆண்டவர் உரைத்திருக்கிறார்.
4: Hallelujah.
2: Hallelujah.
3: அதை நான் என்ன செய்யறேன், நான் அக்செப்ட் பண்றேன். இதை குறித்து நாளைக்கு தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
3: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த டீச்சிங்ஸ்க்காக உமக்கு நன்றி. இந்த டீச்சிங்ஸோட சேர்ந்து எங்க லைஃப்ல வரப்போற பிளஸ்ஸிங்ஸுக்காகவும் நாங்கள் தேங்க் பண்றோம். ஆண்டவரே, பிளஸ்ஸிங் தான் இந்த டீச்சிங்கை வந்து எல்லார் நடுவுலையும் நிரூபிக்க போகிறது. அப்பா, சந்தோஷமா இருக்குது நாங்கள் ப்ரீச் பண்றப்போ. நீங்க அனுப்பின வார்த்தை வெறுமையா உங்க இடத்துக்கு வராது, வீசுனகையும் வெறுங்கையுமா வராது. என்ன காரியத்தை நடப்பிக்கும்படி நீங்க மனசுல வச்சு அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவரே. அதே போல எங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்ய நீங்க தீர்மானிச்சு எங்களை நோக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புனீங்களோ அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவரே. அந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உங்க பக்கமா எங்களை மொத்தமா ஈர்த்து இந்த தேவரகமான விசுவாசம் எங்களுக்கு தந்து நீங்க பேசுற மாதிரியே எங்களையும் கூட சேர்ந்து பேச வச்சு ஒரு கூட்டறிக்கை விட வச்சீங்களே, அதுக்காக நன்றி. இதை குறிச்சு நீங்க இன்னும் எங்களோட பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த சீசன்ல அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே என் ஆண்டவர் மொத்தமா ஒரு பக்கம் ஈர்த்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிற காரியத்தினுடைய நிறைவேறுதலுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களோட இணைஞ்சு அறிக்கை செய்கிறார்களோ, ஆண்டவரே வருகிற நாட்கள்ல, வருகிற மாதங்கள்ல, வருகிற வருஷத்துல நிறைய சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. அப்பா அப்படியே செய்யுங்க. எங்க விசுவாசம் உங்களை கனம் பண்ணுது, நீங்களும் எங்க விசுவாசத்தை கனம் பண்ணுவீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
5: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அதி சீக்கிரத்தில் வரப்போகும் நம் இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பு தந்தையும் கோவில்பட்டி இயேசு நம்மோடு சபையின் போதகருமாகிய பாஸ்டர் ரவி கோமஸ் அவர்களின் நினைவாக இந்த விசிடியை வெளியிடுவதில் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மிகவும் ஆறுதல் அடைகிறோம். தீயணைப்பு துறையில் பணியாற்றி கொண்டிருந்த பாஸ்டர் ரவி கோமஸ் அவர்களை நித்திய அக்கினியை நோக்கி செல்லும் விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் உன்னத பணிக்கு தேவன் அழைத்தார். தன்னை அழைத்த தேவனுக்கு தன் வாழ்வின் எல்லாவற்றிலும் முற்றிலும் முதலிடம் கொடுத்து தேவனோடு உள்ள உறவை ஜீவனாக கருதி வேத வசனத்தை தன் ஆகாரமாக்கி தேவ சித்தத்தையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு விசுவாசத்தின் மூலம் ஊழிய பாதையில் உற்சாகத்துடன் ஓடி தன் ஓட்டத்தை பாஸ்டர் ரவிக்கோமஸ் அவர்கள் வெற்றியுடன் முடித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது.

0: மாஸ்டர் ரவி கோமஸ் அவர்களின் முழங்கால்கள் முடக்கப்பட்ட நேரங்கள் அதிகம், சிந்தப்பட்ட கண்ணீர் துளிகள் ஏராளம், ஜபத்தின் மூலம் சாதித்தவைகள் அநேகம். இதன் விளைவாக கோவில்பட்டியில் தேவனுக்கு சாட்சியாக தேவ சபை நிற்கிறது. தொடரோட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பு போதகரின் தூய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பரமபிதாவின் மலர் பாதங்களில் இந்த விசிடியை பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம். தேவனுக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பு வாழ்த்துக்கள். இரண்டாவது விசிடி வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி. எங்கள் அருமையான தகப்பன் ரவி கோமஸுடைய மகன் ரீகன் கோமஸ் உட்கார்ந்து கொண்டு உன்னதரின் வல்லமை பெற்று நூற்றுக்கணக்கான பாடல்கள் அநேகரை பாட வைக்கின்றார். அதில் எந்த கண்மலையானவர் போகிற இடமெல்லாம் நான் கேட்கிறேன், என் தேச நீர்தான் ஐயா. இப்படி பாடல்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், சேர்ந்து பாடப் போகிறீர்கள். ரவி கோமஸின் அந்த ஜபம் இன்றைக்கு மூன்று பிள்ளைகளை ஊழியர்களாக, அதுவும் உண்மையான ஊழியர்களாக உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சபை கோவில்பட்டியில் எழும்பியிருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தரோடு இணையும் போது அந்த ஒரு மனிதனால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த விசிடியை பாருங்கள், இந்த குடும்பத்தை உற்சாகப்படுத்துங்கள், உங்கள் ஜபத்தில் தாங்குங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, இந்த விசிடிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல் கட்டடத்துக்கு தலைக்கல் ஆயிற்று. உலகம் தள்ளிய எங்கள் ரீகனை நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு தலைக்கல்லாய் தூக்கி நிறுத்தி அவன் வாயில வருகிற பாடல்கள் ஆயிரங்களே ஆசீர்வதிக்கிறதே. நன்றி அப்பா, நன்றி. இந்த விசிடியில் ஜனங்கள் பாடல்களை பார்க்கும் போதும் சேர்ந்து பாடும்போது அற்புதம் நடப்பதாக. நன்றி அப்பா. அப்பா, கட்டிகள் மறைவதாக, பாடும்போது உம்மோடு உள்ள நேசம் பெருகுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி ஐயா. நன்றி கூறுகிறோம் ஐயா. ஒவ்வொரு பாடலும் அநேகரை உயிர்ப்பிப்பதாக, உம்மண்டை கிட்டி சேர்ப்பதாக. இதே போல அநேக விசிடிகள் இன்னும் கேசட்ஸ் இந்த குடும்பத்திலிருந்து வெளி வருவதாக. இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், ரீகனை ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டனை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்துக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிற அருமை ஜெகனை பலப்படுத்துங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி. இதற்கெல்லாம் காரணமாக எங்கள் செல்வியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்க, இன்னும் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாக்குக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: நீதிமொழிகள் 22:6 திருப்பிக் கொள்வோம்.
2: We've been teaching on the subject of biblical parenting.
1: வேதத்திலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
2: Now we began actually with the book of Hosea chapter 4 verses 1 to 6.
1: ஹோசியாவின் புத்தகம் 4:1-6 அதிலிருந்து தான் நாம் ஆரம்பித்தோம்.
2: That strikes at the root cause of all the problems in the society that we see today.
1: சமூகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் என்ன என்பதை குறித்து அது நமக்கு சொல்கிறது.
2: The root cause of all the problems it says is that they have rejected the truth.
1: எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று.
2: What is truth?
1: சத்தியம் என்றால் என்ன?
2: Jesus said thy word is truth.
1: இயேசு சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
2: Everything else may be facts.
1: மற்ற எல்லாமே ஒருவேளை நிஜங்களா

0: according to Hosea is not that they have not heard the truth or do not know the truth, but they did not or they rejected the truth.
1: Hosea, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்கிறார். அதாவது அவர்கள் சத்தியத்தை கேட்கவில்லை, சத்தியத்தை அறியாதிருக்கார்கள் என்பது பிரச்சனை அல்ல, கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்கள்.
0: Rejection of the truth is something serious.
1: சத்தியத்தை நிராகரிப்பது தான் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம்.
0: So that means what you do with the truth today when you hear it, that is going to determine your course of life.
1: அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியத்தை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: It's not that you've heard it that it's going to bless you, but what you do with it is what is going to result in something.
1: நீங்கள் கேட்டதனாலே ஆசீர்வாதம் என்று கிடையாது, கேட்டதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வர போகிறது.
0: Are you going to receive it or reject it?
1: அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது நிராகரிக்க போகிறீர்களா?
0: Receive it to means to act upon it and to live by it.
1: ஏற்றுக்கொள்வதுன்னு சொன்னா அதை அதன்படி நடப்பது, அதன்படி வாழ்வது.
0: And to reject it means to consider it not as important to your life.
1: நிராகரிப்பதுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியம் அல்ல என்று எண்ணி அப்படியே விட்டு விடுவது.
0: God created human beings.
1: தேவன் தான் மனுஷர்களை உண்டாக்கினார்.
0: He still creates children.
1: இன்றைக்கும் அவர் பிள்ளைகளை உருவாக்குகிறார்.
0: He is the authority on telling us what to do with the children.
1: பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் தான்.
0: So last few weeks we've been talking about training up a child.
1: ஆகவே கடந்த சில வாரங்களாக பிள்ளை பயிற்சி கொடுப்பதை குறித்து படித்து வருகிறோம்.
0: And let's read Proverbs 22 verse 6.
1: நீதிமொழி 22:6 நாம் வாசிப்போம்.
0: Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it.
1: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
0: Train up a child.
1: நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து.
0: Everybody say train up.
1: எல்லாரும் சொல்லும் பயிற்சி கொடு.
0: Now this is exactly what we've been talking about, what it means to train up a child.
1: இதை தான் நாம் படித்து வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் என்ன?
0: Told you what training is not.
1: என்ன எதெல்லாம் பயிற்சி இல்லை என்று சொன்னேன்.
0: If you told him what is right and what is wrong, that is not training.
1: எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதல்ல பயிற்சி.
0: No, if you provide him a good home, a good school and good surroundings, that is not training.
1: நல்ல குடும்பம், நல்ல ஒரு சூழல், நல்ல பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருந்தா அதல்ல பயிற்சி.
0: I told you that is why even preachers get kids go very bad.
1: நான் சொன்னல இதனால தான் பிரசங்கியோட பிள்ளைங்க கூட ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படினு.
0: Because they have been raised in a good home, very spiritual home, but they have not been trained.
1: ஏனா ஒரு நல்ல குடும்பத்திலே ஆவிக்குரிய குடும்பத்தில தான் வளர்க்கப்பட்டார்கள், ஆனா நல்ல பயிற்சி கொடுக்கப்படவில்லை.
0: So training is different from just providing an environment.
1: ஆகவே பயிற்சி என்பது வேற, நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேற.
0: Training is really working with the child so that you make sure that he does walk in the ways of the Lord.
1: பயிற்சி என்பது அந்த பிள்ளையோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடக்கும்படி நீங்கள் செய்வது.
0: Teaching him and showing him and making him walk in the way.
1: அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனுக்கு காண்பித்து அந்த வழிகளிலே அவனை நடக்க செய்வது.
0: Training is a process whereby you control him and teach him to walk in the ways of the Lord.
1: Training என்பது ஒரு வழிமுறை, அதன் மூலமாக அவனுக்கு கர்த்தருடைய வழிகளை காண்பித்து அவனை கட்டுப்படுத்தி அந்த வழிகளிலே அவனை நீங்கள் நடக்க செய்ய வேண்டும்.
0: You want to teach somebody driving or train somebody to drive, you don't just tell him how to drive.
1: வாகனத்தை ஓட்ட ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும்போது இப்படி தான் ஓட்டணும் அப்படியே சொல்லி விட்டுட்டு போறது
0: இல்ல. You make him sit in the car and you have to spend many hours to drive.
1: கார்ல அவரை உட்கார வச்சு அவரை ஓட்ட பல மணி நேரங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
0: Otherwise the person will never learn.
1: இல்லாவிட்டால் அவர் கற்றுக்கொள்ளவே மாட்டார்.
0: You know, and whatever you tell him, he's going to soon forget and it's not going to make a difference.
1: நீங்க என்ன சொன்னாலும் சீக்கிரத்துல மறந்து விடுவார், அதனால அவருக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல.
0: So you got to stay with the person and teach him and train him until he is able to drive independently.
1: ஆகவே அவரே தானாக ஓட்ட கற்றுக்கொள்கிற வரையிலே அவரோடு கூடவே இருந்து அவருக்கு சொல்லி தர வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: Told you the training is more than raising a child.
1: நான் சொன்னேன் இல்லையா, பயிற்சி என்பது பிள்ளையை வளர்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியம்.
0: நெல்லூர் ரைஸ் அண்ட் குட் தால் அண்ட் ஃபிஷ் அண்ட் மட்டன் will raise the child and make him tall and good looking.
1: நெல்லூர் அரிசியும் நல்ல நெய்யும் டால்டாவும் இதெல்லாம் கொடுத்தாலே பிள்ளை நல்லா வளர்ந்துருவான்,
0: உங்களை விட உயரமாக வருவான். பட் தட் இஸ் நாட் ட்ரைனிங், தட் இஸ் ரேசிங்.
1: ஆனால் அதெல்லாம் பயிற்சி, அதை வந்து வளர்க்குறது.
0: யூ ரேஸ் அ டாக், யூ ரேஸ் அ கவ், யூ ரேஸ் அ கேட், யூ ரேஸ் அ பிக், பட் அ சைல்டு மஸ்ட் பி ட்ரெயின்டு.
1: ஆட்டை வளர்க்குறீங்க, மாட்டை வளர்க்குறீங்க, பன்றியை வளர்க்குறீங்க, எல்லாத்தையும் வளர்க்குறீங்க, பூனையை கூட வளர்க்குறீங்க, ஆனால் பிள்ளையை வளர்ப்பது அது கிடையாது, பயிற்சி கொடுக்கிறது வேற.
0: Child needs to be trained. I want to emphasize that training is much more than just doing all these things.
1: அதாவது இந்த காரியங்களை செய்கிறதை விட இந்த பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப மேலான ஒரு காரியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன்.
0: Just because you sent him to school and paid for his fees and took care of his food doesn't mean you're training him.
1: பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால, ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுனால, சாப்பாடு போடுறதுனால அதெல்லாம் பயிற்சின்னு நினைச்சிடக்கூடாது.
0: What is training?
1: பயிற்சி என்றால் என்ன?
0: The word training is only

0: only in this place interpreted as training or translated as train from the Hebrew language. In all other places in the Old Testament, wherever the same Hebrew word occurs that is interpreted or translated as train, it is translated as dedicate, inaugurate, or initiate.
1: இந்த ஆங்கிலத்திலே ட்ரெயின் என்ற வார்த்தை வருகிறது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரெயின் பயிற்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வேற எந்த இடத்துல அந்த வார்த்தை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாமே பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஆரம்பித்து வைப்பது, துவக்கி வைப்பது என்று இந்த விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வார்த்தை
0: டு டெடிகேட், டு இனாகுரேட், டு ஸ்டார்ட் ஆர் இனிஷியேட் எ சைல்ட் ஆன் எ பர்டிகுலர் பாத் தட் ஹி ஷுட் கோ.
1: அந்த பிள்ளை அவன் போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட பாதையிலே அவனை அர்ப்பணித்து துவக்கி வைத்து ஆரம்பித்து வைப்பது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Parents are responsible to get the child started in a path that is different from what his natural nature will take him.
1: இயற்கையான குணம் அவனை எந்த பாதையில் கொண்டு செல்லுமோ அந்த பாதையிலே செல்லாமல் அவன் வேறு பாதையிலே செல்லும்படி அவனை துவக்கி வைப்பது பெற்றோருடைய பொறுப்பு.
0: I told you about the nature of a child.
1: ஒரு பிள்ளையினுடைய குணத்தை பற்றி சொன்னேன்
0: இல்லையா? See, the nature of a child is born with a sin nature.
1: அவன் பிறக்கும்போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான்.
0: Innocent when he is very young.
1: பாலகனா இருக்கும்போது ஒன்றும் அறியாதவனா இருக்கான்.
0: He doesn't do anything bad.
1: கெட்ட காரியத்தையும் செய்வதில்லை.
0: But the seed of everything that is evil and bad is inside of him through the sin nature.
1: ஆனால் பாவ சுபாவம் உள்ள இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத துர்க்குணத்தினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது.
0: So if you just leave him to himself to do whatever he wants to do, he will always definitely go in the wrong way.
1: ஆகவே அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய விட்டுவிட்டால் நிச்சயமா தப்பான வழியில தான் அவன் போவான்.
0: Naturally he will go that.
1: அதாவது இயற்கையாகவே அந்த திசையில தான் போவான்.
0: I can prove it to you how natural it is for people to sin. They never go take tuition to sin. It comes naturally.
1: அதை நிரூபிக்கலாம் பாருங்க. மக்கள் பாவம் செய்யிறதுக்கு டியூஷன் எடுப்பதே கிடையாது. அவ்வளவு சர்வ சாதாரணமா வருது அவங்களுக்கு.
0: பாடம் படிக்கிறதுக்கு தான் டியூஷன் தேவை. You have to train him up.
1: அதுக்கு தான் அவனை பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு.
0: Sin comes naturally because it is part of the nature.
1: ஆனால் பாவம் இயற்கையா வருது. ஏன்னா அது அவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
0: So if you just take a child and feed him and leave him to do whatever he likes to do, he will naturally, his path will lead him in the wrong direction.
1: ஒரு பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனை வளர விட்டு விட்டால் அந்த பாவ சுபாவத்தின் தன்மையிலே தான் அவன் இயற்கையாகவே போக ஆரம்பிப்பான்.
0: That is why you know we hear so many testimonies from Christians today. You know when I was growing up we used to have the more dramatic the testimony we invited such people you know to get dramatic testimonies.
1: ஆகவே தான் பாருங்க நாங்கலாம் வளர்ந்து வந்தப்ப நிறைய சாட்சி சொல்ல விடுவாங்க சபையில. அவருடைய சாட்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அசாதாரணமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் சாட்சி எல்லாத்தையும் சாட்சி சொல்ல கூடுவாங்க.
0: Most of them were drunks and criminals and ended up in jail and robbed the banks and killed and that type of stuff.
1: என்ன சாட்சி இருக்கும்? நான் பெரிய குடிகாரனாகவும் நான் ரொம்ப பெரிய திருடனாகவும் நான் இத்தனை பேரை கொலை செய்தனாகவும் இப்படி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்வாங்க.
0: Now you know some young people in my days used to think well we didn't do anything so bad so we don't have a remarkable testimony.
1: ஆகவே என்ன போன்ற வாலிபர்கள்லாம் யோசிச்சோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் நாம செய்யலையே ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியே கிடையாதுன்னு யோசித்தோம்.
0: ஒரு சில்லற பாவங்கள் தான் செய்தோம். சின்ன சின்ன பாவங்கள். We did only small things.
1: நாங்க சின்ன சின்ன பாவம் தான் செய்தோம்.
0: This man has done big things.
1: ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சோம்.
0: We don't have such a attractive testimony like he does.
1: ஆகவே இவர போல ஒரு ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இல்ல.
0: So really I'm telling you my feelings when I heard such testimonies I wished that I had done some of those things.
1: அதாவது ஆகவே என் மனசுல பட்டு சொல்ல அவங்க சாட்சி கேட்ட உடனே இப்படி தான் நான் யோசிக்கிறது உண்டு. இந்த மாதிரி சாட்சி நமக்கு இல்லையே அப்படின்னு.
0: ஐயோ விட்டுட்டுமே ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய சாட்சி இருந்திருக்கு நேரம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லலாம். Which of you would like your child to grow up in a very bad way and then testify saying I was a robber, I was a murderer, I was a cheat and killer and all that.
1: அது நம்மள யார் நம்மளுடைய பிள்ளை இப்படி மோசமா வளர்ந்துட்டு அதன் பிறகு மனம் திரும்பி நான் இப்படி எல்லாம் இருந்தேன் கொலைகாரனா ஏமாத்தனா இப்ப மாறிட்டேன்னு சொல்ல விரும்புவோம்.
0: I don't think I want my children to be like
1: yen pillainga apdi iruka na virumba maten.
0: If they had to testify like that later on I would be very sad.
1: Pinnala avanga ipdi ella saatchi kuduthanga na adu enakku tha romba varthama irukum.
0: I think any parent will feel like that.
1: Oh enakku endha oru pettorum apdi dhaan nenaipaanga.
0: It is not necessary for a child to go through that path and then get saved.
1: ஒரு பிள்ளை அந்த வழியில போய் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டு வருவதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு காரியம்.
0: I think in the next generation after we are teaching this we should get children who say well I've never done any of those bad things. My father and mother taught me the right stuff. So I believed in the right stuff and I walked in the right way and here I am. I've always loved the Lord and served the Lord.
1: நான் என்ன நம்புறேன், இந்த போனை எல்லாம் முடித்த பிறகு நினைக்கிறேன், அடுத்த தலைமுறை அவங்க பெருசாகி வளர்ந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட தப்பான காரியம் எதையுமே நான் செய்யல, என்னுடைய பெற்றோர் வளர்க்க வேண்டிய சரியான பாதையில் நான் வளர்த்து வந்திருக்காங்க, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க.
0: Whenever I tried to do something wrong, there was somebody to put the restriction on me.
1: தப்பான வழியில நான் போக முயன்ற போது என்னை கட்டுப்படுத்துவதற்கான ஆட்கள் அங்க இருந்தாங்க.
0: They were strict with me.
1: என்ன ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க.
0: And they showed me the real way.
1: சரியான வழி எனக்கு காண்பித்தார்கள்.
0: Corrected me every time.
1: ஒவ்வொரு முறையும் என்னை திருத்தினார்கள்.
0: So I did not ever end up doing anything big, bad, anything big that is bad.
1: பெரிய தப்பான காரியம் எதையும் நான் செய்யாம இருந்துட்டேன்.
0: And I have come to the Lord and I have served the Lord all these years.
1: நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்களா கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறேன்.
0: That will be a good testimony.
1: அதுதான் ஒரு நல்ல சாட்சி.
0: Now that's one of the reasons I don't glorify testimonies.
1: இந்த ஒரு காரணம் தான் பாருங்க, அந்த சாட்சிகளை வந்து பெருசாக்குறது கிடையாது.
0: Because such testimonies are attractive in one way, but it's not altogether edifying.
1: அப்படிப்பட்ட சாட்சிகள் ஒரு விதத்துல மக்களை கவர்ந்தாலும் அது முற்றிலும் மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் நினைக்க முடியாது.
0: You know, when I was little, I never went to movies.
1: பாருங்க, நான் சின்ன வயசுல சினிமாக்கெல்லாம் போனதே கிடையாது.
0: My family never took us to movies.
1: என்னுடைய வீட்டுல நான் சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க.
0: I don't know what a movie is.
1: ஆகவே சினிமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
0: I heard about movies from the preachers who came and testified saying that they saw 3 movies a day at one time.
1: ஆனால் சினிமாவை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, பிரசங்கர்ல வந்து சாட்சி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தேன், அப்படி தான் கேள்விப்பட்டேனே நான்.
0: அப்போ அதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஆஹா, 3, ஹீ சா 3 ஃபிலிம்ஸ்.
1: 3 படம் பார்த்துருக்கிறார் அவர்.
0: In our house they told us, if you went to movies, Jesus will come when you are sitting in the movie theater. What will you do?
1: எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, சினிமா பார்க்கும்போது இயேசு வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்.
0: So I was thinking, my God, I don't want to be caught in that way.
1: Amen. I was thinking, அந்த மாதிரி எல்லாம் நம்ம மாட்ட கூடாது.
0: Jesus is coming any time.
1: Yes, அந்த நேரத்துல வந்துருவார்.
0: Truly I thought like that.
1: பர உண்மையா அப்படி தான் நான் யோசிச்சேன்.
0: You don't want to be found in a cinema theater.
1: அந்த நேரத்துல போய் சினிமா தியேட்டர்ல மாட்டிக் கூடாது.
0: Because according to them, none of them will go, so you would never even know that Jesus came. You know?
1: அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே போக மாட்டாங்கனாங்க. அப்ப இயேசு வந்தா வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாம போய்டும்.
0: So I never went to a movie.
1: ஆகவே சினிமாக்கு போனது கிடையாது.
0: But when the preachers told me they saw 3 movies a day.
1: ஆனா பிரசங்கியார்கள் நான் ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தேன்னு சொன்னபோது,
0: then I thought, my goodness, there must be something nice in it.
1: அப்பதான் யோசித்தேன், இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நல்ல விஷயம் எல்லாம்
0: இருக்கு. My parents never talked about movie as something great.
1: என்னுடைய பெற்றோர்லாம் அந்த சினிமாலாம் ஒரு பெரிய விஷயமா பேசினதே கிடையாது.
0: But those people that wanted to give dramatic testimonies told me that there is, you know, they were such movie goers.
1: ஆனா தன்னுடைய சாட்சிய கொஞ்சம் பெருசா அப்படி பேச விரும்பும் நாட்கள் நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தனாக்க அப்படி இப்படி எல்லாம் சொல்வாங்க.
0: So finally ended up going.
1: கடைசில நான் சினிமாக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
0: And for a long time I never enjoyed it.
1: ரொம்ப நாளா பார்த்ததால இன்பம் எதுவும் கிடைக்கல.
0: While I'm sitting there I was thinking Jesus is going to come any time.
1: ஏன்னா அது பாக்கும்போதே எப்போ இயேசு வந்துருவாரோன்னு அந்த நினைப்பு தான்.
0: I wanted not to go.
1: போக கூடாதுன்னு விரும்பினேன்.
0: But because this fellow said 3 times he see every day 3 movies he saw, I didn't want to just go to heaven and miss all the fun, you know.
1: ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தனே இவர் சொன்னதுனால பரலோகம் போயிட்டா இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது, அப்படி அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு யோசிச்சேன்.
0: I thought before Jesus comes let me do this.
1: ஆவே இயேசு வரது முன்னாடி இதெல்லாம் பண்ணிடுவோம்னு யோசிச்சேன்.
0: Surely in heaven they are not going to have any cinema.
1: சேமா பரலோகத்துல சினிமாலாம் இருக்க போறது இல்ல.
0: So that is also dangerous. If he came today then I would have never seen a cinema.
1: இதுவும் ஆபத்து. இன்னிக்கே வந்துட்டானா சினிமாவே பார்க்க முடியாம போய்டுமே.
0: So before he comes let me go to the cinema.
1: ஆகாரம் வரது முன்னாடி பார்த்துட்டு வந்துருவோம்.
0: So when I go there also I don't enjoy it.
1: ஆகாரம் சினிமாவுக்கு போனாலும் அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது.
0: Here James Bond is there but I'm thinking about Jesus.
1: அங்க James Bond ஆனா உன் மனசுல வந்து ஜீசஸ் தான்ங்கறாரு.
0: Lord don't come please.
1: ஆண்டவரே இந்த நேரத்துல தயவு செய்து வந்தராதரும்.
0: See sometimes we think testimonies are great but the word I think is better.
1: சில சமயத்துல நாம சாட்சிகள் தான் ரொம்ப பெருசு நினைக்கிறோம், ஆனா வார்த்தை தான் ரொம்ப நல்லது.
0: Sure testimonies have its value, now and then we have testimonies here. But I want to glorify the word of God more than testimony.
1: சாட்சிகள் நல்லது தான், அவ்வப்போது சாட்சிகள் கேட்கும்போது நமக்கு பக்தி உறுதி உண்டாகும், ஆனா நான் நினைக்கிறேன் வசனம் அதைவிட மேலானது.
0: And we need to teach people to testify in a very positive way.
1: மக்களுக்கு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு முற்போக்கான விதத்துல சாட்சி சொல்லுங்க, நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
0: Amen.
1: Amen.
0: That's the better way to do it.
1: அதுதான் நல்ல விதத்துல சாட்சி சொல்வது.
0: So we don't want to hear anybody going through all this bad stuff, become a criminal, go to jail and then come and testify how he found the Lord.
1: ஆகவே நான் அவ்வளவு மோசமா இருந்தேன், குற்றவாளியா இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதன் பிறகு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இந்த மாதிரி சாட்சி எல்லாம் தேவையில்லை, அவசியம் இல்லாத.
0: Sure God is gracious and he saves people but we don't want our children to be like that.
1: கர்த்தர் கிருபையுள்ளவர், மக்களை ரட்சிக்கிறார், ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: We want to raise them right so that they will live right and they will enjoy the best in their life. lives.
1: அவர்களை வளர்க்கும் போதே சரியான விதத்தில் வளர்க்கும் போது அவங்க நல்ல விதத்தில் வளருவார்கள் பின்னாலே நல்லா இருப்பாங்க.
0: Amen.
1: Amen.
0: So there are two facets in training that I want to talk about in this week and next week.
1: ஆகவே இந்த வாரம் அடுத்த வாரம் அந்த பயிற்சியிலே ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது அவைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: There are two facets in training.
1: பயிற்சியின் போது ரெண்டு விதமான அம்சங்களை கவனிக்க வேண்டும்.
0: One is controlling and the other is teaching.
1: ஒன்று வந்து கட்டுப்படுத்துவது இன்னொன்று கற்றுக் கொடுப்பது.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துதலும் கற்றுக் கொடுப்பது.
0: Everybody say controlling and teaching.
1: எல்லாம் சொல்லுங்க. கட்டுப்படுத்துவது கற்றுக் கொடுப்பது.
0: Two things.
1: ரெண்டு காரியங்கள்.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துவதும் கற்றுக் கொடுப்பது.
0: Well, let me just give you the verse first. Turn to Proverbs chapter 29.
1: முதல் வசனத்தை சொல்லிடுறேன். நீதிமொழியில் 29க்கு திருப்போம்.
0: Let me read you verse 15.
1: 15 வாசிக்கிறேன்.
0: The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother.
1: பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
0: Two things bring wisdom, it seems.
1: ரெண்டு காரியங்கள் ஞானத்தை கொடுக்கிறதாம்.
0: Rod and reproof.
1: பிரம்பு கடிந்து கொள்ளுதல்.
0: So that is what I have put in my own words, that is control and teaching.
1: அதுதான் என்னுடைய சொந்த வார்த்தையில சொல்லியிருக்கேன். கட்டுப்பாடும் கற்றுக் கொடுப்பதும்.
0: Rod is control and reproof is teaching.
1: பிரம்பு தான் கட்டுப்பாடு கடிந்து கொள்ளுதல் வந்து கற்றுக் கொடுப்பது.
0: So there are two facets to teaching or training up a child.
1: ஆகவே ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதில் ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது.
0: And these two aspects of teaching relate to the age group of the child also.
1: இந்த ரெண்டு அம்சங்களும் பிள்ளைகளுடைய வயதை பொறுத்தும் அமைந்திருக்கிறது.
0: According to their age group you have to use one of these two facets.
1: அவர்களுடைய வயது வரம்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டுதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும்.
0: I mean, if you know, children have various periods in their lives.
1: பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு பாருங்க.
0: One is the infancy.
1: ஒன்று வந்து குழந்தை பருவம்.
0: Childhood we say.
1: சின்ன பிள்ளை பாலகனா இருப்பது.
0: Then adolescence.
1: அதன் பிறகு அந்த விடலை பருவம் வாங்க.
0: Then becomes a teenager.
1: பிறகு டீனேஜ் வயது.
0: Then becomes a youth.
1: பிறகு வாலிபர் ஆகிறது.
0: Then becomes an adult, right?
1: அதன் பிறகு வளர்ந்தவர்கள்.
0: So a child goes through these various stages.
1: அப்படி ஆக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு.
0: It's not just one stage you all lump together, it's various stages in which the development happens through various means.
1: அதாவது பல்வேறு அதாவது அந்த பிள்ளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பருவத்தினூடே கடந்து வருகிறது.
0: So you cannot train him in the same way in all these periods.
1: ஆகவே இந்த எல்லா பருவங்களிலும் ஒரே விதமாக பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க முடியாது.
0: The younger the child is, more the control method must be used.
1: பிள்ளை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அந்த சமயத்திலே கட்டுப்பாட்டை அதிகமாய் நாம் பயன்படுத்த முடியும்.
0: The rod must be used more when he is young.
1: சின்ன வயசா இருக்கும் போது தான் இந்த பிரம்ப அதிகமா பயன்படுத்தணும்.
0: When he is so big you can't use the rod because he'll break the rod.
1: இவ்வளவு பெருசான பிறகு பிரம்ப யூஸ் பண்ணா அதை உடைச்சு போட்டுருவான்.
0: கொஞ்சம் அறிவு இருக்கணும் நமக்கும். Yes, he is stronger than us.
1: நம்ம விட பலசாலியா இருக்கா பாவம்.
0: But he is afraid of the rod when he is very little.
1: ஆனா சின்ன வயசா இருக்கும்போது பிரம்பை கண்டு பயப்படுகிறான்.
0: That's when it best works.
1: அப்பதான் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும்.
0: So controlling is a method of training a child that must be used when he is very little.
1: ஆகவே பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கிற அந்த முறையை அவன் சின்ன வயசா இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும்.
0: So when the child is younger, more control.
1: ஆகவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும்.
0: Less teaching.
1: போதனை குறைவா இருக்கணும்.
0: So we say very little but we control him more.
1: ஆகவே கற்று கொடுப்பது குறைவாகவும் கண்ட்ரோல் வந்து அதிகமாகவும் இருக்கப்போ.
0: Many things he won't understand even if you say. That's why you just simply control.
1: அதாவது ஏன் கட்டுப்பாடு அதிகம் தேவைன்னா பல காரியங்களை சொன்னா அவனுக்கு விளங்காது.
0: Sometimes he'll say why should I do this?
1: சில சமயத்துல கேட்பான் இதை ஏன் நான் செய்யணும்னு.
0: As if he's going to understand if you explain to him.
1: சொன்ன உடனே அவனுக்கு விளங்குறது போல கேட்பான் அவன்.
0: But he won't understand. He's too young.
1: ஆனா சொன்னாலும் விளங்காது. ஏன்னா சின்ன பையன் அவன்.
0: So you simply tell him you do it because I say so.
1: ஆகவே நான் என்ன சொல்றோம் நான் சொல்றேன் செஞ்சுட்டு போ.
0: If you don't do it then this is what you're going to get.
1: நீ செய்யலனா இதுதான் கிடைக்க போகுது உனக்கு.
0: This is the restriction I place upon you. You just do it because I say to you. Completely and totally obey me.
1: இந்த கட்டுப்பாட்டை உனக்கு விதிக்கிறேன். நான் சொல்றேன் ஆகவே சொன்னதை அப்படியே செய்ய தான் வேணும்.
0: You do very little teaching, more control.
1: கட்டுப்பாடு அதிகம் கற்றுக் கொடுப்பது அங்க குறைவா இருக்கு.
0: But then when the child grows older.
1: ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரியவனாகும் போது
0: teaching must gradually increase and the control must gradually decrease.
1: கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய வேண்டும் கற்றுக் கொடுப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க வேண்டும்.
0: So these two things ought to be used in balance and used appropriately at the right period in the child's development.
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை நடுநிலை தவறாமல் அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு ஏற்றி அதிகமாக குறைவாக பயன்படுத்த வேண்டும்.
0: So let's talk about a young child.
1: ஆகவே இந்த சின்ன குழந்தை பற்றி பேசுவோம்.
0: Now a young child I would say is a child that's under 13 years of age roughly.
1: பிள்ளை அல்லது குழந்தை பருவம்னு சொல்லும்போது 12 13 வயசுக்கு கீழே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம்.
0: Now he's not become a real teenager. He's about 12 13 years old.
1: இன்னும் அந்த டீனேஜ் பருவத்துக்கு வரல. 12 13 வயசு இருக்கு.
0: He's just beginning his teenage years.
1: இப்போதான் அவனுடைய டீனேஜ் பருவத்தை ஆரம்பிக்கிறான்.
0: But he can still be called a young child.
1: ஆனாலும் அவனை பால
0: not an infant but a young child.
1: குழந்தைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைன்னு சொல்லலாம்.
0: Now that's the person we are talking about when we talk about using more control.
1: இந்த பிள்ளையுடைய வயசுல தான் இந்த கட்டுப்பாட்டை அதிகம் நாம் பயன்படுத்த வேண்டும்.
0: He must learn to follow the parents command to the letter.
1: பெற்றோர் என்ன சொல்றங்களோ அதை அப்படியே கடைபிடிக்க அவன் கற்றுக்கொள்ளணும்.
0: He has to learn to live under the law and authority.
1: அதிகாரத்தின் கீழே சட்டதிட்டங்களின் கீழே வாழ அவன் கற்றுக்கொள்ள வேணும்.
0: And the parent must insist on total and complete obedience.
1: பெற்றோர் கூட நீ முழுமையாய் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும்.
0: And you don't have to give him much explanation.
1: அவனுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
0: If he is able to understand, you must first make him obey, and after he has obeyed, then you can give him instruction.
1: அவனால
0: you don't have to give him any instruction at the beginning.
1: அவனால விளங்கிக்கொள்ள முடியும்னு சொன்னா அது கூட முதல்ல அவனை கீழ்ப்படிய சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிறகு விளக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள்.
0: And a child that at that age, 13 years of age or under, is very immature.
1: 13 அது கீழ்ப்பட்டிருக்கிற பிள்ளை வந்து அந்த அளவுக்கு அறிவு தேர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை.
0: Very playful.
1: ரொம்ப விளையாட்டுத்தனமா
0: இருக்கும். So he doesn't behave in a very mature way.
1: ஆகவே அறிவு முதிர்ச்சியோடு கூட நடந்து கொள்ள முடியாது.
0: So a lot of control is necessary.
1: ஆகவே கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படுகிறது.
0: You know, he is born without control. He just wants to do everything without limits. When he plays, he wants to play all day. When he eats, he just wants to eat everything, and that's the way it is.
1: பாருங்க, பிறந்த உடனே கட்டுப்பாடு இல்லாம இருக்கான். விளையாட்டுனா நாளெல்லாம் விளையாட்டு, சாப்பிடணும்னா கண்டதை சாப்பிடணும், இப்படி கட்டுப்பாடு இல்லாம இருக்கான்.
0: Then you take him to the beach, he wants to stay there all day.
1: பீச்சு கொண்டு போனா நாள் முழுக்க அங்க இருக்கணும்னு சொல்றான்.
0: You take him to a restaurant today, he wants to go to the restaurant next day also.
1: ஒரு ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு கூட்டி போனா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்றான்.
0: Because he does not know how to exercise control. He is immature, he is unable to understand and make his judgment and live in a balanced manner.
1: அது அறிவு முதிர்ச்சி இல்லாதனாலே, ஒரு கட்டுப்பாடு இல்லாதனாலே நடுநிலை தவறாமல் அவனுக்கு வாழ தெரியவில்லை.
0: That is why restraint must be placed more than teaching.
1: ஆகவேதான் அந்த வயசுல போதனையை விட கட்டுப்பாடு அதிகம் விதிக்கப்பட வேண்டும்.
0: Now we use age 13 as a general measurement.
1: பாருங்க,
0: 13 children grow up and become very mature, you know, at a very early age, and some are not mature even after they are 13.
1: 13 வந்து பொதுவா நான் சொல்றது, சிலர் வந்து 13 குள்ளேயே ரொம்ப அறிவு முதிர்ச்சி அதிகமா இருக்கு, சிலருக்கு வந்து 13 க்கு மேல போன கூட அந்த அறிவு முதிர்ச்சி வரல.
0: So I think you will know whether he is mature or how much of it he needs.
1: ஆகவே உங்க பிள்ளைக்கு எது அதிகம் தேவை, எந்த அளவுக்கு அவன் அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும்.
0: But the idea is this.
1: ஆனா என்ன ஐடியா அதுல?
0: Somewhere around this age, because that age is crucial and critical and it's a dividing line. If he crosses that age and becomes big without learning respect and obedience, then it's very dangerous. You cannot teach him later on.
1: இந்த 13 வயசு இருக்க அது ரொம்ப இக்கட்டான, ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தை அவன் தாண்டிட்ட பிறகு அந்த காலகட்டத்துக்குள்ள மரியாதையும் கீழ்ப்படியாகவும் கற்றுக்கொள்ளாமல் அவன் வளர்ந்துட்டான்னா அதன் பிறகு அவனுக்கு அதெல்லாம் கற்றுத்தருவது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும்.
0: I won't say it's impossible, but it becomes difficult, very difficult.
1: அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடும்.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: By age 13, there is a goal. You must achieve this.
1: 13 வயசுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை அடைய முயற்சிக்க வேண்டும்.
0: What is the parent's goal when by the time he reaches 13?
1: 13 வயசாகிறதுக்குள்ள அவனை குறித்து பெற்றோருடைய லக்கு என்னவா இருக்கணும்?
0: You must train him in such a way that he does what you say without questioning. Unquestioned obedience, total complete obedience.
1: நீங்கள் சொல்வதை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் மறுக்காமல் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய விதத்திலே அவனை வளர்த்து விட வேணும்.
0: By age 13, you know, he may not understand a lot of mathematics, physics and chemistry, but he must understand what respecting and honoring the parent is and what it is to obey unconditionally the parent.
1: 13 வயசுல அவனுக்கு maths, physics, chemistry எல்லாம் விளங்காம போகலாம், ஆனால் பெற்றோருக்கு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும், மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் கற்றறிந்திருக்க வேண்டும்.
0: So when you start to shape him up, he is not like that. You know, when you tell him to do something, he is screaming. You know,
1: ஆகவே அவன் இப்படி எல்லாம் வளர்க்க முயற்சிக்கும் போது அவன் அப்படி இல்லாதனால என்ன சொல்றாங்க, சொன்ன உடனே கூச்சல் போட ஆரம்பிக்கிறான்.
0: Because wickedness or sin is bound up within the child's nature.
1: ஏன் அந்த துர்குணம் அல்லது பாவம் என்பது பிள்ளையின் சுபாவத்தோடு அப்படியே ஒட்டி போய் இருக்கிறது.
0: So he tries to rebel at an early age.
1: கொஞ்சம் சின்ன வயசுலயே கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ண பாக்குறான்.
0: But you have to spend the time.
1: நீங்கள் நேரத்தை செலவிட வேணும்.
0: Because later on you will be spending the time worrying and crying.
1: இப்ப செலவிடலாம் பிற்பாடு கவலையிலே கண்ணீரில நேரத்தை செலவிடுவீர்கள்.
0: And going to all kinds of fixing up places.
1: பிறகு பிரச்சனை தீர்க்க பல்வேறு இடங்களுக்கு அலைவீர்கள்.
0: That's a lot of time and money spent.
1: அதுக்கு நிறைய நேரமும் பணமும் வீணாகும்.
0: Many parents are now busy making the money and busy with their job, busy with everything and don't have the time for the kid.
1: பல பெற்றோர் இப்போது பணத்தை சம்பாதிப்பல வேலையில இதுல அதுல நேரத்தை அதிகமா செலவிட்டு பிஸியா இருக்காங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட முடியல.
0: But you have to do it.
1: ஆனா நிச்சயமா செலவிட வேணும்.
0: It is required.
1: அது அவசியம்.
0: When you do it only you can shape him up.
1: அப்படி செய்யும் போது தான் அவனை சரியான விதத்துல உருவாக்க முடியும்.
0: So this kid who's screaming and doesn't want to do what you say and doesn't want to pick up his stuff, doesn't want to do obey, you've got to somehow work with him. By the time he reaches that age, you've got to get him to a place where next time you say to him, you call him by name, he answers with a very respectful tone, yes. Daddy, I'm coming.
1: ஆகவே இப்படி முரட்டாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு இதை செய்ய மாட்டேன், என் வேலையை செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றானே, அவனை 13 வயசாகிறதுக்குள்ள சரியான விதத்துல கொண்டு வந்த பிறகு, அந்த வயசை கடந்த பிறகு நீங்க ஒரு வார்த்தை அவன் பேரை சொல்லி,
0: அந்த வயசுக்குள்ள அப்பா கூப்பிட்டா இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு நம்ம டோன்லயே ஒரு மரியாதை தெரியணும். வாய்ஸ்லயே you must have highest respect and honor in the very tone of his voice.
1: அவன் தொனியிலே தெரியணும் அவன் மிக உயர்ந்த மரியாதையை கொடுக்கறான் அப்படினு.
0: He must leave everything and come and attend to what you are saying.
1: எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொல்றத வந்து அவன் செய்யணும்.
0: By the time he is 13 he must be trained with that level of respect and obedience.
1: 13 வயசாகிறதுக்குள்ள அப்படிப்பட்ட விதத்திலே மரியாதை மதிப்பை கொடுக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுத்துறணும்.
0: If you are calling him and say, "Go, I'm not coming."
1: நீங்க கூப்பிடும் போது நான் இப்ப வரமாட்டேன் போங்க அப்படின்னு
0: ஒர்க் பண்ணும். அவர் சார் ஒர்க் வந்து
1: கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு அர்த்தம்.
0: அன்பிரைடல்ட் ஹார்ஸ்,
1: இது
0: டிஸ்ஒபீடியன்ட்,
1: கீழ்படியாதவன், கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி. அது
0: யூ காட் பிரிங் ஹிம் அண்டர் கண்ட்ரோல்,
1: கட்டுப்படுத்த வேணும்.
0: யூ காட் டு ஸ்பெண்ட் தி டைம் அண்ட் மேக் தி எஃபர்ட் டு டு வாட் நீட்ஸ் டு பி டன் சோ தட் ஹி வில் before he is 13 learn to totally and completely obey and respect the parent.
1: அவனோட கூட இருந்து வேலை செய்து 13-ஆவதுக்குள்ள பெற்றோடைய பேச்சை அந்த அளவுக்கு முழுமையாய் மதிக்கக்கூடியவனா அவனை மாற்றிடணும்.
0: I'm glad children are also here.
1: பிள்ளைகளும் இங்க வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்கு.
0: They also know what we are working at.
1: அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்க கிட்ட என்னதான் செய்றோம் அப்படினு.
0: It is for his own good.
1: அது அவனுடைய நன்மைக்காக.
0: Why? Because the Bible says when he is old, he will never depart from it.
1: ஏன வேதம் சொல்லுது அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான்.
0: You are leading him literally by making him obey and live under authority. You are teaching him to obey God and his authority. And you are setting him on a path, initiating him, dedicating him and starting him on a path to victory and success and happiness in life.
1: அதிகாரத்தை மதித்து அவனை கீழ்ப்படிய பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள், அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறீர்கள். அதன் மூலமாக அந்த நல் வழியிலே அவனை நடப்பதற்கு அவனை அர்ப்பணித்து அவனை ஆரம்பித்து வைத்து துவக்கி வைத்து அவனை அந்த வழியில கொண்டு போகிறீர்கள்.
0: So by the time the child is 10, 11, 12, 13 years of age, his mannerism, his behavior, his tone of voice and his behavior towards you must display that respect and obedience.
1: ஆகவே அவனுக்கு அந்த 10, 11, 12 வயசு ஆகும் போது அவன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை தன்னுடைய தொனியிலே, தன்னுடைய பழக்க வழக்கங்களிலே, தன்னுடைய குணங்களிலே இதெல்லாம் அவன் காண்பிக்க ஆரம்பிக்கணும்.
0: Confrontation, argument, confrontation and saying I don't want to do, what do you think, you know, all that stuff must be over, pretty much over by that time.
1: அந்த வயசுக்குள்ள இந்த வாதம் தர்க்கம் நானா நீயா பாக்குறது இந்த இதுக்கெல்லாம் இடமே இருக்க கூடாது, அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும்.
0: Say he does it.
1: சொன்னா அவன் செய்தே ஆகணும்.
0: Amen.
1: Amen.
0: So how many of you understand that's the goal?
1: எத்தனை பேருக்கு விளங்கிச்சு இதுதான் அந்த லக்கு அப்படினு?
0: You got to keep it before yourself and say this is what I'm going to work towards.
1: இத கண்ணு முன்னாடியே வெச்சிட்டு இவனுடைய வாழ்க்கையில இதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லணும்.
0: மோர் தென் கிவிங் இம் அ ஹவுஸ், மோர் தென் கிவிங் மணி, மோர் தென் கிவிங் இம் எனிதிங், யூ கிவ் இம் திஸ்.
1: வீடு, பணம், மற்ற காரியங்கள் கொடுக்கிறதுக்கும் மேலாக இதை கொடுங்கள் அவனுக்கு.
0: பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் இம் எனி ஹவுஸ், எனி எனிதிங் தட் ஹீ வாண்ட்ஸ்.
1: ஏனா இது செஞ்சா பிறகு அவனுக்கு வேண்டிய வீடு எது வேணாலும் இது அவனுக்கு கொடுத்து விடும்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: நவ சோ தட் ஏஜ் இஸ் வெரி க்ரூஷியல்.
1: ஆகவே அந்த வயசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயசு.
0: By the time he reaches that age, he must love to obey instead of being made to obey.
1: ஆகவே அந்த வயசு வரும்போதே அவனை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. கீழ்ப்படிவதே அவனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அவனை கீழ்ப்படியணும்.
0: That level you must bring him to.
1: அந்த அளவுக்கு நீங்க அவனை கொண்டு வந்துடணும்.
0: Before that there will be many instances where you have to make him to obey.
1: அதுக்கு முன்னாடி பல சமயங்களிலே நீ அவனை கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
0: He will obey not because he loves to do it, he will obey because he is threatened, his life is threatened.
1: அவன் மனமும் வந்து கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியலனா அடிவாதம் தெரியும். ஆகவே அவன் கீழ்ப்படிவான்.
0: If he is not going to do it, then he is going to face the consequences. Yeah. That's why he is going to obey.
1: கீழ்ப்படியலன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும் தெரிஞ்சு அதனால தான் அவன் கீழ்ப்படிறான்.
0: You will wean him off of all that and get him straightened out by the time he is 13. By the time he is 13, he will love to obey, not made to obey.
1: ஆனா 13 வயசுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணி சரி கட்டி 13 வயசாகும் போது அவனே மனமுவந்து உங்களுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி ஆக்கிடணும்.
0: That is the goal.
1: அதான் லட்சியம்.
0: But the thing is, okay, let's go. The thing is, we need to use the two aspects in its balance at the right time.
1: ana enna solla varana inda rendu kaaryangalaiyum sariyana nerathile adukku etta vaaru payanpaduthanum.
0: In the appropriate periods you must use control, and in the appropriate period of his life and development you must use teaching.
1: Endha paruvathile kattupaadu venumo andha paruvathile kattupaadum, endha paruvathile kattu kodupadum podhani avasiyamo appoda adhai seiyanum.
0: And two things work together.
1: இந்த ரெண்டு காரியங்களும் இசைந்து தான் வேலை செய்கிறது.
0: You don't have a choice. You can't say, well, I'm going to teach. I'm not going to control.
1: உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. நான் கட்டுப்படுத்த மாட்டேன். கற்றுக் கொடுக்க மட்டும்தான் செய்வேன்னு சொல்ல முடியாது.
0: That's why the Bible says, rod and reprove, give wisdom.
1: ஆகவே தான் வேதம் சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்னு.
0: It didn't say, reprove for teaching will give wisdom.
1: வெறும் போதனை மட்டும் ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லல.
0: Rod and reprove for a child gives wisdom.
1: ஒரு பிள்ளைக்கு பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டுமே ஞானத்தை கொடுக்கிறது.
0: Both are necessary.
1: இரண்டுமே அவசியம்.
0: So you got to use both in balance.
1: ஆவி இரண்டையும் நடுநிலை தவறாம பயன்படுத்தணும்.
0: Now controlling a child will enable you to teach him as he grows older and becomes a youth.
1: ஒரு பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கும்போது அவன் வளர்ந்து வாலிபன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பது நமக்கு சுலபமாகிறது.
0: Amen.
1: Amen.
0: Why?
1: Yen?
0: Because he now respects.
1: ஏனா இப்போ அவன் மதிக்கிறான்.
0: Now in order for a person to learn something from someone else, he needs to respect that person.
1: ஒருவன் இன்னொரு ஆள் கிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னா முதலாவது அந்த ஆளை அவன் மதிக்க வேணும்.
0: You want to go to school and learn something from a teacher, you must first respect the teacher.
1: பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா முதலாவது ஆசிரியரை மதிக்கணும்.
0: I was talking to a man who was a headmaster.
1: Headmaster அந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு.
0: And he is talking about how he got the job.
1: அவருக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சுன்னு அவர் பேசிட்டு இருந்தாரு.
0: In his younger days he appeared for an interview, and the man who interviewed him was the headmaster of the school, and he was a very godly man.
1: வாலிப நாட்கள்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாரு. இன்டர்வியூ பண்ண ஒரு ஹெட்மாஸ்டர், அவர் ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன்.
0: And so when he appeared before him, he had already got his biodata and everything, and he just looked at him and said, do you smoke?
1: ஏற்கனவே அவர்கிட்ட பயோடேட்டா எல்லாம் இருந்தது. ஆகவே ஒரு இன்டர்வியூ போன உடனே எடுத்த உடனே கேட்டாராம், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களான்னு.
0: Said, no sir, I've never done it.
1: அவர் சொன்னார், இல்ல சார் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது.
0: All right, join from tomorrow.
1: அப்படின்னா நாளையில இருந்து சேர்ந்துங்கன்ட்டாரு.
0: This man said, that's all he asked me.
1: இவர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவுதான் கேட்டார்.
0: He never asked me anything else.
1: வேற எதுவுமே கேட்கல.
0: Obviously to that person, this person's nature and character was more important than anything else.
1: ஆகவே அந்த ஹெட்மாஸ்டருக்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இவருடைய குணநலன் அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. பாருங்க,
0: what kind of a person is he?
1: எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் இவர்?
0: Is he going to be a person from whom the children can learn?
1: இவர்கிட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஆளா இவர்?
0: Can they learn not only what he teaches, but all people think, well, I'm going to teach mathematics, why do they ask this?
1: இவர் நினைக்கலாம், நாம கணக்கு தான சொல்லி கொடுக்க போறோம், இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு.
0: No, people learn to live through the teacher.
1: பாருங்க, போதனின் மூலமாய் மக்கள் வாழ கற்றுக்கொள்கிறார்கள்.
0: So teacher must be a respectable person.
1: ஆகவே டீச்சர் வந்து மதிப்பை பெறக்கூடியவராக
0: இருக்கணும். He stands before the students, must command the respect. They must sit when they are told to sit, stand when she come or he comes in.
1: மாணவர்கள் கற்றுக் கொடுக்க போகிறவர். ஆகவே இவர் சொன்ன உட்காரணும் நில்லுனா நிக்கணும் அப்படிப்பட்ட மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
0: Then only when the person teaches it goes in.
1: அப்பதான் அவர் கற்றுக் கொடுக்கும் போது அது உள்ள போகும்.
0: So the person is so important.
1: ஆகவே அந்த ஆள் ரொம்ப முக்கியம்.
0: Respect is so important on the part of the child.
1: ஆகவே அந்த பிள்ளைக்கு மதிப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
0: Without respecting a person you cannot learn from a person.
1: ஒரு ஆளை மதிக்காமல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது.
0: Honor and respect enables a parent to teach the child.
1: மதிப்பு மரியாதை தான் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க உதவுகிறது.
0: Even in the church that's the same way.
1: சபையிலும் கூட அப்படிதான்.
0: If you don't respect a pastor you cannot learn from him.
1: ஒரு போதகரை மதிக்கலன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாது.
0: You can only learn from a pastor whom you respect.
1: யார மதிக்கிறீங்களோ அந்த பாஸ்டர் கிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும்.
0: If you don't have any respect for him then how are you going to learn?
1: போதகர் மேல ஒரு மரியாதையே இல்லைன்னு சொன்னா பிறகு எப்படி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும்?
0: So a pastor more than anything must live in a respectable manner.
1: ஒரு போதகர் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க விதத்தில் அவர் வாழணும் முதலாவது.
0: I teach young people to be preachers and I oftentimes deal with this thing.
1: நான் வாலிபர்களுக்கு பிரசங்கியாரா போறவங்களுக்கு நான் போதிக்கிறேன். அடிக்கடி இந்த காரியங்கள்லாம் சொல்றது உண்டு.
0: So you got to take care to live in a respectable manner.
1: ஆகவே ஒரு மதிப்புக்குரிய விதத்தில் நீங்க முதலாவது வாழணும்.
0: Because if you don't live in a respectable manner you may preach very well but nothing will be accepted.
1: நீங்க உங்களை மதிக்கக்கூடிய விதத்தில் வாழலன்னா பிரசங்கம் ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லா பண்ணலாம் ஆனாலும் அதை ஏற்று உங்களை மதிக்க மாட்டார்கள்.
0: What you preach may be the truth but people will not receive the truth because they see you.
1: நீங்கள் பிரசங்கிக்கிறது சத்தியமாகவே இருக்கலாம் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்கள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
0: In the same way the parents.
1: அதே போல தான் பெற்றோரும்.
0: They need to be respectable people.
1: அவங்களும் மதிப்புக்குரியவளா இருக்கணும்.
0: And the child must have already been taught before he is taught things. He must be already taught obedience and respect. Then only they can go on and teach him in the older years.
1: பிள்ளைக்கு கூட மற்ற காரியங்களை போதிக்கும் முன்னாடி கீழ்ப்படிதலை அவள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது மற்ற காரியங்களை அவள் கற்றுக் கொடுக்க முடியும்.
0: So control, the period in which they exercise control, the younger days when they exercise more control is the period where they teach him to absolutely obey and respect so that later on it becomes easy to teach him by mouth.
1: ஆகவே குழந்தை பருவத்திலே அவனுக்கு இந்த கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்த கூடிய அந்த வயசிலே கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம். அப்பொழுதுதான் அவர்கள் அவனுக்கு சுலபமாய் மற்ற காரியங்களை பெருசாகும் போது கற்றுக் கொடுக்க முடியும்.
0: Now there are some parents who attempt to reverse the order.
1: சில பெற்றோர் இருக்காங்க இந்த ஆர்டரை வந்து தலைகீழா அப்படியே ஆக்குவாங்க.
0: The control and teaching, you know, younger days more control, less teaching. Older days more teaching, less control, right?
1: சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும், பெரிய வயசாகும் போது போதனை அதிகமா இருக்கணும், இல்லையா? இதுதான் ஒழுங்கு.
0: But some people try to reverse it.
1: ஆனா சிலர் வந்து அத தலைகீழாக்க பாப்பாங்க.
0: So they say when the child is only 5 years old they say well I'm just going to teach him.
1: என்ன சொல்றாங்க, பிள்ளைக்கு 5 வயசா இருக்கும் போது அவனுக்கு கற்று கொடுக்க போறேன் அப்படினுவாங்க.
0: And then when he is 15 years old they try to control him.
1: 15 வயசாகும் போது கட்டுப்படுத்த பாப்பாங்க.
0: It's a waste, you know.
1: அது waste, அது
0: futility. I mean when you are 15, when he is 15 years old it becomes very difficult to control him.
1: 15 வயசாகும் போது அவனை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம்.
0: Controlling doesn't work.
1: அப்ப கட்டுப்படுத்தினா அது சரிபடாது.
0: But when he is young it works.
1: ஆனா வாலிப சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலை செய்கிறது.
0: When you're teaching it doesn't work very well when he's 5 years old because he doesn't understand very well.
1: 5 வயசு பிள்ளைக்கு இப்ப இதெல்லாம் கற்று கொடுக்கும் போது அவனுக்கு அதெல்லாம் விளங்காததனால அவ்வளவு நல்லா அங்க அது எடுபடாம போயிடுது.
0: Sure he can understand very little so you can teach little but not very much.
1: பாருங்க அவனுக்கு சில காரியங்கள் விளங்கும், அங்க அதுக்கு ஏற்றவாறு சில காரியங்களை கற்று கொடுக்கலாம் ஆனா ரொம்ப விளங்காது அவனுக்கு.
0: So the critical thing is not to reverse the order and do it in the right order.
1: ஆகவே இதில் என்ன முக்கியம்னு சொன்னால் இந்த ஒழுங்கை வந்து தலைகீழாக்கிடக்கூடாது, செய்ய வேண்டிய முறையில் அதை செய்யணும்.
0: Then only it will work.
1: அப்பதான் அது வேலை செய்யும்.
0: So when the Bible says train up a child in the way that he should go it involves all of these things.
1: ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தும் வேதம் சொல்லும்போது அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது.
0: That is why a parent must learn all of these things and must know when to control and when to teach, when to do more of this and when to do less of that.
1: ஆகவே தான் பெற்றோர் இதெல்லாம் அறிந்து கொண்டு எதை எப்போ அதிகம் செய்யணும், எதை எப்போ குறைவா செய்யணும் இதெல்லாம் அறிந்து அதுக்கேற்றவாறு அவங்க இருந்துக்கணும்.
0: Another area of failure in child training is this.
1: பிள்ளை வளர்ப்புல நாம் தோல்வி அடைகிற இன்னொரு பகுதி என்னன்னா,
0: when they apply these two aspects that is rod and reproof for control and teaching
1: in the kattupadu podana inda rendu kaaryangala payanpaduthum bodhu seigira or thavar enna na,
0: when the child grows older they go on controlling the child like when they did when he was little.
1: Pillai valan
0: do not care to get on to teaching.
1: Pillai valandu periyavanagum bodhu kuda chinna vayasila eppadi kattupaduthanaala adhe pola innum kattupaduthuvaanga podanai kodukka thavari vidugiraargal.
0: That is terrible when you keep on controlling and not teach him when he gets old then it becomes very difficult for a child to be trained in the right way.
1: பெரியவனான பிறகு கூட அவனை கட்டுப்படுத்திட்டே இருந்து அவனை போதிக்காம விடும்போது அவனுக்கு கற்றுக் கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது.
0: பட் இன் மோர் கேசஸ், இன் மோர் இன்ஸ்டன்சஸ், வி ஹவ் தி அதர் ப்ராப்ளம் வேர் பேரண்ட்ஸ் ஹவ் நாட் ட்ரெயின் தேர் சைல்ட் டு ரெஸ்பெக்ட் அத்தாரிட்டி அண்ட் ஒபே இம்ப்ளிசிட்லி அண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி.
1: ஆனால் அதிகமாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பெற்றோர் பிள்ளைக்கு சொன்னது கேட்டு உடனடியாக கீழ்ப்படியணும், எந்த முரண்டு பண்ணாமல் கீழ்ப்படியணும் தான் கற்றுக் கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
0: Then that is why the later years become a very difficult time.
1: அவே தான் பின்னாட்கள் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது.
0: Some parents do control them, you know, in the later years, and that becomes a problem. But there is more a problem of not teaching him when he is young to completely obey and be under authority.
1: சில பெற்றோர் பின்னாட்களிலும் கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா அதை விட என்ன பெரிய பிரச்சனைனா, சின்ன வயசா இருக்கும் போதே உடனடியாக கீழ்ப்படணும் என்பதை கற்றுக் கொடுக்காதனால அது பின்னாட்கள்ல பெரிய பிரச்சனை ஆகுது.
0: When a child is not taught in the later years and is only simply controlled,
1: அதாவது வளர்ந்து பெரியவனாகும்போது பிள்ளைக்கு போதிக்காம கட்டு கொடுக்காம வெறும் கட்டுப்பாட்டோட அப்படியே வைத்திருந்தால்,
0: when you don't teach him,
1: அப்ப அவனுக்கு போதிக்காம விட்டுட்டா,
0: then what happens, there is another danger there, in that there is another problem, that is the children forsake the standards of their parents which they established in the child.
1: அப்படி செய்யும்போது என்ன ஆபத்துன்னா, பெற்றோர் பிள்ளைக்குள்ள இப்படிதான் இருக்க வேணும்னு ஒரு
0: கட்டுப்பாடை வளர்த்துருக்குறாங்க, அதை வந்து அவங்க மறந்துடுறாங்க வயசானவங்க. See, when the child is young, why does he obey you? Because if he doesn't obey, he's going to get it, right?
1: பாருங்க, சின்ன பிள்ளை குழந்தையா இருக்கும்போது ஏன் கீழ்படுகிறான்னா, கீழ்படியலன்னா அடி கிடைக்குன்னு தெரியுது அவனுக்கு.
0: ஸோ அட் தட் டைம், ஈவன் இஃப் அ பேரண்ட் இஸ் ராங், லைக் யூனோ, ஹி மே சே, don't do this, don't do what I do, do what I say, that will work, you know, because he is too young and he is afraid of you.
1: அந்த சமயத்துல அப்பா நா செய்யத செய்யாத சொல்றத மட்டும் செய் அப்படினு சொல்லும்போது அப்பாவை பார்த்து அவன் பயப்படுறான், ஆகவே சொல்றத செஞ்சிட்டு போயிடுறான்.
0: The father will be lying and he'll tell the child, don't lie.
1: அப்பா போய் பேசிட்டு பாரு, பிள்ளைய பார்த்து போய் சொல்லாத அப்படினுவாரே.
0: நான் சொல்றேன், நீங்க போய் சொல்றீங்கல, தட்டிடுவான் படவா, சொல்லாத போய், இதெல்லாம் பேச கூடாது. கேட்டுறான், ஏனா அவர் பெரியவர், அடிச்சிடுவார். He's bigger, so I'll do whatever he says.
1: அவர் பெரியவர், அவர் அவர் சொல்றதை செஞ்சிட்டு போறேன்.
0: When he grows up,
1: ஆனா வளரும்போது,
0: because he is now bigger, he will do only what you do.
1: இப்போ அவன் வளர்ந்துட்டதனால நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் அவன் செய்வான்.
0: Why? Because he is no more afraid.
1: ஏனா இப்போ அவனுக்கு உங்க மேல பயமே இல்ல.
0: So and when you establish certain patterns of behavior by control when they are young,
1: ஆகவே சின்ன வயசுல இப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவனை வளர்த்து விட்ட பிறகு,
0: then when he is older, you have to give him the reason, rhyme and reason for it, and give him the logic for it, give him a teaching about it, so that he will sustain it throughout his lifetime.
1: அவன் வளர்ந்த பிறகு ஏன் இப்படி எல்லாம் அவனை கட்டுப்படுத்தினீங்க என்பதுக்கு சரியான காரண காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லணும். அப்போதான் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் வாழ்வான்.
0: When he is young, he obeyed you because you said it.
1: சின்ன வயசுல நீங்க சொன்னதனால உங்களுக்கு கீழ் பண்ணிட்டான்.
0: But he is going to keep it for lifelong because he now understands why this is important.
1: ஆனால் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் இருப்பான். எப்போது இருப்பான்னு சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு விளங்க வைத்தால் அப்படியே இருப்பான்.
0: If you simply made him obey when he is young and fail to teach him when he is older, then he will forsake the ways that you have established when he was very young.
1: சின்ன வயசுல கட்டுப்பாடோடு வளர்த்து விட்டு பெரியவனான பிறகு அதுக்கு என்ன காரண காரியங்கள் விலகி சொல்லாமல் விட்டு விட்டான், இவ்வளவு நாள் கட்டுப்பாடு வளர்த்தீங்களே அதெல்லாம் விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாமல் போய் விடுவான்.
0: Someone else will come along and they'll say, well, you know, you can do like this.
1: வேற யாராவது வருவாங்க, இப்படி கூட செய்யலாமே அப்படினுவாங்க.
0: Because you are not teaching and someone else is teaching.
1: இப்ப நீங்க போதிக்கல, ஆகவே இன்னொரு ஆள் வந்து வேற யாரோ போதிக்கறாங்க.
0: In the school, the bigger boys are there, they're telling him, hey, you can do like this.
1: பள்ளிக்கூடத்துக்கு போறான், அவனோட பெரிய வயசு பசங்க இருக்காங்க, இப்படி செய்யலாம்டா அப்படினுவாங்க.
0: First he says, no, I can't do that because in our house we don't do this.
1: ஆரம்பத்துல சொல்லலாம், இல்ல இப்படி முடியாது, என்ன எங்க வீட்ல இப்படி எல்லாம் விட மாட்டாங்க,
0: எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. But then the fellow says, no, it's all right, man.
1: அப்புறம் அவன் சொன்னா, இல்ல பரவாயில்லடா அப்படினுவாங்க.
0: Because he is not taught, he is yielding to it and he will yield to it easier if he is not taught.
1: அவனுக்கு நாம் கற்று கொடுக்காதனால இப்போ அவன் அவங்க பேச்சை கேட்டு அதன்படி நடப்பது அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடுது.
0: So in the older years, teaching becomes very crucial, very important.
1: ஆக அவன் கொஞ்சம் பெரிய வயசாகும்போது போதனை அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது.
0: So let me say this, both things are important. When he is younger, it is very important to control. When he is older, it is so important to teach.
1: ஆகவே இப்படி சொல்லுவேன், ரெண்டுமே முக்கியம். சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவனாகும் போது போதனை ரொம்ப முக்கியம்.
0: Because people say which is more important.
1: ஏனா மக்கள் கேக்குறாங்க எது ரொம்ப முக்கியம்னு.
0: Well, when he is younger control is more important, when he is older teaching is more important.
1: ஆனா சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவனாகும் போது கற்று கொடுப்பது ரொம்ப முக்கியம்.
0: You can't fail to control him when he is young, you cannot fail to teach him when he is old. When he is older you cannot fail to control him when he is young.
1: சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்படுத்துவதிலே தவற கூடாது, பெரியவனாகும் போது அவனுக்கு போதிப்பதிலே தவற கூடாது.
0: You got to give due diligence to both these aspects.
1: இந்த ரெண்டு அம்சங்களுக்கும் சரியான விதத்தில் அவனுடைய கவனத்தை செலுத்த வேண்டும்.
0: If you reverse the procedure also you will have difficulty.
1: அத தலைகீழாக்குனாலும் அதுலயும் கஷ்டம்தான்.
0: So everybody say rod and reproof.
1: எல்லா சொல்லும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும்.
0: Now so both things are important.
1: ஆகவே ரெண்டுமே முக்கியம்.
0: But let's get into the word control.
1: சரி, இந்த கட்டுப்பாடு என்ற வார்த்தையை கொஞ்சம் பாப்போம்.
0: Because I think then we'll understand what we are talking about when we say control.
1: The kattupaduna enna edha velaki sonnala dhaan nam enna pesuronu velangonu nenikiren.
0: We discussed this whole the balance between the two things, right? When control must be there and when teaching must be
1: there. Eppo kattupadu avasiyam, eppo kattu kodupadu avasiyam, rendu adha patti pesanum illaya.
0: Let's concentrate on control a little bit.
1: Indha kattupadu adha patti konjam paakalam.
0: Come to teaching a little later.
1: Podhanaik appuram varuvom.
0: What is control?
1: Indha kattupaduna enna?
0: The dictionary definition of control is this.
1: கட்டுப்பாடுனா என்னன்னு, கண்ட்ரோல்னா என்னன்னு டிக்ஷனரி இப்படி சொல்லுகிறது.
0: To have under command.
1: தன்னுடைய கட்டளைக்கு கீழாக வைத்திருப்பது.
0: Like military.
1: ராணுவம் போல.
0: Have under command.
1: தன்னுடைய கட்டளைக்கு கீழ்படிய பண்ணுவது.
0: To regulate.
1: ஒழுங்குபடுத்துவது.
0: To check.
1: சோதிப்பது.
0: To restrain. தடைகளை போடுவது.
1: தடை போடுவது.
0: தடை விதிப்பது. To restrain.
1: தடை விதிப்பது.
0: The word train, I told you week before last, I told you the word train means to make narrow.
1: நான் சொன்னலையா சொன்னது முன்ன வாரம் train னு சொன்னா choke, அதாவது குறுகலாக்குவது.
0: Choking is not bad, choking is good.
1: Choke பண்ணது கெட்டதல்ல, நல்லதுதான் அது.
0: When you give the choke in a car, the engine starts firing up better.
1: கார்ல சோக் போட்டேனா இன்ஜின் ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
0: That makes the fuel pure.
1: ஏன்னா அந்த எரிபொருள் அது ரொம்ப சுத்தமாக்குகிறது.
0: So choking a child is not bad. It's not choking him from becoming what he wants to become. It is helping him to run his life better.
1: ஆகவே சோக் போடுவது பிள்ளைக்கு நல்லது. அவன் நல்ல விதத்தில் வருவதுக்கு தடை செய்வதில்லை அந்த சோக்கு. அவன் இன்னும் சிறப்படை செய்யும்படி அந்த சோக் போடுறான்.
0: It all has to do with the connotation today. Choke is has a negative connotation, so I have to explain that.
1: ஏன் இந்த சோக்கை விளக்குறேன்னா, இன்னைக்கு சோக்குன்னு உடனே அது தப்பான அர்த்தத்தில் போகுது. ஏன்னா தப்பான அர்த்தத்தில் எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க.
0: சோக் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், தட்ஸ் ஆல் இட்.
1: சோக்குன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு விதிப்பது.
0: ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் குட்.
1: அந்த கட்டுப்பாடு நல்லது.
0: அண்ட் தென் ஃபைனலி டு டைரக்ட்.
1: கடைசியில வழி நடத்துவது, திசை காட்டுவது.
0: Let me say it again.
1: மறுபடியும் சொல்ல.
0: To have under command.
1: தன்னுடைய கட்டளைக்கு கீழாய், கட்டளைக்கு பணிய வைப்பது.
0: To regulate.
1: ஒழுங்குபடுத்துவது.
0: To check.
1: சோதிப்பது.
0: To restrain.
1: தடை விதிப்பது.
0: And to direct.
1: பிறகு வழி நடத்துவது, வழி காட்டுவது.
0: Now let me give you the definition of what control is.
1: இப்போ கண்ட்ரோல்னா என்ன, அதுடைய டெஃபினிஷனை கொடுக்கிறேன்.
0: Based on this and our teaching, let's give a definition.
1: நம்முடைய போதனையின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன்.
0: Control is the force or the pressure by which you exercise your right to rule over the child.
1: கட்டுப்பாடு என்பது பிள்ளையை ஆளக்கூடிய உங்களுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறதே, அதை
0: அமல்படுத்துவது.
1: அதை அமல்படுத்தும் உங்களுடைய உரிமை.
0: பிள்ளையை கட்டுப்படுத்த உங்களுக்கு இருக்கிற உரிமையை செயல்படுத்துவது, அதான் கண்ட்ரோல். உரிமை இருக்குது, செயல்படுத்துறது இல்லை. நிறைய சம் பீப்புள் டோன்ட் எக்ஸசைஸ் த ஃபோர்ஸ் டு டூ இட்.
1: சிலர் வந்து அதை செய்யறதுக்கு தங்களுடைய அந்த வல்லமை அல்லது அதை பயன்படுத்துவது கிடையாது, அமல்படுத்துவது கிடையாது.
0: Now if you are a person with authority, that means you have some power, you can forcefully make a person do it.
1: அதாவது நீங்க அதிகாரம் உள்ள ஆளுன்னு சொன்னா உங்களுக்கு வல்லமையும் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம்.
0: You can tell a person to do it, if he doesn't do it you can make him do it.
1: ஒரு ஆளை இதை செய்யன்னு சொல்றீங்க, செய்யலனா செய்ய வைக்கலாம் நீங்க.
0: A policeman has an authority.
1: போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்கு.
0: He can tell you to do it or he can make you do it.
1: அவர் உங்களை இதை செய்யணும் சொல்லலாம் அல்லது செய்ய வைக்கலாம்.
0: So authority carries with it the power to enforce it.
1: ஆகவே அதிகாரத்தோடு கூட உங்களை செய்ய வைக்கக்கூடிய வல்லமையும் கூடவே வருகிறது.
0: So control is your pressure or force that you apply to exercise your parental authority of rulership.
1: ஆகவே இந்த கட்டுப்பாடு என்பது என்ன? பெற்றோராய் ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை அமல்படுத்துவது.
0: Now we talked about this. You as a parent is given a right by God to have authority over your child and rule over your child.
1: இத பத்தி ஏற்கனவே சொன்னேன். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆளக்கூடிய அதிகாரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: So to control means that you are using this God given divine authority and the force necessary to cause him to follow your directions, walk in the path that you prescribe.
1: ஆகவே கட்டுப்பாடு என்றால் என்ன? நீங்கள் காட்டுகிற திசையிலே, நீங்கள் போகிற பாதையிலே உங்கள் பிள்ளை நடக்கும்படி நீங்கள் அவனை உங்களுடைய
0: அந்த பாதையிலே செலுத்துவது, உங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த பாதையில அவனை செலுத்துவது. You got to initiate him, you got to inaugurate him, you got to get him going in this direction.
1: இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ அப்படி நீங்க தான் அவனை ஆரம்பித்து துவக்கி அனுப்பி வைக்க வேணும்.
0: You are using the force and the pressure by divine authority to cause him to go in the way that you want him to go.
1: தெய்வீக அதிகாரத்தின்படி இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ என்று அந்த அந்த வல்லமையை, அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
0: Now some people are looking at me like it's very hard, you know, how you want me to force him, you know.
1: சிலர் என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்க, நான் உன்னை நிர்பந்திக்கணுமா அப்படின்றாங்க, கட்டாயம் பண்ணுமா?
0: I tell you, I'll show you probably next week, I'll show you how control is love.
1: பாருங்க அடுத்த வாரம் காட்ற எப்படி இந்த கட்டுப்பாடு என்பது அன்பு என்று.
0: Control is love.
1: கட்டுப்பாடு என்பது அன்பு.
0: When you tell a child do not touch that stove,
1: இந்த ஸ்டவ்வை தொடாத அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க,
0: that's not, you're not making him a prisoner.
1: அப்படி தொடாதன்னு சொல்றதுனால அவன் கைதி கிடையாது. அவன்
0: தொட்டா கையிலே போடுவேன்னா தப்பே கிடையாது, தொட்டா கை போயிடும் அவனுக்கு. That's why you're telling him because he's going to get hurt.
1: அவனுக்கு அதன தொட்டா அவனுக்கு தான் ஆபத்து, அதனால தான் தொடாதன்றீங்க.
0: I went to one home, I remember they had made a play area.
1: ஒரு வீட்டுக்கு போனவங்க விளையாடுறதுக்குனே ஒரு ஒரு பகுதி வீட்டு வச்சிருந்தாங்க.
0: பியூட்டிஃபுல்லி குஷன்ட் ஏரியா, லைக் a room size, you know.
1: ஒரு ரூம் சைஸுக்கு விளையாடுறதுக்குன்னு அழகா குஷன் போட்டு இருக்குதாங்க.
0: And the child is just learning to move around, walk and fall and you know, he can do anything, nothing bad will happen.
1: அந்த பிள்ளை அப்பதான் நடக்க கத்துக்குது, ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம், ஒண்ணும் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாதுங்க.
0: He has some space.
1: அவனுக்குன்னு இடம் அங்க.
0: But around it was a fence also.
1: அது சுத்தி ஒரு வேலியும் இருக்கு.
0: So when I went into his house, he's looking from the fence like looking from a jail, you know.
1: அவ வீட்டுக்கு போனா ஜெயில இருந்து பாக்குற மாதிரி, ஜெயில் கம்பியில இருந்து பாக்குற மாதிரி இருக்குது அவன் என்ன பாக்கும்போது.
0: Asked him, what, you got your child in a jail?
1: நான் கேட்டேன், பிள்ளை என்ன ஜெயில போட்டீங்களா?
0: Behind the bars.
1: கம்பி எண்ணிட்டுகிறான் நான்.
0: Now it looks like he has no freedom. Here is a parent that's put a child forcefully in a jail.
1: அத பாக்குறதுக்கு எப்படினா, பிள்ளை எப்படி இருக்குன்னா, பிள்ளைக்கு சுதந்திரமே இல்ல, பிள்ளைய ஜெயில போட்டாங்க அப்பா அம்மான்ற மாதிரி இருக்கு.
0: To me that's the best parent because see what he has provided. That child can never possibly hurt himself as long as he stays within that fence.
1: என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சிறந்த அப்பா அம்மா. ஏன்னா பிள்ளை கீழே விழுந்தாலும் அடிபட முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
0: Child can never run away to the street.
1: பிள்ளை தெருவுக்கு ஓடிட முடியாது.
0: Never go take the knife and cut himself.
1: போய் கத்தி எடுத்து தன்னை காயப்படுத்த முடியாது.
0: Never go break glasses.
1: போய் கண்ணாடி எல்லாம் உடைக்க முடியாது.
0: Never go and fall on the hard floor.
1: போய் தரையில விழுந்து அடிபட முடியாது.
0: It's love that has put the restriction.
1: அன்புதான் அந்த கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறது.
0: So we'll talk about that. Control is love.
1: அத பத்தி பேசுவோம். கட்டுப்பாடு என்பது அன்பு.
0: So don't sit there and look at me, what do you want me to force the child to do?
1: ஆகவே அங்க உட்கார்ந்து அப்படி யோசிக்க கூடாது, கட்டாயம் பண்ணணுமா அது என்ன அப்படி கேட்க கூடாது.
0: I'm talking about a very positive thing.
1: நான் வந்து முற்போக்கான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: The Bible is never negative, my friend. It may appear like negative but it's always positive. It always brings positive results in our life.
1: வேதம் ஒருபோதும் பிற்போக்காய் பேசுவதில்ல, பார்க்கும்போது பிற்போக்காய் இருக்கும், ஆனா அது முற்போக்கான விளைவுகளை வாழ்க்கையில ஏற்படுத்தும்.
0: So you got to understand the positive aspect of this training.
1: ஆகவே இந்த பயிற்சியில இருக்கிற அந்த முற்போக்கான அம்சத்தை கவனிக்கணும்.
0: You got to force or apply the pressure, all the pressure that you can apply to cause him to walk and inaugurate him, start him out on that path and keep him on the track.
1: And
0: when you can keep him like that, when
1: நீங்க தான் அவனை கட்டாயம் பண்ணி வலு கட்டாயமாக அந்த பாதையில நடக்கும்படி அவன் ஆரம்பித்து வைத்து விட வேண்டும், நடக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: You're saying, well, that's impossible, brother. You don't know my child.
1: நீ சொல்லலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு.
0: I don't know your child, but I know the Bible.
1: உங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது ஆனா பைபிள் தெரியும் எனக்கு.
0: Bible says train up your child.
1: வேதம் சொல்லுது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில
0: நடத்து. If you understand the Bible properly, then it is possible.
1: பைபிளை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அது முடியும்.
0: What difficulty is there for you to make the child who's 3-4 years old and apply the pressure force? You are such a big person and he is such a small helpless little thing. What stops you from applying all the force and pressure for the sake of the child's welfare to cause him to walk in the path that he should walk?
1: நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, பிள்ளை 3-4 வயசு குட்டியோண்ட இருக்கான், அவனை பார்த்து நீ இப்படிதான் நடக்கணும், இதுதான் செய்யணும்னு நீங்க வலு கட்டாயமா அந்த வழியில நடக்க போனதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? ஏன் பண்ண முடியாது?
0: அதை செய்ய முடியலன்னா அப்புறம் பிள்ளைங்க எது? Then we cannot do it. You can do it.
1: உங்களால முடியும்.
0: That is why God says train up.
1: ஆவே தான் தேவன் சொல்லுகிறார், பயிற்சி கொடு.
0: Start him out on that way.
1: அந்த வழியில அவனை துவக்கி வைத்து விடு.
0: Apply the force and the pressure that you can apply right now to cause him to walk in that way.
1: அவ அந்த வழியில நடப்பதற்கு என்ன கட்டாயம் பண்ண முடியும், என்ன நெருக்கடி கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ணிடுங்கன்றார். இப்பவே
0: make him walk in that
1: way. அந்த வழியில அவனை நடக்க வைங்க.
0: Don't leave him. Some parents are like this, you know, they got this modern psychology in their minds. Well, I'm just going to let him do whatever he wants.
1: சில பெற்றோருக்கு இந்த காலத்து அந்த மனோதத்துவம் பாருங்க, என்ன சொல்றாங்க, அவ இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. நானு
0: You should not restrict the child.
1: ஒரு பிள்ளையை வந்து கட்டுப்பாடுதான் விதிக்கவே கூடாது.
0: Now you are giving a way for all his evil nature to come forth and express itself.
1: அவனுடைய எல்லா துர்க்குணமும் பொல்லாத குணமும் தன்னை வெளிப்படுவதற்கு ஒரு வழியை நீங்களே காட்டிறீங்க இப்போ.
0: If you allow him to do what he wants to do and have his own way, naturally his evil nature only will come out.
1: அவனுடைய வழியில நடக்க விட்டா, அவனுடைய இஷ்டத்துக்கு அவனை விட்டா, இயற்கையிலேயே அவனுடைய துர்க்குணம் தான் வெளியே வரும்.
0: You take a child to a grocery store.
1: ஒரு இது grocery store க்கு பிள்ளைய கொண்டு போங்களே.
0: In one of these modern stores where you can walk and take a cart and pick up everything you want.
1: இப்ப இருக்கிற department store எல்லாம் நீங்களே அந்த வண்டியை எடுத்துட்டு வித்த என்ன தேவையோ எடுத்து புள்ள போட்டுக்கலாம்.
0: Have you seen families come there with the little children?
1: பிள்ளைகளோட வர குடும்பங்களை பாருங்களே.
0: Sometimes I watch them, it's a lot of fun.
1: அவங்களை கவனிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.
0: Oh, how they beg the child and how they, you know, get the child anything he wants to do whatever they want him to do. புள்ளகிட்ட பிச்சை கேக்குறாங்க அவங்க. தயவு செய்து ஒண்ணும் போனாது, தயவு செய்து அமைதல, தயவு செய்து சத்தம் போடாத, தயவு செய்து எந்திரிப்பா, சொன்ன பேச்ச கேளுப்பா. இவங்க அழுகுறாங்க அவன்கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அவன் கண்டுகிட்டான், நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறான் நான் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கெஞ்சி பார்க்கலாம். சாக்லேட் உடனே போய் அது இருந்தா பொடி. அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டான் நல்லா. He has trained the mother very well.
1: நல்ல அம்மாக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டான்.
0: You see a child in the grocery store, you let him do whatever he wants.
1: அந்த கடையில போய் பாருங்களே, அவன் என்ன செய்ய, அவன் இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டி வைக்கிறாங்க.
0: இல்ல, you let him do what he wants.
1: அதாவது அவன் இஷ்டத்துக்கு அவனை செய்ய விட்டு பாருங்க.
0: You know what he will do?
1: என்ன செய்ய வந்த தெரியுமா?
0: Have you ever found a child go and pick up some brinjal?
1: என்னைக்காவது குழந்தை கடைக்கு போய் நேரா கத்திரிக்காய் எடுக்கிறத பாத்துக்கிறீங்களா?
0: No.
1: கிடையாது.
0: You will always go where the biscuits are, chocolates are.
1: எங்க பிஸ்கட் எங்க சாக்லேட் தேடி அங்கதான் போவோம். கரெக்டா.
0: But vegetable is healthy.
1: காய்கறி உடம்புக்கு நல்லது.
0: But his nature is such, he will, you know, he's had some sweet, you gave him some sweet and he wants more.
1: நீங்க ஏற்கனவே சாக்லேட் கொடுத்துருக்கீங்க, அத நிறைய வேணும்னு அவன் விரும்புறான்.
0: Some of this training we have given.
1: சில ட்ரைனிங் எல்லாம் நாமே கொடுத்துட்டோம்.
0: So he says, more, more, I want more.
1: அவன் என்ன சொல்றான்?
0: Give more.
1: மனம் விரும்புதே மோர்னு அவன் தான் சொல்றான்.
0: So you said, all right, here's more.
1: அவன் அதிகம் வேணும்னா நாமளும் அதிகமா கொடுக்கறதா எடுத்துக்கானே.
0: So you know, he's got more.
1: ஆகவே நிறைய கிடைக்குது அவனுக்கு.
0: And it's never enough for him.
1: அவனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதல.
0: Sometimes for the parents also it's never enough.
1: இல்ல, பெற்றோருக்கும் போதல பாருங்க சில சமயத்துல.
0: So he doesn't have any control.
1: ஆக இப்படி கட்டுப்பாடே கிடையாது அங்க.
0: Like I said, he wants to play all day, he wants to eat all the chocolates.
1: சொன்னேன் இல்லையா, நாளெல்லாம் விளையாடணும்னு பார்ப்பான், இல்லாட்டி சாக்லேட் இருந்தால் ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு
0: பார்ப்பான். A child, for example, is born without control.
1: பாருங்க, அந்த ஒரு பிள்ளை பிறக்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் பிறக்கிறது.
0: If you don't agree, I'll give you proof.
1: ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் ஆதாரத்தையும் கொடுக்குறேன்.
0: Have you heard of diapers?
1: Diapers பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Why do you have diapers?
1: ஏன் டயபர்ஸ் இருக்கு?
0: Because the child has no control.
1: ஏன்னா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கிடையாது.
0: He doesn't know what is happening.
1: என்ன நடக்குதுன்னு குழந்தைக்கு தெரியறது இல்லை.
0: He has no control over the events of the day.
1: கட்டுப்பாடே இல்லாதனால கண்ட நேரத்துல கண்டதும் பண்ணிட்டு இருக்கு.
0: That is why you are under control.
1: ஆகவே தான் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க.
0: How do you control?
1: எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க?
0: Diapers are the control.
1: Diapers தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுது.
0: You get a lot of diapers because he is out of control. He does not know control. He has not learned control.
1: கண்ட்ரோல்னா என்னன்னே தெரியாதனால நீங்க டயபர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க.
0: So the child is born without internal controls.
1: ஆகவே உள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பிள்ளை பிறக்கிறது.
0: That is why you use external control, which is diapers.
1: ஆகவே தான் வெளியில இருந்து நீங்க டயபர் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க.
0: How long do you use the diapers?
1: எவ்வளவு நாள் அந்த டயபர்ஸ்?
0: This external control called diapers are used until he learns internal control.
1: பிள்ளை உள்ள தனக்குத்தான அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்கிற வரையில வெளியில இருந்து டயபர் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுகிறீர்கள்.
0: So diaper keeps the external control.
1: ஆகவே டயபர் வெளியில இருந்து கண்ட்ரோல்.
0: Toilet training is the internal control.
1: Toilet training வந்து உள்ள கண்ட்ரோல் அது.
0: When once he is toilet trained,
1: toilet போன்ற மாதிரி அந்த பயிற்சி வந்த பிறகு,
0: then you don't need diapers.
1: பிறகு டயபர் தேவை இல்லை.
0: Why?
1: ஏன்?
0: Because he can control now.
1: ஏனா இப்ப அவனே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்.
0: See, that is what you want to achieve when a child is young. You want to train him up like toilet training. You got to work the controls on the inside of him. He is born without

0: enough not to do that.
1: ஏنا இப்ப அவனுக்கு உள்ளரே இத செய்ய கூடாதன்ற அளவுக்கு கட்டுப்பாடு இல்ல வெளியில இருந்து யாராவது கட்டுப்படுத்தணும் ஆகணும்.
0: Only out of that kind of a use of rod he will control he will be controlled.
1: அந்த பெரம்ப பயன்படுத்தினாதான் அவன் கட்டுப்படுறன்றான்.
0: Only when you use some force he is falling in line.
1: கொஞ்சம் கட்டாயம் பண்ணா கொஞ்சம் அடிக்கடி கொடுத்தாதான் அவன் வந்து சரி படுறான்.
0: But very soon you don't have to do that because he will fall in line. You know, internal controls will develop.
1: ஆனா வெகு சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா உள்ளரே அவனுக்குள்ளேயே அந்த கட்டுப்பாடு வந்துடுறபடினாலே நீங்க வெளியில இருந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது.
0: All right, enough of toilet training. In the same way,
1: அதே போல
0: they need control over what to eat.
1: என்ன சாப்பிடணும் அதுலயும் கட்டுப்பாடு தேவை.
0: They need control over when to eat.
1: எப்போ சாப்பிடணும் அதுக்கும் கட்டுப்பாடு தேவை.
0: How much to eat.
1: எவ்வளவு சாப்பிடணும்.
0: When to go to sleep.
1: எப்போ தூங்க போகணும்.
0: When to play.
1: எப்போ விளையாடணும்.
0: What to wear.
1: என்ன உடுத்தணும்.
0: How to act.
1: எப்படி நடந்துக்கணும்.
0: In everything he doesn't have any control.
1: பாருங்க இது எதுலயுமே அவனுக்குன்னு கட்டுப்பாடே கிடையாது.
0: Just like he uses the living room like a toilet.
1: எப்படி லிவிங் ரூமே டாய்லெட் ஆக்கிறானோ.
0: In the same way he will do anything at any time at his will if you leave him like that.
1: அதே போல அவ இஷ்டத்துக்கு விட்டீங்கனா எந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யணும் தோணுதோ செய்வான். எதை வேணா எந்த நேரத்திலயும் செய்வான் அவன்.
0: Even when he grows up you need to exercise external control until he develops enough knowledge and internal control.
1: அவன் வளரும் போது கூட நீங்க அவனை வெளியிலிருந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் உள்ளர் அவன் தன்னை தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிற வரைக்கும்.
0: I've heard some people say, what can I do, brother? I can't choose his friends.
1: சில சொல்லி கேட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுங்க அவனுக்காக நம்ம நண்பரை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு.
0: அவன் நண்பர்களை நானா சூஸ் பண்ண முடியும். ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நம்மளால முடியாதுன்னு. அப்ப முடியாதுதான். உங்களால முடியும். When he chooses the wrong friends, you can discourage him.
1: தப்பான ஸ்நேகிதத்தில் தேர்ந்தெடுக்கும் போது வேண்டாம் நீங்க சொல்லலாம் அவங்ககிட்ட.
0: Who told you not just to watch over and just allow him to do whatever he wants with whichever friend?
1: எந்த ஃப்ரெண்ட் வேணாலும் தேர்ந்தெடுத்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு இருக்க விடலாம்னு யார் சொன்னது உங்ககிட்ட?
0: You don't have to.
1: நீங்க அப்படி இருக்க விட வேண்டிய அவசியம் இல்ல.
0: You are the boss.
1: ஏன்னா நீங்க தான் அவனை ஒரு எஜமான் போல.
0: He lives under your care.
1: அவன் உங்களுடைய பராமரிப்பின் கீழ வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க தான் அதிகாரம் உள்ள ஆள்.
0: You can encourage him to have the right kind of friends when you see a right kind of a person as a friend. You can encourage him in that direction. Sorry. And you can discourage him when you see the wrong kind of friendship.
1: சரியான நண்பனோடு பழகும் போது அதை நீங்க சரி நல்லதுன்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்கலாம். ஆனா தப்பான நண்பன் இருக்கும்போது வேண்டாம்னு எச்சரிக்க வேண்டிய நீங்க எச்சரிக்கலாம்.
0: External control must be there.
1: வெளியில இருந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்.
0: Like one man said, I have self control, he said.
1: ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்குன்னு.
0: Self control is actually two people, he said.
1: சுய கட்டுப்பாடு அவர் சொன்னார் ரெண்டு பேர் அப்படின்னு.
0: ஒன் மீ த செல்ஃப் அண்ட் மை வைஃப் த கண்ட்ரோல் இஸ் செல். செல்ஃப் நானுங்க கண்ட்ரோல் வைஃப்னார். இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியுது. ஆனால் பிள்ளைய மட்டும் கண்ட்ரோல் பண்ணனா புருஷனே கண்ட்ரோல் பண்ணுறீங்களே பிள்ளைய ஏன் பண்ணக்கூடாது? ஆமென்.
1: ஆமென்.
0: யூ கேன் கண்ட்ரோல்.
1: கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: We try to control the manager. We try to control the managing director.
1: Manager, MD, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம்.
0: பெரிய ஆள் நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டில் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுங்க. Control the child.
1: பிள்ளைய முதல் கண்ட்ரோல் பண்ணுங்க.
0: We try to control that man, control this man.
1: அவரை கண்ட்ரோல் பண்ணுது, இவரை கண்ட்ரோல் பண்ணுது.
0: Manipulate this one and manipulate that one.
1: இது இப்படி பேசுறது, அது அப்படி பேசுறது.
0: I am telling you, why can't we control our children?
1: நான் என்ன கேக்குறேன், ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது?
0: See them doing the wrong thing, going with the wrong friends. Why can't, don't we have the right to say, no, you can't do that?
1: தவறான காரியங்களை செய்யும்போது, தப்பான நண்பரோடு போகும்போது, இப்படி செய்ய கூடாது, போக கூடாதுன்னு சொல்ல முடியாதா? அந்த உரிமை நமக்கு இல்லையா?
0: We have every right. We have God's authority and right given to us to tell him that.
1: அது சொல்லக்கூடிய சகல அதிகாரத்தையும் உரிமையும் தேவனே நமக்கு தந்திருக்கிறார்.
0: You will see that when you do it, he will himself develop an internal control. He'll say, daddy won't agree with this, so I've let me choose the right kind of guy.
1: நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க, அப்புறம் அவனுக்கே விளங்கணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, சரியான நண்பனை நாம தேர்ந்தெடுக்கணும், அவனே செய்வான்.
0: Not allowed in our house.
1: நம்ம வீட்ல இதெல்லாம் விட மாட்டாங்க.
0: Internal up, then you don't have to worry because he'll always choose the right kind of friend because you trained him to choose the right kind of
1: உள்ள அந்த கட்டுப்பாடு வந்துட்டதனால சரியான நண்பனை தேர்ந்தெடுக்க நீங்க ட்ரெய்னிங் கொடுத்ததுனால அவன் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பான்.
0: Lot of Christians allow a lot of things into their house that they need not have allowed. They have authority to shut the door and throw the thing out.
1: நிறைய கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத காரியங்களை அனுமதிக்க கூடாத காரியங்களை தங்கள்

0: அனுமதிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தா கதவை சாத்தி இருக்கலாம், முடியாதுன்னு
1: சொல்லியிருக்கலாம். Parent fails to provide control for their children.
0: ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை கட்டுப்படுத்த தவறும் போது,
1: in all these areas of life, not only in toilet control,
0: toilet control மட்டும் கிடையாது, இந்த எல்லா வாழ்க்கையில எல்லா விதத்திலும்,
1: eating, living, talking, everything,
0: அதாவது பேச்சுல இருந்து சாப்பாட்டுல இருந்து நண்பர்ல இருந்து எல்லாவற்றிலும்,
1: if you don't provide control in all the areas,
0: இந்த எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கட்டுப்படுத்த தவறும் போது,
1: listen to this,
0: இத கவனிங்க,
1: then that parent is like a parent who does not use diapers.
0: அந்த பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, டைப்பர் பயன்படுத்தாத பெற்றோரை போல இருக்காங்க.
1: டைப்பர் பயன்படுத்தாத வீட்டுல போயிருக்கீங்களா? You won't like to go, right?
0: போக போக சகிக்காது.
1: Then you got a child that's got no diapers.
0: அப்புறம் டைப்பர் இல்லாத குழந்தை போல இருப்பான் அவன்.
1: Grows up without diapers.
0: டைப்பர் இல்லாமே வளருவான்.
1: Never developed internal control.
0: இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அங்க கிடையவே கிடையாது.
1: And no diapers also, no external control also.
0: உள்ளம் கட்டுப்பாடு கிடையாது, வெளியே கண்ட்ரோலும் கிடையாது, டைப்பரும் கிடையாது.
1: Then when he becomes big, he becomes a nuisance.
0: அப்புறம் வளர்ந்து பெரிய ஆகும்போது தொல்லைதான்.
1: That's the kind of people that cause all kinds of problems.
0: அப்படி பட்ட ஆட்களால தான் சார் எல்லா விதமான பிரச்சனையும் ஏற்படுகிறது.
1: Would you like to sit next to a person who does not have toilet control? Toilet training?
0: இப்படி டாய்லெட் ட்ரை

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன்.

0: கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் கூடி வர பண்ணி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கண்மலையில் தேனிலும் மேலான தேன் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்படிப்பட்டதான நம்முடைய வேத வசனத்தை, கலங்கமில்லாத ஞான பாலை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் சபையில் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 சொல்லுது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்னு. இந்த மனவாளியே என்று சொல்வது சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது சபைக்கும் மனவாளனுக்கும் உள்ளதான, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினுடையதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டுக்கு நடுவில் நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் உண்டு. அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த 8 அதிகாரத்திற்குள்ளே இருக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விசேஷமாக அநேக காரியங்கள், சபைக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியுமே அங்கே வந்து ஒரு காரியம் இருக்கும் உன்னத பாட்டில். பொதுவாக உன்னத பாட்டை நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அது உன்னத பாட்டு புரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வசனமே அப்படி படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்துக்காக நம்ம ஏங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது அந்த ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? இங்கே காலையில் முதல் ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? வரல. வேற ஒரு சர்ச்சில் நடந்துச்சு, அங்கே வந்தவங்க வந்திருக்கீங்களாங்கிற இல்லை இல்லை. அப்படி வந்திருந்தாலும் இது புது செய்தி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவர் அதை தான் எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படி. அதனால் அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறார் போலன்ட்டு தூங்கிடக்கூடாது பாருங்கள். சரி, ஒரு மணி நேரம் படுப்போம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதனால் சொன்னேன். ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் மாறுபடும், வேற ஒரு கோணத்துக்குள்ள இந்த செய்தி போகும், அதுக்கு சொல்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கென்று ஒரு சபை உண்டாக்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 5:1-2 வாசிங்கள். ஏசாயா 5:1-2 வாசிங்கள்.
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
0: என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு
1: திராட்சை
0: தோட்டம் உண்டு.
1: அவர் அதை வேலியடைத்து
0: அதுதான் உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்றார். இந்த தோட்டத்தை அடைப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலான ஒரு விஷயம் இது. எந்த ஒரு விஷயத்துமே இப்போ வீடு கட்டினா காம்பவுண்ட் சுவர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுருவோம், அதுக்கு ஒரு கேட் போட்டுருவோம். காரணம் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும், தாண்டி உள்ளே வராமல் இருக்க. சில நேரத்தில் மிருகங்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அது வந்து ஒரு தடை, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. அதுதான் அந்த சுற்றி கட்டப்படுவது, அதாவது மதில் சுவர். இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது அதை சுற்றி ஒரு அலங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்கம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தோட்டத்துக்கு, அதாவது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றி ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரோ, அதை சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு, வேலி அடைத்து அப்படின்னு இருக்கு. ஏன் கர்த்தர் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? வேலி அடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அந்த தோட்டத்திற்கு காவல்காரனைத்தான் கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15,
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில்
0: அழைத்து கொண்டு வந்து
1: அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
0: அப்ப தோட்டத்துக்கு ஆதாம் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ரெண்டு வேலை இருக்குது, ஒன்னு மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்னு வாட்ச் பண்ணணும். ரெண்டு வேலை தான் கொடுத்தார் ஆண்டவர். பொதுவாக நம்ம இப்போ வந்து ஒரு சயின்ஸ் உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு அது ஒத்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது நடந்தது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு காரியத்தை பைபிளில் உள்ளது தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது நடந்து 460 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் கணக்கு வந்து இன்னும் 6000 வருஷமே என்ன செய்யலை, நமக்கு இன்னும் முடிவடையலை. 6000 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது பல மில்லியன் வருஷம், அதுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்கலாம், எந்த வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சில மில்லியன் வருஷம், 10,000 மில்லியன், 20,000 மில்லியன், 1 கோடி வருஷம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காது. ஆனால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கும், கரெக்டாக சொல்லி வச்சுருப்பார் ஆண்டவர். இப்போது 7வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம், 2வது மாதம் 17வது தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த டேட்டு இயர் எல்லாத்தையுமே சொல்வார். எல்லா காலத்திலும் இருக்கும், நோவா காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம இயேசு காலத்தில் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும், எந்த ராஜா அப்போ ராஜாவாக இருந்தார், அப்போ என்ன ராஜ்யபாரம் இருந்துச்சு, எல்லாமே டைமிங்கோட டைம் லைனோடு இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஆண்டவர் எழுதும் போது மிக தெளிவாகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஆதாமம் படைக்கும் பொழுது, தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் ஏதோ நம்ம சயின்ஸில் படிக்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனுஷன் காட்டு மிராண்டியாக இருந்தான், குகைக்குள்ளே குடியிருந்தான், அப்புறம் 2 கல்லுகளை வச்சு சிக்கிமுக்கைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நெருப்பு வந்துச்சு, அந்த மாதிரி படைச்சதாக சொல்லப்பட்டு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல அமீபா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்ஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் சயின்ஸுக்கான ப்ரூஃப் இன்னுமே இல்லை. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணதாக சொல்லப்படவே இல்லை, இருந்திருக்கலாம், மேபி, அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தை வாசிங்க,
1: அப்பொழுது தேவன்
0: ஒரு வேலையை செய்யணும் சொல்லவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கணும் மட்டும் சொன்னார். அவருக்கு தெரியும் நம்ம செஞ்சா தப்பா செஞ்சிருவோம், அதனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னார். இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு இருக்குது பாருங்கள், ரெண்டத்தையும் சொல்லும் போது சொல்லுவார், இதோட எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிலர் இந்த பைபிளுக்கு வியாக்கணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளில் இல்லாத ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதோட சேர்ப்பாங்க, கமெண்ட்ரியில் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு. அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க கொண்டு வந்து ஒரு நியூ வேர்ல்டி ரெஃபரன்ஸை சேர்ப்பாங்க, அதுவும் இந்த பைபிளோட கூட்டுவதுக்கு சமம். நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் இதை கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. பைபிளையுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இதை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக உலகத்துக்கே வரல, பைபிள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உலகத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் பைபிளை காப்பாற்றணுன்ட்டு போராடுவாங்க, இந்த பைபிளுக்கு தன்னை அது காப்பாற்றிக்க தெரியும். ஆண்டவருக்கு யாரை வச்சு இந்த பைபிளை பாதுகாக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பைபிளை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், 6000 வருஷமாக பைபிள் இருக்குது, யார் காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும். அது யார் யாரையோ ஆண்டவர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்மகிட்ட கொடுத்ததும் காப்பாற்றுன்னு சொல்லி கொடுக்கல, உன்னை காப்பாற்றிக்கொண்டு தான் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்க, உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான். இதை காப்பாற்ற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பல நேரங்களிலே நாம் எதையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போ அந்த ஆதாம் இடத்துல தோட்டத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார், நல்லது என்று கண்டார், பர்ஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஆதாமுக்கு வேலை என்ன? அப்பா இதை நீ அப்படியே நல்லா டெவலப் பண்ணுப்பா. இப்போ ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு இதில் நல்லா வீடு கட்டுப்பான்னு கொடுக்கல, தோட்டத்தை கொடுத்துட்டு இதில் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு புதுசு புதுசாக கொண்டான்னு ஒன்று கொடுக்கல, மாடிஃபைடு ஆர்கன்ஸ் கொண்டா, ஜிஎம்ஓ, அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, இதை பண்படுத்து, இதை என்ன செய்ய, மெயின்டைன் பண்ணு. அடுத்து காவல் காக்க, எதுக்காக காக்கவும், இதை காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:1 வாசிங்க.
1: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
0: நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, அதான் ரொம்ப முக்கியம், சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது. இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, நாடு. அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போது சர்ப்பமானது காட்டு மிருகம். நாடுனா எது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம், அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார். அதே நம்ம 1:28 சொல்கிறாரு, நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கோம், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டு வச்சுட்டாரு, முழு நாடு, அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்க கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது. ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியதுன்னு அங்கே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:10 வாசிக்கும் போது, ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியது, அதில் 2-6 ஒரு நாடுன்னு இருக்குது. கடைசி 2-6 இருக்குது பாருங்கள், இத்தேக்கேல் ஐப்ராத்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த இத்தேக்கேல் ஐப்ராத்னா என்னென்னா டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2-6 இந்த 2 நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு. இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். 2-6 ஒரு நாடுனா 4-6 ஓடி இருக்குது. அப்போ ஏதேனன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லை, அது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது, அது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார் ஆண்டவர், ஆதாமுட்ட ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அவனுக்கு 2 வேலையில் ஒரு வேலை என்ன சொன்னார், இது உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்க. யார் அப்படி வருவா, இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது, அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழம் சாப்பிட்டது 2வது தவறு. முதல் தவறு, காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது. காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டார், உள்ளே விட்டுட்டார். இதுதான் அவர் செய்த முதல் தவறு. இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம். இப்போ ஆதாம் கையில் அதை கொடுத்தாரு. இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன். அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியது அவர் வேலை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. சர்ப்பம் என்பது கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. வாசியுங்கள் கொரிந்தியருக்கு எழுந்த நிருபம் 2:11 11:3 வாசிங்க. 2 Corinthians 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, சர்பம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம், வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம். சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளே வந்து ஆசாரியன் யாரு, ஆதாம். ஆதாம் கையில் ஒரு சபை ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு, ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார். இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார். யாருக்கு, ஏவாளுக்கு கொடுத்துட்டார். இப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு 3:1 கேட்குது. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார், அப்போ ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்குற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது, வார வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியிலிருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கள்ளோபதேசம் வரணும்னா, ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கள்ளோபதேசம் பேசுனா உண்டு, நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு. இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க, ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சபையில் வீடுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க, சர்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க. ஆனால் இதை தவிர கள்ளோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கொரோனா அப்போது உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது, பல இடத்துல இருந்து உள்ளே வருது. அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம், எது சர்வத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி, ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலா பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ள. இப்போ நீங்களே எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா, இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ போய் பாருங்கள், மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வந்துடுது, வடை வந்துடுது, இட்லி தோசை எல்லாம் வருது, காஃபியோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. முந்தி எங்ககிட்ட மட்டும்தான், ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம், அங்கே காலையில் ஆராதனை நல்லா இருக்குது. சரி, ஜபம் காலையில் எங்கே போயிடலாம், நாலுமாவடிக்கு போயிடுவோம், ஜபிக்கலாம் வாங்க, அங்கே நல்லா இருக்குது. செய்தி எங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம் இல்லை லண்டனுக்கு போயிடுவோம், அங்கேருந்து ரெண்டு பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கு சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்குது பாருங்கள், எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது, கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது, புதுசு புதுசாக வருது. நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிருச்சு. நிறைய படிக்கிறீங்க, ஹீப்ரூவில் அப்படி சொல்லியிருக்குதா, கிரீக்கில் இப்படி சொல்லியிருக்குதா, லத்தீனில் இப்படி சொல்லியிருக்குதா. தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமாக முடிக்கல, தமிழ் பைபிளை இன்னும் என்ன செய்யலை, மொத்தமாகவே முடிக்கலை. அதுலேயே இன்னும் தட்டு தடுமாற்றம் நமக்கு இருக்குது. நம்ம 66 புக்கு கரெக்டாக சொல்லினாலே வரிசையாக வரமாட்டேங்குது. திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா கரெக்டாக 12 அப்போஸ்தலர் பேர் வரிசையாக சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், மத்தேயு, யோவான், 1 யோவான், 2 யோவான், அப்போ சில பேர் சொல்லிகிட்டே வரான். எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது, யோவான் இருக்குது, அது என்ன 1 யோவான் 2 யோவான் பார்த்தா புக்கு அப்போ சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த அளவில் தான் நம்முடைய பைபிள் நாலேஜ் இருக்குது. இது பத்தாததுக்கு நம்ம திரும்பி சொல்கிறேன், ஹீப்ரூ கிரீக்கு படிக்கிறதுனா உங்களுக்கு குற்றமாகவே சொல்லலை. 20 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜில் உருப்படியாக இருங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஹீப்ரூ படிக்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நம்ம லாங்குவேஜில் கொண்டு ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது, ஆனால் இந்தியாவிலேயே முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, புறப்பட்டு காசு கட்டி 1000 ரூபா கட்டி போகிறது. என்னன்னு கேட்டால், இஸ்ரேல்லேருந்து ரபிமார் வந்து எடுக்கிறாரு. ஏன், இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டிங்களா? சரி, அங்கே தான் போய் படிக்கிறீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஒன்றும் புரியல. போக போக தான் புரியுமா, எப்போ போகணும், 40 கிளாஸ் போனால் தான் புரியுமா. 40வது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தட்டு தடுமாறி போயிடுது. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாண பக்கம் திருப்பிடுறாங்க, இல்லையா கள்ள உபதேசம் அப்படி அடித்து விட்றாங்க. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியிருந்து உபதேசங்கள் சர்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்பம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம். ஏன், நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நானுடைய விளைவு. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி. சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது, என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க, எது கேட்டாலும் இவ்வளோதானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்படி கேட்டு கேட்டு நம்ம ஒரு 2-3 தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு. அது யோசிச்சு பாருங்கள். இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க வாக்குத்தம், அது என்னது, மாத வாக்குத்தம் தானே. ஜனவரி மாதம் ஒன்று கொடுத்தாங்களா, அது என்னது, அந்த வருஷ வாக்குத்தம் மாதத்துக்கு வராதா, வரும் தானே. ஆனாலும் உங்களுக்கு மாசத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, இருக்கட்டும். இப்போ டெய்லி காலையில் ஃபோனில் வருது இல்லை, அது என்னது? அது டெய்லி வாக்குத்தத்தம். பத்தாததுக்கு மாதம் மாதம் வீட்டுங்களுக்கு சைடு வழியாக கொஞ்சம் பேர் வராங்கல்ல, அது என்ன வாக்குத்தத்தம்? அது பக்க வழியான வாக்குத்தத்தம். எத்தனை வாக்குத்தத்தம் பாருங்கள். இது பத்தாததுக்கு நாலு ஊழியங்கள்லேருந்து புக்கு வேறு வருது உங்கள் வீட்டுக்கு தானே, அதில் ஒரு வாக்குத்தத்தம். இது பத்தாததுக்கு நீங்கள் ரெண்டு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க, அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. இப்படியே வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாங்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது. எவ்வளவு அப்படியே ஆசை, அப்படியே அந்த, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறுகிறது. எதுக்கு நீங்கள் போய் இந்த ஒன்று ரெண்டுன்னு கஞ்சத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மொத்த பைபிளில் இருக்க வாக்குத்தத்தமும் நமக்கு தான். எதுக்கு மாதத்துக்கு ஒன்று ஒன்றுன்னு கேட்குறீங்க? மொத்தமாக எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த இந்து மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர், நம்ம இந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. இங்கே வந்தோன்னா வேறு ஜோசியம் வேறு இல்லை, அதனால் இப்போ பைபிள் ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கு. அதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாறி ஆகிடுது, அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது. பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டரில் என்ன, இப்போ கேலண்டர்லன்னா என்ன? ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. அதில் அந்த கேலண்டரா அதை விட கொடுமை, மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க. மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்கிறான், மார்ச்சுக்கு வந்துட்டோம், அந்த ஜனவரியை மாற்றுங்க. நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? பெருசா ஒன்றும் பெருசாக வாக்குத்தத்தெல்லாம் பார்க்கறதில்ல. என்றைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது. இதில் வேற இவ்வளோ வாக்குத்தத்தை வாங்கி குமிச்சிக்கிறீங்க. இது பத்தாததுக்கு இன்னும் போர்டு வேறு வாங்கி மாட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க. உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை, நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்தை மேனியால் அலையிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அவன் உங்களுக்கு காது கிணிய காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி உங்களுக்கு சபையில் கொடுக்குற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் இல்லை. எடுத்து வைங்க உள்ள. சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க. ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க, அதை பாருங்க கேமரா இருக்கு, வேணா போகும்போது வாங்கிக்கிங்க அவங்கக்கிட்ட. ஒரு குரூப் இப்படி வேறு உட்காந்துருக்கு பார்த்துக்குங்க. சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம், இந்த ஃபோட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். சபைக்குள்ளே பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, கை பிடிச்சி கொடுக்க. பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டாரு மாப்பிள்ளைகிட்ட, இவன் எடுக்கலை, திருப்பி சொன்னா பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க. என்னடா நடக்குது இங்கே? சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லை நாங்கள் என்ன இங்கே ஃபோட்டோ ஷூட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? சபைக்குள்ளே வந்துக்கிட்டு சேட்டை. இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்ங்கிற பேரில் மட்டும் இல்லை, நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பாக ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும். நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய உண்மை நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பத்து நிறைய பேர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, வசனம் கொடுக்குறாங்க, உங்களை கேட்க வேணாம்னு சொல்லலை, கேட்காம இருந்தால் கூட நல்லது தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போ தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிடு, இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும், ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புறீங்க. எப்படி எடுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போ உட்காந்து நல்லா படி, டியூஷன் வேணா ஒன்று அனுப்புகிறேன், அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க, அதே ஒரு ஸ்கூலில் படித்தா தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு, ரெண்டு நாள் போடுவாங்க சரியாகாது, இன்னொரு டாக்டரை பார்க்க போவாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க. ஒரு மருந்தை ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எடுத்தால் தானே சரியாகும், உடனே ரெண்டு நாளில் பார்ப்பாங்க, இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை, ஆனால் நான் சித்த வைத்தியா போகலான்னு பார்க்குறேன். அங்கே போவாங்க, அந்த ஒரு அங்கே கொடுக்குறதான பச்சையில் அதை ஏதோ கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் குடிப்பாங்க, ஒன்றும் கேட்காது. பெசாமல் ஹோமியோபதி போயிடலாமா? இப்படி எல்லாத்தையும் போய் செத்து போனது தான் மிச்சம். நிஜமா தான். ஒரு மருந்தை ஒழுங்கா எடுக்கணும் இல்ல, ஒரு அவங்க சொல்லுவாங்க 21 நாள் எடுங்க, 14 நாள் எடுங்க, எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும். நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியல, மாத்திட்டே இருக்கிறோமா? இல்ல, நல்ல அறிவாளி என்ன செய்வான், கொடுக்குற மருந்தை கொஞ்ச நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லைன்னா மாத்துவான். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச். இதுல கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலைத்திருங்கள். இதை விட்டுட்டு அங்க அங்க அங்க அங்கன்னு ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள இறக்குறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க, இன்னைக்கு பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த சர்பத்தை விட்டு விட்டால் என்ன ஆகும், அதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் பாதிக்கப்படுவா? உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது காயினை பத்தி சொல்ற போது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான. 1 யோவான் 3:12 வாசி.
2: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து,
0: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
2: தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்.
0: காயின் யாரால உண்டானானாம்?
2: பொல்லாங்கனால்
0: உண்டானு. யாரனா? பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நிறைய பேர் படிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க வாசிங்க, 4:1 வாசிங்க, ஆதியாகமம் 4:1.
1: என்ன
0: செய்தாராம்? ஏவாளை அறிந்தார், அதனாலதான் குழந்தை பிறந்துச்சு. ஆனா 1 யோவான் 3:12 சொல்லுது, புல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது. இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு, அதனால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே நடக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். பழம் சாப்பிட்டுட்டு குழந்தை பிறக்குது. பழம் சாப்பிட்றது உபதேசம்.

0: இருந்து பாம்பு உள்ளே வருது. இதை அவர் விட்டுட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இனி அதை நானே வேலி அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். தொடர்ந்து என்ன பண்றாரா, நானே வேலி அடைச்சிக்கிறேன். ஏன், நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யல, சரியா செய்யல. ஆண்டவர் கொடுத்த ரெண்டு வேலையில ஒரு வேலையை அவர் என்ன செய்யல, சரியா செய்யல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனை துரத்தி விட்டு. மூணாம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிங்க பாப்போம்.
1: அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்.
0: காவல், காவலை மாத்திட்டார். காவலை என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்கா பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து, அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்யாவிட்டால் அந்த வேலை வேறு ஒருத்தர் கைக்கு மாற்றப்படும், வேற ஒருத்தர் கைக்கு கொடுக்கப்படும். அது ஊழியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களோட ஆபீஸ் ஆக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாத்தி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார். பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு, அதுக்கு பதிலா வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு தானே, சவுலுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார், அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு. தேர் இஸ் அன் ஆல்டர்னேட், எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. முதல்ல உங்க குடும்பத்தை காப்பாற்றுவது, ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது. பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது. வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் காவல் காக்க சொல்றாரு. இப்ப கர்த்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார். இப்ப தோட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது தோட்டத்துக்கு பிரச்சனை வேற எங்க இருக்குது, வேற என்ன ப்ராப்ளம் தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசி.
2: அப்படியே சிம்சோனும்
0: அவன் தாயும்
2: தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது
0: இதோ
2: கெச்சிகிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது.
0: நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து வந்தது சர்ப்பம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை, தோட்டத்துக்கு உள்ளிருந்து வர மிருகம். இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதை அவன் காவல் காக்காம விட்டுட்டான். இப்போ பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போய் கொண்டிருந்த போது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், பாலசிங்கம் தோட்டத்திலிருந்து வந்தது. இது எதை குறிக்கிறது, சபைக்கு வெளியிருந்து வரக்கூடியதான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு, அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் வெளியிருந்த பாவத்திலிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வெளியிருந்து வர இதை வந்து நம்ம தடுக்க முடியும். என்ன தடுக்கலாம், கர்த்தர் என்ன பண்ணிட்டார், தோட்டத்துக்கு போகிற வழியை வேலி அடைச்சி பாதுகாத்து இனி உள்ளுக்குள்ளே வராமல் என்ன பண்ணிட்டாரு, மிருகம் வராமல் பார்த்துக்கிட்டாரு. எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். இப்போ வெளியிருந்து உபதேசம் எதுவும் வராமல் நீங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலாம், உங்கள் குடும்பத்தை பத்திரமா காப்பாற்றிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, தோட்டத்துக்கு உள்ளிருந்தே பிரச்சனை வருது. இப்போ தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, பாலசிங்கம் ஒன்று இருக்கிறது. இது உள்ளிருந்து வரக்கூடியதான அடுத்த பிரச்சனை. இது சிங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு இருக்கு. இப்போ தோட்டத்துக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும். நாம் வெளியிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு சர்ச்சில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, நிறைய பேர் சர்ச்சை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்ச்சுக்கு நான் வந்தேன், அங்கே இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களாம் சபையில் இருக்கிறாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்க, சபையில் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சபையில் பாவி தான் இருப்பான். சபையில் வெறும் பரிசுத்தவான் மட்டும் இருக்கணும்னா பரலோகத்தில் தான் இருப்பான். சபை என்பது பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். வெளியிருந்து உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறோம், பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உள்ளே போனால் ஒரே பேஷண்ட்ஸு, ஒரே வியாதிக்காரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா, பேஷண்ட் தானே இருப்பான், அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலு. சர்ச்சு எதுக்கான இடம், வெளியே இருக்கிற பாவியை கொண்டு வந்து அவனை மனம் திரும்ப பண்ணி சரி பண்ணி பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது,

0: இங்கே எல்லா விதமான பாவியும் இருப்பாங்க. அதாவது புதுசாக வந்த பாவிகளும் இருப்பாங்க, நல்ல கொஞ்சம் வளர்ந்து அறகுற பாவியும் இருப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட இங்கே சரியாகி கொண்டு தான் இருக்கிறோமே வெறிய, வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஒன். தேவ தூதர்கள் கிடையாது, தேவ தூதன்லே கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, பர்ஃபெக்டாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. இப்போ இந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து எல்லாம் கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ இருக்க டீச்சர் கிடையவே கிடையாது. அப்போ இருக்க டீச்சர்ஸை சொல்கிறேன், கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எடுக்கிற சப்ஜெக்டில் அவங்க என்னவாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் நீங்கள் ரெண்டு மூணு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் நிலைமை இன்றைக்கி. இங்கே யாரும் முழுவதுமாக கற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க தி பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஒரு நாள் வரும் இவங்க தி பர்ஃபெக்டாக மாறுவார்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறீங்க, ஓ சர்ச்சில் எப்படி இது நடக்கலாம், சர்ச்சில் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுறதுக்கு தான் கத்திர கொண்டு இங்கே வச்சுருக்கிறார். அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அப்போ சபையில் சில நேரத்தில் பாலசிங்கங்கள் இருக்கும். தோட்டத்துக்குள்ளே இந்த சிங்கம் என்ன செய்யும், வரும். இது சில நேரத்தில் நம்மை கடிக்க வரும். நாம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும், பத்திரமாக பார்த்துக்கணும். இப்போ சிம்சோனுடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்சோன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், அதனால தான் சிங்கம் வந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கம் வராது. சிங்கம் என்ன செய்யாது, வராது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், கர்த்தர் சொல்லுகிற சபையில் இருக்கணும். சிலர் ஒரு சபைக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, கர்த்தர் நாட்டியிருப்பார், இங்கே வருவாங்க, இங்கே ஆராதனை நல்லா இருக்குது, செய்தி சரியில்லை. அப்புறம் மூணு வாரம் கழித்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே செய்தி நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, செய்தியும் நல்லா இருக்குது, ஆராதனையும் நல்லா இருக்குது, ஜனங்க சரியில்லை. இப்படி ஒவ்வொரு இடமா இதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் வச்ச இடம்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், உங்களை ரட்சிக்குள்ளே நடத்தி கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறார்ல, அதுதான் உங்கள் இடம். கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நாட்டினார் 1992. ஊழியத்துக்கு முழு நேரமாக வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதுதான் உருவாக்குற இடம். திருப்பியும் சொல்கிறேன், அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதுக்கு ஆண்டவர் என்னங்க வச்சாரோ அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் அங்கே இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தோட்டத்தில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க கர்த்தர் நட முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்தா அங்கே சிங்கம் வரும். அதான் சொல்கிறேன், உங்களை எங்கே கர்த்தர் வச்சாரோ அங்கே இருக்கணும், எங்கே நாட்டினாரோ அங்கே கனி கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். கர்த்தர் லீட் பண்ணுற இடத்துக்கு போங்க, சிங்கம் வராது. இப்போ இங்கே சிம்சோனுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல, சிம்சோன் எங்கே போனார், திம்னாத்துக்கு போகிற வழியில் எந்த இடத்துக்கு போனார், திராட்சை தோட்டத்துக்கு போகினார். ஆனால் பிரமாணத்தின்படி சிம்சோன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6 என்னாகமத்தின் புஸ்தகம் 6:1-4 வசனங்கள் வாசி. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை செய்தால்
1: அப்படிப்பட்டவன்
0: திராட்சரசத்தையும் மதுபானத்தையும்
1: விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன்.
0: இவருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ன ஏரியா, திராட்சை தோட்டம். தோல் கூட வாயில் போயிடக்கூடாது. திராட்சை தோல் கூட அவர் வாயில் போயிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் ஏரியா. சார் போய் எங்கே நின்னா எங்கே வரும்? நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்தில் என்ன வரும்? நரி தான் வரும். திராட்சை தோட்டத்தில் என்ன வராது? சிங்கம் வராது. நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்தில் இருந்தால் நடக்கக்கூடாதது நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை அங்கே போக சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்வேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைவது நிச்சயம். எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே சேர்த்து போயிட்டாங்க கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் போய். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உன்னை இதை செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது. இங்கே போகாதன்னா போகக்கூடாது. இது உனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோத்தான். இன்றைக்கி நாம் கர்த்தர் சொல்லும் பொழுது, ஒரு விரதத்தை சொல்லும் போது உங்களுக்குன்னு சிலது, அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்காது, உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் எல்லாரும் செய்கிறாங்க, நான் செஞ்சால் என்ன? ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் செய்யல, நீ செய்யக்கூடாது. ஏன்னா அது உனக்கென்று விசேஷமாக நான் வச்சது. அது எது வேணா இருக்கணும். சில காரியங்கள் இப்போ பாருங்க, எல்லாரும் உருளைக்கிழங்கு திம்பான், நீங்கள் திங்க முடியாது. ஒரு சிலருக்கு அவன் எதிரிலேயே உட்காந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை சாப்பிடுவான், நமக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டு தின்னிங்கன்னா நைட்டு முட்டி வராது, நைட்டு ஃபுல்லாக ஆ ஆவுன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க, மறுநாள் காலையில் கை காலெல்லாம் வீங்கிடும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, தெரியாதனமாக ஒரு சிப்ஸை தின்னு விட்டேன், இது எனக்கு தேவையா? திருப்பி 6 மாதத்துக்கு தொடவே மாட்டீங்க அதை. திருப்பி யாராவது சாப்பிட்றத பார்த்தோன்னா ஆசை வருது இல்லையா? ஆண்டவர் வேணான்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரா, நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறுத்திடுறோம். இந்த சுகர் இருக்க ஆட்கள்கிட்ட அதான் ஒரே பிரச்சனை. சுகர் இருக்க ஆட்களுக்கு குலோப்ஜாம் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரண ஆள் கூட இருக்காது, அவருக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், சரி இன்னைக்கு மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்போம். எங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், குலாப் ஜாமனை வாயில் படாமல் முழுங்கிட்டால் சுகர் வராதுன்னு சொன்னார். அவருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசை, அவருக்கு ஹை சுகரு, என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை. குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாவனும் சுகரும் வரக்கூடாது. ஐயா அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சார், பல்லு படாமல் குலாப் ஜாமுனை முழுங்கிட்டோம்னா சுகரே வராது அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அப்போ நமக்கு என்ன தோணுது, இதை செஞ்சோம்னா ஆபத்து வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, உனக்கு அது ரெஸ்ட்ரிக்டட், நீ போகக்கூடாது, அவ்வளோதான். எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், நீ போகக்கூடாது தம்பி. அப்போ இவர் என்ன பண்ணணும், போகிறவர் திராட்சை தோட்டத்தை பார்த்தா சுற்றி தான் போகணும். ஏன், எனக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் நிறுத்திட்டாரு இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுவார். ஏன், சில ஆவிக்குரியவங்க வீட்டுக்கே உங்களை போக வேணாம் பாரு. போக வேணாம்னா போக வேணாம் தான், தேவையில்லாமல் அங்கே போய் உட்காருவாங்க, வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அங்கே தான், சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் பிரதர். அவரே தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவர் என்னை முழு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னார்னு. அவரே தான் 3 மாதம் கழித்து சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே, இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியில் என்ன ஆச்சு, உள்ளது எல்லாம் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னார், நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டுவிட்டால் இழப்பு கம்மி, இழப்பே இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும், பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும். அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், பல நான் சொல்வேன், ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சுருக்கிற காரியங்கள் அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டது சேஃப் ஜோனு நினச்சிக்கிறோம், ஆ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, சேஃப் ஜோன், ஒரு பிரச்சனை இல்லை. உண்மை, ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான். த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜோனும் இதுதான், டேஞ்சர் ஜோனும் இது தான். இங்கேயே ஆபத்தும் இருக்கும், நிறைய இருக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர் என்னது பிரதர், நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார். கூப்பிட்டது என்னது, பிரதர் பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரா, நான் ஜோம் பண்ணலம்மா, கேட்டு வேணால் சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்படியா யாரை கேட்டு சொல்றீங்க? என் ஒய்ஃபை கேட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னது யாரு? இதெல்லாம் விட்டுருவோம். யாரோ சொன்னாங்கன்னு அந்த அம்மா தாட்டில் இருக்குது இல்லை, யாரோ வெளிப்படுத்தினாங்க இவர் தான் எனக்குன்னு சொல்லி. அந்த வெளிப்பாடு கொடுத்தது யாரு? நிச்சயமாய் கர்த்தர் இல்லை. நிச்சயம் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ள இருக்கு, உள்ள உட்காந்துருக்குது, நமக்குள்ள உட்காந்துருக்குது. சில நேரத்தில் அது தூண்டி விடுது, சபைக்குள்ளேயே தூண்டி விடும், பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும். பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியா போகும்னு அர்த்தம் அல்ல. இஃப் வி மஸ்ட் பி கேர்ஃபுல் எப்போவுமே எல்லா விஷயத்திலும். அதனால தான் சொல்றேன், திராட்சை தோட்டத்தை விட்டு சிங்க நீங்க கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எதுக்கு அர்த்தர் சொல்றாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்க ஒதுங்கி நின்னுக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது. அதுதான் உண்மை. சில விஷயம்தான் இருக்கும், ஒன்று ரெண்டு விஷயம்தான் நமக்கு இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு வேண்டாம், இது வேணன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எல்லா பழத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் விலைக்கு வச்சுருக்கிறாரு, அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நிறுத்துக்கினா அதை மட்டும் சாப்பிடணும்னு எண்ணம் வருது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார், அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும். அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது, அவர் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொல்லார், வேணா. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுனாரு. இனத்தை விட்டு புறப்படணும்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும், வெறும் சாரால் கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும், கூட யாரை கூப்பிட்டு வந்தார், லோத்தையும் கூட்டு வந்துட்டார். திருப்பி ரெண்டாவது ஆண்டர் சொல்வார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. திருப்பி யாரை கூப்பிட்டு கிளம்புறாரு, லோத்தை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆண்டர் பார்த்தாரு, சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே, இவனை ஆசீர்வதிக்கணும், ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாம் மெய்ப்பருக்கும் சண்டை ஆரம்பிச்சு அது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வந்து கடைசியாக ஆபிரகாம் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீ எந்த பக்கம் போறியோ போப்பா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். லோத்து புறப்பட்டு போனான். வசனம் தெளிவாக இருக்கும், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதுக்கு காரணம் கர்த்தர் சொல்லாத ஆட்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க, ஜாயிண்ட் வெஞ்சர். கர்த்தர் யார் கூடயா சேரக்கூடாதுன்னு வச்சான்னு சொன்னார்ன்னா அங்கே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார், இவங்களோட பேச வேணான்னு. நீங்களே சொல்லுவீங்க, இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் அடிப்பீங்க, அவருக்கு நீங்களே தான் ஃபோன் எடுப்பீங்க, திருப்பி சமாதானம் கெட்டு போகும், திருப்பி சொல்வீங்க இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோட தான் முடியுது, பேசினாலே கண்ணீரோட தான் முடியுது, இனி இவங்ககிட்ட பேசாமல் தான் தான் நல்லா இருக்கணும். மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க. ஆண்டவர் சொல்வார், வேண்டாம், சில காரியங்களே விளக்கு. இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு, தோல் முதல் கொண்டு. இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன் பிடிக்கப்பட்டார், பிடிக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டார். ஏன் மொட்டையடிக்கப்பட்டார், மொட்டையடித்ததுக்கு என்ன காரணம், சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணை தோண்டினாங்க, அதெல்லாம் உண்மை. ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது, பெலன் இருக்குது, அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு. ஆனால் காரணம் அவங்க பண்ண காரணம் அது, பைபிள் காரணம் அது அல்ல. அதே ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்களா, என்ன ஆகும் அதன் புஸ்தகத்தில், இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா, சாவானதை தொட்டுட்டா அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்கள், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமயிரை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில் நல்ல கவனிங்க. அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா, தலைமுடியை சிறைச்சுக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு, சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்னுட்டாரு, திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு, செத்த சிங்கத்தை பார்த்தாரு, அதில் தேன் இருந்துச்சு, எடுத்தாரு, சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு. இப்போ தீட்டுள்ளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன, இவர் தலை என்ன செய்யணும், மொட்டை அடிக்கணும். ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும், எப்ரேயர் 11 இவர் வரணும். ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட, நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா, சரி நிவா ஆசாரிட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் காதும் வச்சா மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமாக பாதுகாத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணிவிட்டாரு, பாவமும் செஞ்சாச்சு மொட்டையும் அடிக்க முடியாது. ஏன், என் முடியில தான் என் பவர். பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உன் பவர்ல தான் கை வைக்க போறேன். ஏன் நீ செய்யக்கூடாது, அதை செஞ்சிட்ட. சில நேரத்தில் கத்தர் அதை செய்வார். உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார். ஆண்டவர் அதை எடுப்பார். அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்க விட்டு கொடுக்கலனா ஒரு நாள் எதிரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு, அவன் எடுப்பான் மொட்டையை. இப்போ அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க, இப்போ அவன் அடிக்கும் போது குருடாக்கி அடிக்கிறான். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் அதுதான். நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளாத்தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, நம்மளாத்தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது, நம்மளாதான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அதை செய்வோம். கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதங்கிற இடத்துக்கு போகிறது, செய்யாதங்கிற இடத்தை செய்யறது, சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது, கடைசியாக ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது தெரியாமல் செஞ்சிட்டேன். சரி, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்னது? உன் மொட்டை அடிச்சா தான் வேலை, வழியே இல்லை. இல்லை ஆண்டவரே, இந்த தலைமுடியில் தான் என் பவர் இருக்கு, வேறு வழி இல்லை தம்பி, முடிஞ்சிருச்சு. நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையாற பெற்றதை விட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா? நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது. ஏன்னா அங்கே உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிருந்து வர பாம்பு இருக்குதே, அது என்ன பண்ணனா, உள்ளே இருக்கக்கூடியதான ஆதாமை வெளியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாகவே மாற்றிட்டோம். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான். அதைத்தான் நீங்களும் நானும் பத்திரமாக பார்த்துக்கணும். எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் என்ன பண்ணிட்டாரு? சாவடிச்சிட்டாரு. ஆனால் செத்த சிங்கம் சிம்சனை ஜெயிச்சிருச்சு. செத்த சிங்கத்திட்ட தேன் இருந்துச்சு, இவர் போய் எடுத்தார், சாப்பிட்டாரு, இப்போ அதோட பரிகாரம் தான் மொட்டை அடிச்சது. பல நேரத்தில் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சில நேரத்தில் செத்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிடும். இது ஒன்றும் இல்லாத விஷயம், சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு போவீங்க பாருங்க, அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். பல நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும். எங்கே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருப்பான். சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும். பாருங்கள், அப்பேற்பட்ட மோசே, கர்த்தர் முகமுகமாக பேசின மோசே, ஒரு சின்ன மேட்ரு தான், பேசுங்கிற இடத்துல அடிச்சு விட்டார். இத்தனைக்கும் அடிக்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார். அதோடைய விளைவு பாருங்கள், காணானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் பரம காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன் தெரியுமா? இந்த இப்போ உள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அழைப்பை பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். வெளியே இருக்கிறத விட இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு கண்ணு ஜாஸ்தி, பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள் ஒன். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறவன் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகலை, ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பல விதங்களிலே பிசாசு என்ன செய்வான்? உள்ளிருந்து வீழ்த்த பார்ப்பான். பாருங்க, சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். அப்படித்தானே இருக்குது, இருக்கு 5வது வசனம் நினைக்கிறேன், 6வது வசனமா வாசிங்க.
1: நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய்.
0: இது முதல் சபைக்கு கர்த்தர் சொன்னது, முதல் சபைக்கு. 3வது சபை பெருகமுகிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பர். அப்படித்தானே இருக்கு, இருக்கா இல்லையா? வாசிங்க. நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில் கர்த்தர் வெறுத்தாரு, இவனும் வெறுத்தான். 3வது சபையில் கர்த்தர் இன்னும் வெறுக்கிறாரு, இவன் ஏற்றுக்கொண்டான். புரியுதா? உபதேசம், கர்த்தர் வெறுக்கிற உபதேசம் ஒரு காலகட்டத்தில் சபை வெறுத்தது, ஒரு காலகட்டத்தில் சபை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு வெளியிருந்து வரக்கூடிய உபதேசங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உபதேசங்களை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. எது வஞ்சகம் தெரில, உள்ளேருந்து வர சிங்கம் ஏற்றுக்கொள்ளுது, அது ஆபத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை வெறுத்தேன், அவன் வாழான்ட்டான் எபேசல, நீ ஏத்துக்கிட்டியப்பா. பல நேரங்களில் இதுதான் நம்ம வீழ்த்துகிற சிங்கம். ஒரு நாளில் நீங்கள் வேணான்னு சொன்னதே இன்னொரு நாள் நீங்களே செய்வீங்க. ஒரு ஒரு ஒரு காரியத்தை இப்போ மோசேக்கிட்ட இருந்த பிரச்சனை என்னென்னா, எகிப்தில் கோபம், அவர் வந்து ரொம்ப கோபக்காரர், பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு போடுவார். ஸோ இவரை கூப்பிட்டு வந்து சாந்த குணம் உள்ளவராக மாற்றணும். என்ன பண்ணணும், சாந்த குணம் உள்ளவராக மாற்றியாச்சு. இப்போது 80 வருஷம் 120 வருஷத்துக்கிட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று பண்ணுறான் பிசாசு ஜனங்களை வச்சு. அப்படியே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க இவருக்கு வந்துருச்சு கோபம். பேசுப்பா அந்த கண்மலையை பார்த்து எடுத்து போட்டு நடிச்சு போட்டார். இவன் சொல்லுவான் ஒரு உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன காரணம், நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என் கோபத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிசாசு ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே எனக்குள்ளே இருக்கிறத அப்படி ட்ரிகர் பண்ணும். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருப்போம் நம்ம 6 மாதம், ஒரு நாள் வெடிக்கும் டம்முன்னு, ரிமோட்டு பறக்கும், தட்டு பறக்கும். நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, நானும் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், 6 மாதம் அமைதியாக இருந்தேன். அந்த பிசா சொல்லுவான், உன்னை இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், 6 மாதம் நான் உனக்கு என்ன வெயிட் பண்ணேன், இதுக்கு தான் வெயிட் பண்ணேன், நீ எப்படி தூக்கி அடிப்பில்ல, திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் அவன் பார்த்துக்கலான்ருவான். பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவங்கள் ஒளிந்து போல ஒளிந்து கொண்டிருக்குன்னு, ஒளிஞ்சு போல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள, அது என்றைக்கோ ஒரு நாள் வெளிப்படுது, சிங்கம் வெளியே வந்துடுது, அது ஒரு நாள் உங்களை மொட்டையடிக்க வச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சாந்தமாக மாறணும்னா மெய்யாகவே சாந்தமாக மாறுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, வேறு வழியே இல்லை, ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சி கொடுப்பாரு, ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும், கர்ச்சிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும், அது கூடவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார், நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் சிங்கம் கடிக்காது. அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார். அந்த சிங்கத்தோட 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கோம், ஆனால் ஒரு கிருபை, அது கடிக்காது, ஆனால் கெரிச்சிக்கிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படக்கூடாது. நீங்கள் எலும்பி சிங்கத்தை கொண்டுட்டீங்கன்னா ஆண்டவர் பாபர், என்ன சிங்கத்தையே கொண்டியா நீ, நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா அது கெரிச்சிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப யோசிப்பேன், தானியலை அந்த கெபியில் இறங்கி தூத வாயை கட்டினான்ல சிங்கத்தை, கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாம்ல, விட்டுருக்கலாமா இல்லையா, அவன் விடலை பாருங்க, சிங்கத்துக்கு வாயும் கட்டிட்டான், தானியலையும் இங்கேயே ரெண்டு அவன் போயிட்டான். இப்போ சிங்கம் வாய் திறந்திருக்கும் போது இருந்ததை விட இப்போ ரொம்ப டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது, கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு, அதுக்கு எதுக்குடா என்ன உள்ளே கொண்டாந்தீங்க, அதுக்கு சாப்பாடே கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, சாப்பாடையும் கொடுத்தாச்சு தானியலையும் கொடுத்தாச்சு பாக்கம் வச்சாச்சு வாயும் கட்டியாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்குது எப்படி இருக்கும் தெரியுமா. அதனால தான் பாருங்கள், தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. வசனம் சொல்லும், அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம், ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்திருக்கு, இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க, வரத்துக்குள்ளே அடிச்சு பிடிச்சி. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோடு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மளை, அதுவும் நம்மளை பார்த்து உரு உருங்கும், நமக்கும் வேறு வழி இல்லை. சில நேரத்தில் நம்மளால் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது, பார்த்தா ரொம்ப ஓவராகும், நம்ம பாட்டு திரும்பி இப்படி பார்த்துன்னு இப்படி காலத்தை ஓட்டிட்டு, எப்போ விடியுமோ எப்போ கல் எடுப்பாங்களோ ராஜா எப்போ வருவாரோ சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா டென்ஷனாக இருக்கத்தோம். பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும், பேசிக்கிட்டே இருக்க நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க, நம்ம பார்க்கக்கூடாது, இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு, என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார், இந்த கல் நீக்குவார், நம்மளை தூக்கிட்டு மேலே போவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வேன்னா, நமக்கு பதிலாக வேற ஆளை தூக்கி போடுவார், அது அவங்கள கடிக்க போயிடும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும் அந்த நேரத்தில். அது மாமியாராக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், வேறு யாரையாவது அது கடிக்க போகும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிறது நிஜம், நான் எப்பவும் சொல்வேன், இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, கழுத தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு, ஆனால் அது என்ன செய்யலை, சாப்பிடல அவனு, அது நல்ல சிங்கம், இஸ்ரவேல் சிங்கம் அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு. இது பாபிலோன் சிங்கம், ஏமாந்தா சாப்பிட்றோம், உங்களுக்கு அமைகிற சிங்கத்தை பொறுத்து, அது இஸ்ரவேல் சிங்கம் வந்தால் உங்களை கடிக்காது, பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை கஷ்டம்தான். அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன் வருது பாருங்க. பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சம்பவங்கள் நடக்கும். தோட்டத்துக்குள்ளேருந்து சிங்கம் வரும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். பாருங்கள், சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டாரு, ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய் விட்டது. அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லாது அவன் வந்து விசேஷித்த அழைப்பு. அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை, பின்னாடியும் ஒருத்தன் இல்லை. ஸோ ஜாயிண்ட் இப்பேற்பட்ட அதான் யூனிக் காலிங் இருக்கும். அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஒரு விசேஷமாக கத்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு, இல்லை விசேஷமாக உங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாருன்னா உங்களை தான் அவன் என்ன பண்ணுவான், தட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு. மோசையை பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். எத்தனை பிள்ளை பிறந்துச்சு. இயேசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளணும். சிங்கம் வருதா, அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாய் தோட்டத்துக்குள்ளே இன்னும் ஒன்றும் இருக்கும், அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 வாசிங்க.
2: திராட்சை தோட்டங்களை கிடைக்கிற குளிர் அருகிலும்,
0: நல்ல சவுண்டாக வாசிங்க,
2: திராட்சை தோட்டங்களை கிடைக்கிற குளிநரிகளையும்,
0: திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற
2: குளிநரிகளையும், சிறுநரிகளையும்
0: நமக்கு பிடியுங்கள்.
2: நம்முடைய திராட்சை தோட்டங்கள்,
0: நம்முடைய திராட்சை தோட்டம்
2: பூவும்
0: பிஞ்சுமா இருக்கிறது. இப்போ சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சே, அது வந்து ரேர் அனுபவம். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது, சிங்கம் வராது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நரி, குழிநரி, இது அங்கேயே தான் இருக்கும். இது 20 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதான பூவும் பிஞ்சும் உருவாகக்கூடியதான அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர்களை கெடுக்கக்கூடியதான சில நரிகள் சபைக்குள்ளே இருக்கும். இது மிக மோசமான ஒரு அனுபவம். இந்த மிருகத்துக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும், இந்த நரி என்கிறதான உபதேசம் என்ன, இதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்து அது போயிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கக்கூடாத நரி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 8:00, மார்க் எழுதின சுவிசேஷம் 8:15 வாசிங்க.
2: அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
2: பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும், ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள்.
0: ஏரோதின் புளித்த மாவை குறித்தும்
2: எச்சரிக்கையாய்
0: இந்த ஏரோதின் உபதேசம் ஒன்று இருக்கு. ஏன் நாம ஏரோதை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வசனத்தையும் வாசிங்க, தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:33 வாசிங்க. லூக்கா 13
2: இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
0: இந்த நரிங்கிறது ஏரோதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நரியின் காரியங்கள் என்றால் ஏரோதின் உபதேசங்கள் இருக்கு. இயேசுவே சொல்றார் மார்க் 8, பரிசேயர் என்கிற புளித்த மாவிற்கும் ஏரோது என்கிற புளித்த மாவுக்கும், ஏரோதுனா நரி, இந்த நரி புளித்த மாவுனா உபதேசம், கள்ள உபதேசம். ஏரோதின் கள்ள உபதேசம் என்ன, சபைகளுக்குள்ளே இருக்கிற ஏரோதின் கள்ள உபதேசம். இது திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே இருக்கும். இது பல நேரத்தில் என்ன செய்யுமா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதை நாசம் பண்ணி விட்டுருமா. இது எதை குறிக்குது, இதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஏரோதுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏரோது இதுமேயனாகிய ஏரோதுன்னு வேதத்தில் இருக்கும். இந்த ஏரோது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசாவுடைய சந்ததி. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களை யூதர்களுக்கும் இணைந்து பிறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு பேர் பிறந்து சேர்ந்து பிறங்குறவங்களுக்கு பேர் தான் யாரு, இதுமேயர். அந்த இதுமேயர் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. இந்த ஏரோதுகிட்ட இருக்கிற காரியம் என்னென்னா, ரோம அரசாங்கம் இவனை காற்பங்கு தேசாதிபதியாக வச்சிருக்குது. ரோம கவர்மெண்ட்டில் இவன் என்னவா இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணுறவன். இந்த ரோமன் லாவும் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய சட்டமோ உலக சட்டமோ இணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த ரெண்டையும் உள்ள ஒரு ஆள் இருப்பான். இவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை விட உலக சட்டத்தை பெருசாக பேசுவான். உலக சட்டத்தின்படி ஆளுகை செய்யணும்னு சொல்வான். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஏரோதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க, ஏரோது யாருடைய மனைவியை வைத்துக் கொண்டான் யோவான் ஸ்நானகன் சொல்றான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஏரோதுங்கிற எல்லாருமே ஒரு ஏரோது இயேசு பிறக்கும் போது என்ன பண்ணான், அவரை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினான். வசனம் அப்படித்தானே சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது என்ன சட்டம், நியாயப்பிரமாணம். அதை அவன் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யக்கூடாது, அதாவது அவன் இருக்கும் போதே செய்யக்கூடாது, அது ராங். அதான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. ஆனால் ஏரோதுங்கிறவன் ரோமன் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணக்கார மாதிரி உட்காந்துருப்பான், உபதேசம் பண்ணுவான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ணானா, உபதேசம் பண்ணினான். பேசுறது எல்லாம் சும்மா ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், வேர்ல்டு இருக்கும், உலகம் உள்ளே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். இன்னைக்கு சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறது. இவனை கேட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு, உண்மை. அதுக்கு முன்னாடி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா, பைபிளுக்கு கீழ்ப்படிய மாட்டான், ஆனால் எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிவான். எங்க ஜனநாயக கடமை, நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஓட்டு போட்டே ஆகணும், அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிருப்பான், நான் என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியாப்பா, சாட்டர்டே பாருங்க ரொம்ப டயர்டு ஏம்பா. ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது உன்னால, ஜனநாயக கடமையை கரெக்டாக நிறைவேற்றிடுவேன். நீ ஜனநாயக கடமையை நிறைவேற்றின தப்புன்னு சொல்லலை, அதை நிறைவேற்றுறத விட மிக அதிகமாக ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை விட வேர்ல்டில் ரொம்ப முக்கியம். உதாரணம் தான் சொல்கிறேன், 6 நாள் வேலைக்கு போகிறான், அதுவே நியாயப்பிரமாணம் தான், போகிறான். 1 நாள் தான் சர்ச்சுக்கு வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக வேலைக்கு போயிடணும், 9 மணிக்கெலாம் போயிடணும், பிள்ளையோ கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், கரெக்டாக வேர்ல்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி நல்லது, அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்தீங்களா, 8:30 ஆராதனை, 8:25 வந்துட்டீங்களா, பிள்ளைக்கு 8:30 ஸ்கூலு, 8:25 உள்ளே போயிடுதுல்ல, வேன் வருது ஆட்டோ வருதுன்னு அடிச்சு பிடிச்சி ஏற்றுறீங்கல்ல, கலங்கத்தால் 5:30 எழுந்திரிச்சு, ஓ ஐயோ டைம் ஆச்சு, வேணும் மத்தியானத்துக்கு வரைக்கும் சாப்பாடு கட்டிட்டு போறீங்க, ஏத்தி விட்டு கரெக்ட் டைத்துக்கு போயிட்டாரா பிள்ளைன்னு பாக்குறீங்களா, அதே வேகம் சர்ச்சுக்கு வரதுல இருக்கா. இங்க வரும்போது 8:25 தான் வீட்டிலயே சொல்றது, இன்னும் ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்கு, இல்ல போறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே, இல்ல இல்ல பாஸ்டர் ஆராதனை தான் நடத்திட்டு இருப்பாரு, செய்தி 9:30 தான். ஏன் அதே மாதிரி சொல்லுங்களேன், பையனுக்கு சயின்ஸ் 3வது பீரியடு தான், 2 பீரியடு போவேன் நான், அது மட்டும் கரெக்டாக போறீங்க, ஏன் வேலைக்கு சொல்லுங்களேன், மேனேஜர் 10:30 தான் வருவாரு, நான் 10 மணிக்கா போறேன், நான் 9 மணிக்கு போய் என்ன பண்ண போறேன் சொல்லுங்களேன். அது மட்டும் மேனேஜர் வராரோ இல்லையோ, நாம் நம்முடைய வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அங்கே சாட்சி ரொம்ப முக்கியம், மனுஷங்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம், அதை விட தேவனிடத்தில் சாட்சி வாங்க வேண்டியது முக்கியம். ஏன், மனுஷர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஆதாயமானவர்கள், தேவனோ உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷன், அதில் காட்டக்கூடிய உண்மைத்தவம், அவ்வளவும் ஒரு படி மேல சர்ச்சில் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, அங்க இருக்கு, அதுல இருக்கு. டாக்ஸ கரெக்டா சொல்றாங்க, ஐயோ கரெக்டா டாக்ஸ் கட்டிருங்க, ஃபைன், நீங்க டாக்ஸ் கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கும். ஆண்டவர் சொன்னார், ராயனுக்கு குடுத்தியே தேவனுக்கு குடுத்தியா. இந்த மாசம் தசமாகத்தை கொஞ்சம் செலவாயி போச்சு, அடுத்த மாசம் சேர்த்து போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படி, டாக்ஸும் 2 வருஷம் சேர்த்து கட்டுங்களேன், அப்படி கட்டினா ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தசமாங்க நீங்கள் கொடுக்கணுன்றத சொல்லலை, அதுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ உண்மை தேவனிடத்தில் இருக்கணும்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும்ல. நீங்கள் கொடுக்குற நேரத்திலேருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கையிலிருந்து, நீங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பைபிள் வாசிக்கிறதுலேருந்து இருக்கணும்ல. ஸ்கூலில் பேப்பர் திருத்த முடியலன்னு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொண்டு வந்து பேப்பர் திருத்துறாங்க நைட்டெல்லாம். இவங்க திருத்தறதுக்கு பக்காத்துக்கு 10வதுக்கு இவங்க திருத்திட்டு வீட்டுக்கார்ட்ட கூட்டு, அதுக்கு டோட்டல் போடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் கொண்டு போகணும். அந்த ஆள் பார்க்குறான், அடங்க, நம்ம தான் இப்போ ஆஃபீஸில் டோட்டல் போட்டு வந்தால் இங்கே வேறு டோட்டல் போட வேண்டியிருக்கு. அதில் வேறு கேட்பாங்க, போட்டிங்களா, டைம் ஆகிப்போச்சு, இவ்வளோ பொறுப்பாக பார்க்குறீங்கள, இந்த மாதிரி பைபிள் வாசித்திருக்கீங்க, இன்றைக்கி பைபிள் வாசி நேரம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு, சாயங்காலமாக சேர்த்து வாசிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உலக லாக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது, இருக்கணும், அதை விட ஒரு படி மேலே தேவனுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த ஏரோதோடைய லா இங்கே பிரச்சனை, அதான் ஏரோதின் உபதேசம். இவங்க பர்ஃபெக்ஷன் பேசுவாங்க சர்ச்சில், நம்ம அரசியல் சட்டத்தை பத்தி பேசுவாங்க, அரசியல் அப்படி இருக்கணும்பாங்க, நாம அதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு ஓட்டு போடணும். ஏங்க, அவங்க வந்து கிறிஸ்தவங்க எதிரானவங்க, இவங்க ஆதரவானவங்க, சர்ச்சுக்குள்ள எல்லா பாலிடிக்ஸும் பேசுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நமக்கு நம்மளும் சிட்டிசன் இல்லையா, இந்தியா மேல நமக்கு பாரம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல, அதை விட அதிக பாரம் பரலோகத்தின் மேல இருக்கணும். பரலோகத்துக்கு என்ன பண்ணிய, இந்தியா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷன் நடக்கும் போது எந்த கவர்மெண்ட் வரணும் எந்த கவர்மெண்ட் வர வேணாம்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்கும் தானே, அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதனால தானே ஓட்டு போட போகிறேன். உங்களுக்கும் இருந்துச்சு இல்லை, இந்த அரசாங்கம் வரணும் அந்த அரசாங்கம் வரணும்னு. அதுக்கு நீங்களும் உங்களா நான் வேலைகள்லாம் பார்த்தீங்க தானே, நேரடியாக போவாட்டி மறைமுகமாக பார்த்தீங்க தானே, எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த கவர்மெண்ட் வரணும் நீங்கள் ஜோம் பண்ணுமாமா, உங்களுடைய ராஜ்யம் வரணும் தான் ஜோம் பண்ணுமாமா. பரலோகத்தில் உங்களுடைய பரலோகம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்க, இது தப்பா சரியாங்கிற இடத்துக்கு நான் வரல. இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்கல்ல, 72 மணி நேரம் ஜோம் பண்ணீங்கல்ல, பரலோக ராஜ்யம் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஜோம் பண்ணீங்க, எதுக்கு எத்தனை? உங்களுக்கு அந்த ராஜ்யம் வரணும்னே தோணவே இல்லையா மைண்டில்? ஆனா இதை பேசும்போது என்ன சொல்றீங்க, இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணோம். கரெக்டுங்க, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ ஜோம் பண்ணீங்களே, பரலோகத்தின் அரசாங்கம் வரணும்னு எவ்வளோ ஜோம் பண்ணீங்க? அதான் இங்க கேள்வி. நீங்கள் ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க இப்ப. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எழுப்புதல் அவசியம். சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் போகணும் நம்ம நினைக்கிறது அவசியம், இதெல்லாம் இயல்பு. அதை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. சர்வ வல்லமையுள்ள ராஜாவின் ஆட்சி வரப்போது, அதுக்கு தான் நாம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு இந்த லா இங்க அடி வாங்குது, ஏரோதின் லா இல்ல, முழுக்க முழுக்க ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதி என்கிற நரி சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே எல்லா பாலிடிக்ஸும் பண்ணோம். அந்த பாலிடிக்ஸ் இப்போ எங்க இருக்கு தெரியுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள அரசியல். ஆவிக்குரிய சபையா இருந்தா இங்க தலைவர் செக்ரட்டரி அந்த போட்டி நடக்குது, இது கொஞ்சம் பாரம்பரிய சபையா இருந்துச்சுன்னா கமிட்டி மீட்டிங் அங்க போட்டி நடக்குது. அடுத்து எலெக்ஷன் யார் வர்றது, இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த எலெக்ஷன்லாம் இது எங்கேருந்து வந்துச்சு? கண்டிப்பாக பைபிள்லேருந்து வரவே இல்லை, இது வெளியிருந்து வந்த ஏரோதுடைய லா. இப்போ அந்த லா பெருசாகிடுச்சு, அதுதான் முக்கியமாக இருக்கு. நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடெண்ட், நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன் சொல்லும் போதே, அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை இருந்துச்சு, பெருமை மீன்ஸ் மரியாதை இருந்துச்சு. இன்ன ஊழியக்காரர் போதகர், அவர் இவர் வந்து பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட்டு, இவர் அப்போஸ்தலர், இவர் தீர்க்கதரிசி, இதில் தான் நமக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதையே இல்லை. ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு ட்ரெஷரர், ஐயா சோ அண்ட் சோக்கு பிரசிடெண்ட், இதில் தான் பெருமை இருக்குது அவங்களுக்கு. தன்னை பாஸ்டருங்கிறதுலையோ எவாஞ்சலிஸ்ட்டுங்கிறதுலையோ தீர்க்கதரிசிங்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், போஸ்டர் போடும்போது கூட செக்ரட்டரின்னு போட்டு அடிச்சிடணும். நான் சொல்றேன், இருக்கிறதுல எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங், அந்த போஸ்டிங் தான் பிரதானமானது, அதுதான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ஏரோதோடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவை வச்சுக்கிட்டு சபை இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் உள்ளே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது, உங்களை கூப்பிடும் பொழுது, செக்ரட்டரியா வாங்க, ட்ரெஷரர் ஐயா வாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி வாங்க, சோ அண்ட் சோ ஏரியாவுடைய பிரசிடென்ட் வாங்கன்னு கூப்பிட போறது இல்லை. அவன் கூப்பிட போறது, உண்மையும் உத்தமும் உள்ளவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே தான் கூப்பிட போறாங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலே பிரதானமான போஸ்டிங். இப்போ நாம அந்த லால தான் வாழணும், அதன்படி தான் நாம வாழணும். இன்றைக்கி ஏரோதோடைய புளித்த மாவை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் சொல்லுது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்குது, அதை பிடிங்கன்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களை முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க உங்களை உலக பிரகாரமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க, அதை சரிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் உண்ணாவிரதத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, உபவாசத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சபை உண்ணாவிரதம் இருக்க போகுது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, உபவாசம் தான் இருக்கணும். நாங்கள் உண்ணாவிரதத்துக்கும் உபவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? உண்ணாவிரதம் ஏதாவது தெருமுனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, உபவாசம் யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை இல்லை இல்லை, இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கி சபை உண்ணாவிரதத்துக்கு போயிட்டுருக்குது உபவாசத்தை விட்டுட்டு, சபைக்கு தேவனோடு கூட போராடுவது தான் சபையினுடைய வேலை. அரசாங்கத்தோடையோ தெருக்கள்லையோ இறங்கி போராடுவது சபையின் வேலை கிடையாது, அது ஏரோதின் உபதேசம். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனோட போராடுங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்காக யார் பேசுவா? நான் சொல்கிறேன், நமக்காக பேசுவதுக்கு ஆண்டவரை ஆட்களை எழுப்புவார். எந்த கோரேசை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எடுத்துட்டு வருவார் வெளியே. யார் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர்? இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் ராஜ்ய பாரங்களை கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் ஏரோதின் உபதேசத்துக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் போக வேண்டியது பைபிள் உபதேசத்துக்கு பின்னாடி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள், சில ஊழியர்கள் பூவும் பிஞ்சுமா இப்போ தான் உருவாகி வராங்க. அவங்க மைண்டில் போய் இதெல்லாம் ஏற்றுறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க. அதனுடைய விளைவு என்னவா போக போகுது தெரியுமா? திராட்சை தோட்டம் நாசமாகி போக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடு, இந்த நரியெல்லாம் பிடிச்சிடு. விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், வேறு எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, வேறு எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே தேவனை ஆராதிப்பதுக்கென்று உட்கார வேண்டியவர்கள், வேறு எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்கிற உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளில் உள்ளது இதுதான். இதுக்கு பைபிளில் இப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் இப்படி தான் இருக்குது. நீங்களும் நானும் ஏரோதின் உபதேசத்துக்கு எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அது நித்திய ராஜ்யம், அவர் நிரந்தர ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சபை, உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை, இந்த தோட்டத்தை நீர் வேலி அடைச்சி பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. இது எங்கள் பாதுகாப்புக்கிட்டே இல்லை ஆண்டவரே, நாங்களே உங்கள் பாதுகாப்பில் தான் பார்க்குறோம். நீங்கள் தான் எங்கள் தோட்டக்காரர், நீங்கள் தான் எங்களை வேலி அடைச்சி வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தோட்டத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகளை, சர்ப்பங்களை, உபதேசங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்களை உள்ளே வரக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வேலியடைக்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதுக்கு அந்த உபதேசங்களுக்கு செவிசாய்க்காதபடி கிருபை பாராட்டு. ஃபோன் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, எந்த கல்லோ உபதேசத்தை பிசாசு எவனை விழுங்கிறதுக்காக அனுப்பினாலும் எங்கள் ஆத்துமாக்குள்ளே ஒரு தெளிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன உபதேசத்தை தாண்டி எங்களுக்கு வேறொரு உபதேசம் வேண்டாம், நூதனமான உபதேசம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை செழிப்பு உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்குள் வாழ விரும்புகிறோம். நீரே எங்கள் ஆசீர்வாதம். சர்பத்தின் வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, கவலைப்படாதீங்க, மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே நிரந்தரமாய் வாழப் போகிறோம். ஆசை காற்ற பிசாசின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. ரெண்டாவதாக, நீர் சொல்லாத இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்கள் கால்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுங்கப்பா. நீர் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். நீங்கள் சொல்லாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கடைசியில் எங்களுடைய முடிவு குருடாக தலை மொட்டையடிக்கப்பட்டு சங்கிலிகளில் கட்டுக்கப்பட்டு வேடிக்கை காட்டுகிறவர்களை போல நாங்கள் மாறிடுவோமே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் தரித்திருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் தரித்திருக்க, நீர் போக சொல்லாத இடத்துக்கு போகாதபடி எங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்த கிருபை பாராட்டுங்க. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோப்பா. எத்தனையோ சிங்கங்கள் எங்களை விழுங்கத்துக்கு காத்திருக்கு ஆண்டவரே. திராட்சை தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களோ வென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு வச்ச தோட்டத்தை அல்லாமல் வேறு தோட்டத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கடைசியாக ஆண்டவரே, இதோ எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சில குழி நரிகள் இருக்கு, எங்களுக்குள்ளேயே கள்ள உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களும் கள்ள கிறிஸ்துகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டபடி, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ண எத்தனையோ நரிகள் எழும்பி தயாராக இருக்கு ஆண்டவரே. அவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏரோதின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்லேயே பெரிய போஸ்டிங் உம்முடைய ஊழியக்காரன் என்கிறதான போஸ்டிங், அது நிரந்தர போஸ்டிங், அதுக்கு எலெக்ஷனே கிடையாது, அதுக்கு எதிரியே கிடையாது, அது கர்த்தரால் ஆர்டர் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. இந்த நரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பிரேசிலான கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியின் ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பெரியதற்காய் டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின உந்த

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோடைய சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம் இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமம் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன் எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பிரயாசப்பட்டு நாங்கள் ஒன்றிலிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோன்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்துருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியே போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க.

வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதுனால நான் அவங்கள சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டே கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார் கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமே சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சு நம்ம எங்கே இருக்கும்போது கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறார், நான் சண்டை வாங்குறது, அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கு மாத்திரம் இல்லை, அது இதுனா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும். கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்ப அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சண்டை, ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுக்கணும், ஒரே போதையானோன்னே எங்கள் அப்பா என்னை நான் சறுக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில் ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது, அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒரு வேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே என்னை கூடின கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாரமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும் போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10ஆவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10ஆவது பாஸ் ஆகணும். 10ஆவது பாஸ் ஆகும்போது அந்த 10ஆவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்கிறேன்னா, என்னையே வந்து சறுக்கு அடிக்க மற்றபடி போதை பொருள் அடிமையாக்க என்னை பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், வேணாம் அதுப்போ இயேசப்பா உன தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர். அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான், படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானே. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டு அடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொம்டிக்கா மிளகாய் இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ 10ஆவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு இட்டு போவாங்க. என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு 10ஆவது பரிபூரணமாக வந்து படிக்கும்போது நான் வந்து 10ஆவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ 10ஆவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா, ஏன்னா அறுவடை தான் ஒரு 30 ரூபா. எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஒரு 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பாறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன். ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது, ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம். பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணுமேனு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது 10ஆவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிட்டு திருப்பி பாஸ் ஆகி திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்டே ஸ்கூலில் மீண்டுமாய் 11ஆம் வகுப்பு சேர்றேன்.
மீண்டும் ஐப்பரணாவை சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான். நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம் அப்பா எங்க, அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி ஃபர்பிக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன்,

இங்கே சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பதினொன்றாவது போச்சு. பதினொன்றாவது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல் இப்படிலாம் வந்தது. அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம். அந்த வாலிப நாட்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது. அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் நடந்தான் கரெக்டு நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரலை, இன்றைக்கி நான் உணர்றேன். அன்றைக்கி ஏன் எங்கள் அப்பா அடித்தாங்க, ஏன் எங்கள் அப்பா திட்டினாங்க அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்றேன், உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ 12 வகுப்பு படிச்சிட்ருக்கேன். 12 வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போது அந்த 12 வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மாமா பையன் ஒருத்தர் என்ன செஞ்சார், எப்பயுமே என்ன செய்வான், அவன் வந்து கிளாஸில் வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சைக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு என்ன சொல்லும்போது 12 ஃபெயில் ஆகிட்டேன். 12 ஃபெயில் ஆகிட்டேன், நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12 ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோட மாமா பையன் வந்தான். அந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இதுமாரிலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டுன்னும் போது நான் என்ன சொன்னேன், டேய் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி இதை என்ன தூக்குற, இதை என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு ஏசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, ஏசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிவிட்டு காத்தாயம்மன் சொல்லிவிட்டு குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு 5 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ 5 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கோம், நம்ம சாமியிலான செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுனா பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கு வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அது நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் 5 பேர் சேர்ந்து 5 பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலனாங்க சிலர் வரலன்னாங்க. நான் பார்த்தேன், நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாம யாரை காப்பாற்ற போதுன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனடி தேர்வு, அப்படி உடனடி தேர்வு, 1 மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன். மேக்ஸில் ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆனால் மேக்ஸ் மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆனோன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிவிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ்ஷாகி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி வெள்ளி செவ்வாய் கிழமை வேண்டியது பிரத்யேகமாக இருக்கும். மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் நினைஞ்சார், டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், நைட்டு பூரா கணக்கு போட்டுகிட்டே கிடக்கிறேன். போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இதில் முடியல. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு
பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன். எவ்வளோ 50, 50, 30, 50, 30 அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப அழுக தாங்க முடியல. ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசுன்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னார் இது பேசும் நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதான உடனே வெறுத்துட்டேன். என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணை கண்ணை எடுத்தேன். மண்ணாணை எண்ணெய் எடுத்துகிட்டு, மண்ணெண்ணெய்னா சீமை எண்ணெய், சீமை ஆயில் சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டு தானே போவேன், நீ எங்கே போகிறேன், இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும், எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன். அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளை இங்கே போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான். மாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உன்னை வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாயிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு போயிட்டு அதை என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகி இல்லை, உன்னால் என்ன பிரயோஜனம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா பையன் வர்றார். எங்கள் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அப்படி சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பான்னு செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்பினா எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களா, உண்மைதானா, இல்லை இல்லை நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி இந்த அக்டோபர் மாதம் வரலதான் 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும்போது என் மாமா பையன் வந்து பேசுகிறான், இதுமாரி நானும் ஜெபம் பண்ணுறேன், சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவார்ல, ஏசப்பா செய்வார்ல, அப்போனா நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சேட்டிஃபிகேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்றது சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக போய்யான்னு தெரியல, என்ன பாஸ் ஆகி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தப்போது என்ன செய்ய, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது, சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது, அதுதான் வேறு எதை நான் பார்க்கல. அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், இந்த நைட்டு மாரி நடந்து மாமா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிட்டு ஐயா இருக்காங்க வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்தூர் 1 கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபன் சொல்லிட்டு சபை ஊழியம் நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமின் திருச்சபையில் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஜெபம் பண்ண வச்சார். சார் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ண கேப்பியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமன் தான் கூடுவான், அவரை மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை நீ ஏசப்பா நம்பி முழுமையாவா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம்
ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசு அப்பாவை பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன், அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சோம் பண்ணுறாரு, சோம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா. அப்படிங்களா சொல்கிறாரா, சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார். எஸ்அப்பா நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 ஒன் மார்க் ஏதுனாலே அதில் 70 ஒன் மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 ஒன்வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 ஒன்வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டும் அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். எஸ்அப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லை எஸ்அப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே. எஸ்அப்பா நம்ம நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுகிறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, 2 நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்னை போனால் விட மாட்டாங்க, என்ன அடிச்சிடுவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, விடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. உன்னையோட நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் என்ன படிச்சுன்றத சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு ஒன்னோடு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாம் பற்றியும் எழுதின உடனே அப்போது ரிசல்ட்டு அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ள வந்து பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாச கொடுக்க வச்ச உடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நான் எங்கேயுமே போகலை, அந்த உபவாசத்தை கொடுக்க போனேன். போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிற கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலைன்னா செத்துமே செத்துரும் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க. அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்பா கலங்களை பாடினாங்க, கலங்களை எகோவா ஈரே கல்

கேளப்பா. அப்போ அந்த கலங்கலப்பா கலங்கலப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேண்ணேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானடா, நான் ஆகிடுவேன், நான் ஒன்றுமே சரியாக எழுதலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்டேன், 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே இயேசப்பான்னு கீழே விழுந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடிய இயேசப்பாக்குள்ளே ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன். இயேசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன்னு சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீ செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ளே வைத்தார், ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைத்தார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குறி விஷயம் கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா, என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊரில் எப்படி இருப்பேன்னா சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன். ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பான், உதைப்பான். அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கருத்தரை நான் அந்த நாட்களில் பிடிச்சாரு. அன்னைக்கு பிடிச்ச புடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னு பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சிலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன? ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போவாள் லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குனா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்களை உதச்சிருக்கிறேன். அப்போ வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கேனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ இயேசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழிய செய்யணும். அப்போ தான் அந்த ஊழிய செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்கினி ஜோலை மாற்றுவார்னு வேதவசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்கள் இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயனப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா, நான் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படி தான் எனக்கு ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும். டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சு எதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நான் நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்டில் எதை கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும். இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல. ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்ன தேஞ்சிருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு ஃபிசிக்ஸு சயின்ஸு டீச்சர் ட்ரைனிங்கு பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா ஆண்டு படிக்க வைக்க சொல்கிறார். அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாத ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரின்னா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டு மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ் அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கருத்து கிருபி செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னதுன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்க கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம். கிராமம் இல்லையா, அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார். அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஓடுனா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும் போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோட மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்க, அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும் போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், இப்போ சொல்லுவேன் கபூர்னு தான் சொல்லுவாங்க, இன்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்போ காணிக்கதான் ஆகிடுவர் சொல்லிட்டு என் மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹேண்ட்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வரும்போது வந்து பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன்னா, நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும். நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம், நம்ம தான் இசப்புக்குள்ள வந்துட்டோமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னால் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்கி வைக்கிறது தான் என் வேலையே. எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்க வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்தாலே கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரான் இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவனை பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். எனக்கு தெரியல, நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேன்ட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்காக. அப்போ அந்த 3 மணிக்காக கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கரெக்டாக மாமா என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சுருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னென்னு கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதான், இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான், ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனோம் அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் எல்லாம் 2 ரூபா இப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குண்ணா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்ன மாதிரி 3 டீ வாங்கி மூன்று உன் கோவமே வராதா, கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்கார சொல்லி டக்குன்னு படான்னு டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. மூஞ்சில் எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகுறேன், ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டேமே ஆண்டருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிரியேச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லு மச்சா. சரி என்ன சொன்னால் அப்பயும் கோவம் வரல, இப்போயும் ஒன்று கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்றுல மண் எடுத்துகிட்டு போவோம். மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க. சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். படா மூஞ்சில் மண் அள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு சொல்லு வலிக்குது எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரே மண் ஏறிடுச்சு, கடையை கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவனை என்ன சொல்கிறேன், ஏய் உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா, அப்போ ஏசப்பா வந்து முறுக்கிற சுமந்தாரே தலையில் முள்ளு சுமந்தாரே நீனும் சும்மன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொன்ன கையால் கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் அடி பிளட்டு வருது, ரத்தம் வருது. அப்பயும் உன் கோவம் வரல, எனக்கு கோவமே வரல, உங்களெல்லாம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் சொல்லி, நீ என்ன பெரிய இவரா ஏசப்பாவை ஏசப்பாக்குள்ளே இருந்தான் பெரிய இவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, எல்லாம் போத பொருள் சண்டை சமாளம் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் அழியுது, அதனால எடுத்து எட்ட போடுறீங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி சரிங்க மாமாவோட சரிங்க சொல்லிட்டு ஏந்திரம் சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம்,
ஆண்டவரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சிருக்கீங்க, கோவம் வரேன்னு சொன்னேனேப்பா. அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க? நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க? அந்த சிலுவை பாடு ஆனால் வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நான் பார்க்குறேன் அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையாம். 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாரா? தண்ணி யாராக தரமாட்டாங்களான்னு உனக்கு எனக்குமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் அவள் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போன்னொன்னே நைட்டு பூரா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்கள எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சுட்டு பெரிய ஒரு ஒலி மாரி வந்தது, என் பிள்ளைய நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவன் எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இசப்பா இவங்களாம் ரட்சிக்கப்பான்னு இவங்கள மன்னிங்க தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலலாம் வரும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க, சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை. அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அவரை காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா இன்னும் எல்லோரும் மரியாதையாக அது ஒரு வாங்கய்யா சோதனையா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவர்கிட்ட உண்மையிலே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஏசு அப்போ நாம் அங்கே தெரியுதில்ல, நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருது, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏஷோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி தேவன் நாமம் இன்றைக்கி மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும், காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேல்ரி 40,000 சேல்ரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அவரை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது. மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னா ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்தை இருக்கும்போது பிள்ளை பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீங்கள் கடை வச்சு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீட்டங்களில் கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டு சொல்கிறார், அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது? ஆண்டவர் சொல்கிறார்,
எல்லாரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்கறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யார் வேலையை யார் பார்க்குறதா ஆண்டவரே என்ன பா சொல்லுங்கப்பான்றேன். இது உள்ளக மகனே இது உன்னதன்னு ரெண்டு கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டவரே உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும் வேலையை ரிசைன் பண்ணினாரு. மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போது நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன். ஐய் சொன்னேன், ஐய் பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டார்னா என்னடா இந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்கேன்னாரு. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்தால் என்னையை இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காருன்னா என்னை ஏசப்பா தான் சொன்னாரு. ஏ 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 PA இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்காரு, எப்படி அதெல்லாம் விட்டு போகிற, எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் ஒன்றும் இல்லையன்னு சொல்லும் போது நான் வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன். ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தார். அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு. இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய புள்ள, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர் தேசத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள். அவங்க அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலையெல்லாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசினவுடனே அப்போ போய்ட்டு நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டோன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது அப்படி சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா. தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தடைபட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல. அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 hour HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நான் உணர்ந்தேன் என்னோடய மனைவிக்கிட்ட. HR டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணின்னு ஏதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழியத்தை என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்போ புதுசாக இருக்கு நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் என்று தேவன் சொன்னாரே, இவள் உனக்காக நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு என்ன ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டு சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் என்னஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றதுனால கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அங்கே என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீங்கள் இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்னைக்கிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜோம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டுறதுன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா புரியவங்க சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன்.
என்னை வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துக்க, ரெண்டு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா? இல்லைண்ணே என் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், எங்கள் அம்மாட்டி சொல்கிறேன் அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்து இல்லை, அவன் இயேசப்பல ரட்சிக்கப்பல இல்லை, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தான். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்காருங்க வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயமாக நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு நாலு மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள் வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம் கொஞ்சம் அப்புறம் ஏசப்ப ஃபுல்லாக லவ் பண்ணுவோம் ரெண்டு பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ஏழ்மை தான், அவங்க வீட்டில் ஏழ்மை தான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்ட தான் இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண ஏசப்பா, நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன ஏசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணாங்க. நாங்கள் ஜெபம்மன் ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற கீட்டில் எல்லாம் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம். ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டார், ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மதிச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னை கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சாங்க, ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போ வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அடி விடுவாங்களா, பேய் பிடிச்சிச்சு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்பொழுது நான் என்ன செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறையில் பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரையும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதா இருந்தால் இது தாண்டி போவேன், நான் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போன்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே அந்த மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்கள் வந்து ஒரு அன்பாக இருக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க, ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்கள், அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடல் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட ஏதோ நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க அப்படிலாம் எனக்கு கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கெலாம் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சுன்னு கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில் ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர்களுக்கு பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 மாதத்தில் எனக்கு ஒரு ஒரு சொப்பனம்,
அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து என்ன காட்டுறாங்கப்பா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டேன், சரிங்க தான்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன். என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏஞ்சி சொல்கிறேன், இமாரி கிணவு கண்டேன் அப்படின்னோடனே எனக்கு கிணவு கண்டா எல்லாமே நடக்கும், ஆண்டு நடத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக நான் கேட்கும்பொழுது என்றான் என்னும்போது, அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக விற்பேன், இவன் என்னை பார்த்துனோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம் அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார், தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறித்து வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா, ஆமாம், லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம், ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன், எப்பயும் அங்கே போய் ஆகணும், 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்துடணும், பிறந்ததானே நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்குமா நைட்டு நான் சொல்கிறோம், சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு தேதி, இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம், அப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நைட்டு 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணி இருக்கும், பனிக்கூடம் ஒன்னே உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஸ்வல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கா போகலான்னு சொன்னேன், ஜிகிச்சு கிட்ட சரின்ட்டு நாங்கள் போகிறோம். எங்கள் மாமியார்ட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க, போயிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 5 மணிக்கு நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன், 5 மணிக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டேன், சிரித்தானோ ஒரே சிரிப்பு, ஏன்னா புற ஜாதி இருக்கவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அது என் தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சே இருக்கிறேன். என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க, அப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, பிள்ளை தண்ணி குடித்தா செத்துருவோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பனிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க, டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம், ஆனால் தேவன் சுகபிரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை, ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாஸ் குடிங்க மாமான்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. 1 மணிக்கு 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார் சொன்னான்னு சொல்லும் போது மச்சான் வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காமல் அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாதான் பிறவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க, சிவபரசவன் தான் திறந்து அப்படி பிறந்த தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தானா, பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்சன் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார், ஆண்டர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்சன் டேனியல், ஆனால் என் மனைவிட்டு என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன குழந்தை தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான். பையன் டாக்டர் காட்சன் டேனியல் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கன்னு வச்சிக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாரான், இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் காட்சன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும்
ஸ்தம்பித்து நின்னது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் சொன்னார், ஏசப்பா சொன்னார், ஏசப்பா சொன்னார்னு தெளிவாக சொன்னாருன்னு சொல்லிட்டு, அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் இத்தனை கிலோ முதன்னு தேவன் சொன்னார். பிள்ளை எல்லாத்தையும் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்னைக்கு பாருங்க, அவன் பிறந்து 4 மாதம் ஆகுது, 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான், 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்தியோட ஒரு 9 மாதம் ஆகும், ஒவ்வொரு வருஷம் வரப்போது கடலூர் வந்து இந்த 9 மாதத்தில் சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார். அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூட்ட உடனே நான் போவேன், போன உடனே ஜெபம் பண்ண சொல்லுவார், நான் ஜெபம்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பாரு. ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியாக காரணாங்க வந்திருக்கீங்க, கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கி நேத்தி பார், அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கருத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார், நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு நான் என் மனைவி இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா, நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒருவேளை இருந்த உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா அவங்க அவ்வளவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000 அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறையா பேரை கொண்டு கருத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 ரூபாய் தரணும், நான் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அவர் நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குற உடனே எடுத்து கொடுத்த என் தேவன் என்னை அப்படி ஆச்சரியமாக நடத்தினார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அந்த நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பை நான் அடைச்சாங்க, அடைச்சது நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேங்கிறத யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான், நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பாரு. நேத்தி பாருங்க, வீட்டில் சாம்பார் வைக்க எல்லாம் இருக்கு, ஆனால் தக்காளியே இல்லையே, அப்படி சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாச வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போனோம், திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கிக்கிறாரு. ஐயா எனக்கு இது வேணாம் ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 21 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரலை, நட்ஸில் வளரலை, எதுவும் இல்லை, ஆண்டவர் கிருபியால் வளர்க்கப்பட்ட மகனவன். அவன் எல்லாத்துக்கும் நான் ஜெபம் தான் நான் சொல்லுவேன். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எங்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவாள், அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது. நான் சாட்சியாக சொல்லுவேன் தேவன் சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல இப்போ கடலூரில் நிறைய பேர்ட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாச்சுமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு, என் தேவன் சந்திப்பார். ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல் வணங்கி, கல் சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க, காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்து பார்க்காதுங்க, என்னென்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமி, எங்கள் அப்பா சொல்லி சொல்லி இது நம்ம சாமியான்றி என்னென்ன. ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன். அவர் அப்பா யாருங்க,
பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ ஏன் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சினேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருகை இன்னைக்கு இரவா கூட இருக்கலாம், ஆனால் இரவா கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்னைக்கு கூட வந்துடலாம். ஆனால் சொல்கிறாரு, நான் சொன்னேன் அப்பா உமது வருகை வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன், சரி சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா. அதான் வேதத்தில் பார்க்குறோம், ஏவனான்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அவன் வந்து நான் தரிசித்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லுவீங்க அழிக்கிறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், துர்க்காலத்தம்மை மாரியம்மா இது எல்லாம் யாருன்னா, பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள் முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்துட்டான செத்துட்டான செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி கம்பு வீல் அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம் ஏன் நான் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தின் மகிமையை நாங்கள் பார்க்குறோமா, ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நிமிடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவாக நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களுக்கு நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளையுமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்க, என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்தை பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஏதாவது காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறார், கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை நிமித்தம் நடத்துகிறாருங்க. மாசான 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்டு பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாய் கொடுக்குறாரு. கடுகுலேருந்து சீரகத்திலேருந்து தக்காளியிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தராரு, வேறு யாரும் தரல. இன்றைக்கி நான் நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்னான்றது செய்யணும் அப்படின்னா செய்ய காத்திருக்கும் போது கற்று சொல்றாரு, நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சவியமாக இருப்பதனால நீ ஆயத்தப்படும் மகன் சொல்றாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறேன். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்கிட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டே செய்கிறதுனால என்றாரு. இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்க பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்காய் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில் அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க, கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுலேயே சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலையடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன், நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுதுறாங்க. எப்படின்னா ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டுருக்காங்க. நான் என்ன ஒரு செத்துட்டாங்களா என்ன நினச்சிட்டு பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் என்னென்னு ஜெவமன் ஆண்டரே என்ன ஆண்டர்னு கேட்டேன், இது வேணாம்ப்பா முடிஞ்சிடுச்சு விட்டுடு போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்களில் கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏன்டா போராடுறேன்னு சொல்கிறாரு.
அப்புறம் நான் சோமன் அன்றைய உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்றைய ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை வீரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்டை உடச்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்புறம் அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி நீ இப்போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகங்கொடுக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரியை செஞ்சுது. அந்த சுகங்கொடுக்கும் வல்லமை அது அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே அதாவது வேணா வீட்டுக்கு போங்க இவங்க செத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி அந்த பாப்பா பேர் பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்கள மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்ன உடனே அவரு கணவருக்கு ஒரு ஆச்சரியம் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு ஐயா ஆப்ரேஷன் அவர் அழுகிறாரு. ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியாமல் போகலாம் எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகிறாரு அழுகிறாரு அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன். இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க சுகத்தை கொடுத்துன்னு சொன்னீங்களே இயேசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்பன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு பச்சை இங்கே பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு கையெழுத்து போடுங்க. ஐயா இல்லையா என் மனைவி எனக்கு வேணும் ஐயா நான் போட முடியாது. பிரதர் நீங்கள் போடுங்க ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது. ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டேன். எல்லாமே ஃபேமிலியோடு அழுகுறாங்க. எனக்கு குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்றைக்கி சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்து கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள்

ரூபான்னு என் கை சொக்கல ஒரு ரூபா இல்லை, இன்னைக்கு ஒரு ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போச்சுக்குது. இன்னைக்கு நடந்து பெரிய அற்புதம், ஒரு ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துறாரு. இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபாய் கொடுத்து ஆகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி வரப்போறாரு. நான் சொல்கிறேன், விசுவாசத்தோட இருமா, ஜெம்பிச்சேரு. நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டோடனே ஏடிஎம்ஏ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்ஐ பார்க்கும்போது அகர ஏடிஎம்மை போட்டு 1, 3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா 3000. நான் சார் கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குன்னு 3000 சத்தம் சத்தம் அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிற ஆண்டவரே, இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தினு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செஞ்சேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா, பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்றைக்கி காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ, அந்த காசை பார்க்குறேன் 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன், ஆண்டர் கொடுத்தார் நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக, நானும் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ நடத்தினாரு. ஏன்னா அவர் அழுத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி, என் மனைவி பிறந்த இடத்தும் சரி, அங்கே இக்கட்டு சூழ்நிலை, அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு பாருங்க, அவர் இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும், ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாது இல்லை. அப்போது சண்டை வரும்போது என்ன அன்பு அதிகமாகும். இன்னைக்கு பாருங்கள், தேவ சமூகத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்போம், தவிர ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னாலும் ஒரு 4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கற்பும் தரித்திலேருந்து சில பேர் வண்டியில் போகக்கூடாது 3 மாதம் 4 மாதம், அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ, என்னைக்கு ஆண்டர் கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவன் அற்புறமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும் அழகாக ஆண்டு சமத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதற்காக எங்கள் திட்டத்தை, தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் கடைசி வரைகள் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரன வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே, அவங்கள செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும், எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்ட சொல்றாரு இல்லையா. ஊழியக்காரன் விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல. இன்னைக்கு கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவள் வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்னைக்கு கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை, அழைத்தவர் அவர் நடத்துறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மை நடத்துறாரு. ஆனால் தேவன் சொல்றாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படணும்னு செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நாங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபுரு, என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. 3 பேரையும் தேவன் இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்குன்று. என்னைக்கு போ என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்லை. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைய அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் அவன் இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்னைக்கு தேவ சம்பந்த சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன், இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சிருக்காரு, அவன் தாயின் கருவில் உருவாகும் அவர் எனக்கு காட்டினார். ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தம் ஒப்புக்கொடுனா ஒரு ஊழியக்காரனை உருவாக்க, இன்னைக்கு ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லாரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்களை நடத்துகிறாரு, என்ன நடத்துவார். இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம், தேவன் நிச்சயமாக
நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறையில்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாக எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவசனத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்களில் நடக்கிறது. அதுவே எங்களுக்கு தேவை கொடுத்த கிருபை.

0: அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். அவர் ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின்வாங்கி போயிருந்தேன்னா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடச்சிருக்குமா, இந்த ஆண்டவருக்குள்ளே இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமையும் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சண்டையிலையும் என் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு சபையிலும் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நடத்துறாரு. அநேக பேருக்கு சுகம் கொடுக்கும் வல்லமையை கொடுத்து வச்சதுனால வரங்கள் வல்லமையினால செபிக்கும் போது அவங்க வெளிப்பாடு அவங்களை எல்லாம் தெரியப்படுது. செபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு. கண்ணு தெரியா கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பிழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது. எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துறாரு. இன்னைக்கு அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிற அவர் நிச்சயமா இந்த எழுப்பதன் நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்கள்ல அவருக்கு நான் உண்மை உத்தமாய் ஓடணும். கடைசி வரையில் முடிவறியாந்தவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம், அவரையே நாங்கள் எந்நேரமும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியும் தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார். நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி. அப்பாடா ஓடு வேணும் சொல்லுங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசாரிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருந்தாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பதை வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம். அப்போ என் மனைவி சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல், தீக்காக எழுப்புதல், இந்தியாவுக்கு எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எது நான் குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தர் ஓட்டத்தை ஜெயமனம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது கார்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு. என்ன நடத்துவார் நம்பிக்கை காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷ்வா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோடய சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்த பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் ஆறாத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாள் ஆண்டவரே நியமித்த கொடுத்த கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சி ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கலாம் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம் சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசிச்சேன், இது என்ன சின்ன செல்போன் தான், இந்த ஃபோன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவே என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னமாய் அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக்கொண்டுக்கிறேன் டேனியலை, இன்னமா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனோம் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள சொல்ல முடியும் முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் இவர் கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலயமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறே உங்க கொடா கொடி ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என்னமே அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியா இருக்குதுன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க இயேசு பெரியவர் இயேசு நல்லவர் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களை அவங்க இதயத்தில் வாங்கி ஊற்றும்படியாய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற ராஜா. நீ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே. நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சபலோ பகாலும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.
1: அன்பான் the Christ Calling TV நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: Thank you, Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: Thank you, Lord.
2: Thank you, Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஸ்தோத்திரம் அப்பா.
2: Hallelujah.
1: Hallelujah. Amen. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே
2: in this holy service
1: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
2: Let us all praise God. The Lord has brought us with all
1: hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள், தீங்குகள், சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்.
2: Each and every day the Satan is working against us with all his arrows.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
2: The enemies are increasing.
1: Suvisesham
2: against the gospel.
1: சத்தியத்துக்கு விரோதமாக
2: against the truth.
1: சபைகளுக்கு விரோதமாக
2: against the churches.
1: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
2: against the children of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
2: Always the enmity between light and
1: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
2: No fellowship with light and darkness.
1: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
2: The devil is keep on trying to attack us by his weapons.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
2: the Lord is not with us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
2: if the Lord is with us,
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Hallelujah.
2: Who can be against us?
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
2: who can be against us?
1: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நாம் எல்லாரும் ஒரு மூன்று முறை ஹல்லேலூயா சொல்வோம்.
2: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah. Hallelujah.
1: மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில், அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா? 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று. 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்.
2: If it had not been the Lord who was on our
1: Hallelujah.
2: Side.
1: அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களாம்? உயிரோடு விழுங்கியிருப்பார்களாம். Hallelujah.
2: They would have swallowed us
1: Hallelujah. Alive. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
2: The snake will swallow.
1: முதல்ல
2: the crocodile.
1: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடே விழுங்கி போடு.
2: It will swallow.
1: அதுபோல
2: the same way
1: அந்தகார கிரியைகள்
2: the darkness
1: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
2: Working against us in different ways.
1: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்?
2: When it is attacking us and what are the steps we take to overcome?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
2: The Lord is with us.
1: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
2: He has given promises.
1: அவன் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
2: I will deliver him because he
1: கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
2: The Lord is delivering us.
1: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who delivers us.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: யாரை விடுவிக்கிறார்?
2: Whom the Lord delivers.
1: அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
2: Those who have thirst upon him.
1: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவளை கொண்டு அல்ல.
2: Not those who are going away.
1: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
2: Not those who are entangled with the devil.
1: பிசாசுடைய படுகுழியில போய் விழுகிறவர்கள் அல்ல.
2: Not falling down in the pit of the devil.
1: அவர் மேல யார் வாஞ்சையாய் இருக்கிறார்?

0: அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Whoever has desire upon him,
0: the Lord. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who keeps away from all the evils.
0: Hallelujah. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us from all kinds of oppression.
0: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto holy.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
1: When you have this assurance,
0: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும்.
1: At the time of trials, we may doubt the promises of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இது எப்படி ஆகுமோ?
1: How is it possible?
0: எப்படி இருக்குமோ?
1: How it would be?
0: Hallelujah. ஒரு பயம்,
1: fear.
0: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Many are under
0: fear. மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for death.
0: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the enemies.
0: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the attack.
0: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
1: The righteous will be bold like a lion.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
1: How many could say I am bold?
0: Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
1: I am bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
1: Though I walk in the valley of death, I will not fear.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: Amen. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
1: the valleys,
0: மரண இருள், நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
1: if you don't want to be fearful,
0: தைரியமா இருக்க வேண்டுமானால்,
1: if you want to be bold,
0: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
1: We should have faith.
0: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
1: When you have faith alone.
0: Hallelujah.
1: Amen.
0: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
1: We can remove the fear.
0: Hallelujah. இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many could say,
0: நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன்.
1: I am firm in my faith.
0: நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது,
1: when you are firm in your faith,
0: உங்களை சோதனைகள் தாக்கும் பொழுது,
1: when the trials attack you,
0: அக்னி பற்றி எரியும் பொழுது,
1: when the fire is burning,
0: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
1: Satan throws the arrows.
0: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது.
1: The faith will be the shield for
0: you. Hallelujah. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
1: Hold on the shield of faith.
0: அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை,
1: the shield of faith,
0: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
1: whoever is holding on,
0: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots,
0: அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அக்னியின் நடுவிலே நாம் கடந்து வருகிறோம்.
1: We are traveling through fire.
0: தீயை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the fire.
0: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the water.
0: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
1: He is allowing man to walk upon us.
0: சங்கீதம் 66ல வாசிக்கும் பொழுது,
1: when we read in Psalm,
0: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்,
1: where he brought us,
0: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
1: You allowed the man to walk upon our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The Lord is bringing us to the
0: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார.
1: The place of prosperity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இப்படி வனாந்திரத்தின் பாதையிலே
1: இந்த பாத் ஆஃப் வில்டர்னஸ்
0: இடுக்கத்தின் மத்தியிலே
1: இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஆபரேஷன்
0: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட
1: we are in the operation
0: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்
1: he is able to lead us into the prosperity
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்
1: when we understand this
0: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு பயத்துக்கு அவிஸ்வாசம்
1: the unbelief
0: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது
1: we should not give room for the unbelief the fear and doubt
0: பிரியமானவர்களே அவிஸ்வாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்
1: when we give room for the unbelief we deny god
0: hallelujah இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது
1: when jesus was taking the cross
0: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா
1: the servant girl said
0: நீயும் அவரோடு இருந்தவர்தானே
1: you were with him
0: hallelujah என்று சொல்லும் அந்த மனுஷனை நான் அறியேன்
1: i never knew him he said
0: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்
1: and peter is denying
0: பயத்தினால் மறுதலிக்கிறான்
1: because of the fear
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: hallelujah என்ன வந்தாலும் சரி
1: whatever it may be
0: நான் பயப்பட மாட்டேன்
1: i will not get fear
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: நான் பயப்பட மாட்டேன்
1: i will not get fear
0: நான் தைரியமாய் இருப்பேன்
1: i will be bold
0: hallelujah எதிர்த்து நிற்பேன்
1: i will resist
0: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்
1: when you have that assurance
0: நாம் என்ன செய்ய முடியும்
1: what can we do
0: நம்முடைய யுத்தங்கள் நம்முடைய போராட்டங்கள்
1: battle
0: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்
1: tribulations and trials
0: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்
1: we can come out from all
0: Alleluia.
1: this
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்
1: the lord will make us a good testimony
0: hallelujah நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்
1: you got the victory
0: hallelujah oh thank you jesus பிரியமானவர்களே
1: dear children of god
0: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்கிறார்
1: in this morning the lord says
0: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்திலே
1: romans
0: 16 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது
1: and 20
0: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார் நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக
1: thou has man to ride over our heads
0: hallelujah
1: hallelujah
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார் நசுக்கி போடுவார்
1: God of Israel bruise Satan under your feet shortly
0: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்
1: why the lord is giving such promise
0: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே
1: the old testament
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்
1: and god is talking to satan
0: hallelujah எப்பொழுதென்றால்
1: when
0: யோபனுடைய புத்தகத்திலே
1: book of job
0: முதலாவது அதிகாரத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது
1: 1
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அவன் கர்த்தருடைய சந்ததியிலே சந்நிதியிலே வந்து நிக்கிறான்
1: he is coming at the presence of god
0: ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு
1: lord is saying
0: ஹalleluya வாசிக்க 6வது 6வது 7வது 8வது வசனத்தை படிங்க கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக விருதாவாகவா பயப்படுகிறான் அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ போதும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: excellent of god
0: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்
1: when you read this
0: தேவாதி தேவன் மகத்துவமான தேவன் ஒரு சாத்தானிடத்துல போய் பேசுகிறார்
1: the almighty god is talking to satan here
0: அந்த சாத்தானை பார்த்து கேக்குறாரு
1: He is asking Satan
0: எங்க இருந்து வரே
1: where are you from
0: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான் எங்க வரான் அவர் பார்க்க அவர் காண்கிற தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
1: how many of you believing that he is the god who sees us
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல
1: nothing is hidden before god
0: ஆனா சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு
1: god is asking where are you from
0: hallelujah அப்புறம் என்ன சொல்றாரு
1: then what
0: என் தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ
1: have you considered my servant job
0: யோபு கிட்ட யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா
1: do you consider my servant job
0: amen
1: amen
0: அவன் அதுக்காக தான் வந்திருக்கான்
1: that's why he has come
0: hallelujah
1: hallelujah
0: அது ஆண்டவர் அதை தான் கேக்குறாரு
1: the lord knows it then he
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: அப்புறம் என்ன சொல்றாரு
1: what he says
0: hallelujah அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன விருதாவாகவா அவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்
1: and you made a hedge around him
0: hallelujah அவன் விருதாவாகவா உங்களுக்கு பயப்படுறான்
1: does job fear god for nothing
0: அவனுக்கு வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்
1: you made a hedge around
0: hallelujah
1: him.
0: அவனை பாதுகாக்கிறீர்
1: you are protecting him
0: அவனுக்கு நன்மை செய்கிறீர்
1: you do goodness
0: hallelujah அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்
1: that's why he
0: hallelujah இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது
1: why god allowed him to talk
0: hallelujah சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல
1: not necessary to talk with him
0: சாத்தான் ஒரு எதிராளி
1: and satan is enemy
0: satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா adversary என்றால் எதிராளி எதிராளி என்றால் சத்ரு
1: satan means adversary
0: அவர் விரோதி
1: and he is the adversary enemy
0: அந்த சத்துருனத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை
1: God is God need not talk to him
0: hallelujah ஆனால்
1: but
0: கர்த்தர் இந்த சாத்தானோட பேசும் பொழுது
1: when God talks with him
0: hallelujah
1: hallelujah
0: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்
1: the Lord is revealing some part
0: அவன் பூமியெல்லாம் சுத்தின்னு வரான்
1: he is roaming around the earth
0: hallelujah
1: hallelujah
0: எதுக்காக சுத்திட்டு வரான்
1: what for
0: எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான் அவன் சுத்தி கொண்டு வருகிறான்
1: as the roaring lion is
0: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்
1: the lord is revealing he is roaring around
0: hallelujah
1: hallelujah
0: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்
1: he works against us
0: hallelujah ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்து வெளிப்படுத்துறார் ஆண்டவர்
1: the lord brings out from satan's mouth
0: ஏன் ஆண்டவர்ட்ட வந்து நிக்கிறான் அவன்
1: why did he come to the lord
0: தொட முடியல
1: he could not touch him
0: hallelujah என்ன செய்ய முடியல
1: he could not touch
0: தொட முடியல
1: he could not touch
0: ஏன்
1: why
0: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது
1: there is a hedge around him
0: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்
1: the lord is revealing it for us
0: பொல்லாங்கன் அவனை தொடான்
1: the evil cannot touch him
0: பொல்லாங்கன் அவனை தொடான்
1: evil cannot touch him
0: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது
1: evil cannot touch us
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்
1: because god has fenced
0: Amen.
1: us
0: அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்
1: if there is no hedge he would have entered
0: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்
1: this is the incident happened in old testament
0: புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது
1: in the new testament
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: மிக தெளிவாக சொல்லிட்டாரு
1: he told very clearly
0: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன் அதிகாரம் கொடுக்கிறேன்
1: i give authority against the devil because
0: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது
1: லூக் 10
0: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்
1: I could see the devil is coming down like lightning
0: எப்படி விழுந்திருக்கிறான்
1: how did he fall
0: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்
1: he was pushed down like lightning
0: hallelujah
1: to the earth
0: amen
1: amen
0: அவன் தள்ளப்பட்டவன்
1: he was pushed down
0: hallelujah
1: hallelujah
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: அவன் விழுந்து போனவன்
1: he is fallen
0: hallelujah ஆகவே அவனுடைய வேலை என்ன
1: what is his work
0: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது
1: against the children of god he works
0: அவர்களை துன்புறுத்த வேண்டியது
1: he just makes trouble
0: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது
1: that is the works of the devil
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
1: praise be unto god
0: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் வைத்தாயா என்று சொல்றது இல்ல
1: he is not saying do you consider my children because
0: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
1: In order to destroy the works of the devil, the Son of Man came down.
0: அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
1: Full of evil in this world, the Lord knows.
0: கலாத்திற்கு நிருபம்,
1: Galatians,
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: fourth verse,
0: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself because of our sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்மை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்தோம்? கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும்.
1: Only the Lord could deliver us from all the world.
0: ஏன் விடுதலை ஆக்குகிறார்?
1: Why is delivering us?
0: கொலோசியர் 1:13 வாசிக்கும் பொழுது,
1: Colossians 1:13,
0: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து.
1: The power of darkness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இருளின் அதிகாரம்,
1: the power of darkness.
0: Hallelujah. இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா,
1: important truth,
0: நாம் இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோம்,
1: what is our condition right now,
0: இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோம்,
1: how we were
0: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: We have to understand it very clearly.
0: எபேசியர் 2:2,
1: Ephesians 2,
0: முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: first two verses,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்?
1: How did we die?
0: அக்கிரமங்களிலும். உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார்.
1: He quickened us.
0: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய் திருடுறான்? அந்த இருளின் அதிகாரம்,
1: the power of darkness.
0: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான், கொலை செய்யறான்?
1: Why is murdering?
0: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்?
1: Why he commits suicide?
0: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது உலகத்துல?
1: Why cruel things are happening?
0: அக்கிரமம் ஏன் நடக்குது?
1: Why the wicked things happening?
0: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு?
1: Who is making to do?
0: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க. அல்ல, ரெண்டாவது வசனம், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி. எல்லாம் கவனிங்க, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு.
1: யாரு?
0: ஆகாயத்து அதிகார பிரபு.
1: பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர்.
0: அவன் என்ன செய்யறான்? இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்.
1: He is working to do evil things by men.
0: அதனால தான் கலகம், எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம். சில இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்.
1: In Sri Lanka,
0: Ukraine, யுத்தங்கள்,
1: Ukraine,
0: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்,
1: war between
0: உள்நாட்டு கலகம்,
1: inside the country,
0: உள்நாட்டு பூசல்கள்,
1: all internal
0: குடும்பத்திலே சண்டைகள்,
1: fight in the family,
0: ஒரே ஊர்லே பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை,
1: the same place they are fighting.
0: யார் செய்ய வைக்கிறது?
1: Who makes it?
0: இந்த ஆகாயத்து அதிகார பிரபு,
1: the prince of the air.
0: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்.
1: He brings the confusion.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா,
1: if you go and tell the truth,
0: போய் அறிவிச்சா,
1: if you go and tell the gospel,
0: நல்ல இந்த சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம்,
1: it's a good gospel,
0: இது நற்செய்தி தான்,
1: it is good news,
0: இயேசு தான் எங்களுக்கு வேண்டும்,
1: we need have to have Jesus.
0: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
1: whatever you say,
0: அவங்களுக்கு அது விளங்காது,
1: they will not understand.
0: நான் யா நீ வணங்கறே இந்த இந்த இந்த நீ வணங்குற சாமி,
1: the god you worship, அது
0: பரிசுத்தமா இருக்குதா?
1: Is it holy?
0: இல்லையே.
1: No.
0: அசுத்த வாழ்க்கை தான இருக்குது.
1: It has
0: என்ன வேணாலும் சொல்லுங்க.
1: You say anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்.
1: He will not accept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு தான் பரிசுத்தர், பாவமே செய்யல.
1: Jesus never committed
0: sin. அவர் தான் நமக்காக மரித்தாரு.
1: He died for us.
0: சொல்லி பாருங்க.
1: Tell that gospel.
0: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
1: He will not accept.
0: உன் மேல அன்பா இருக்கிறாரு.
1: He loves you. He loves you.
0: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு.
1: He has given his life.
0: என்ன சொன்னாலும் சரி.
1: Whatever you say.
0: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல.
1: It is not important for
0: Hallelujah.
1: him. Hallelujah.
0: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றதுதான் அவன் செய்யறான்.
1: It does whatever Satan says.
0: ஏன்னா?
1: Because
0: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? முதல்ல கண்ணை பிடுங்கிட்டான்.
1: And the devil has plucked the eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல
1: 2 கொரிந்தியர்ஸ்
0: 4 வசனத்தை பாக்கும்போது
1: 4 and 4
0: அங்க பார்க்கறோம்.
1: There we read.
0: என்ன பார்க்கறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க 2 கொரிந்தியர் 4. ஹல்லேலூயா. பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான்? குருடாக்கிட்டான்.
1: The God of this age has blinded them.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்துக் கொள்வாங்க.
1: If they have eyes they can escape.
0: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, நிறைய சிறு பிள்ளைங்க தெருவுல விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
1: The children used to play on the street.
0: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு கார்ல ஏத்திட்டு போயிடுவாங்க.
1: They steal the children and take
0: 10-20 குழந்தைகளை திருடின் போயிடுவான் ஒரே ஆளு.
1: One man can take even 10 or 20 children.
0: போய்
1: by stealing them
0: Bombay la kondu poi
1: taking to Bombay
0: anga poi avanga kannugal ellam pidinga eduthruva chinna pullengala.
1: He removes all the eyes.
0: Edhukku theriyuma?
1: For what?
0: Kanna pidingittu kududaakittu
1: making them blind.
0: Anga road la okkara vechi picha kekka veipan
1: and ask them to
0: andha pullenga enna seiyum?
1: What the children do?
0: Appa enga, amma enga, veedu enga, eppadi thirumbi poga mudiyadha na kannu kurudai pochu
1: because eyes have blinded.
0: Picha edukka veipan
1: so making to beg.
0: அதுதான் பிசாசு செய்யற வேலை.
1: That is the work of the devil.
0: இன்றைக்கு
1: today
0: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
1: And he made them blind not seeing the truth.
0: தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல.
1: They could not see the glory of
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
1: The Lord has opened our inner eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாருங்க, நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுனா
1: if our eyes are opened
0: நாம தைரியமா இருக்கலாம்.
1: We can be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்
1: unless our eyes are open
0: நம்முடைய மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்
1: if you look only through fleshly eye
0: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம், வஞ்சிக்கப்பட்டு போவோம்.
1: Sometimes we'll be deceived.
0: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான்
1: when the spiritual eyes are open
0: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்.
1: We can understand the glory of God.
0: அது உலகத்தை பார்க்க முடியாது.
1: World cannot see.
0: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்.
1: They are ordinary people.
0: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான, minority people.
1: They are all minority people.
0: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: என்று அவன் நினைக்கிறான்.
1: They think that.
0: ஆனா 2 ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: 2 Kings and 6 chapter
0: எலிசாவினுடைய வேலைக்காரன்
1: the servant of Elisha
0: adigalil veete vittu veliye varan.
1: Early morning he came out.
0: Vandu paatha ange periya raanuva nikkudu.
1: Big army was there.
0: Andha raanuva Syriaudaiya raanuva nikkum bodhu
1: from Syria
0: avan enna seiran?
1: What did he do?
0: Ayyo aandavare,
1: alas,
0: naanga enna seivom pa?
1: What can we do?
0: Namma orthar dhaan inge irukrom.
1: We are alone.
0: Ivlo periya raanuva inga vandirukudhe.
1: The big army has come.
0: Hallelujah. Odi poi ayya kitta solran.
1: He went and told sir.
0: Appo thirkadas enna seiraru?
1: The prophet,
0: பயப்படாதப்பா,
1: fear not,
0: பயப்படாத,
1: fear not.
0: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல,
1: not only two,
0: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
1: more than them,
0: நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா.
1: The one who
0: அவனுக்கு புரியல,
1: he could not understand.
0: என்ன இது? ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க.
1: Thousands of people with come with chariots.
0: இவர் இவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றாரு.
1: He is answering simply.
0: அப்பா முட்டி போடுப்பா.
1: Come on, kneel down.
0: அவர் மேல கை வைக்கிறாரு.
1: He put the hand upon him.
0: அவர் கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா
1: சொன்னார். Lord opened his eyes.
0: கண்ணு திறந்துச்சு.
1: Eyes were open.
0: பார்த்தா.
1: He looked.
0: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்.
1: The ordinary
0: சாதாரண குதிரை.
1: Ordinary chariot.
0: என்ன பார்க்கறான்?
1: What did he see?
0: அக்கினிமயமான குதிரைகள்.
1: The fiery horses.
0: அக்கினிமயமான ரதங்கள்.
1: Fiery chariots.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: இமே பயம் தேவையில்லை
1: no need fear
0: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
1: more than the
0: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்
1: the one who is with you is greater than the one who is in the world
0: amen
1: amen
0: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்
1: the lord opened his eyes so that he can look unto that
0: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
1: and the lord opened his eyes
0: எலிசாவை சுற்றிலும்
1: around Elisha
0: அக்கினிமயமான குதிரைகளும்
1: the fiery
0: ரதங்களும்
1: and chariots
0: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்க
1: it is filled on the
0: தேவ ஜனமே
1: children of god
0: உனக்கு தெரியுமா
1: do you know
0: நீங்க தனிமையா இல்ல
1: you are not alone
0: நீ ஒரு தனி ஆள் இல்ல
1: you are not alone
0: உன்னை சுற்றிலும்
1: around you
0: எப்பொழுதும்
1: all the time
0: அக்கினிமயமான குதிரைகள்
1: fiery horses
0: அக்கினிமயமான தேவ தூதர்கள்
1: fiery angels
0: ஆமென் அல்லாஹ் கர்த்தர் சொன்னார் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்
1: those who touch you they touch my eye
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: Amen.
1: Amen.
0: பிரியமான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும்
1: Hallelujah. Satan may be standing against us to work.
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே
1: Since the Lord is with us.
0: உரகாபாலா சந்தரபோரியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினாலே
1: He is fighting for us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது.
1: His authority cannot
0: Amen.
1: Do anything.
0: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்
1: The truth the Lord is revealing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த இருளின் சக்திகள்
1: The power of darkness.
0: உன்னை மேற்கொள்ள முடியாது.
1: It cannot prevail over you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இப்பொழுது எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்?
1: How many eyes were
0: Hallelujah.
1: Opened by Lord?
0: Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம்
1: பண்ணினான்
0: சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்
1: and there was a lady
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது
1: when he was preaching gospel
0: hallelujah
1: hallelujah
0: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல
1: she did not accept immediately
0: ஆனா வேதம் சொல்லுகிறது
1: the bible says
0: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்
1: the lord opened the eyes
0: hallelujah.
1: of the lady who
0: ippozhudhu avalukku theriyirathu
1: now he knows
0: arumiyana devudey pulliye
1: dear children of god
0: nalla kavaniga
1: listen
0: ungalku vasanam theriyalaya
1: don't you know the verse
0: sathyam theriyalaya
1: don't you know the truth
0: ungalku oru vela sandhegam irukka
1: do you have any doubt
0: bayama irukka
1: be fear
0: idala nadakkuma
1: will it happen
0: engra kelvi irukka
1: do you have question
0: odane enna sey aandavare
1: immediately say
0: ena kanna ko therandirungala
1: lord open my eyes
0: naan magimaiya paakano
1: let me see glory
0: doorathilulla rajavai
1: the king
0: magimaiyana rajavai
1: the glorious king
0: kangal paarka vendum
1: let me see
0: umudaiya magathuvathai en kangal paarka vendum
1: let me see your mighty
0: jomani paarga
1: just pray
0: ungalai sutrilum
1: around you
0: deva thoodargal nirpaargal
1: angels will be around
0: hallelujah.
1: you
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: andha kaalathula paathinga
1: in those days
0: deva thooda inda rajaakkal
1: the kings
0: inda theeru
1: the chariots
0: சாமியாக நடந்து போவாங்க
1: they all just walk
0: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க
1: they have umbrella
0: எதுக்கு அந்த கொடைன்னா
1: what for
0: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது
1: if the rain comes it should not be wet
0: சாதாரண மழையா இருந்தா நனைய மாட்டாங்க
1: if it is ordinary rain they will
0: heavy rain அடிச்சிச்சுன்னு வெச்சீங்க
1: if it is heavy rain
0: அவ்வளவுதான்
1: that's all
0: ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம் போந்துருவாங்க
1: they go to shelter
0: இத நான் கண்ணால பாத்துக்கிறேன்
1: i have seen
0: hallelujah
1: hallelujah
0: ஒருமுறை நாங்கள் ஒரு கிராமத்தில் மேல் நெடுங்கல் என்கிற கிராமத்தில்
1: once we went to a village
0: அங்க பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்
1: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
0: வாஸ் அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்
1: now he is
0: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
1: with him
0: மலை மேல போய் நாங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்
1: we took fasting on the mountain
0: மலை விட்டு கீழே இறங்குறது இல்ல
1: we don't come down
0: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது
1: no tea shop in the mountain
0: ஒண்ணும் கிடையாது தண்ணி கூட கிடைக்காது
1: no water also
0: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டார்
1: இந்த now it has become prayer mountain
0: hallelujah ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது
1: when we were praying together
0: the deep heavy rain மழை சரியான மழை
1: suddenly heavy rain
0: hallelujah ஆனா மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு
1: we hear the
0: ஆனா
1: voice
0: ஜபத்தை நிறுத்தல
1: we did not stop the
0: ஜபம் பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி
1: we were praying
0: கண்ண திறந்து பார்த்தா
1: and we opened our eyes
0: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது
1: and the water is running like river
0: நாங்க அங்க தான் முட்டி போட்டுக்கிறோம்
1: we are kneeling down there
0: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை
1: it is dry land
0: தரை
1: dry land where hallelujah. we prayed
0: எனக்கு ஒண்ணுமே விளங்கல.
1: We do not did not understand.
0: யாரோ கொடை பிடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே.
1: Somehow
0: hallelujah.
1: Had umbrella.
0: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே
1: in the midst of rain
0: நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே
1: when we were praying
0: எங்களை சுற்றிலும் மழை
1: around us
0: நாங்கள் முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல
1: but no rain when
0: hallelujah.
1: we were there.
0: கர்த்தர் கூட இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: மழையானாலும் சரி
1: maybe rain
0: குளிரானாலும் சரி
1: maybe cold
0: hallelujah. வெயிலானாலும் சரி
1: maybe heat.

0: அவர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார், நம்முடைய அருகாமையிலே
1: இருக்கிறார்.
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக்
1: கொண்டிருக்கிறது.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட்டில்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: ரெட்டில்ஸ் லேக் நியர் பை there are a lot of
0: நாட்கள்ல,
1: in those days,
0: ரெட்டில்ஸ் ஏரி ஓரத்துல,
1: near the ரெட்டில்ஸ் லேக்,
0: நானு பாஸ்டர் அம்மா,
1: myself pastor amma,
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்,
1: three brothers.
0: Hallelujah. எங்களோட வருவாங்க.
1: They come with us.
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: They bring clothes.
0: Hallelujah. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a,
0: அங்க போய் முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணுவோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: hallelujah,
1: hallelujah,
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5 hallelujah we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டார்.
1: How did you come into the mango garden?
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்.
1: Since it is shadow we came.
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க?
1: How did you come?
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: We are praying since morning.
0: அப்படியா? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே.
1: It is awesome.
0: Hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க.
1: Grace of God.
0: அதே மாந்தோப்புல,
1: same mango garden,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்.
1: We pray frequently.
0: என்ன அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது.
1: We could not pray.
0: அங்கதான் போய் நாங்க ஜெபிப்போம்.
1: We go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் எங்க கூட பேசுவார்,
1: the lord used to talk to me,
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்,
1: I'll give such church, இப்படிப்பட்ட
0: பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே,
1: you have to open the bible school,
0: ஊழியர்களை உருவாக்குவே,
1: you will make the
0: என்று கர்த்தர் சொன்னார்.
1: The lord said,
0: hallelujah,
1: hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று.
1: It was fulfilled after many years.
0: என்ன நடந்து தெரியுங்களா?
1: What happened?
0: Hallelujah,
1: hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்.
1: There is the servant of God in all districts.
0: வட இந்தியால போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு.
1: North India you can see the servant of God would,
0: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living
0: God, அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்.
1: The lord made lot of servants of God.
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages.
0: Hallelujah,
1: hallelujah.
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in North India.
0: ஆசிய நாடுகளிலே,
1: Asia.
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of God,
0: அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார்.
1: And the lord made
0: அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறது.
1: The laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை.
1: The plans of devil should not be fulfilled.
0: சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனா,
1: the Satan is defeated.
0: Hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the lord says,
0: அது மாத்திரம்தான் நிறைவேறிற்று.
1: It is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the lord says,
0: என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: What does he say?
0: அவர் சொல்லுகிறது நிறைவேறும்.
1: Whatever he says it will be fulfilled.
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்?
1: Who can stop him?
0: யாராலும் தடுக்க முடியாது.
1: Nobody can stop.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கட்டாயமா நடக்கும்.
1: Certainly it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்.
1: One thing you understand,
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்.
1: The evil will work against us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: What the lord says,
0: சங்கீத புத்தகத்துல,
1: psalm
0: 81 சங்கீதம்
1: 81
0: 13-14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14-15 வாசிங்கன்னா,
1: 14 and 15,
0: Hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன்? தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்தேன், திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன், தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்கள் பந்தல் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: அப்போ அது கொளுத்துறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டார்.
1: One plan to fire it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷகன் ஆகிவிட்டார்.
1: Now he has become evangelist.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை கேட்டா சொல்வார்,
1: he will say
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the
0: church. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
1: The Lord will do the judge.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: லூக் 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவருக்கு என்ன செய்வார், எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரம் எப்ப செய்வார்,
1: சர்டன்லி
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே அதில் நசுக்குவார்.
1: He will just bring down the devil.
0: உங்களுக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார்.
1: Certainly you will do the judge.
0: இந்த காலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: those who are hearing the message,
0: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்னை உள்ள நாள் ஆச்சு ஒன்னும் நடக்கலையே,
1: nothing happened so far,
0: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
1: when you are worrying,
0: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டு அதை கொடுத்தாரா இல்லையா,
1: whatever you ask the speedily the Lord has given.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Say hallelujah.
0: சில நேரத்துல
1: sometimes
0: நன்மை பெற்றுகிட்ட பிறகு நம்ம மறந்துறோம்.
1: After receiving goodness we forget.
0: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
1: in those days,
0: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened,
0: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
1: we were discouraged,
0: தலை குனிந்த நாட்கள்,
1: we bowed down,
0: உண்டு.
1: There were,
0: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்துல செய்வேன் என்றார்.
1: The Lord said,
0: இன்றைக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார்.
1: Today the Lord says,
0: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ,
1: whatever it is tarrying,
0: அதை நான் சீக்கிரத்துல செய்து முடிப்பேன்,
1: I will do it speedily,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: ஆனா சாத்தா என்ன செய்வானா,
1: what the Satan does,
0: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை,
1: his work to stop,
0: நல்லா நடக்கிறது போல இருக்கும்,
1: it looks like happening good.
0: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
1: பவுல் said,
0: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
1: But then devil stopped me.
0: சாத்தான் தடை பண்றான்.
1: The Satan stops.
0: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
1: the blessings of God,
0: நடக்க போற நன்மைகளை,
1: the goodness of God,
0: அவன் தடை பண்ணுவான்.
1: He will stop.
0: ஆனால்
1: பட்
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: ப்ரைஸ் பீ அன்டு காட்,
0: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
1: வாட்எவர் ஸ்டாப்,
0: ஹல்லேலூயா, நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது,
1: when we resist him,
0: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will destroy
0: him. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: வாசுவார் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
1: 2 கொரிந்தியர் 10 and 3,
0: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க, தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: நீ பலவீனமா இருக்கலாம்,
1: யூ மே பி வீக்,
0: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சி நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
1: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
0: நான் சொன்னேன்,
1: ஐ செட்,
0: நீ வந்து பாடு,
1: come and sing,
0: கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார்.
1: The Lord will give the strength.
0: அதே போல அவருக்கு பலன் கொடுத்தார்.
1: The Lord has given the strength.
0: Hallelujah.
1: To sing.
0: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும்பொழுது,
1: sometimes when we have weakness,
0: கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்,
1: the Lord says, I will strengthen you,
0: சரீர பலம் நமக்கு குன்றி போகும்பொழுது,
1: when we lose our
0: தேவ பலம் நம்மை தாங்குகிறது,
1: we God strength will support,
0: நாம் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல,
1: we don't fight with flesh,
0: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது,
1: we don't do battle by flesh,
0: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க,
1: the worldly people does,
0: மாம்ச பிரகாரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் எல்லாம் சொல்லுங்க. அரண்களை
1: நிர்மூலமாக்குவதற்கு
0: தேவ பலம். மறுபடியும் சொல்லுங்க.
1: To destroy the forts,
0: எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும்
1: again and again. Pulling down of strongholds.
0: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்.
1: Two things the Lord is destroying.
0: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
1: the forts which is stopping, the man's fort,
0: அதை உடைப்பார்.
1: The Lord will break it.
0: இரண்டாவது,
1: secondly,
0: ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம்.
1: Verse 5.
0: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. அல்லேலூயா.
1: Casting down imagination.
0: யார் ஒருத்தன் தேவனை ஆண்டவரை அலட்சியப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு மேட்டிமை அல்லது அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகிறதோ,
1: whoever exalting himself against God,
0: amen, கர்த்தர் அந்த தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்குதமான எல்லா மேட்டிமையும் என்ன செய்வேன் சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will cast down all the imaginations.
0: Isaiah 54.
1: உனக்கு
0: உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
1: No weapon.
0: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
1: Hallelujah. No weapon that is formed against you shall prosper.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: சத்ருவை விரட்டி அடிக்க,
1: to drive away the devil,
0: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
1: அனுமதித்தார். The Lord permitted it.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டில்,
1: the new testament,
0: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
1: He is not allowing devil to do
0: work. தெளிவா சொல்லிட்டாரு.
1: The Lord told very
0: clearly, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்,
1: the prince of the world is coming.
0: அவருக்கு ஒன்றும் இல்லை.
1: He has nothing in me.
0: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
1: He has judged right now.
0: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
1: He is judging him.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the devil.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the Satan.
0: Hallelujah. Hallelujah. ஆகவே தான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது,
1: when the Satan comes against us,
0: 59 அதிகாரம்
1: Isaiah 59
0: வசனத்தை வாசிக்கிறோம்.
1: 19.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியேற்றுவார். Hallelujah.
1: The Lord will hoist Alleluia. This flag
0: Alleluia.
1: Against the devil.
0: ஆகவே தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says don't get fear about the horses or chariots.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
1: They come through one way and Hallelujah. Go through seven
0: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
1: He is doing battle for
0: you. Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் சொல்றாரு,
1: The Lord says,
0: பலத்தினாலும் அல்ல,
1: not by might,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: not by power,
0: என்னுடைய ஆவியினாலே,
1: but my spirit,
0: எல்லாம் ஆகும்.
1: All things are possible. Possible.
0: Amen. சகரியா 4:7 வாசிக்கிறோம்.
1: சகரியா 4:7.
0: என்ன வாசிக்கிறோம்? சரி, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். Hallelujah.
1: You become flat.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செருபாபேலுக்கு முன்பதாக
1: before Zerubbabel
0: நீ சமபூமியாவாய்.
1: You will become flat.
0: Hallelujah. எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்.
1: Be bold.
0: எம்மாத்திரம்,
1: who are you?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
1: You can challenge and say
0: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள்,
1: the works
0: of the அதிகாரங்கள்,
1: power of darkness,
0: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
1: not to deliver us.
0: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து திருப்பி இப்ப ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has turned us
0: to light. ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
1: We are in the amazing light.
0: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18.
1: Acts 26:18.
0: Hallelujah. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18.
1: 26:18 Acts.
0: Hallelujah. இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
1: From darkness to light.
0: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is a kingdom for Satan.
0: சாத்தானுக்கு தேவ தூதர்கள், அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
1: Satan has his angels.
0: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
1: the angels,
0: அந்த இருளின் அதிகாரத்தை,
1: the darkness,
0: அல்லேலூயா, அவனுடைய வல்லமை,
1: his power.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Acts 10,
0: அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்,
1: when he was in flesh,
0: அவர் என்ன செய்தாராம்,
1: what did he do,
0: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார்.
1: அல்லேலூயா.
0: தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அவர் வந்ததே எதுக்கு வந்தார்? லூக்கா 12:31 வாசித்து பாருங்க. லூக்கா 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
1: ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம்.
0: நியாய தீர்ப்பு.
1: ஹalleluya.
0: இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
1: The prince of the world Alleluia. Is rejected.
0: ஹalleluya. அவனை கர்த்தர் அப்பே தள்ளிட்டாரு.
1: The Lord has pushed him back.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: புறம்பே தள்ளிட்டார்.
1: Yes, pushed him
0: outside. வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
1: And Revelation 12:10.
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What did we read?
0: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
1: Child of God,
0: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
1: not to blame against you,
0: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
1: He always is blaming you.
0: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
1: The devil finds fault in you.
0: என்ன குற்றத்தை போடலாம்?
1: What fault we can put?
0: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
1: when they
0: Hallelujah.
1: blame Daniel,
0: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள்.
1: They put,
0: they, ஆனால் தானியேலோ வெளியில வந்தான்.
1: ஒரு
0: சேதமும் அடையவில்லை.
1: No harm in him.
0: உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்,
1: Whoever comes against you.
0: Alleluia.
1: Alleluia.
0: யார் எழும்புவார்களோ,
1: Whoever come against you.
0: அவர்களையே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்.
1: The Lord will judge them.
0: Alleluia.
1: Alleluia.
0: Alleluia. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: Obey to the Lord.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: Resist the devil.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: Then he will flee away.
0: Alleluia.
1: Alleluia.
0: சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
1: Victory comes from God.
0: ஜெயம் கர்த்தருடையது.
1: Victory belongs to God.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: Revelation 12:11.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
1: though it is death,
0: அதற்கு தப்பும்படி,
1: not to escape,
0: ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
1: அவருடைய
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
1: the blood of the lamb,
0: சாட்சியின் வசனம்,
1: the word of witness.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
1: I am washed by the blood of the lamb.
0: எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவன கையை உயர்த்தி காண்பி.
1: I have the word of
0: Hallelujah.
1: testimony.
0: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
1: With this you overcome.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இன்றைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
1: And the message is not for defeated one.
0: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
1: Open your mouth.
0: நான் ஜெயிக்கிறவன்.
1: I am born to take victory. I am to take victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிள்ளைகளே,
1: children,
0: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
1: You take victory.
0: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
1: For John 2:13.
0: பிதாக்களே,
1: Father,
0: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அல்லேலூயா. நேக வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
1: lust of the flesh,
0: பாவ இச்சையில,
1: and the lust of eyes,
0: விழுந்து போயிடுறாங்க.
1: They fall
0: down. அவங்களால மேற்கொள்ள முடியல.
1: They could not overcome.
0: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
1: I don't want to do sin.
0: நான் விழுந்துட்டேன்.
1: But I am fallen.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பிசாசு சொல்வான்.
1: Devil will say.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பாவம் செய்ய பரவாயில்ல.
1: You continue to do sin.
0: என்று இன்னும் अनेक பாவங்களை செய்ய வைப்பான்.
1: He will bring many more sins.
0: எனக்கு अनेक வாலிபர்கள்.
1: Many youth.
0: நான் தோத்து போயிட்டேன்.
1: I am defeated.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
1: The Lord has forsaken me.
0: என்று ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
1: They are going away from the Lord.
0: Hallelujah. ஆனால் வாலிபனே,
1: oh young man,
0: hallelujah, உன் இளமையில சந்தோஷப்படு.
1: You rejoice at the time of
0: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
1: Let your heart give
0: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றில் நட.
1: You walk according to your sight.
0: ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
1: Understand that the Lord is bringing to the judgment.
0: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
1: Come to the Lord.
0: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: வாலிபரே,
1: oh young man,
0: பிள்ளைகளே,
1: oh children,
0: hallelujah, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the evil.
0: பிள்ளைகளே,
1: children,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: amen,
1: amen.
0: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the wicked.
0: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen us in order to take victory against the devil.
0: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: in 14,
0: இல்ல 14, 1 யோவான் 2:14 இல்ல,
1: 2,
0: பிதாக்களே,
1: Father,
0: வாலிபரே, பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
1: How did you overcome?
0: தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: The word of God.
0: இந்த காலை வேளையிலே நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
1: In this morning it may be heat.
0: நேரம் அதிகமா இருக்கலாம்.
1: Maybe time is over.
0: ஆனாலும்
1: but
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: That is not so important.
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக.
1: The word of God.
0: அதை நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளாவிட்டால்,
1: if you don't keep it in our heart,
0: சாத்தா உங்களை தோற்கடிச்சிருவான்.
1: Satan will defeat us.
0: இதுக்கு அநேக விசுவாசிங்க இருக்கறாங்க.
1: Many believers.
0: பேருக்கு கிறிஸ்தவங்க.
1: Names are Christians.
0: ஆனா அவங்க இஷ்டமா வாழ்வாங்க.
1: They live as they like.
0: அவங்க நினைக்கிறதை செய்வாங்க.
1: They do whatever they like.
0: அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நூதன சீஷர்கள்.
1: They are all the disciples.
0: நூதன சீஷர்களை தான் பிசாசு பிடிக்கிறான்.
1: The devil is catching them.
0: 1 யோவான்
1: 1 John
0: 5வது அதிகாரம்
1: 5
0: 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: 19,
0: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று. அது
1: 1 Timothy 3:6
0: ஆறாவது வசனம்
1: 6,
0: அவன் இரும 1 Timothy 3:6
1: 1 Timothy 3:6
0: அவன் இருமாப்படைந்து பிசாஸ் பாருங்க, நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க.
1: அவங்க
0: எல்லா விசுவாசி போலும் கீழ்படிஞ்சு இருக்க மாட்டாங்க.
1: They will not obey.
0: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க.
1: They will not be witness.
0: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க.
1: Whatever they like they do. நான்
0: கிறிஸ்தவன்.
1: But I am Christian.
0: நான் ரட்சிக்கப்பட்டவன்.
1: I am saved.
0: நான் ஜெபம் பண்றேன்.
1: I also pray.
0: நான் பைபிளை தூக்குறேன்.
1: I take the Bible.
0: ஆனா நூதன சீஷன்.
1: But
0: அவனுக்குள்ள இருக்குறது என்ன தெரியுமா? இருமாப்பு.
1: And
0: என்னது?
1: The pride.
0: இருமாப்பு.
1: The pride.
0: அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்.
1: He will not obey at all.
0: அப்படிப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்றான்?
1: What the devil does.
0: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்கக்கூடாது.

0: In 8th verse.
1: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
0: Those who commit sin is made out of devil.
1: 1 யோவான் 3:8.
0: 1 John 3 and 8.
1: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
0: Those who commit sin.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த இருமாப்புள்ள விசுவாசி,
0: the prideful believers,
1: பிசாசுனுடைய கண்ணிலே போய் சிக்கிக்கொண்டு,
0: they are entangled with the snare of the devil,
1: தவிப்பான்,
0: they commit sin.
1: அப்பொழுது அவனால் ஒண்ணு செய்ய முடியாது.
0: They could not do anything.
1: அதனால கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய
0: children of God,
1: இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது,
0: when we show the word of God, how many of you listening?
1: மறுபடியும்
0: ரொம்ப
1: தைரியம்,
0: holy,
1: ரொம்ப நம்பிக்கை,
0: with a hope,
1: ரொம்ப திட நம்பிக்கை,
0: very firm.
1: சரி கேட்டுக்கோ,
0: let them listen.
1: கேட்டுக்கு வெளியே வரும் பொழுது,
0: when they come to the gate,
1: பொல்லாங்கன்,
0: the evil,
1: விதைத்த வசனங்களை என்ன செய்வான், பொறுக்கிக் கொள்வான்.
0: The wicked picks up away the word.
1: Hallelujah. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
0: Where do we read?
1: Hallelujah. பொல்லாங்கன்,
0: the wicked,
1: விதைத்த வசனங்களை என்ன செய்றானா? ஒருவன் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்ல கேட்ட வசனத்தை,
0: word of God.
1: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
0: before you reach home,
1: இந்த வாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே,
0: before you leave the gate,
1: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துறோம்.
0: He will pluck away all the word of God.
1: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
0: That is the trick of the devil.
1: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால் ஒண்ணும் செய்ய முடியாது.
0: When you have the word of God, he cannot do anything.
1: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
0: when the word of God is taken,
1: அவங்களை தாக்குறது ரொம்ப சுலபம்,
0: easier to attack you.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: பிசாசானவன்,
0: the devil,
1: hallelujah,
0: amen,
1: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
0: he works in our lives,
1: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
0: not to be taken,
1: hallelujah,
0: away.
1: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
0: all his works,
1: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
0: to resist him.
1: Hallelujah. நம்ம விரோதம் செய்ய அவன் நின்னுட்டே இருக்கிறான்.
0: He is standing against.
1: Hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க, சகரியாவின் புத்தகம்,
0: சகரியா
1: 3rd chapter,
0: 3rd chapter,
1: முதலாம் வசனம் 2nd வசனத்தை பாருங்க,
0: 1 and 2.
1: சகரியா 3:1-2.
0: சகரியா 3:1-2.
1: கடிந்து கொள்வாராக, அப்புறம் அக்னி என்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
0: அல்லேலூயா.
1: இந்த வசனம் சங்கீதம், இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
0: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: பல வருடங்களுக்கு முன்பதாக,
0: many years ago,
1: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
0: அவர் எல்டர்,
1: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்தில் அவருக்கு,
0: the big trouble in his body,
1: அப்படியே துடிக்கிறார்,
0: he is struggling,
1: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க, வீடு ஃபுல்லா வெறும் ஜனம்தான்,
0: relatives have come.
1: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க,
0: and he called me.
1: நான் தான் ஊழியத்தை வளர்ந்துட்டு வரேன்,
0: I was growing in the ministry.
1: வந்து பார்த்தா,
0: when I came there,
1: அவர் கஷ்டப்படுறார்,
0: he is struggling,
1: ஒண்ணு செய்ய முடியல,
0: he could not do anything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு,
0: I got fear.
1: நான் ஜெபம் பண்ணேன்,
0: I prayed,
1: ஜெபம் பண்ணேன்,
0: I prayed,
1: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: Again I

0: came back
1: வீட்டுக்கு வந்து கதவை சாத்துனேன்
0: I closed the door
1: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல
0: Lord I don't know what to do
1: ஐயோ ஆண்டவரே இறங்கும்ப்பா
0: Oh Lord show your mercy
1: கதறி ஜெபம் பண்றேன்
0: I was praying
1: Hallelujah
0: Hallelujah
1: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்
0: The Lord has given this word
1: அதனால இத நான் மறக்கறதே இல்ல
0: I don't forget
1: அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளின்னு சொன்னார் ஒரே வார்த்தை
0: Plucked out of the fire
1: அவன் யாரு
0: Who is he
1: பயப்படாத
0: Don't get fear.
1: அக்கினியிலிருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்
0: I have brought him out.
1: ஒண்ணு நடக்காது.
0: Nothing will happen.
1: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு ஃபோன் கால் வருது.
0: After hearing this word
1: விடுதலை கடச்சிச்சையா?
0: I got the deliverance.
1: நல்லா ஆயிட்டாரு. Hallelujah.
0: I became all right.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் மூப்பரையாட்ட கேளுங்க சொல்லுவாங்க அது உண்மையா போய்யா?
0: Hallelujah. You can ask whether it is true or not.
1: நிறைய சாட்சிகள் உண்டு.
0: A lot of testimonies.
1: என்ன சொல்ல வரேன் தேவ ஜனமே
0: what I am trying to say
1: அல்லேலூயா என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்
0: have you noticed
1: இந்த காலத்துல அப்படி இல்ல
0: this time not like that
1: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்
0: one side
1: விரோதம் செய்ய
0: he is doing evil against you
1: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்
0: the lord hallelujah rebuke you
1: கர்த்தர் சாத்தானை யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா
0: are you thinking that the lord is talking to satan
1: hallelujah
0: hallelujah
1: சாத்தான வெக்கப்படுத்துறதுக்கு தான் அவங்ககிட்ட பேசுறாரு
0: and the lord is talking
1: hallelujah.
0: to him to become ashamed
1: hallelujah அவனால ஒண்ணு செய்ய முடியல
0: he could not do anything
1: கர்த்த கடிந்து கொண்டார்
0: the lord rebuked him
1: பாருங்க வேற கடைசா நான் ஒன்னு சொல்லி முடிக்க போறேன்
0: the lastly I say
1: வேதத்துல பேதுரு யூதாஸ்
0: peter and judas
1: யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்
0: judas committed
1: suicide ஆண்டவர் காட்டி கொடுத்தான்
0: he betrayed
1: காரணம் என்ன
0: why
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்
0: the satan entered hallelujah. into him
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்
0: satan entered into him
1: ஏன் புகுந்தான்
0: why did he enter
1: hallelujah
0: hallelujah
1: அவர் இடம் கொடுத்தாரு புகுந்தாரு hallelujah
0: the room
1: அவ்வளவுதான்
0: that's all
1: ஆனா பேதுருக்குள்ள
0: in peter
1: சாத்தான் கிட்ட போயிட்டாரு
0: he
1: ஆனா தொட முடியல
0: Satan could not touch him
1: அப்ப ஆண்டவர் சொல்றார் பேதுருவே சீமோன் பேதுருவே
0: ஓ சைமன் பீட்டர்
1: ஹalleluya உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் எடுத்து என்ன செய்றான் உத்தர கேக்குறான் பா
0: the devil asked to shift you
1: ஆனா நானோ
0: but I
1: ஹalleluya
0: but I
1: நானோ
0: but I
1: உன் விசுவாசம்
0: Your faith
1: ஒழிந்து போகாதபடி
0: should not be spoiled
1: உனக்காக வேண்டிக்கொண்டே
0: I prayed for you
1: அல்லே தேவ ஜனமே
0: oh god's people
1: தேவ ஜனமே
0: oh god's people
1: நீ போராடும் பொழுது
0: when you struggle
1: நீ சோதனையிலே போராடும் பொழுது
0: when you struggle
1: நீ கஷ்டப்படும் பொழுது
0: when you suffer
1: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி
0: you may not
1: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது எதற்காக தெரியுமா உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு எல்லாரும் எழுமே நிற்போமா எல்லாரும் எழுமே நிற்போமா இந்த கால வேளையிலே தேவ ஜனமே இதோ கடைசி காலத்துல வந்துட்டோம் கற்புள்ள கன்னிகையாகிய சபையை சாத்தான் வஞ்சிக்கிறதற்கு இடம் தேடி கொண்டிருக்கிறான் அல்லேலூயா பழைய பாம்பாகிய சத்துரு வலு சர்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் சபையை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் அக்னி மதிலாய் இருக்கிறார் சபை அவருடைய மனவாட்டி மனவாட்டியை தொட முடியாது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தரை
0: ஸ்தோத்திரங்க
1: மகிமையை செலுத்துங்க
0: எல்லாரும்
1: வாய்கள் திறக்கப்படும் துதிக்கிற இந்த வேளையில
0: சத்துரு
1: வெட்கப்பட்டு ஓட போறான்
0: சத்துரு
1: வெட்கப்பட்டு ஓடுறான் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை மகிமைப்படுத்து எல்லாரும் இந்த வேளையில துதிக்கிற வேளையில ஸ்தோத்திரிக்கிற வேளையில தேவ வல்லமை இறங்குகிறது எல்லாரும் வாய் திறக்கப்படட்டும்
2: கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார் அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள் அப்படி நாம் செய்வது பாவம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே முகமூடி மனிதர்கள் தான். வீட்டுக்குள்ளே ஒரு முகமூடியை போடுறோம், வெளியில் ஒரு முகமூடியை போடுறோம், உற்றார் சுற்றார் நட்பு முன்னால் விதவிதமாக முகமூடியை போடுறோம். இந்த முகமூடியை எடுத்துட்டு உங்களை நீங்களே நீங்களா பார்த்துருக்கீங்களா? அவலட்சணமாக இருக்கும் இல்லையா, பயங்கரமாக இருக்கும். இதுதான் உண்மையான நாம். இந்த நாம் அழகாக பிரியமாக சிநேகமாக மாற முயற்சி எடுப்போம். நிகழ்ச்சியை பார்ப்போமா?
1: அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் கல்லூரி. பேராசிரியர் இந்திரானாலே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப விருப்பம். கல்லூரி பாடத்தோட வாழ்க்கை பாடத்தையும் சேர்ந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பேராசிரியர் இந்திரா வகுப்புக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாரும் எழும்பி நின்று குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. யாரோ பின்னால பேச, மேடம் அங்க யாரு பேசிட்டு இருக்காங்க, என் கிளாஸில் யாரு பேசினாலும் எனக்கு பிடிக்காது, பேசுகிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்க, உடனே பிரதீப் என்ன தண்டனை மேடம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேடம், பிரதீப் உனக்கு பாடத்தில் சந்தேகம் வருதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் சந்தேகத்தை தீர்த்து தெளிவுபடுத்திக்கிடுவேன். சரி, எதுலையாவது ஒன்றில் ஆர்வமாக இருந்தால் சரிதான். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் ஆரம்பிக்க, மேடம் தண்டனையை இன்னும் சொல்லலையேன்னு பிரதீப் இடைமறிக்க, மேடம் நான் மறந்தாலும் இவன் என்னை மறக்க விட மாட்டான் போலையே. சரி சொல்கிறேன், யார் நான் பேசும்போது இடையில பேசுகிறாங்களோ அவங்க எனக்கு பதிலாக இன்னைக்கு லெக்சர் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் சிரித்தாங்க. உடனே யோகேஷ், வித்தியாசமாக இருக்குது மேடம் உங்கள் தண்டனை அப்படின்னு சொல்ல, மேடம் ஆமாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ல மறுபடியும் சிரிப்பொலி. பிரதீப் மேடத்தை பார்த்து, இன்னைக்கு பாடம் வேண்டாம் மேடம், வேற ஏதாவது பொதுவாக பேசுங்களேன்னு சொன்னான். உடனே எல்லா மாணவ மாணவிகளும் கோரஸாக ஆமாம் மேடம் ஆமாம் மேடம்னு சொன்னாங்க. எதை பற்றி பேசன்னு மேடம் கேட்க, நித்யா டக்குன்னு கேட்டா, மேடம் ஜாதி இன வேறுபாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு மேடம், என்ன நித்யா என்னைய பேட்டி காண்றது மாதிரி கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, நித்யா நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவான கருத்து வச்சுருப்பீங்களே மேடம், அதான் கேட்டேன்னு சொன்னான். உடனே மேடம், சரி உங்களை யாராவது சொல்லுங்களேன், ஜாதி வேறுபாடு நமக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு கேட்க, பிரதீப் உடனே பதில் சொன்னான், நிச்சயமாக இருக்கக்கூடாது மேடம், அதுவும் கிறிஸ்தவங்களாகிய நமக்குள்ள ஜாதி வேறுபாடே இருக்கக்கூடாது அப்படின்னா. அதான் பிரதீப்பே சொல்லிட்டானே, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு மேடம் சொல்ல, யோகேஷ் உங்களோட கருத்து என்ன மேடம்னு கேட்டான். அதுக்கு மேடம், உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தால் ஜாதியே இல்லாத கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். வெறும் பேச்சினால் இதை சாதிக்க முடியாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை நடத்தி காட்டணும். வேறு ஜாதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முன் வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனா வழிபடுற நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நமக்குள்ள ஜாதி பேதம் இருக்கவே கூடாது. நான் மேலான ஜாதி, நீ கீழான ஜாதின்னு பிரிச்சு நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி ஜாதி பேதம் பார்க்கறவங்க உண்மையான கிறிஸ்தவங்க இல்ல. கிறிஸ்து இயேசுவால நாம் எல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு அழுத்த திருத்தமா சொன்னாங்க. உடனே பெல்லடிக்க அந்த வகுப்பு முடிவடைஞ்சது. ரெண்டு நாள் கழிச்சு கல்லூரி கேன்டீன்ல இந்திரா மேடம் டீ குடிக்க வந்தப்போ பிரதீப் அங்க நிக்கிறத பார்த்தாங்க. மேடம் கேன்டீன் பையன் கிட்ட, தம்பி எனக்கு ஒரு டீ கொடுப்பா, பிரதீப்புக்கு ஒரு வடை கொடுன்னு சொன்னாங்க. பிரதீப் வேண்டாம் மேடம்னு சொல்ல சொல்ல அவன் கையில வடைய கொடுத்தாங்க. மேடம் பிரதீப் கிட்ட, பிரதீப் அன்னைக்கு வகுப்புல ஜாதியை பத்தி ரொம்ப வீராப்பா பேசினிய, ரொம்ப அனுபவிச்சு பேசினது மாதிரி இருந்துச்சுது அப்படின்னு சொல்ல, பிரதீப் ஆமா மேடம் அனுபவிச்சுதான் பேசினேன்னு சொன்னான். அப்படி என்ன அனுபவம் உனக்கு பிரதீப்னு கேட்ட மேடம் கிட்ட பிரதீப் தன்னுடைய கதையை சொன்னான். மேடம் நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவும் தான் வேலை செய்கிற வீட்டில் என்னை விட்டுட்டு யார் கூடவோ போயிட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள பெரியவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. ஆனால் ஸ்கூலில் நான் ஒதுக்கப்பட்டவனாகவே இருந்தேன். ஜாதி பேர் தெரியாதவன் என் காதுபடவே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழ்கிறேன். காலேஜில் யாரும் என்னை தப்பாக பேசினாலும் எனக்கு அது பெருசாக தெரியலை. ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இவங்க ஜாதிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிடுவேன். அவங்க பேசுறது எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியறதில்லை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மேடம், இந்த சின்ன வயசுலேயே நீ எவ்வளவு கஷ்டங்களை சகிச்சிருக்கேன்னு சொல்லி அனுதாபப்பட, பிரதீப் ஆமாம் மேடம் சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னான். உடனே மேடம் அவன்கிட்ட, அப்படி சொல்லாத பிரதீப், என்னையெல்லாம் உன் சொந்தமாக நினச்சிக்கோ அப்படின்னு ஆறுதலாக சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிட்டுது, இந்திரா மேடமும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இந்திரா மேடம் தன்னுடைய கணவர்கிட்ட, நம்ம பொண்ணு வருணாவுக்கு எவ்வளவு நாளாக மாப்பிள்ள பார்க்குறோம், சரியாக ஒன்றும் அமைய மாட்டேங்குதேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க கணவர், கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார்னு சொன்னார். அப்போது மேடம் மேடம்னு சத்தம் கேட்டுச்சுது. யார் அது, கதவு திறந்து தான் இருக்குது, உள்ளே வாங்கன்னு இந்திரா மேடம் சொல்ல பிரதீப்பும் யோகேஷும் உள்ளே வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் மேடத்துக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய கணவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய மாணவர்கள்னு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் நான் பேங்க்கில் கிளார்க்காக இருக்கேன், என் ஒய்ஃப் டீச்சராக இருக்கான்னு சொன்னான். அதுக்கு மேடம், ஆசிரிய பணி பெண்களுக்கேற்ற பணி, எத்தனை பிள்ளைங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. யோகேஷ், கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆகுது மேடம்னு சொன்னான். அடுத்து மேடம் பிரதீப்பை பார்த்து, பிரதீப் உனக்கு கல்யாணம் ஆகிட்டுதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, பிரதீப் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மேடம், சவுத் கொரியாவில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், லீவில் மாமா வீட்டுக்கு வந்தேன், பழைய நண்பர்களையெல்லாம் சந்திக்கணும்னு இங்கே வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டதா சொன்னாங்க, நீங்கள் இல்லாத காலேஜை நினச்சே பார்க்க முடியலைன்னு சொன்னான். அதுக்கு மேடம், யாரை நம்பியும் எந்த நிறுவனமும் இல்லை, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நிறுவனம் என்றைக்கும் நிலைச்சு நிற்கும்னு சொன்னாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் எத்தனை வருஷம்னாலும் எங்களை சிந்திக்க தூண்டுற அதே முதிர்ச்சியான பேச்சு, நீங்கள் மாறவே இல்லை மேடம்னு சொன்னான். அப்போது வருணா உள்ளேருந்து வெளியே வந்தா. மேடம் அவளை பார்த்து, இங்கே வா வருணா, இவா என் பொண்ணு வருணா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா, வருணா இவங்க ரெண்டு பேரும் என்னோட பழைய மாணவர்கள்னு அறிமுகப்படுத்த பிரதீப் தான் வாங்கிட்டு வந்த பழங்களை வருணா கையில் கொடுத்தான். பழமுதிர் சோலையே கொண்டு வந்தது மாதிரி இருக்குதேன்னு வருணா சொல்ல எல்லாரும் சிரித்தாங்க. இந்திரா மேடத்தோட கணவர் பிரதீப்பை பார்த்து, தம்பி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பிரதீப், ஜெபிக்கிறேன், நல்ல பெண்ணா கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளா இருந்தா சொல்லுங்க, நான் 2 மாசம் லீவ்ல இந்தியா வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொன்னான். உடனே மேடத்தோட கணவர், கொரியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, எங்க வருணாவை அனுப்புறோம்னு சொல்ல, வருணா ஆண்டவர் சித்தம் இல்லாம என்னைய நீங்க எங்கேயும் நகர்த்த முடியாதுப்பான்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பேசிட்டு யோகேஷும் பிரதீப்பும் கிளம்புனாங்க. காரில் ஏறின உடனே பிரதீப் யோகேஷ் கிட்ட சொன்னான், நம்ம ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னான். அதுக்கு யோகேஷ், அவனை பார்த்த உடனே நீ ஃபுல் போல்ட் ஆயிட்டிய, நான் கவனிச்சேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், ஒரு அடக்கமான அழகு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, அவங்க அப்பா கொரியாவில் வேலை கிடைச்சா சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் என்னை எங்கேயும் நகர்த்த முடியாதுன்னு எவ்வளவு அழகாக பதில் சொன்னான்னு சொன்னான். யோகேஷும் நம்ம ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கும் உன்னைய பிடிச்சது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும்போதே பிரதீப், ஐயோ நம்ம ப்ரொஃபஸருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்திருந்தேன், பேச்சு மும்முரத்தில் அதை கொடுக்காமலே வந்துட்டேன், காரை கொஞ்சம் திருப்பேன் போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்ல யோகேஷ் காரை திருப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ரெண்டு பேரும் வெளியே நிற்கும் போதே உள்ள பேச்சு குரல் கேட்டுச்சது. மேடம் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அறிவில்லாமல் பேசாதீங்க, பிரதீப் தங்கமானவன் தான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம மகளை தங்க தட்டில் வச்சு தாங்குவான், ஆனால் அவன் பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு சொல்ல கணவர் என்ன சரியில்லைன்னு கேட்டார். அதுக்கு மேடம், அப்பா அம்மா பேர் தெரியாத அநாத அவன், யாரோ ஒரு பெரியவர் அவனை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காரு, என்ன ஜாதியோ தெரியலை, இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம வருணாவை கொடுக்கறது எனக்கு பிடிக்கலைன்னு உறுதியாக சொல்ல அவங்க கணவர், கிறிஸ்தவங்களுக்குள்ள ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு நீ தான் அடிக்கடி சொல்வ அப்படின்னு சொல்ல, மேடம் அது பேச்சுக்கு சொல்றது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, ஏத்த இறக்கத்தோட முற்போக்கு கருத்துக்களை சொன்னா கேட்கறவங்க என்னைய பாராட்டுவாங்க, முற்போக்குவாதின்னு சொல்வாங்க, எனக்கும் திருப்தியா இருக்கும், அவ்வளவுதான், அதோட விட்டுறணும், நம்ம ஜாதி என்ன, நம்ம குல பெருமை என்ன, அது எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியுமான்னு பேசிக்கிட்டே போக பிரதீப்பும் யோகேஷும் உள்ள போகாம திரும்பி போனாங்க. பிரதீப் யோகேஷை பார்த்து, அன்னைக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொன்னது இன்னைக்கும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது, கிறிஸ்து இயேசுவால நாமெல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். உடனே யோகேஷ், நம்ம ப்ரொஃபஸர் ஒரு போலியா, நம்ப முடியலையே பிரதீப்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், அவங்க பேசுனதை கேட்ட உடனே யாரோ தலையில் சம்மட்டியால் அடித்தது மாதிரி இருந்துச்சு, இப்படியும் மனுஷங்க முகமூடி போட்டுக்கிட்டு அலையறாங்களேன்னு தோணுச்சு, ஆனால் இப்போ தெளிவாயிட்டேன், வானத்தையும் பூமியையும் படைச்ச பிதா எனக்குண்டு. வார்த்தையே மாம்சமானவர் என் நண்பர், அவர் என் மூத்த சகோதரர். இந்த போலி மனுஷங்களை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நல்ல வேளை இவங்க கையில நான் விழலன்னு தோணுதுன்னு சொன்னேன். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களுக்கும் கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முகமூடி, நல்ல தலைப்பு இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலையிறோம். வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறோம், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி நினைக்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த நிகழ்ச்சியில் அந்த ப்ரொஃபஸர் இந்திரா ஒரு நல்ல ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள வந்து நம்ம நல்ல ப்ரொஃபஸர் தான் நினச்சோம், ஆனால் கடைசியில் அவங்களும் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலைகிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க இருக்கிற ப்ரொஃபஷனையே நம்ம வந்து சந்தேகிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஒரு தவறு செஞ்சால் அது நம்மளை மட்டும் பாதிக்காது, அந்த துறைக்கே அது ஒரு களங்கமாக அமைஞ்சிரும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நானே இதை ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இதை பற்றி அனலைஸ் பண்ண நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ்.
2: வணக்கம்க்கா.
1: நீங்கள் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா.
1: சரி, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முகமூடி. இல்லை வந்து ப்ரொஃபஸர் இந்திராவை பார்க்குறோம். அவங்க தான் இதில் மெயின் கேரக்டர். ஒரு ரொம்ப நல்ல கேரக்டராக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நான் கடைசியில் வந்து ஒரு அவங்க ஒரு முகமூடி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: முதலாவது இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்க்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, அந்த முடிவு இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர்னால் அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை செய்வாங்கன்னு நம்ம நினைப்போம். அதனால் அவன் அந்த பிரதீப் வந்து திரும்பி வருவான், அப்போ அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி பார்த்தேன். அந்த முடிவு பார்த்தோன்னே எனக்கு உண்மையில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது முகமுடி அப்படிங்கிறது இன்று நம்ம வந்து கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம நிறைய பேசுகிறோம், எழுதுகிறோம், ஆனாலும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அதிலையும் இந்த ஜாதி பார்த்திங்கன்னா, தங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த எவ்வளவு தான் அவங்க வந்து நிறையா பேசினாலும், மேடை பேச்சுக்கள் பேசினாலும் அதை ஜாதியை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. நான் இன்றைக்கு ஒரு வரும்போது ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் அந்த ஜாதி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க மெசேஜ் கொடுக்குறவங்க தான், நல்ல கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க டகார் என்ன சொன்னாங்கன்னா, பிபிலிக்கலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம், ஆப்ராம் கூட எலியசிட்டு என்ன சொன்னார், நீங்கள் போய் என் பையனுக்கு என் இனத்தில் போய் பொண்ணு எடுங்கன்னு சொன்னார்ல அப்படின்னாங்க. ஒன்று இதுதான் உங்களுடைய முடிவான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்ம இந்த கதை இதில் வந்து பார்க்கும்போது இந்திரா மேடம் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை.
1: உங்களை இன்டர் பண்ணுறதுக்கு சாரி. ஆபிரகாமை வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுது அப்படின்னா, யோசேப்பை அவங்க நினச்சி பார்த்துருக்கணும். யோசேப்பு யாரை திருமணம் செஞ்சா?
2: இருக்கும்போது அவர் வந்து அந்த ஓன் பட்டணத்து ஆசாரியன் போத்திப்புரனுடைய குமாரதி தான் கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அந்த அவங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அவங்க இனத்துல பெண் எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மோவாபியஸ்ரு ரூத் பார்த்தீங்கன்னா, அவ மாமியார் கூட திரும்பி வர, நகமி கூட அங்கே வந்து போவாச கல்யாணம் பண்ணுறான். அவரும் மோவாபியஸ்ரீ, அந்த சந்ததியில தான் தாவீது வர்றாரு. அதில் தான் ஏசு கிறிஸ்து வர்றாரு. ஏசு கிறிஸ்துவே அப்போ வந்து ஏற்றுக்கொள்றாரு. அப்போ கிறிஸ்தவங்க வந்து ஜாதியை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து இன்னும் அந்த ஃபிக்சர்ல தான் இருக்காங்க.
1: அதான் ஒரு கதை, ஒரு நிகழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு
2: அவங்களுக்கு வேண்டிய மாத்திரம் அந்த ஒண்ணு தான் அவங்க வந்து யோசிக்காங்களே. தவிர திரும்ப திரும்ப நான் கேட்டேன், இந்த ஒண்ணு தானா? ஆமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிந்திக்க முடியல. அப்ப நான் அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து ராகேல் நீங்க பாத்துக்கோங்க. ராகேல் வந்து எங்க இருந்தார்? எரிகோல இருந்தார். அது வேற ஒரு இன பெண் தான். சரி, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கு வாங்க. அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்னவெளி வந்து செஞ்சிருக்காரு, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ பேதருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. நீ போய் எங்கே உன்னை வந்து ஒரு கூப்பிட வருவாங்க, உன்னை கூப்பிட்டு போவாங்க. அந்த தரிசனத்தை என்ன வருதுன்னா, நிறைய காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அவர் அருவு இருக்கிற நிறைய ஜந்துக்கள்லாம் அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய கூடு வானத்துலேருந்து இறங்கி வருது, அந்த கூட்டில் எல்லாமே இருக்குது. அவர் எல்லாத்தையும் நீ அடித்து புசிங்கிறாரு, அந்த சத்தத்தை கேட்குறாரு. ஆனால் அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாரு. அந்த பசிக்கிற நேரத்தில், ஐயோ இதெல்லாம் ரொம்ப அசுத்தமானது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டா தீட்டு. அப்போ அந்த என்ன அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனா, யூதனோ கிரேக்கனோ இல்லை, ஜாதி மதம் இல்லை, எல்லாருக்கும் நான் வந்தேன். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவியையும் மீட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கறத அவர் இறங்கி வர்றார். தன்னுடைய ஒரே பேரானகுமாரன் அதுக்கு அவர் அனுப்புகிறார். எல்லா பாவியோ யாருனாலும் அவர் மனம் திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கார். எப்பேற்பட்ட பாவியாயினும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நம்ம ஜாதியெல்லாம் அதில் வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலையும் பேதுருக்கு கட்டி கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அவன் அந்த நேரத்தில் நிறைய பேர் கத்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதே நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு திருமணம்னு வரும்போது நான் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் சொல்லுவேன், நல்ல பையன் கேள்விப்பட்டால் நீங்கள் செஞ்சானையா மற்றதெல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதிலே நம்ம வரும்போது இந்திரா மேடம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அந்த பிரதீப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். சில டீச்சர்ஸ் சில பசங்களை பெட்டாகவே வச்சுருப்பாங்க, அவங்க லைஃப் முழுசும் மறக்கவே மாட்டாங்க. இந்த பையனை எப்பமா பார்க்கமா, ஏன்னா நானும் ஒரு டீச்சருங்கிறனால என்னன்னு சொல்கிறேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த பையனை இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாமே, ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய நற்குணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஃப்ரீயாக பேசுகிறான் கிளாஸில் பிரதீப் அந்த இந்திரா மாடர்ட்ட.
1: அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க.
2: அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கட்டாயம் அப்போ அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இவங்க ஒரு போலியான ஒரு அந்த சொல்லும்போது நமக்கு வந்து உண்மையில அந்த முடிவு கஷ்டமா இருக்குது.
1: அதுல கூட பாருங்களேன், என் பொண்ணு அவன் தங்க தட்டுல வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க.
2: அது எவ்வளவு, அப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு இப்ப எல்லாம் எல்லாம் ஃபாரின் மாப்பிள்ளன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவன் சவுத் கொரியால வேலை பாக்குறான், அங்க நல்ல ஒரு பையன்,
1: கணவர் கூட விரும்புறாரு.
2: ஆமா, கணவர் என்ன சொல்றாரு, நீ ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டேன் நீ பேசுவிய, கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுவிய அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த கணவரே ஏமாத்திதான் வச்சிருக்காங்க, அவங்க கணவர் தான் நம்பி இருக்காங்க. அப்ப வீட்லயே ஒரு முகமூடி தான், அவங்க கணவர்ட்டு முகமூடி தான், பிள்ளைங்கிட்டயும் முகமூடியா தான் இருந்திருக்காங்களாம், கிளாஸ்லயும் முகமூடி தான். அதாவது நம்ம எது செய்யறோமோ அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். போய் பேசன்னு சொன்னா அவங்க லைஃப்ல அதை செஞ்சிருக்கணும், செஞ்சாதானே நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அப்பதான் அந்த பிள்ளைங்க ரியாக்ட், அவங்க வந்து உண்மை தன்மையை விரும்புவாங்க. சீக்கிரமா அந்த பிள்ளைங்க நம்ம ஏமாத்தத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்திரா மடத்த அந்த பையன் அவ்வளவு தூரம் நல்ல பையனா இருக்கிற போய் நம்பிட்டு இருந்திருக்கான். அந்த திரும்பி அவங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம், நம்ம வந்து பொண்ணை கேட்கலாம்னு நினைச்சு வந்திருப்பான். ஆனா அங்க என்ன இவங்க பேசுறது கேட்டோன்னு மனசு நொந்து எவ்வளவு தூரம் அவர் கனவு கோட்டை கட்டி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் போன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் நொறுங்கி போய் வந்திருப்பான். அவனை வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ட இவ்வளவு தூரம் மனசு நோக்க படிச்சுதான் அவங்க செஞ்சிருந்த அந்த சர்வீஸ்ல ஒரு பிரயோஜனமே இல்லை. அவ்வளவு தூரம் ஒரு சர்வீஸ் பண்ணி இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட அந்த பசங்களை வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாலுமே இந்த ஒரு காரியத்தினால எல்லாமே அவங்களுக்கு அந்த நற்பெயர் வந்து இல்லவே இல்லை. அதை யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு டீச்சர் எந்த ஒரு ப்ரொஃபஷனாலுமே எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்கிறோமோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிடுவோம், நம்ம சரி பண்ணிக்கிடும், இது நம்ம செய்யணும், நம்ம செய்யறது தான் நம்ம பேசணும் அப்படிங்கும்போது நம்ம அதுல நம்ம வந்து
1: நம்ம இல்லட்டினா கூட நம்மளே செக் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம
2: சரி பண்ணிக்கிடும். பசங்களே நம்ம கேட்பாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மேலே சேர்ந்து படுத்துற ஊர்ல இருந்தேன். அப்போ அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் பத்தி கட்டி கொடுக்கும்போது நிறைய போட்டு எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ரெண்டு பசங்க, இப்போ ஒருத்தன் வந்து கலெக்டரேட்ல ஒர்க் பண்றான், அந்த பசங்க வந்து எங்க வீட்டுல ஏன் ரெண்டு பையங்களை மாதிரி அவனும் ரெண்டு சின்ன பையங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாட்டர்டேனோட எல்லா குப்பையும் அள்ளி போட்டு வச்சுட்டு இருந்தேன், அதில் பிளாஸ்டிக்ஸ் இருந்து. அவனை அவன் கேட்கான், நீங்கள் அன்னைக்கு பிளாஸ்டிக் கொடுத்த கூட சொன்னீங்களே. அப்போ பசங்க வந்து அதே தான் டீச்சர் கற்றுக் கொடுக்குறதா மனசில் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் வந்து ஜாதி பற்றி அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதையே அவன் வந்து மைண்டில் வச்சு நல்லா வச்சுருந்துருப்பான். அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பான். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவன் வீணடித்து அந்த பையனை ஏமாத்திட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆசிரியரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எதை பேசுகிறோமோ அதை செய்யணும். பொதுவாக கிறிஸ்தவங்க என்னது கூடாது, அந்த ஜாதியில் வந்து வீராப்ப பாராட்டிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து அது கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்திலையும் நம்ம ஆதாம் வம்சத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம். ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பாபேல் கோபுரத்தில் அவங்க ஒரு பெரிய கோபுரத்தை வானம் வரைக்கும் கட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே பாஷை இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரே ஜாதி தான், ஆதாம் சந்ததிங்கும்போது நம்ம ஒரே ஜாதி தான். அதில் நம்ம வந்து மைண்டில் நம்ம வச்சுருந்தோம்னா கிறிஸ்தவங்க ஒரு நாளும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரே அவங்க வந்து வானத்து அளவு வரைக்கும் அவங்க வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது கர்த்தருக்கு மகிமை இல்லாதனால அந்த இடத்துல அந்த பிளான் வந்து நடக்கலை. எல்லாத்தையும் ஆண்டவர் குளறுபடி ஆக்கி போடுறாரு. அவங்க சிதறி போடுறாங்க. அதோடைய அந்த கருத்து என்னதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க, ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் இவங்க அந்தந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மழை பணமறை ஏறினாங்கன்னா அதில் ஒரு ஜாதியை அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்மளாம் ஏற்படுத்தி கொண்டது தான்,
3: தொழிலை வச்சு
2: அந்த அவங்களுடைய செஞ்ச அவங்க வேலையை வச்சு அவங்கள ஜாதின்னு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு தான். ஆனால் இளைஞர்கள் வந்து நல்லா தான் இருப்பாங்க. நம்ம கற்றுக் கொடுக்குறத கேட்டு அந்த ஜாதி பார்க்கக்கூடாதுன்னா அவன் அந்த பிரதீப் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த மேடம் கற்றுக் கொடுத்த வச்சு அவர் ஜாதி பார்க்கல. ஆனால் கற்றுக் கொடுத்தவங்க தான் சரியில்லை இப்போ நம்ம பார்க்கும்போது. அப்போ இளைஞர்கள்ட்ட நம்ம சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கறது அவங்க நல்லா பசுமரத்தாணி போல் அவங்க மனசில் தங்கிரும், பதிஞ்சிரும். சிறு வயதில் நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோமோ நம்ம நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஒரு ஆசிரியரால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்துல் கலாம் ஒரு ஆசிரியர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. மாணவர்கள் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் ஒவ்வொருவரும் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அவங்க வந்து மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஜாதியினால் நிறைய போராட்டங்கள். 1996 நாங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது ஜாதி கலவரம் வந்து அந்த ஊரே சின்னபணம் ஆயிட்டு எங்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து சூழ்நிலை வந்து சிறு வயதிலே அவங்களுக்கு வந்து தெரு சண்டை போடுவான். சில ஊரில் வந்து கிராமங்களில் நாங்கள் இருக்கும்போது பார்த்துருக்கேன், அந்த ஒரு தெருவில் வந்து ஒரு ஜாதி இருந்தாங்கன்னா அடுத்த ஜாதிக்காரங்களை நாங்கள் வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த முடிவெட்டுங்க கூட அங்கே உள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி மட்டும்தான் இருப்பாங்க. முடிவெட்டன்னா கூட அடுத்த ஊருக்கு தான் போகணும், அந்த ஜாதி கூட உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். மக்கள் வந்து நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. இன்னும் ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் வந்து புதிய சிந்தனைக்கு வரணும். அது இளம் சமுதாயம் நல்ல ஒரு சிந்தனைக்குள்ளே வரணும். கிறிஸ்தவர்கள் வந்து கட்டாயம் அந்த ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்ல பையனா, அந்த பையன் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. அவங்க மைண்டெல்லாம் உள் மனசில் எல்லாம் அந்த ஜாதி வெறி தான் இருந்திருக்கு. இது வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு ஏற்றதான ஒரு காரியமே கிடையாது.
3: ஆமாம், அந்த மாதிரி மகா கூட நல்ல மகளாக இருக்கா அவங்களுக்கு, ஏன்னா அவள் கூட கடவுள் சித்தம் அப்படிங்கு நல்லா இருக்கிறான். ஆனால் சொன்ன மாதிரி அவங்க மகா கிட்ட கூட ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் அது மட்டும் அந்த கதையை மட்டும் சொல்லாமல் ஜாதி கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக பல நிகழ்ச்சிகளை கோட் பண்ணி சொன்னீங்க. மக்கள் மனம் மாறணும். இங்கே இந்த ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: நன்றி.
3: ப்ரொஃபஸர் இந்திராவை பார்த்தோம், அவங்க பேசுகிற விதம், பிள்ளைங்களோட பழகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே அவங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க அந்த ஜாதியை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய உண்மையான உருவம் வந்து வெளிப்பட்டுச்சுது. ஒரு பெரிய ஷாக்கு தான். ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் மகளுக்கு கூட அவங்க ஒரு வேற ஒரு அம்மாவாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளும். அந்த ஒரு விஷயம் மூலமாக அவங்களுடைய இமேஜே போயிடுது. இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய முகமூடிகளை போட்டுக்கிட்டு அலையிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆம் வந்து ஆமாக இருக்கட்டும், இல்லை இல்லையாக இருக்கட்டும். மனசுக்குள்ளே ஆம் நினச்சிட்டு வெளியில் வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு பிடிக்கலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் வந்து எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. மிகவும் பாவியான ஸ்திரீயை கூட இயேசு மன்னிச்சாரு. ஆனால் மாய்மாலக்காரங்களை அவர் மன்னிக்க ரெடியாகவே இல்லை. அவங்கள வெறுத்து ஒதுக்குறாரு, அவங்கள ரொம்ப சபிக்கிறார். இவங்க வந்து ஐயோ அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. அவங்கள பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து மிகவும் வெறுத்த பாவம் வந்து இந்த மாய்மாலம் தான். இந்த முகமூடி அப்படிங்கிறது மாய்மாலம் தான். நம்ம வந்து இருக்கிறத இல்லை, நான் ஒரு விதமாக இருக்கிறேன் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வெளியே காட்டுறோம். நீங்கள் எந்த துறையிலையும் இருக்கலாம், ஆனால் அந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு முழு மனசோடு ஈடுபடுங்க, உண்மையும் உத்தமமாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதைத்தான் சொல்லணும், இதுதான் நல்லது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே நீங்கள் நினைங்க, அதையே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, உங்கள் பிரின்சிபலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெண் பார்க்கும் விஷயத்தில், மாப்பிளை பார்க்கும் விஷயத்தில் ரொம்ப ஜாதி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் படைத்த ஜாதி ரெண்டே ரெண்டு தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி. மனுஷங்க தான் இந்த மாதிரி ஜாதிகளெல்லாம் உருவாக்குனாங்க. அதுக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பொண்ணை அவன் அன்பாக வச்சு பாதுகாப்பானா? நல்லா ஒரு டீசன்ட் சேலரி இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறானா? ஆண்டவரின் அன்பு அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பார்ப்போமே. பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பிள்ளை வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறாளா, அன்பாக இருக்கிறாளா, நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கிறாளா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளான்னு பார்ப்போமே. என்ன ஜாதியாக இருந்தால் என்ன, ஜாதிக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் ஜாதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் நாம் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம், எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறிட்டோம், டெக்னாலஜியில் நம்மளை மிஞ்சி ஆள் இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு மோசமான விஷயம் இது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நான் எப்படி இருக்கேன் இன்றைக்கி நினச்சி பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஜாதி பார்க்குறாங்க, என் பிள்ளைய நான் வேறு ஜாதி பார்த்து கொடுத்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நினைக்காதீங்க. தைரியமாக உங்கள் கொள்கையில் இருங்க. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஜாதி பார்க்காம நல்ல பையனாக நல்ல பொண்ணாக நான் பார்த்து திருமணம் செய்வேன், ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளையாக நான் பார்த்து திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம். அந்த கொள்கையில் திடமாக இருப்போம். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தோடு வாழணும், தேவ சமாதானத்தோடு வாழணும், அதுதான் முக்கியம். ஜாதி முக்கியம் இல்லை. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஜாதிக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம பிள்ளைய நல்லா வச்சு காப்பாற்றுவானான்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: பாசாங்க பண்ணாம இயல்பா இருப்போம். உள்ளத உள்ளதென்றும் இல்லாதத இல்லை என்றும் சொல்வோம். நாம நினைக்கிறத சொல்வோம், சொல்றபடி வாழ்வோம். வாழ்க்கை எளிதா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.

என்னையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நம்ம அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்ல, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார், கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாக ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். படுவோமா?

0: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபம் பண்ணுங்க.
1: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
0: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
1: விசுவாசிக்கிறாயா?
0: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
1: ஆமென்.
0: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
1: எஸ்.
0: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவார். விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: ஹல்லேலூயா.
0: என்ன ஆக்ஷன் அது?
1: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
0: அந்த நவம்பர்ல ஆண்டு சொன்ன சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப, எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
1: கிண்டாதீங்க.
0: ஆனா சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க
1: வந்திருக்கேன்.
0: இப்படின்னா முண்டுது, இப்படின்னா
1: கிண்டது.
0: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புன்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகு.
1: ஆமென். எஸ்.
0: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
1: முளைச்சு வர,
0: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ்ல அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
1: முண்டுகிறது.
0: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
1: Hallelujah.
0: அதான் நம்பர்ல இருந்து நடக்குதுன்னு.
1: Yes.
0: நம்பர் நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறாரு அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
1: ஆமென்.
0: உங்க தொழில முண்ட போகுது.
1: ஆமென்.
0: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
1: முண்ட போகிறது,
0: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
1: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
0: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
1: ஆமென்.
0: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
1: செத்து போச்சு,
0: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
1: ஆமென்.
0: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
1: ஆமென்.
0: டிசம்பர்லயே,
1: எஸ்,
0: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
1: எஸ்.
0: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
1: அழைக்கிறவர்.
0: இடம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும், இருக்கிற மாதிரி பேசணும்,
1: இருக்கிற மாதிரி பேசணும்.
0: வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தபடி வெளிச்சம் என்ன செஞ்சு
1: உண்டாயிற்று.
0: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
1: எஸ்,
0: சொல்லுங்க. சொன்னார்,
1: சொன்னார்,
0: கண்டார்,
1: கண்டார்.
0: நீங்க கண்டத சொல்ல போறீங்களா, சொன்னத காண போறீங்களா?
1: சொன்னத காண போகிறோம். ஹல்லேலூயா.
0: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
1: கண்டதை சொல்லுவான்.
0: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத சொல்லு, நீ சொன்னத காண்பாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So God says and he saw.
1: Yes.
0: அவர் சொன்னார்,
1: அவர் கண்டார்.
0: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
1: சொன்னார்,
0: அது நல்லது என்று
1: கண்டார்,
0: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
1: சொன்னார்,
0: அது நல்லது என்று
1: கண்டார்,
0: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: ஜலத்தின் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றதை நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: பார்த்துட்டோம்னா அப்புறம் நாங்க தெம்ப என்ன செய்வோம்ல?
1: சொல்லுவோம்ல.
0: முதல்ல நம்பி பேசு, அப்புறம் கண்ணுல நீ என்ன செய்வேன்?
1: பாப்பாய்.
0: இப்படிதான் ஆதியாகமே ஆரம்பிக்குது. என்னோட பைபிள் இப்படிதான் பிகின் ஆகுது.
1: எஸ்.
0: நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவ? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர்ற நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: எஸ். ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும்.
1: எஸ்.
0: இப்ப வேணா எனக்கு என்ன இல்லாம இருக்கலாம்?
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிக்கேன். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோட பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வாருன்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்வேன். அல்லேலூயா.
0: இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும், நம்ம பிள்ளைகளையும் பழக்கணும்.
1: ஆமென்.
0: ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பேன், அவரு தாண்டா பெரியப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா.
0: ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீங்க ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகும்னு உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிறார்.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்ட ஏழை ஏழை ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா? பேரு
1: நகராத. பெயர்
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்துல இருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா சொல்றாரு. என் விசுவாசத்தின்படி மலை பெயரும்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: Yes.
0: திருடன் திருடவும்
1: கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றதே எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மள கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற
0: என்ன கையில பிடிச்சு சொல்றான்னு சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்ற
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன
2: சொல்ற சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றான்
2: சொல்றான் நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன்ல சொல்றான்
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றான் சொல்றான்ல
2: சொல்றான்
1: நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: பெயர்ந்துரும்
1: விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: முயற்சி பண்ணா பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ணா நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறுது எஸ்
1: என்ன செய்யுது
2: திணறது
1: நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்ற இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துல நாம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: பாண்டு சொல்லார் முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: அதான சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது
1: என்றாள் என்ன செய்ய முடியல
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னத
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கிறது என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கற மாட்டியான்ட்டு. இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை நூற்றுக்கு 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்போ காலத்துல ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வேன்,
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடியில் வச்சுங்களேன், இந்த இவன் எல்லாம் 7 ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான்னு அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதுரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படி
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்குலாம் வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவாங்க. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்குன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்து இருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா, பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாயை திறந்திருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பு.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு, பூட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை
1: முறைச்சு
0: முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்றேன். அண்டு சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு வார்த்தை

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. நான் நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல. எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு

0: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க.
1: அழகான படைப்பேன்னு
0: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு. எனக்கு அந்த பாட்டு கேட்டு கேட்டு உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னு அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
1: அப்பப்ப
0: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றாரு பாருங்களேன்.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா, அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? எங்க ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னா, கசந்த மாற, காட ஆட
1: ஓட,
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்.
0: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல? 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்.
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: சாகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் God.
1: Amen.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் God. ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ் பார்த்துட்டோம், ஆனா என்ன பார்க்க போறோம்? எழுப்புதல்ல
1: பவரை
0: பார்க்க போறோம். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா.
0: எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா?
1: விசுவாசம்
0: வேணும். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power. அன்பை வெளிப்படுத்தும், ஆனா விசுவாசம் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குள்ள நாங்க வர்ற ஆண்டவரேங்கற.
1: எஸ் லார்ட்.
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: வரல. அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது
1: முடியாது.
0: ஹல்லேலூயா. போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
1: போக வேண்டிதான்.
0: பால்க்க என்ன நம்ம கையில இருக்கு,
2: போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய, எங்க போக போறிய?
0: அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
1: எஸ்,
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு,
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
3: ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்ய.
0: அதனால போற

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இதை சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார்.
0: ஹல்லேலூயா. இத வந்து நான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களா,
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்ன
1: இல்லை,
0: ஆண்டு சொல்ல நான் முரண்படல, நீ முரண்படாத, நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை,
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: தெரியாம அண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா,
0: அதெல்லாம் விடுற, நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: அண்டவாளம் போடுவியா,
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது,
1: எஸ் ஆமென்.
0: வண்டி வரப்போகுது, தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்ன
1: பண்ண, ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு,
0: வண்டி வரப்போதியா,
1: இது நீயோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வருது,
1: வாழ்க்கையே ஜோ
0: சிக்னல்லாம் ஓர் மச்சவளுக்கு.

0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: ரெண்டாள் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு,
0: தக்க தக்கன் இருக்கு. சும்மா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன் இல்ல, 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ்
0: இந்திய
1: கொடியில லைட் வேற அழகா கலர் கலர்
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா?
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர,
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.

0: ஒன்னு போ.
1: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
0: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
1: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
1: எழுப்புதல் வருது
2: வருது.
1: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
0: ஒரு வார்த்தை ஒன்னு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு.
1: இதுதான் கூட்டறிக்கை. முரண்பாடே இல்ல.
0: என்னோட
1: தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்னு முழுங்கல.
2: எஸ்
1: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
2: ஆமென்.
1: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
2: எஸ்
1: தண்டவாளம் போடுறதுக்காக வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார்.
2: ஏய்
1: அடங்காதவனே, வாய வச்சுக்கிட்டு
2: மாறு.
1: வெள்ளம் என்ன பேசிட்டு இருக்காதரா? சொன்னது மட்டும் என்ன செய்யடா நீ
2: பேசு.
1: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
2: ஆமென்.
1: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு? என்ன தண்டவாளம்? இதுலதான் வண்டி வரப்போகுது.
2: எஸ்
1: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே.
2: ஓடி வரப்போதே.
1: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. ஒரு தடை
2: வந்துடக்கூடாது.
1: வாய வச்சுக்கிட்டு சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
2: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
1: இதை நான் எதனால் அறிவேன்?
2: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
1: என் மனைவியும்
2: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
1: என்றார். தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்த ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
2: பேசுகிறார்.
1: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல? பேசின காரியத்தை
2: விசுவாசிக்க முடியல.
1: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம்? நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன செய்றீங்கன்னா
2: பேசுறீங்க
1: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
2: ஆமென்.
1: அற்புதத்துக்கு தேவை
2: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
2: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்
1: உன்னுடனே பேசவும்
2: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்த.
1: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
2: இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
1: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன். பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
2: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
1: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
2: பேசாது,
1: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
2: தேவன் தண்டிச்சிட்டாரா?
1: ஒட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அப்படி இல்லை சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது?
2: கேட்கப்பட்டது.
1: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன். நீ என்னடானா அது எப்படி நடக்கும்னு கேக்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்ட.
2: எஸ்
1: பேசாதவன் பேசுறதும் அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
2: அற்புதமே.
1: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
2: வார்த்தை வரல.
1: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
2: சைகை
1: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
2: ஆமென்.
1: நல்லா தானடா தூவம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாயை கட்டி விட்டாரு. நல்லா பேசின வாய் கட்டப்பட்டிருக்கு. ஒரு பவர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
2: எஸ்,
1: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
2: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்யும்?
2: கிரி செய்யும்.
1: ஒரு சைக்கிள் காட்டிட்டு பாரு, யார்ட்ட எலிசி பத்திட்டு போய் உனக்கு எனக்கும் குழந்தை
2: பறக்க போகுது
1: எப்படியான்னு
2: கேட்டா வாய் பேசணும்.
1: சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போது நடக்க போகுது.
1: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
2: பேச முடியல. ஹல்லேலூயா.
1: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
2: எஸ்,
1: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
2: செத்து போச்சு.
1: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
2: ஒத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
1: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா?
2: என்ன
1: சொன்ன காரியத்தை என் புள்ள ஒத்துக்காம இருக்கலாம், அப்ப நான்
2: ஒத்துக்கிட்டேன்.
1: கணவரை குறிச்சு தேவன் சொன்ன காரியத்தை என் வீட்டுக்காரர் ஒத்துக்காம இருக்கலாம், ஒரு மனைவியா நான் இதை என்ன செஞ்சுக்கிட்டேன்,
2: உங்க
1: வீட்டுல ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
2: ஆமென்.
1: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
2: ஆமென்.
1: நீ தப்பு பண்ணிட்ட, நீ என்ன பண்ணிட்ட,
2: தப்பு பண்ணிட்ட.
1: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வரம் பார்த்தேன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டேய், வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
2: தெரியல.
1: அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜெபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
2: ஆமென்.
1: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினத ஒத்துக்கிட்டீங்க.
2: ஆமென்.
1: நல்லா இருப்பீங்க.
2: எஸ், நல்லா இருப்பீங்க.
1: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
2: விழாது. அல்லேலூயா.
1: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
2: நான் தப்பு பண்ணல,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
2: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
1: அல்லேலூயா
2: சொல்லு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: அதனால ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சிட்டாருன்னா,
2: விட்டுட்டார்.
1: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது நீங்க தான்.
2: Yes, Lord. இது நீங்க தான்.
1: எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
2: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
1: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டு. முன்றது எங்க ஆரம்பிச்சாரு?
2: எல்பெத்தேல் சீர்காழி சபையில்,
1: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்க இந்த தொட்டில் ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனல்ல எடுத்து அவரு பெருசா பிளாஷ் பண்ணி 54 வயசுல குழந்தை பிறக்க போதா?
2: ஆமா, 54 பிளஸ்ல,
1: 54 பிளஸ்ல ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, 42 கடா ரெடி,
2: 20th century ஆபிரகாம்
1: இவர்தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா? இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே பார்த்தேன். எஸ், 4 நாளுக்குள்ள. இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
2: 40,000.
1: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறான்.
2: எஸ்,
1: சரி உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க எவனாவது வருத்திருக்கேன் நான் பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசாச்சு, எனக்கு 50 வயசாச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
2: ஆமென்.
1: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ்டர் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிக்கர்ட் so many people's faith அப்படின்னு போட்டுருந்தாங்க. உங்க விசுவாசம் அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி விட்டுருச்சுன்னு அப்படி தூண்டி
2: விட்டு. ஆமென், ஹல்லேலூயா.
1: அட ஃபாதர் சொன்னாங்க, டேய் ஓ விசுவாசத்தை பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமென்
2: ஆமென் சொல்றேன் அப்படின்னா.
1: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்த எடுத்துடக்கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு.
2: ஆமென்.
1: வருத்தாலும்
2: ஆமென்.
1: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
2: ஜெயிக்கும். ஆமென்.

புதன்கிழமை மதுரையில் மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்.

0: ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விடுறேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாரும் ஜெர்மனுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே, ஒரு 1 மந்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு, ஒரு 54-55க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன், கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்ன்னு பேர் வச்சோம், ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க திசையான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டட் அப்படின்ற ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலனே. பட் இதை நான் பார்த்தேன், ஒரு இது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது ஆண்டர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இதை உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு, பட் ஆண்டவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் விட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸி பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரி எங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்த பிறக்கணும், பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்கள் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். கத்தர் நாம் மேம்படுத்தும். கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயா ஆண்டர் கொடுக்குறாங்கன்னா என்ன பேர்னு, அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ்ன்னு நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்ட இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் அது ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவது ஆமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் ஊழியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்சில் ஆர்கனைஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தால் கால் பண்ணுங்க.
1: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்.
0: ஆனா இப்ப நான் ஜொகானன் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்.
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தையை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்.
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்.
0: தொட்டில்.
1: எஸ்.
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அண்ணே இதுலதான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறீங்க, தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன்

0: வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கர்த்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்ட் வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொஹானா கிரேஸ் பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொஹானன்.
1: ஆமென்.
0: ஜொஹானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்.
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்லா மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்.
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்குனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில்ல ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில்ல
1: ஊஞ்சல்
0: ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் என்னன்னா, புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்.
1: எஸ்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முறை சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கர்த்தர் காரியத்தை என்ன செய்கிறார், ஊர்ஜிதம்
1: ஊர்ஜிதப்படுத்து.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படியே ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ற போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இதை செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்தில் செய்ய போறாரு.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இது சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் அதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ மிரக்கிள்.
1: எஸ்.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், 10 மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் அந்த 1 நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க கீழே.
1: ஆமென். எஸ்.
0: அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம்மாயி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண் அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இந்த முகத்தை பாருங்க, இது மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them. Glory.
0: அது நம்பல நடந்து.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிமே எடுத்துருக்காங்க. மதியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிமே நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால மூச்சே விட முடியாது, மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு, மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்டா எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். இருக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960ல உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த், பவர். ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு நடக்கிற நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்னை ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.
4: கிரிப்ளிங் ஆபரேஷ்.
0: ஹல்லேலூயா. ஏ ஆலன். ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
4: What do you think about it?
5: Oh, it's wonderful.
4: You're walking.
5: Yes, I'm.
4: What do you think about it?
5: Oh, I don't know what to say.
4: You're healed.
5: Yes. Amen. Amen.
6: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on his own.
7: Amen.
4: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க அட்ல நடக்க போது எத்தனை
1: பேர். ஆமென்.
0: இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950.
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக் என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென் அப்பா.
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: இனிமே ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சீரியலை ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: நீ நான் அவர் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: வீட்டில் ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் விசுவாசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
7: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்குறிச்சதுனாலதான்.
1: ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தை நான்
1: விசுவாசிக்கிறவன்.
0: ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருனா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: மரியாள்ட பேசினத யோசேப்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத்திட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
1: நடக்கும்.
0: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
1: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியாய் இருங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட கொண்டு வரணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தூங்குறேன் ஆண்டவரே. ஜொகானன் ஜொகானன்.
1: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்காண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க, வல்லவர்

0: கத்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம் அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு. அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைமுறைக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவர். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்த தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்கள் எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவே இதற்கு தயசையும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1, எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பன்னிரண்டு திருப்போம், 11-12 வசனங்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சங்கீதம் 91 வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை குறித்து சிறிது பேசினேன். தேவதூதர்கள் எப்படி பணிவிடை செய்யும் ஆவிகள், இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்பதை காண்பித்தேன். எப்படி இயேசுவுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதையும் காண்பித்தேன். இயேசு அதை எதிர்பார்த்தார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக கூட சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்களை பிதாவானவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆகையால் இயேசு என்ன நினைத்தார், உண்மையாகவே ஆபத்து நேரத்திலே தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவும்படியாக, காக்கும்படியாக, கைகள் ஏந்தும்படியாக அவர் எதிர்பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சிறு குழந்தை முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதிலேயும் எப்படி தேவதூதர்கள் அவரை வந்து பாதுகாத்தார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து நான் போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம். தேவதூதர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இதை அறியாமல் நாம் ஜீவிக்க கூடாது. எபிரேயர் 1 அதிகாரத்திலே தேவதூதர்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பேசிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பது எப்படி என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான சுவிசேஷம் அதில் என்ன அடங்கி இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீட்பு, பாதுகாப்பு, அவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவைகள் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10. தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசுவே போதித்தார். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்போம். இவைகள் இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் என்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறது போல அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்று பார்த்தால், அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கும். முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் வாசிக்க போகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, யார் பெரியதா இருப்பான் கேட்கிற அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், இந்த சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்பி, உங்களுடைய கடின இருதயம் நீங்கி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க கூடிய, தேவனை நம்பக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. அப்படி நம்பினால், விசுவாசித்தால் ஒழிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் பிறகு என்ன சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமா எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தேவதூதர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போட்டு காக்கிறார் என்று. அந்த வேலி எப்படி நிக்குது, விசுவாசித்தால் தான் அந்த வேலி நிக்குது. விசுவாசம் என்னும் சக்தி தான் அந்த வேலியை இயங்க வைக்கிறது.
1: விசுவாசம் இல்லைன்னா அந்த வேலி இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் வேணா உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வேலியிலே வருகிற சத்துருவை தடுத்து நிறுத்துகிறது, பிசாசை வெளியே நிறுத்துகிறது. என்ன? விசுவாசம் தான். அது போலவே தான் தேவதூதர்களின் பாதுகாப்பும். தேவதூதர்களுடைய பாதுகாப்பு யாருக்கு? சிறு பிள்ளையை போல தேவனை விசுவாசித்து நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு. எத்தனை பேர் இன்றைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவர் மீது நம் நம்பிக்கையை வைத்திருப்போம் என்றால் தேவதூதர்கள் நம்மையும் காக்கிறார்கள், நமக்குரிய தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 23 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கிறோம். இங்கேயும் தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 23:20 வசனம், யாத்திராகமம் 23:20 வசனம். தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரவழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்கு அவர்கள் தயாராகிறார்கள். வனாந்தரத்தை கடந்து தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரப்போகிறார்கள். அதற்கு ஆயத்தம் பண்ணும்போது இயேசு தேவன் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும். வார்த்தைகளை கவனிங்க. மோசே தான் சங்கீதம் 91 எழுதுகிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை காப்பதற்காக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று. ஏன்னா மோசேக்கு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள், காக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதர்கள் சென்றார்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்ற அனுபவம் மோசே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறார். அவர்தான் 91 சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதூதர்கள் உங்களை காக்கும்படியாக, உங்கள் வழிகளில் காக்கும்படியாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், வழிகளில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அல்லது இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் எங்க நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, உன்னை வழி நடத்துகிறதுக்கு, உன்னை வழியில எல்லா தீங்கிலிருந்தும், நாச மோசங்களிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், பலவிதமான சத்துரு செய்ய நினைக்கிற தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். உண்மையா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளுக்கும் முன்பதாக நாம் போய் செல்ல வேண்டிய இடத்தை, நம்முடைய சுதந்திரங்களை அனுபவிக்கும்படியாக, நாம் நன்றாக வாழும்படியாக, நாம் காக்கப்படும்படியாக இன்றைக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புகிறார் என்பது உண்மையே. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் என்றால் நமக்கு அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? இஸ்ரவேல் மக்களுக்கோட பண்ணின உடன்படிக்கையே தான் நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட மேலான நல்ல மேன்மையான உடன்படிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே தேவதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்றால், வழிகளிலே புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிற நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், மேலான உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை ஏன் அவர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்க மாட்டார்? நிச்சயமாக அதை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். என்ன சொல்லுகிறார் கவனிங்க? உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு. அந்த காக்கும்படிக்கு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கின்றால், வேலி போட்டு காக்க என்கிற அர்த்தத்திலே தான் வந்திருக்கு. டு ஹெட்ஜ் அபவுட், டு கார்ட், டு ப்ரொடெக்ட், டு அட்டெண்ட் டு அப்சர்வ், ப்ரிசர்வ் அண்ட் வாட்ச் என்று ஆங்கிலத்திலே அகராதியிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு வேலி போட்டு உங்களை கவனித்து பாதுகாத்து உங்கள் மீது கண்ணோட்டமாயிருந்து உங்களுடைய தேவைகளை கவனித்து உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உங்களை பாதுகாத்து உங்களை சுத்தி ஒரு சுவரை போல, பாதுகாப்பின் மதிலை போல இருக்கும்படியாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கார். உங்களை காக்கும்படியாக என்று சொன்னால் வேலி போட்டு காக்கிறது போல காக்கும்படியாக. தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34 சங்கீதத்திலே, The angel of the Lord encamps around them that fears him. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்படின்னா ஏன் பாளையம் இறங்குறார்கள், ஏன் சுத்தில் நிற்கிறார்கள்? ஒரு சுவரை போல நம்மை தீங்கு வந்து அணுகாதபடிக்கு, நம்மை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள். நாம் கண்களால் அதை காண்கிறதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தினுடைய நடத்தி பல எதிரிகளை சந்தித்து

நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கண்ணால் காண்கிறது இல்லை. போய் எப்பாவது தேவதூதனை பார்க்கணும்னு உபவாசம் எடுத்து ஜபிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. தேவதூதனை பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜபிச்சீங்கன்னா ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்புறம் மூளையை குழம்பிடும். அதனால அந்த மாதிரி வேண்டாத ஜபத்தெல்லாம் பண்ணணும். ஆண்டவரே ஒரே ஒரு தேவதூதனை காண்பியும், ஒரே ஒரு தடவை காமியும், ஜபம்லாம் வேண்டியவே வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே, என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் வளையம் போட்டு பாளையம் இறங்கி மதில் சுவரை போல வேலியிட்டு என்னை காக்கிறார்கள். தீங்க என அணுகாது, நாசமோசங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்களை என்னை சுற்றி நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நம்பி விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேணும். எத்தனை பேர் ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறீங்க? சுற்றி வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். பெரிய நல்ல மனிதர்கள் விசுவாசித்தார்கள், இதை அனுபவித்தார்கள். இயேசுவே இந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறார், காக்கும்படியாக, வேலியிட்டு காக்கும்படியாக. கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நியமித்திருக்கிறார் என்பது அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. டு என்ஜாயின் ஆர் டு அப்பாயிண்ட் ஆர் டு சென்ட் வித், அனுப்பி கட்டளையிட்டு இந்த வேலைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கட்டளை பெறப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையில? உங்களை வேலி போட்டு, உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர் இருக்கிறதுனால நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் தேவதூதர் நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறார். அவருடைய வல்லமையின் மூலமாக, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக, அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுது. அதுக்கெல்லாம் தேவதூதன் உபயோகப்படுறதில்லை இல்லையா? தேவதூதன் கூட இருக்கிறாருன்னா சில அம்மா மாதிரி நினச்சவங்க நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தருவார் போல இருக்கு, அது அப்படி கிடையாது. இல்லை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவத்தில் விழாதபடி நம்ம எல்லாம் பாதுகாத்து நம்ம எல்லாம் எல்லாத்துலேயும் அவர் ஓகே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார், ஒரு பிரச்சனை அப்படி கிடையாது. தேவதூதர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாக, பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது என்பது தேவதூதர் உதவியால் அல்ல, அது பரிசுத்தாவியின் உதவியால். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்னன்னு பார்த்தோம், காப்பது என்றால் என்னன்னு பார்த்தோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடி, so that your foot does not dash against a stone. Dash, கல்லில் இடறுகிறது என்கிற வார்த்தை, அதாவது ஏதோ ஒன்றிலே வேகமாக பட்டு நொறுங்கி நாசமாவதை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றில் அடிபட்டு நொறுங்கி தோல்வியுற்று நாசப்படுத்தப்படுவதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்களாம். எப்படி காக்கிறார்கள்? கல்லில் இடராதபடிக்கு என்று சொன்னால் நாசமாகாதபடிக்கு, நொறுங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள்? கைகளில் ஏந்தி காக்கிறார்களாம். இந்த கைகள் என்கிற வார்த்தை எப்ரேய மொழியில இந்த பழைய பாட்டிலே எல்லா இடத்திலும் கைகள்னு வருது, அதுல வர்ற வார்த்தை அல்ல இது, விசேஷமான வார்த்தை. இது என்ன சொல், என்ன குறி, என்னது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹியூமங்கஸ், ஹியூஜ் ஹேண்ட்ஸ், அல்லது ஒரு பெரிய, நம்மை விட மிக பெரிய, நம்மை விட பல மடங்கு பெரிய கைகளை போல இது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கைகள், த பாம் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ், அல்லது நம்முடைய உள்ளங்கைகள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் எப்படி நம்மை காக்கிறார்களாம்? தம்முடைய, அவர்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார்களாம். அப்ப எப்படி வருகிறது அதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளங்கையிலே, தேவதூதருடைய உள்ளங்கையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரங்கள் எவ்வளவு பெரியது, அதற்குள்ளாக நாம் போய் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அவர்கள் கைகளிலே, உள்ளங்கைகளிலே வைத்து நம்மை காக்கும் போது அது வேலி போட்டது போல ஆகிறது. நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுகிறார்கள், நம்மை அப்படியாக காக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வந்து கிரியை செய்யும்படியாக
நாம் செய்ய

0: எல்லாம் நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யும்படியாக தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை, அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஜபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் இல்ல, எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும் போது தேவதூதர்கள் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார்கள். மறுபடியும் யாத்திராவும் 23:23 திருப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அங்க தேவதூதர்களை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறவர்கள். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் தேவதூதருடைய ஊழியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு தேவனுடைய தூதனுடைய ஊழியம், தேவதூதர்கள் இருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம் 20:1. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமனின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமும் அவர் உள்ளத்தில் இருந்து, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையாய் இரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், நம்ம காக்கும்படியா வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார், அவ்வளவு மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு, கூடையே தேவதூதன் அனுப்புறேன்னாரு, முன்னாடியே எல்லா விரோதியும் மடங்கடிக்கிறேன் அதம் பண்ணுகிறேன், ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணும் இந்த தேவதூதர் சொல்லுகிறதை கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு. போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? எல்லாம் இதில் இருக்கிறீங்க. தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா? கானான் தேசத்துல போய் சேரல. என்ன நாங்க வழியில செத்து போயிட்டாங்க, வனாந்தரத்துல செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்துல இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்துல செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒண்ணும் உதவி செய்யல அவங்களுக்கு. இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்கள் ஒண்ணும் தூக்கி விடல. இந்த வனாந்தர அனுபவங்களுக்கு பெரிய வெளிப்பாடு தெரியல. இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மையை செய்தரல. இந்த வனாந்தரத்தில் செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளோதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம்னு பேசவே பேசாதீங்க. நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வந்து வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள். அவிசுவாசத்துல வனாந்தரத்திலிருந்து அங்க மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம 40 வருஷம் பாடுபட்டு அங்க செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல. வனாந்தரத்துல தேவ தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்காக, எனக்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்லுகிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதன் எனக்கு தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தும் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில் என்ன சொன்னாங்க? மறுபடியும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழல செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்கே நிற்கிறாரு, சாகடிக்க கொண்டு வரல தேவதூதன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள். அவங்க என்ன பேசியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றும் இல்லை, நமக்கு விரோதம் எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்வோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்கள் போய் கானான் தேசத்துல போய் சேருவோம், தேவதூதன் எங்களுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்கள் இங்கேயே செத்துருவோம், நாங்கள் போய் சேரவே மாட்டோம், இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார். சொன்ன ஆட்கள் என்ன பண்ணார் ஆண்டு? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவ தூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரிய செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சகரியாவுடைய கதை தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைய பிறக்கல, வயசாகிடுச்சு, தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க பணிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் எப்படிங்க ஆகுறது? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆகிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிழவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா? அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சா. தேவதூதன் என்ன பண்ணாரு? தேவதூதன் இவ்வளவு நாளாக திட்டம் போட்டு யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வரணும், இயேசு அவருக்கு பின்னால் இயேசு வரணும் பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆள் பேசியே கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாகிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை 1000 தூதன் பக்கத்தில் நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் சகரியாவை ஊமையாக்கினார். ஏன்? அவனுடைய வாயின் வார்த்தைகளால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அநேக நேரத்தில் விசுவாசிகள் அப்படி செய்திருக்காங்க. தேவதூதர்கள் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன்? அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. மறுபடியும் சங்கீதம் 103 திருப்போம். சங்கீதம் 103 நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம். நம்ம அதை தாண்டி போனீங்கன்னா தான் அற்புதமான வசனங்கள்லாம் வருது இன்னும் இல்லைங்களா? கடகடன் என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரியன் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20 வரைக்கும் போவாங்க, அங்கே இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவ தூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கேட்டிருக்குது, they hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்த ஏதாவது கேக்குதானே? ஒன்னு சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒன்னு சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதருடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும்? வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல, நாம அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண போகுது, தேவதூதருடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வார்த்தை ஒண்ணும் பண்ண போறது இல்ல, இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும் போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து செல்ஃபில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறது இல்ல, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும் போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனேதான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சத்தத்தை நீங்க கொடுக்கணும், வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்தி சொல்லுங்க, வார்த்தை இடத்துல இருக்கிறது. பைபிள் தூக்கி சொல்லுங்க, வார்த்தை இங்கே இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்வாங்க தேவதூதர்கள்? என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள்? அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? கட்டளையின்படி, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி, அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒண்ணும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. 21 வசனம் இல்லையா? அப்ப தேவதூதர்கள் யார்? பணிவிட செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் அதே தான் சொல்லிருந்துச்சு, போன வாரம் பார்த்தோம். பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் தான் தேவதூதர்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். என்ன பணிவிடை செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன், தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஊழியம் நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியாலன தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதர் ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீரென்றால் அவர்கள் தேவதூதர் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதர் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக, அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்தில் கூட சொல்றார், நீ போ, என்னுடைய தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனாலதான் போன உடனே கரெக்டா இவரும் போகிறாரு,
1: கரெக்டா அந்த பொண்ணு வருது, கரெக்டா கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டா சந்திக்கிறாங்க, கரெக்டா எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வருகிறார்கள். தேவ தூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்தர் தேவதூதர்கள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கி, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம், பிரசங்கி 5, இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சிடுறேன். இதோட முடிப்போம். 1-2 வசனங்கள், அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க? இப்போ நல்லா கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிச்சு பாடி அவர் ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணான் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாடுறதும் என்னன்னு எதுவுமே வழங்குறது இல்லை. அவங்க எதையோ ஒண்ணு போய் சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சுட்டு கடகடன் உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க, முடிச்சுட்டு போய்கிட்டா இருக்கு. அது மூடர்கள் செய்கிற பலி. அவர்களுக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கு விளங்கவும் இல்லை, அது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ சரியா நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலி இதை போயிடுறதை போல வாயை திறந்து கட கட கடகடன் எதையோ ஒப்பிக்க வேணாம். நிறைய இடத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்பவும் அதான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கனாலும் அதுதான் கடகண்ணு சொல்லுவாங்க. அவர் ஒன்று சொல்லுவார், இவங்க கூடிய சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னத்தையும் சொல்லி அது ஒன்றும் விளங்குறது இல்லை, அது யாருக்கும் புரியறதும் கிடையாது. அதை ஒரு ராகம் போட்டு இழுத்து என்னத்தையோ பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. வார வாரம் அதுதான், திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்ணங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்கிறது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கே அழுத்து போச்சு. அது சொல்கிறது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கட கட கடகடன்னு பரமண்ணங்கள் பிதாவை இப்படி சொல்கிறாங்க. பொறுமை இல்லை. இப்போது அவங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலாது. வாயை திறந்து சும்மா எதையாவது ஒன்று அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல, மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேதுங்க, அது என்ன? ஜபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒன்று பேசக்கூடாது. தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு என்ன இப்படி சோதனை கொடுத்துருந்தீர்? எப்போ என்னை போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர்? என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர்? என்னை நாசமாக்குனது போதாதா? என்ன நொறுக்குனது போதாதா? கேட்டிருக்கீங்களே? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பந்துவாச ஆராதனையில் கேட்டிருப்பீங்க. அந்த என்ன நொறுக்கி நொறுக்கி நொறுக்கி என்ன பதம் பார்த்துட்டீர் ஆண்டவரே, இனிமேலாவது என்ன உருப்பிட விடும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்பிடுறது இல்லைன்னா அதனாலதான் உருப்பிடுறது இல்லை. ஏன்னா அவருடைய ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாவது சும்மா கடகடன்னு பேசாதீங்க. அவிசுவாசத்தை பேசாதீங்க. தேவனை குற்றம் சாட்டாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள். தேவன் தான் இதெல்லாம் கொண்டாந்தார், என்ன நாசமாக்குனார் பேசாதீர்கள். வாயத்தை ஒண்ணு விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள். ஆண்டவரே, நீ தானே எனக்கு இப்படி பண்ண, நீ தானே எனக்கு இதை வச்சு பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை பேச வேணும். விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அவசரத்தில் கடகடன்னு, இது தேவன் தான் அப்படி பண்ணிட்டாரு, என்ன அடிச்சு நொறுக்கிட்டார், சொல்லாதீர்கள். கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறாய், இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆராதிக்கும் போது, ஜபிக்கும் போதும், ஸ்தோத்தரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும். வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசி அழுதுட்டு போக கூடாது, அது ஆராதனை கிடையாது. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் ஆராதனை. போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு ஆண்டவர் மேலே எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவரை நல்லா திட்டிவிட்டு இப்படியெல்லாம் நீர் தான் ஆண்டவரை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு போகிறது ஆராதனை கிடையாது, அது ஆராதனை கிடையாது. 6 உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. வாயில் பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம். வசனம் சொல்லுது, சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒன்றும் செய்யாமல் வெறும் பேசியே பாவம் செய்யலாம். ஆகியால் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். வாய் வந்து பாவத்தையும் படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது. அது புத்தி பிசகரால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தூதன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஹலோ இல்ல பக்கத்தில் பாருங்க, ஏதாவது தூதன் எது நிற்கிறார்களா, நிற்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களாம், வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத. தேவதூதர் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், தேவதூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது. சுருக்கமா பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவவசனம் சொல்லுகிறது. தேவதூதர் பக்கத்தில் நிற்கிறாங்க, பேசுறதை பேசிவிட்டு என் புத்தி பசங்கனால அப்படி பேசுறேன் தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவதூதர் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க சொல்றதுதான் தேவதூதன் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, நான் புத்தி பசங்கனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறாரு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பேன், கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார். தேவதூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர் கூடயே இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை நீங்க வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்க சொல்லும் போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார். நீங்க வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம்தான் வருது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசுனால பேசினா அப்படி பேசினா இப்படி பேசணும் சொல்ல வேண்டியதே இல்லை. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையா நாம் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். அன்றாடம் நமக்காக தேவ தூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் நம்மை காக்கும்படியாக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவரே, ஏழைகளை நேசக்கரம் நீட்டி அணைக்கின்றவரே உமக்கு நன்றி.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

செங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்?

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திர. Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன்.

ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை ஊறப்பண்ணுவேன் என்று சொன்னீரே, இறங்கி வாரும் ஆண்டவரே.

அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம்.

0: எல்லாம் கூடும், எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே.
2: ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே.

இஸ்ரவேலின் ஜெயமேளமானவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஏலோகின் சிருஷ்டிப்பின் தேவனே, நீர் நினைத்தால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கை மாறிவிடும். உம்முடைய கரத்தை நீட்டும், உம்முடைய வார்த்தையால் என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படி நீர் இப்பொழுது அற்புதம் செய்வீராக. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் ராஜா, எல்லாம் கூடும்.

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடலாமா?

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம்.

சும்மா அதிர்றது இல்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்கி போவான்.

தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார்.

யாக்கோபை போல ஒரு கோலும் தடியுமாக நான் கடந்து வந்தேன். அந்தவர் என்னை புரியாமல் வெறுத்தவர்கள் அநேகம் பேர், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறின நாட்கள் இரவுகள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, யாக்கோபோடு நீ செய்த உடன்படிக்கையை மறந்து போகிறவர் அல்லவே. யாக்கோபே, நான் உன்னை நேசித்தேன்.

சொந்த ஜனத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் எத்தனை கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்து நின்றது ஒரு நாள், மற்றவர்களை போஷிக்க என்னை உயர்த்தினது இந்த நாள். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவாய் எங்களை உயர்த்தி வைத்தீரே சுவாமி. உமக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிப்போம். நானும் என்

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோர் காயத்தமாகவும். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு டைட்டில். இன்றைக்கி என்ன டைட்டில்? கர்த்தரால் நாம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? நாம் யாரும் எல்லோரும் எப்படி வாழலாம்? வி கேன் லிவ் அஸ் ரிச், வி கேன் ஹாவ் ஹெல்த் வெல்த் பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தரால் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? இந்த உலகத்தில் நாம் வந்து வறியவர்களாக வாழணும், இல்லாதவர்களாக இயலாதவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்க வாய்ப்பில்லை. செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு தவறான நோக்கமும் அல்ல. நான் ஏழையாக தான் வாழணும் அப்படின்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் தரித்திரமாக தான் வாழணும், தரித்திராகி நீங்கள் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னார். நம்ம தரித்திரமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்தபடி சொல்ல முடியும். அதன் பின்னால் இருக்கிற அர்த்தங்கள், அவர் சொன்ன சூழல்கள், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் திஸ் வேர்ல்டு வி மஸ்ட் ஆல்சோ ஹாவ் த வெல்த். நமக்கு என்ன வேணும்? செல்வத்தை பற்றி பேச சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. வேறு டாபிக்னாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை பற்றி பேசினா நீங்கள் இப்படி இருக்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசினா உண்மையாக இருக்க இப்படி இருக்கலாம், நற்குணத்தை பற்றி பேசினா இப்படி இருக்கலாம், செல்வத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக இருப்போம், கிளாடாக இருக்க வேண்டாம். நாம் எல்லோரும் செல்வந்தர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வறியவர்களாக இல்லாதவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. செல்வந்தர்களாக வாழச் செல்லுகிற பொழுது முதலாவது செல்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு செல்வந்தரோடு வாழும் வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு சில்வர் தங்கம் வெள்ளி வேணும், அப்புறம் நல்ல வாகனம் வேணும், நல்ல நாலு சொத்து இருக்கணும், இங்காக நாலு சொத்து இருக்கணும், இந்த மாதிரி இது இருக்கிறதா செல்வந்தலாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி கூறுமா, நான் நிறைய வீடு உடையவனாக வாழணும், நிறைய சொத்துள்ளவனாக வாழணும், நிறைய பணம் உடையவனாக வாழணும். ஆனால் இந்த மாதிரி வாழ விரும்புகிறவங்க நீங்கள் செல்வந்தர்களாக வாழ விரும்புகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதனால தானே நான் இதெல்லாம் விரும்புகிறேன். வெல்த்னா என்னது? வீடு, பணம், தங்கம், நம்முடைய திறமை, அறிவு, ஞானம், புத்தி, எல்லாமே இதெல்லாம் என்னதான்? செல்வந்தான். அப்போ செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற பொழுது முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ தர் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்றால் ஒன்றே அந்த கரன்சி ஒட்டியே தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது வந்துச்சுன்னா நம்ம யாராக மாறோம்? செல்வந்தர். வி ஆர் ரிச் நவ், வி ஆர் வெல்தி, வெல்டு ஐட்டம். ஆண்டவர் நாம் செல்வந்தர்களாக இருக்கிறதை தான் விரும்புகிறார். நாம் செல்வோடைகளாக இருக்கணும். ஆனால் செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த வெல்த்? வி மஸ்ட் பிகம் ரிச் ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் வந்து பணம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, வீடு வேணும் ஆசைப்பட்றீங்க, கார் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து நிறைய வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் ஆசைப்பட்றீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசைப்பட்றீங்க? ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் வாட் பர்பஸ் யூ வாண்ட் டு பொசஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல்த்? சந்தோஷமாக வாழ்கிறோம். சரி, வேறு ஒன்று தானா? செல்வங்களுடைய நோக்கம் என்ன? எதுக்கே சம்பாதிக்கிறேன்னு கேட்டால், சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமாக இருக்கும்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போவீங்களா? யோ, சம்பாதிச்சாதான் நம்ம வந்து சாப்பிட முடியும், உடுக்க முடியும், வாழ முடியும், மருந்து மாத்திரை வாங்க முடியும், கொஞ்சம் வேறு பொழுதுபோக்குள்ள செலவிட முடியும், ஊருக்கு போகலாம் வரலாம், நாலு பேர் நல்லா செய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதை மாதிரி செல்வங்களுடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் வீடு வேணுங்கிறீங்க, எல்லாம் வேணுங்கிறீங்க, இதற்கு பின்னால் உங்களுடைய வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன், வாட்ஸ் ஒரு மோட்டிவ்? ஆ, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா? செல்வம் எதுக்கு? அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு செல்வம் எதுக்கு வேணும்? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இவங்க உன்னையும் காணாமல் என்ன செய்யணும், மண்டையை போடணும். யாருக்கு சேர்த்துக்கிறீங்க? பிள்ளைங்களுக்கு. ரைட், இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். செல்வங்கள் எதுக்கு? எங்கள் ஆசைப்பட்றீங்க செல்வந்தர் ஆகணும்னு, பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து வேணும் ஆசைப்பட்றீங்க, சில்வர் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, கோல்டு வேணும் ஆசைப்பட்றீங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு? நெசசிட்டி. நெசசிட்டிக்கு பெரிய செல்வத்தில் ஆக வேண்டிய தேவை கிடையாது, ஓரளவுக்கு போதும் இல்லையா? கவர்மெண்ட்டே இப்போ 30 கிலோ அரிசி எல்லாம் இப்போ பெரும்பாலும் அப்படி கொடுக்குறாங்களா? இப்போ இலவச அரிசி இல்லையா? ரேஷன் கடையே முடியாச்சா? நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது செல்வந்தர் ஆகணுங்கிறவில்ல ஆண்டவர் கேட்குற எப்போ எதுக்கு செல்வந்தராக விரும்புகிறேன் அப்படி கேட்பார்ல? இல்லாண்டவர், எனக்கு வீடு பெரிது வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பேங்கில் நிறைய டெபாசிட் பண்ணி வைக்கணும், அப்புறம் அங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் லேண்டுக்குண்டு வாங்கி போடணும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்ற? கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன், அப்புறம் ஹெல்த்துக்கு சாப்பிட்றேன் இப்படி சொல்லுவோம்ல. அப்போது செல்வம் என்றால் எதுக்குன்னா நிறைய நோக்கம் இருக்குது, நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு வெளியே, சந்தோஷம். அது ஒரு காமன் ரீசன் எப்போவுமே இல்லையா? ஆ, பெருமையாக வாழணுமா? ஏன் இல்லாண்டி செத்து போயிடுங்களா? பெருமையாக வாழணும்னா செத்து போயிடுங்களா? ம், ஓ, கல்யாண வீட்டுக்கு போகிற நிறைய நகை போட்டுட்டு சிலிப்பிக்கிட்டு போனோம், அதான் அவன் பெருமையாக வாழணும். இது இப்படி இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காரணம் வரும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் கேஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் மசாலா தூள் வாங்கணும், இப்படி நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகணும். அப்படி இல்லை, நான் சொல்லுவது செல்வங்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ன, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக செல்வங்களை எதிர்க்க தேவைனா, முதலாவது நம்முடைய பேர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். வி ஹவ் லாட் ஆஃப் நீட்ஸ், அவர் நீட்ஸ் மஸ்ட் பி மெட். தேவைகள் என்ன தேவை? சாப்பிடணும், உடுக்கணும், ஒரு மழை வெயில் வந்தால் மறைவிடம், நமக்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகன வசதி வேணும், நோய் நொடி வந்தால் மருத்துவம் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வேணும், மனசுக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா. வெறும் சோறு மட்டும் போதுமா? சாப்பிட்டு முடிஞ்சோன்னே என்ன பண்ணணும்? இப்போ சாப்பிட்றவிலே பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல. முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு பொழுதுபோக்கு, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு ஈசி சேரில் உட்காந்துட்டு நிறைய டிவியெல்லாம் பார்த்தாங்க, இல்லை அந்த காலத்தில் புக்குக்கு படித்தாங்க, இல்லை மேட்டை ஷோவுக்கு போனாங்க. இப்போ சாப்பிட்றவிலே நமக்கு பொழுதுபோக்கு, டீ சாப்பிட்டா நமக்கு பொழுதுபோக்கு வேணும், டிஃபன் சாப்பிட்டா பொழுதுபோக்கு வேணும், அப்புறம் போய் நம்ம படுத்தா பொழுதுபோக்கு வேணும், அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யணும். அந்த காலத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தா இப்போ ஆமாம் உட்காந்து முகவில் பார்த்து, சாஞ்சிட்டு முகவில் பார்த்து, அப்படி சமைஞ்ச முகல் பார்த்து, அப்படி அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு ஆமாம் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு முன்பால் வைத்திருக்கேன், நான் உருப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் என்னோடு இருப்பது மொபைல் ஃபோன், நடந்தாலும் என்னோடு இருப்பது, அது போகாத இடமே கிடையாதுங்க. பாத்ரூம் போகுது, டாய்லெட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, எங்கே போனாலும் போகாத அதை ஒரு ஒரு ஒரே ஒரு பொருள்னா இதுதான், உயிரை கூட விட்டுட்டு போவாங்க மொபைல் ஃபோனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே சாஞ்சு, அப்புறம் அப்புறம் கர்த்தரை எங்கே பார்க்குறது? தேவையில்லை, கர்த்தர் இவ்வளோ பொழுதுபோக்கெல்லாம் தரமாட்டார். அவன் தேவைகள் நீட்ஸ், அவர் நெசசிட்டிஸ் நீட்ஸ், நீட்ஸ் ஆளுக்கால் நீட்ஸ் வித்தியாசப்படும் இல்லை, தேவைகள் வித்தியாசப்படும். அவன் அந்த தேவைகளை சந்திக்கலாம். ஏழை ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு புடவை கொடுத்தா போதும்னு, அவங்களுடைய தேவை தான் ஒரு புடவை வேணாம் அவ்வளோதான். ஆனால் வசதியானவங்க என்ன பண்ணும், இந்த புடவை தான் வேணும், இப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் அப்படின்லாம் இது பண்ணும். அப்போ அவங்கவுங்களுடைய லெவலுக்கு அத்தனை தேவைகள் வித்தியாசப்படும். சரி, முதலாவது தேவைன்னா நம்முடைய தேவைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், நம்முடைய பொறுப்பு சில தேவைகளை கொடுக்குறது. அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நீங்கள் யாரும் சரியாக சொல்லலை. எல்லாம் கடுகு வாங்குறதையும் ஜீரோ வாங்குறதையும் சொன்னீங்க, காசு இருந்தால் எதுக்குன்னா இதுக்கு அதுக்குன்னு. செல்வம் இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருங்க, வி வில் ஹாவ் எ ஹோப் இல்லையா, ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன செய்யலாம், இல்லை நமக்கு செல்வம் தான் நமக்கு சொந்த வீடு வந்துடும்ல, சொந்த வீடு வந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம், ஒரு தடவை நம்மளை என்ன பண்ண மாட்டோம், வாடகை காலி பண்ணி போகணுன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் நமக்கு இன்னும் நாலு வீடு இருந்துன்னு சொன்னால், ஒரு வீடு ஏதோ ஒன்று ஆனால் கூட இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்யலாம், போய்க்கிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு நோய் நொடி வந்தால் கூட அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பணம் இருக்குல்ல, பயம் இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வருதுன்னா காசை கொடுத்து என்ன பண்ணலாம், எதிகம் எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சுப்போம், வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கள்ல, நம்பிக்கை அப்படித்தானே. அப்போ பணம் எதை கொடுக்கறது? இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் இல்லையா, தோத்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்யலாம், பணம் எல்லாம் கொடுத்து எம்பிகளை எல்லாம் விலைக்கெல்லாம் கூட என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கை தான். பணம் நம்பிட்ட இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நம்பிக்கை வந்துடும் ரைட். அப்போ நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக பார்ப்போம். செல்வந்தனாக விரும்புகிற பொழுது நீங்கள் என்னவோ மனசில் வச்சுருக்குறீங்க, பணம் லேண்டு அப்படி இல்லை, எனக்கு செல்வத்தில் என்ன வரும், ஒரு நான் ஒரு ஹோப்போட வாழ்வேன், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு ஜாய்ஃபுல்னஸ், ஐ வாண்ட் டு பி கிளாட், ஐ வாண்ட் பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் மை லைஃப். சந்தோஷம் மனுஷன் தேவைப்படுறாங்க. சந்தோஷம் சொன்னால் சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போல நல்ல ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது, புரியுறதா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களே அதை மாதிரி. சந்தோஷமாக இப்போவே இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் தான் இப்படி இருப்பீங்க ரைட். அப்போது சந்தோஷம் என்ன, இப்போ நம்மளோட காசு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம். வழக்கமாக சாப்பிட்றத விட நல்லா சாப்பிடலாம், வழக்கமாக உடுக்கிறத விட நல்லா உடுக்கலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம், போகலாம் வரலாம், ஃபீஸ்ட் வைக்கலாம், விருந்து வைக்கலாம், பேங்கட் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அப்போ நமக்கு என்ன வருது? நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வருது? வி ஹவ் சம் ஜாய். அப்போது செல்வம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ உடுத்தோம், ஏதோ ஒரு மூலையில் தூங்கணும், அப்படி இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது, அவைகளை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் என்ன வேணும்? செல்வம் வேணும். அப்போ நிறைய சொத்து இருந்தால் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது, வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வி நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷமாக இருக்கிறதுல கூட ஒரு திருப்தி தேவைப்படுது இல்லையா? சந்தோஷமாக இருந்தேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட திருப்தியாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ எதுக்கு? ஹோ ஷுட் வி நீட் வெல்த் ஸோ தட் வி கேன் பி ஹாப்பி, ஆல்சோ வி கேன் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. அப்படி தானே திருப்தியாக இருக்கு? வீடு நல்லா இருக்குது, வாகனம் நல்லா இருக்குது, வசதி நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கான எல்லா காம்ஃபர்ட்ஸும் எல்லா லக்ஸரி எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் குட், திருப்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று விஷயம் இருக்குது, என்னென்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறவள நம்ம மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிற அப்படின்னால இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நம்ம செய்யலை, ஏன் செய்யலை? இல்லை, இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? செஞ்சுருப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க நமக்கு என்ன செய்யலை? பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் செல்வம் வந்து நான் ஆகிட்டால் என்ன பண்ணிடலாம்? நம்ம நினச்சபடி எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நானும் நிறைய பேர் அப்போ அப்போ பார்க்குறவில்லை, என் மனசுக்குள்ளே நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தால் இவங்களுடைய தேவை என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் வருது. ஆனால் அப்போ நமக்கு செல்வெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்போ நாம் வந்து ஒரு 75 ரூபாய் 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆண்ட வேலை ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க சார்னு கேட்குறான். நமக்கு ஆசை இருக்குது, ஒன்று நாம் சாப்பிடாம தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது. நாமளும் சாப்பிட்டு தான் நம்ம வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண இருப்பா, கர்த்தரோட ஆசீர்வாதம் இப்போ போஷிப்பார்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன செய்ய வேண்டியதான், போயிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிடணும், வேலை செய்கிறது எப்படி நாம்? அப்போ காசு இருந்தால் என்ன பண்ணலாம்? இருந்தால் செஞ்சுருப்போம்ப்பா, செய்ய ஆசைத்தான். ஆனால் என்ன இல்லை, செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது என்னாச்சுன்னா இப்போ அதில் வேறு அந்த நிறைய பேர் ஒரு ஹெல்ப்புக்கு அந்த காலத்தில் பட்டுன்னு எல்லாருக்கும் பாக்கெட்டில் என்ன இருந்து காசு இருந்து, இப்போ காசு இல்லை, எல்லாம் கார்டாக இருக்குது, எல்லாம் ஜிபே இபேன்னு இருக்குது. ரைட்டு, இப்போ நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். செல்வங்கள் எதற்காக? ஆண்டவரே என்னை செல்வந்தனாக்கும், மேக் மீ ரிச், மேக் மீ வெல்த்தி அப்படி கேட்குறவள அது இருக்கட்டும், நான் உன்னை செல்வந்தனாக்குறேன், நோ ப்ராப்ளம். வானத்தையும் பூமியும் படைத்தன சர்வ வல்லவர், உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்கிறேன் செஞ்சுற. முதல்ல எதுக்கு கேட்குறத சொல்லு. ஆண்டவரே, நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உலகத்தில் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். நான் வந்து நம்பிக்கையோட உலகத்தில் வாழணும் இல்லையா? அடுத்த ஒரு தேவை வரவில்லை, என்னால் முடிவு முடியாதுங்கிறதான ஒரு விதமான மைண்டில் இருக்கக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வேணும். மூன்றாவது, சந்தோஷமாக இருக்கணும், அப்படி சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்க விரும்பலை. நான்காவது, திருப்தியாக இருக்கணும். ஐந்து, மற்றும் உதவி செய்யணும். இந்த 5 நோக்கத்துக்கு இல்லையா? சரி, இந்த 5 நோக்கமும் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன விரும்புகிறோம்? லார்ட் மேக் மீ ரிச், சொத்து எனக்கு செல்வங்களை தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல செல்வங்களை தாரும். நிறைய பேர் என்ன வச்சுருக்காங்க, சாம்சன் பால் வந்து செல்வந்தது பற்றி பேச மாட்டான் அப்படின்ட்டு. அதனால் எப்போ பிரசங்கம் போனாலும் வேறு டாபிக் தான் பேசியிருக்காரு, அந்த செல்வம் வசதி என்ன. அதனால் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை தான் பார்க்க போகிறோம், செல்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நிரம்பி வழிகிற செல்வங்களை என்ன செய்யணும், பெறணும். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நான் செல்வந்தன் ஆகுறப்பா, எனக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது, நான் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆனால் உனக்கு எதுக்கு செல்வங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன், பட்டியல் போட்டு, ஆண்டவரே நான் தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு வந்து நம்பிக்கை உலகத்தில் வாழணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், 4 பேரும் நல்லது செய்யணும். சரி, இப்போது அப்போ அதுக்கு நாம் எதை எதிர்பார்க்குறோம்? செல்வத்தை எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அடுத்தது ஆண்டவர் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும், வீடு நிலம் அது இதெல்லாம் கொடுத்துட்றேன், இப்போ இவைகள் உனக்கு இதை தருதாப்பார். இப்போ நீ என்ன கேட்ட? பணத்தை கேட்டேன், வீட்டை கேட்டேன், வாகனத்தை கேட்டேன், வசதியை கேட்டேன், இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் 4 இடத்துல எனக்கு சொத்து இருக்கணும்னு கேட்டேன், பேங்கில் 4 பேங்கில் எனக்கு டெபாசிட் கேட்டேன், கோல்டு செலவு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சாலமனை போல் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன கேட்குறார்? ரிசல்ட் கேட்குறார், ஃபீட்பேக் கேட்குறாரு, எப்படிப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? நம்ம கொடுக்கப்பட்டதாக யோசிக்க, நீங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, நமக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய சிலுவர் இருக்குது. ஆண்டர் வந்து கேட்குறாரு, சரிப்பா கேட்டதை கொடுத்தாச்சு பக்தனே, ஹவாரியூ, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா இருக்கிறியா, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆல் ரைட் எல்லாம் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன், அவ்வளோ ஒன்றும் சேர்ஃபுல்லாக என்ன செய்யலை. எப்போ நீ கேட்டதே கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி துக்கமாக உட்காந்துருக்குற? அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிறைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. ஏன் சந்திக்கப்படலை? எல்லாம் இருக்குது, காசை கொடுத்து நிறைய பொருளை வாங்க முடியுது, ஆனால் எனக்கு மனசுக்கு சில தேவைகள் இருக்குது, என் மனசில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன், அது எது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்குறோம், காசு இருந்தால் பெட்டை வாங்கலாம், தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. காசு இருந்தால் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. நல்ல காசு இருந்தால் நான் வசதியான ஒரு பொண்ணை கட்டலாம், அவர் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, அப்படி தானே? அப்படி நிறைய விஷயம். அப்போது நமக்கு எல்லா செல்வம் கிடைச்ச பிறகு சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அது தானே, எல்லாம் அவனுக்கு அதான் அவன் கேளாத ஐஸ்வர்ய செல்வெல்லாம் கொடுக்கப்பட்டது. அது வெள்ளி சில்வர் ஞான அறிவு புத்தி ஒன்றும் குறைவிட, நத்திங் ஹி வாஸ் லேக்கிங். அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, பிரசிங் ஒன்றாம் பதியோட 14 வசதி வாசு பார்க்கும் பொழுது, மாயை மாய் எல்லாம் மாயை, சூரியர்கள் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்த எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னா. அப்போ எல்லாம் கிடைக்கப்பட்ட அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான், என்னுடைய நான் எதிர்பார்த்த என்ன செய்யலை, கிடைக்கல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, கிரேட் டிஸ்கவரி. 1000 ஆண்களிலே அப்புறம் சொல்ல வேண்டாண்ணா, ஆம்பளைங்க 1000 பேரில் ஒரு தனியாவது ஆம்பளையாக பார்த்தேன், 1000 பெண்களில் ஒன்று கூட பார்க்கலன்ட்டான். 1000 பேர் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். அப்போ 1000 பண்ணி அவனால் என்ன பண்ண முடியல, அவன் எதிர்பார்த்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 மத்தியத்தினுடைய 2 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் அங்கே பதில் இருக்குது. ஏசாய 55:2,
3: நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள்.
2: பாருங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவு. அப்போ பணம் இருக்குது, ஆனால் அது என்ன கொடுக்க மாட்டேங்குது, நாம் எதிர்பார்த்தது கொடுக்க மாட்டேன். அப்போ அவர் நீட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெட். அப்போது ஆண்டர் செல்வத்தை கொடுத்துட்டாரு, நாம் அப்படியே அசியம் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம், எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டாச்சா ரைட்டு, நல்லா உடுக்கிறியா ரைட்டு, நல்ல வீட்டில் இருக்கிறியா இருக்கிறியா ரைட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நிறைய பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறியா பார்க்குற ரைட்டு, அப்புறம் புலம்பிட்டு உட்காந்து என்ன நேசிக்கிறது, யாரும் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு, எதுக்கு, என்னத்துக்கு நேசிக்கணும், நீ தான் நல்லா தின்னாச்சு, நல்லா வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து உனக்கு நிறைய கோழு செயின், தங்க செயின், தங்க வளையல், தங்க மோதிரம் எல்லாம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, உட்காந்து என்ன பண்ணுறோம், என்ன நேசிக்கிறதுக்கு, இதை எங்கே போய் வாங்குறது, போத்திசில போனால் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாலில் போனால் கிடைக்குமா, எனக்கு அன்பு மட்டும்தான் இப்போ கிடைக்கல. அப்புறம் எல்லாம் கிடைச்சப்பறம் என்ன பண்ணுறோம், அன்பு கிடைக்கலங்கிறோம் இல்லையா. அப்போது இன்னும் அப்போ செல்வங்கள் வந்தப்பறம் என்ன கிடைக்கல, தேவை சந்திக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கிடைத்தது இது என்ன செய்யலை, கிடைக்கல. நல்ல காசு வந்து பணம் வந்தது, எல்லாம் வந்து பெட்டை வாங்கணும், நல்ல ரூம் வாங்கணும், ஏசி எல்லாம் பண்ணிடணும், அப்புறம் பார்த்து காலைல என்ன செய்கிற, நைட்லாம் தூக்கமே வரல, கொஞ்சம் தூக்கம் வரணும் பார்த்து ஏதோ ஒரு பிசாசு வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு. அப்புறம் என்னை தூக்கத்தைக்கு போய் வாங்குறது, பெட்டு விற்கிற இடத்துல பக்கத்து கடைக்காரன் தூக்கமாக வைக்கிறான், இல்லை. அப்போது நம்ம தேவை என்ன செய்யலாம், சந்திக்கப்படலாம். அடுத்தது என்ன தேவை, நெக்ஸ்ட் தேவை என்ன, நம்பிக்கை, ஹோப். எல்லாம் இருக்குது சார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியான்னு கேட்டால், இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, 1 Timothy 6:17 வசனத்தை வாசிப்போம். 1 Timothy 6:17,
3: இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்.
2: நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, அப்போ அதை நம்பிக்கை வைக்க முடியலை. இவன் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய சொத்து இருக்குது, திடீர்னு ஈடு ரைடு வருது, அப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்காரனுடைய 14 அக்கௌண்ட்டை என்ன செய்ய மாட்டாங்க, ப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அவன் அதை அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவே முடியாதுங்க லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவன் இருந்து என்ன புண்ணியம், இருந்து என்ன பண்ண முடியலை. அப்போ நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா. அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம நமக்கு கிடைக்கிற செல்வங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா? நாம் அதை பற்றியில் சிந்திக்கிறதே கிடைக்காது. நம்பிக்கை தரத தரல, எனக்கு செல்வம் வேணுங்க, நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வீடு வேணுங்க, நான் நிறைய களத்தில் காதலில் போடுறவங்கள என்ன மதிக்கிறாலும் மதிக்கலையே, ஆனால் எனக்கு போடணும், நான் போடணும், அவ்வளோதான். நான் போட்டால் மட்டும் உடனே எல்லோரும் பார்த்து உலகத்தில் இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சும்மா நம்ம திருப்தி தான். சரி, அப்போது நான் என்ன கிடைக்கல, நம்பிக்கை கிடைக்கல. இப்போது உலகத்தில் நமக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் வந்தாலும் இப்போ எல்லோரும் என்ன பண்ண, ஆபராமலே என்ன ஐஸ்வரியம் வாங்க ஐஸ்வரியம் வாங்க சொல்கிறோம், ஐஸ்வரியம் வந்து போச்சு, ஆனால் அது நம்பிக்கை தரலையே. அப்போ நம்பிக்கை தராத ஒன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெல்த்னு சொல்ல முடியுமா, அது பரிபூர்ணமான செல்வம்னு சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறத செய்கிற ஒரு செல்வம்னு சொல்ல முடியுமா? அடுத்தது என்னது, சந்தோஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சாலமனை பார்த்தோம், அவ்வளோ பெற்றுக்கூட சந்தோஷமாக இல்லையே. என்ன சொன்னோம், பிரசங்கி 1:14 என்ன சொல்கிறது, எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கிலே நடந்த எல்லாவற்றையும், ஆல் தட் ஹவ் பீன் டன் அண்டர் த சன் ஐ ஹவ் வாட்ச் வெரி கீன்லி. ஆனால் என்ன கண்டுபிடிச்சா, நத்திங் மேக்ஸ் சென்ஸ், எல்லாம் மாயா இருக்குது, எல்லாம் மாய மனதுக்கு. ஏங்க இவ்வளோ செல்வத்தை வச்சு எப்படியா நீ சஞ்சலமாக இருக்கிற, இவ்வளோ சொத்தை வச்சு நான் சஞ்சலமாக இருக்கிறேன், இங்கே நல்ல சொத்து உள்ளவங்க யாராவது இங்கே சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? நிறைய செல்வம் வச்சுருக்கேன், எங்கேயாவது சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் கதை எந்த ஊரில் போய் சொல்ல, நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன மட்டும் இல்லை சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையாக கொஞ்சம் சிரித்தா காமிக்கிறேன், இவனுக்கு அது கூட முடிய மாட்டேங்குது. செல்வம் இல்லாதவன் என்ன பண்ணுறான், ஒரு கடமைக்காக சிரிப்போம்னு சிரிக்கிறான், இவனுக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்கு? ஏன்னா அவ்வளோ இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் இல்லை, எதுக்கு போய் எதுக்கடா நம்ம சிரித்து காட்டணும், இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இவன். இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா இருப்போம், இல்லாத மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது சந்தோஷம் தரலையே, அப்போ என்ன பண்ணுறது, சாலோமனுக்கு செல்வங்கள் என்ன கொடுக்கலை, அவன் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்தது என்னது, திருப்தி. அந்த விஷயத்தில் சாலோமன் இங்கே அவரை எழுதி வச்சுட்டார். 1 பிரசங்கி 5:10 வாசிக்கலாம். பிரசங்கி 5:10 வாசிக்கும் பொழுது, செல்வம் வருது ஆசைப்படுறான், அதுல வந்து என்ன வரல, திருப்தி இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் ரைட்டுங்க, நல்லதா இருக்குது சாப்பாடு, எல்லாம் விதவிதமாக இருக்குது, சாப்பிட்டு முடிக்கிற வேலை திருப்தியா சாப்பிட்டு முடிக்கல, இதை ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அவ்வளவு இன்னைக்கு சாப்பாடு செட் ஆகல அப்படின்ட்டு. அப்போது செல்வப்பெருக்கு செல்வம் என்ன செய்யலை, திருப்தி கொடுக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க போகிறதில்ல. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, ஏன் இருக்கிறதே நிறைய இருக்குது, அதை வச்சு அனுபவிக்கிற, ஏன் மறுபடியும் சந்தோஷத்தை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. ஆக்சுவலி நிறைய வர மனிதனுக்கு இதுவரை வந்ததினாலல்ல, இனி வரப்போகிறதுலாம் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான், அந்த திருப்தி வரும்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம், இன்னும் எனக்கு வீடு வாங்கிட்டேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்கியாச்சு, பையன் பேர்லேயும் வாங்கியாச்சு, பொண்ணு பேர்லேயும் வாங்கியாச்சு, நாளைக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர்லேயும் என்ன வேணும், அப்போ அதுவும் வாங்கிட்டோம்னா நிம்மதியாக நம்ம கண்ண முடிக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து நிறைய வர எங்கே சந்தோஷம் இருப்பாங்கன்னா, இனி வரப்போகிறவைகள், வந்தவைகள் இல்லை, வந்தவைகள் அவனுக்கு எதை கொடுக்கல, தே டு நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனால் இனி வரப்போ, அதனால நம்ம அடுத்த முயற்சிக்கு போகிறோம், இது வந்துட்டா அப்படின்னு. அப்போ என்ன வரல, திருப்தி வரல. கடைசியில் நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை, செல்வம் இருந்தால் போதுமா, கொடுக்க மனம் வரணுமே. இந்த செல்வம் என்ன சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்ன யார்கிட்டையும் அனுப்பி விட்றாத. என்கிட்ட இருக்க பணம் என்ன சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்ம எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா? நம்மகிட்ட வந்த பணம் என்ன சொல்லுது, நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன்கிட்ட தான் இருப்பேன், நீ 4 பேங்கில் டெபாசிட் பண்ணு, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அதனால் சொத்து வந்தாலும் போக மாட்டேங்குது, காசு வந்தாலும் போக மாட்டேங்குது, நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அது எங்கே போக மாட்டேங்குது, பழசாகி போச்சுக்க பொருள், பழசாகி போச்சுதா, அது எங்கே போகுது, ஆமாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்டை ஒரு பழைய இந்த டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி என்ன சாம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக மாறி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி வண்டி கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ரொம்ப ஹோப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டு கடைசி ஓட்டு என்றது வரைக்கும் பார்ப்பாங்கல்ல, ஒரு கடைசி ரவுண்டில் கூட என்ன செஞ்சிடலாம். ஆமாம், அப்போ அவர் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி போகிறதுக்கு கடைசி ஒரு வண்டி தான் மிச்சமாக இருந்தது. சரி, இது ஒரு நமக்கு வரும்போல்னா கடைசியில் அது இன்னார் வந்து எடுத்துகிட்டு போன்ட்டார். ஒருவேளை இதுவாவது நமக்கு கொடுக்கப்படும் நினச்சா அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில், இது வந்து இன்னார் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு. அப்போ அது என்ன இல்லை, ஏன்னா உலகத்தில் வந்து செல்வம் வந்தால் போதாது, பணம் வந்தால் போதாது, அது என்ன விட்டு போகணுமே, அது போக மாட்டேங்குது. என்னையே என்ன செய்கிறது, அப்போது நான் என்ன செய்ய மாட்டேங்கிறத விட மாட்டேங்கிறேன். அப்போது பணம் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியலை. சரி, இப்போ ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன், செல்வங்கள் வந்தது, இப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ செல்வத்தை கொடுத்தாரு, இப்போ ரிசல்ட் ஃபீட்பேக் என்ன, இது உங்கள் தேவையை சந்திக்கிறதா, வாங்கி சொல்லுங்களேன், சந்திக்குது சந்திக்கலை, சந்திக்கலைன்னு சொல்ல முடியாது, சந்திக்குது, நிறைய விஷயங்களை சந்திக்குது, கொஞ்சம் விஷயங்களை சந்திக்கலை. அப்போ இது என்ன செல்வம் கிடையாது, இது நிரந்தரம்லாம் இல்லை, அதாவது இது வந்து அவ்வளோதான், இது கொஞ்சம் தேவையை சந்திக்கும், கொஞ்சம் தேவையை சில நேரத்தில் கை கொடுக்கும், சிலதில் கை கொடுக்காது, சிலதில் ரொம்ப உதவியாக இருக்கும், சிலதில் உதவி என்ன செய்யாது வராது. அப்போ இது என்ன செல்வம் இல்லை, ஆனால் மனுஷன் ஒரு மாயில் கிடக்கிறான், சந்திக்கதோ சந்திக்கல பிரதர், எனக்கு வேணும் அவ்வளோதான், சந்திக்க சந்திக்கலையே எனக்கு என்ன வேணும், எனக்கு வேணும் அவ்வளோதான், அந்த மாய்களும் அவன் சிக்கிக்கிறான். அப்போது சந்தோஷம் வரதா வரலையா சொத்து செல்வங்களில், கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க இல்லை அப்புறம் செல்வங்களில் சந்தோஷமே வராது, அப்புறம் ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு தான் செல்வத்தில் சந்தோஷம் வரலாம், கொடுத்துருங்களா எடுத்து கொடுப்பாங்களா, இல்லை அது வருது ஒரு நேரங்களில் செல்வத்தில் என்ன வருது, சந்தோஷம் வருது. பிரதர் எனக்கு இயேசுநாதர் தான் பிரதர் சந்தோஷம், என்கிட்ட எந்த செல்வத்தும் எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை, அப்போ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தரலில்ல, எவனா ஆக்கும் போதில் இருக்கும் தேவையில் இருக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க, கொடுப்பாங்களா, இந்த வீட்டில் இருக்கிற பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், நல்லது காலி பிடி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க, கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், சந்தோஷமும் வருது வராமலும் போகுது, நம்பிக்கை வருது வராமலும் போகுது. சில நேரத்தில் நம்பிக்கையாக இருக்க முடியுது, சாதிக்க முடியுது, பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறனால, சொத்து இருக்கிறதுனால. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, கரை கடந்தால் கண்டத்தில் நிற்கும்பாங்க அப்படின்னா, வெள்ளம் வந்து கரையை கடந்தால் கூட என்ன இருக்குமா, கண்டத்தில்னா அப்படி ஒரு லேண்டு வந்து அடிச்சுட்டு போனால் அடுத்த லேண்டு என்ன செய்கிறது, நமக்கு பாதுகாப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரி, இருக்கட்டும், இப்போ நான் சொன்னதை வச்சு நான் எந்த ஊர்காரங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, மக்கள் அந்த விஷயம் சத்தியத்துக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷனில் என்ன செய்வாங்க, ரொம்ப யோசித்து பார்ப்பாங்க, இது எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ரைட், இருக்கட்டும். இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா, நம்பிக்கை சொத்துனா வருது வரலன்னு ஒரு தூரம் என்ன செய்ய முடியாது, காசு இருந்தால் திப்பாக தானே இருக்கிறோம், தைரியமாக தானே இருக்கிறோம், ஆனால் சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடுது, தட் இஸ் ஃபர்ஸ்டிங் எஸ், நம்மளை கைவிட்டுறது. அப்போது நம்பிக்கை வருது வரும்போது, அதுபோல் சந்தோஷம் வருதா வரலையா, வருதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறோம், ஆனால் எல்லா நேரத்திலும் என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. திருப்தி ஒரு நேரம், திருப்தி ஒரு நேரம், திருப்தி இல்லை, வாழ்க்கை எல்லாமே அப்படி தானே, ஒரு நேரம் திருப்தியாக இருக்குது, ஒரு நேரம் திருப்தி, காலையில் திருப்தியாக தான் இருக்குது, சாயங்காலம் திருப்தியாக இல்லை, ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு நல்ல திருப்தி, அடுத்த வேளை சாப்பாடு போனால் ஆமாம், செலவில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு இடத்துல ஒரு முறை சாப்பிட்டு அதே ஹோட்டலுமே மறுமுறை சாப்பிடுவான், சாப்பிட்டு சொல்லுவோம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்குலப்பா, அன்னைக்கு வயிற காலி போட்டு வந்திருப்பீங்க, இப்போ அரவியத்தில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு நேரம் போய் சாப்பிட்ற இடத்துல அடுத்த நேரம் போகிறவள அன்னைக்கு அந்த குக்கு மாறியிருப்பான், ஒன்றும் மாறல, உன் நிலவு மாறிட்டிருச்சு, அன்னைக்கு பசிக்க பசிக்க போய் சாப்பிட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பசி இல்லை, அப்போ அது எப்படி இருக்கும், கொஞ்சம் திருப்தி குறைவாக. அப்போது எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்ச உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் செல்வம் என்று பார்க்கிற பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, புத்தி, ஞானம், அறிவு, இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு தருகிறது தராமலும் போகுது, சந்தோஷம் இருக்குது இல்லாமலும் போகுது, நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது. அப்போது இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன பாரு ஃபீல் பண்ணுற, ஹவு டு ஃபீல், ஆண்டவரே சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது, எனக்கு என் தேவையெல்லாம் தருது. சில இடத்துல நான் எவ்வளோதான் பணத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியலை. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிக்னஸ் வருது, டாக்டர் போய் சொல்கிறது, டாக்டர் எவ்வளோ பணம்னு கொடுத்துட்றேன், அதனால் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னா முடியுதா? சமீபத்தில் கூட நமக்கு தெரிந்த ஒரு ஆன்டிக்கு உடம்பு நிலை சரியில்லாத பொழுது பிள்ளைகள் போட்டிக்கிட்டு கொண்டு இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், உயிரை காப்பாற்றணும். அங்கே போய் வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க, அவன் என்ன பண்ண முடியலை, பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ண முடியலை, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை. அப்போது சில நேரத்தில் பணத்தை கூட்டி எல்லாம் சாதிக்க முடியல, எல்லாம் சாதிக்க முடியல. எலெக்ஷனில் வரவில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, இருக்கிற மனுஷத்தை கூட சாதிக்கிறாங்க, அதுவும் செலவில் கைவிட்டுறது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட என்ன செஞ்சுது, ஒரு சிலரை கைவிட்டுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம், ஆனால் எவ்வளோ பணத்தை செலவிட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இப்போ கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், செய்யுது செய்ய மாட்டேங்குது, கொடுக்குது கொடுக்க மாட்டேங்குது, தருகிறது தரமாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், அப்போ இந்த மாதிரி நிலையற்ற, அதனால தான் ஏற்கனவே நிலையற்ற செல்வத்தின்மே என்ன செய்ய வேண்டாம். நிலையற்றன்னா அது ஒரு நேரம் ஒன்று சந்தோஷப்படுது, ஒரு நேரம். அப்போ செல்வம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் காசு பணம் அந்த கரன்சி நோட்டு வடிவத்தில் பார்க்குறதில்ல, என்னுடைய வாழ்விலே எனக்கு எது அவசியமோ அதை கொடுக்குற செல்வம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு செல்வத்தை சொல்கிறேன், அந்த செல்வத்தில் நீ முதலாவது திருப்தி அடை, புரிகிறதா, அந்த செல்வத்தை அனுபவி. அது எந்த செல்வம், நீ நிறைய பேர் இந்த செல்வம், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து செல்வம் தராங்கன்னா காசு நிறைய தரணும், நிலம் நிறைய தரணும், இல்லை நிறைய சொத்து தரணும், கோல்டு தரணும், வெள்ளி தரணும், சாலமோன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும், ஆபிரகாம் இடத்துல இருந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும், ஈசாக்கிட்ட கிடைத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவையை தான் பார்க்குற, உன்னுடைய உனக்கு உன்னுடைய நோக்கம் என்ன, நீ வந்து உன் தேவைகள் சந்திக்கப்படணும், உனக்கு நம்பிக்கை வேணும், உனக்கு சந்தோஷம் வேணும், உனக்கு திருப்தி வேணும், நீ மற்றவங்க உதவி செய்யணும். இப்போ நான் ஒரு செல்வத்தை தரேன் வாங்கிக்கோங்கிறார். அப்போது நாம் எங்கே முடிக்கிறோம், யார் எந்தெந்த சொத்து தருவார், எந்தெந்த ஊரில் தருவார், எத்தனை ஏக்கர் தருவார், இல்லை ஆண்டவர் தருகிற செல்வம் என்ன, அதெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டுருக்குறோம், ஒப்பற்ற என் செல்வமே யார் வேண்டு நாதா நீரல்லவா, எது வேண்டு நாதா, பாட்டெல்லாம் அப்படி தான். ஆனால் மனசில் எப்போ சாட்சி சொல்கிறோம், யார் வேண்டு நாதா நீரல்லவோ சொல்கிற மாதிரி சாட்சி, இங்கே போய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார். எப்போ வீடு வந்து அப்போ சாட்சி சொல்கிறோம், கிரக பயசனம் கிரக பிரவேசம் நடத்தி என்ன பண்ணுறோம், கர்த்தர் அவிதமாக செய்தார், பணம் வந்தால் சாட்சி சொல்கிறோம், எது வேண்டு நாதா உன் அன்பல்லவோ இங்கே போய் சாட்சி சொல்கிறோமா, ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் ஒரு சாட்சி இருக்கேன், இல்லை ஏதாவது கிடைச்சா தான் சாட்சி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உண்மையான செல்வம் வேணுமா இல்லை ஃபால்ஸ் வெல்த் வேணுமா? உலகத்தினுடைய செல்வம் உனக்கு முழுமையாக என்ன செய்யாது, உனக்கு தேவையானது தராது. அப்போ அந்த முழுமையான செல்வத்தை தருவது என்ன, அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய உறவியரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவனை தந்தல். இவ்வளவாய் அவ்வளவுதான்ப்பா, டு திஸ் எக்ஸ்டென்ட், பியாண்ட் திஸ் ஹி கனாட் ஆஃபர் எனி திங், எது தர முடியாது. அப்போ இதுதான் செல்வம், அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் செல்வமா, இது வேணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு பக்திக்காக தான் என்ன, இல்லை ஆண்டவர் வெறும் பக்திக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேணும். இப்போ நான் மறுபடியும் பாயிண்ட் ஒரு யாராக இருக்கணும், வி மஸ்ட் பி வெரி ரிச். அதனால் யோ பவுல் சொல்வார், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாகவும் தான் ரிச்னஸ் இல்லையா. நாங்கள் தரத்தில் என்ன பண்ணுறோம், அநேகர் ஐஸ்வர்யம் ஆக்குறோம். அப்போ செல்வர் தானே ஐஸ்வர்யம் ஆக்க முடியும் அநேகரை, அப்படி தானே. அப்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர் என்றால் என்னவென்றால் ஆண்டவர் எதை செல்வமாக பார்க்கிறார் அதை நீ என்ன செய்ய வேண்டும், செல்வமாக பார்க்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது வாட் இஸ் த வெல்த், வாட்ஸ் த ரிச்னஸ், இதில் அங்கே பார்க்குறேன், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போது செல்வம் இருக்கிறவர்கள சில டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாரு, இது இருந்தால் நீ பரலோகத்துக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்குங்கிறார். அப்போ எதை செல்வமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம், எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அங்கே தான் செல்வம் இருக்கிறது, ஆல் த வெல்த் இஸ் ஹிட்டன் தேர். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சகலவிதமான ஆவிக்குரிய, அப்புறம் எனக்கு சகலவிதமான ஆவிக்குரிய ஹெவன்லி ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிற ஆசீர்வாதம், சுபாவ ஆசீர்வாதம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதாவது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எபோவ். நம்ம இந்தியா பொருள் இருக்குது, அமெரிக்க பொருள் இருக்குல்ல, அது மாதிரி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா, இவன் உடனே என்ன பண்ணுறான், அது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க, இல்லைங்க உலகத்தில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதாவது விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அதில் நம்முடைய சுபாவம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எல்லாமே, தெய்வ உறவு, தெய்வ ஐக்கியம் எல்லாமே வருகிறது. அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவர் தான் உங்களுடைய செல்வம். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் என்ன செய்யணும், சும்மா செல்வம்னு நினச்சிட்டு இருக்கிறதில்ல, அதை என்ன செய்யணும், யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ மஸ்ட் என்ஜாய். இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் இப்போ பிறகு நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆபிரகாமை காட்டுறாங்க, ஈசாக்கை காட்டுறாங்க, யோசேப்பை காட்டுறாங்க, சாலமனை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ப்ராஸ்பர்டி டீச்சிங் பண்ணுறவங்க, செல்வ வளத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இப்போ நியூ டெஸ்ட் வந்து ஒன்றும் எடுத்து காட்ட மாட்டேன், இல்லைங்க இங்கே இருக்கிறலாம் வார்னிங்ஸ் தான் இருக்குது, செல்வங்களை குறித்த எச்சரிக்கை தான் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க, ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பல தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அது இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இங்கே ஒரு வசனம் கிடைக்கிது, அங்கே ஓடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் இப்போ ஏன் நம்ம எதுக்கு ஆண்டர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளை போக வச்சார், அங்கே போய் பார்க்க வச்சார், ஏன் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், நமக்கு இங்கே பார்க்க வச்சுக்கலாமே. ஏன்னா இந்த விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொல்வோம் பணத்தை வள்ளி எள்ளி கொடுத்து, நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுத்து, நிறைய கோல்டு வாங்க வச்சு, இந்த மாதிரி உங்களை ஐஸ்வர்யன் வாக்கல்லன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் புதிய பாடலை இங்கே பாருங்கள், தேவன் உங்களை பெரிய பணக்காரர்களாக்கும்படியான சித்தத்தோடு இல்லை. உங்களுக்கு பெரிய செல்வந்தர் அப்படின்னா உலக ரீதியான சொத்துக்களால், சில தங்க வள்ளினால் அப்படி செல்வந்தர்கள் பிளான் இல்லை. நீங்கள் காட்டுங்க இருந்தா, இன்னி பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க, எல்லாம் ஓல்ட் டெஸ்ட் எடுத்து தான் காட்டுறாங்க, முடிந்து போனது இல்லையா. அவள் பழைய ஏற்பாடுனா பழசுங்க, அது அது பழைய ட்ரெஸ், அது பழைய ஏற்பாடு. இவங்க வந்து எங்கே போகிறாங்க, செல்வ வளங்களை குறித்து பேசுகிற எந்த ஒரு போதகராவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நின்று புதிய ஏற்பாட்டு கொடுக்குற ப்ராமிஸ் வந்து பேசுகிறாங்களா, பேச முடியுமா? ஒன்றும் வேண்டாம், மாதா மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல போதகர்கள், இவர்களுக்கெல்லாம் ஞான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள்லாம் உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடுகள் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் மூணு நாலு மாதத்துக்கு தான் கிடைக்கும், அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் எங்கே போகணும். எல்லா போதகர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எங்கேருந்து வருது, பழைய ஏற்பாடு. சரி இருக்கட்டும், நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா? இப்போ ஈசாக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தியும் அது இதுன்னு நிறைய விஷயம் பழைய பாடல சொல்லப்படும், நிறைய இடங்களில் ஆசீர்வச்சிருக்கிறார். ஏன் அந்த மாதிரி நமக்கு புதிய ஏற்பாடில் இல்லை? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க மக்களையே, நல்லா புரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் தான் ஆசீர்வாதங்களாக அறியப்பட்டிருக்கு, அதுதான் ஆண்டவரும் கொடுத்தார். எல்லா ஜாதிகளும் பார்த்தா செல்வங்கள் அறிந்து தான் தேவனும் அவர்களுக்கு எதை கொடுத்தார். ஏன்னா அன்றைக்கு என்ன நடக்கல, உண்மையான செல்வத்தை அவனுக்கு கொடுக்குற காலம் வரலை. உண்மையான அந்த ப்ராஸ்பரிட்டி என்ன, உண்மையான வெல்த் என்ன, உண்மையான ரிச்னஸ் என்ன சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு எழுதியிருக்கல, அதுதான் செல்வம். அந்த செல்வம் பழைய பாட்டுக்காரர்களுக்கு இல்லை, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவங்க அனுபவிக்கல, அதை அவங்க தூரத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. அதனால் அவர்களோட மேன்மையான ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கார், வைத்திருந்தாலும் எப்படி நம்ம படிக்கிறோம். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எல்லா அதாவது எல்லா விதமான தேவையை சந்திக்கிற அந்த தெய்வீக செல்வம் கொடுக்கப்படலை. தேவன் அவர்களை ஆசீர்வித்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எடுத்து தான் ஆசீர்வித்தார். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற கோல்டு, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற லேண்டு, அதனால் தான் ஆபிரகாமும் அவங்கவுங்க நிறைய செல்வம் வச்சுக்கணும்னு பாருமா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவ பிரியர்களாக வாழ்ந்த எல்லாரும் பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்களா? எத்தனையோ தேவமனை ஒரு ஆபிரகாமை தான் நம்ம திரும்ப திரும்ப வேறு ஆளை கிடைக்காதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஆளுகளாம் திரும்ப திரும்ப அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் எலிசாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? எலிசாவை கல்யாண வீட்டில் கூட

0: அப்படி வேண்டிய கண்டிஷன் வந்துடும் போல இருக்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆபிரகம் போல் அநேக வேலைக்காரர்களோட என்ன செய்யணும், நிறைவாக எல்லாம் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சிங்க, இந்த உண்மையான தெய்வீக செல்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரல, அவர்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து உபாகம் 28 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நான் என்னுடைய கட்டல் கற்பனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும், போகையிலும் ஆசீர்வாதம் வரையிலும் என்ன ஆசீர்வாதம் அது, நீ கையிட்டு சீக்கிரம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும், நீ கடன் வாங்குவாய். ஓ தப்பா சொல்கிறனா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எல்லாம் என்ன செல்வம் அது, உலக செல்வம். ஆனால் புதிய பள்ள ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து பாரபட்சம் பண்ணுறாரா, அவ்வளோ அந்த 28 அவ்வளோ சொன்னாரே, ஏன் ஏசுநாதர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை? நீ இந்த விதமாக நான் சொல்வதெல்லாம் கேட்டா என்றால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீயோ கடன் கொடுப்பாய் வாங்க மாட்டா. அப்போ நம்ம எல்லாம் கடன் கொடுக்குற யாராக இருக்கலாம், மார்வாடிகளாக இருக்கலாம்ல. ஏன் ஒன்று புதிய பாடாது, அது என்ன அந்த ஆபிரகாமு ஈசாக்கு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணார், என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளையும் ஒன்று அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தோடு முடிவடைகிறதான ஆசீர்வாதம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்தோடு முடிவு, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உன்னத ஆசீர்வாதம். இது இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும், புரிகிறதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் மணியை பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு வேல்யூவும் கிடையாது. எங்கேயாவது அதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான்ல, ஒரு சில இடத்துல என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று ஈரோவோ டாலர்னு வச்சிங்களேன், உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் வேல்யூ, புரிகிறதா? எந்த நாட்டுக்காரும் வாங்கிடுவான். நம்ம இந்தியன் மணியை கொண்டு போனால் பக்கத்துக்காரன் பாகிஸ்தான் கூட வாங்க மாட்டான், அவனும் ஈரோனா வாங்குவான். அவன் அதே மாதிரி தான் தேவன் அளிக்கிற அந்த விண்ணுலக செல்வம் என்பது எல்லா இடங்களுக்கும் செலவிடும். அப்போ இங்கே வாங்க, இப்போ நமக்கு செல்வம் என்ன, இதாக ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக செல்வத்தை உனக்கு நான் அவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போகிறதில்ல, நல்லா இருக்க. அப்போது தேவ உறவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய செல்வம். இந்த தேவ உறவு வருகிற பொழுது அது நம்முடைய உடல் தேவையை சந்திக்கிறது, மனத்தேவையை சந்திக்கிறது, புரிகிறதா? தேவ உறவு வந்தால் நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, தங்குறது வீடெல்லாம் கிடைக்காது, நோய் வந்தால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காது, போக்குவரத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், என்ன கிடைக்கும், மனசு சமாதானம். நீ சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்ப, நீ எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் சமாதானமாக இருப்ப, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோட இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வரதுக்கு உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு ஏதாவது ஒரு டீ குடித்தா தான் உற்சாகமாக ஜெபம் பண்ண முடியாது. அப்போ டீ கொடுக்கணும்ல முதல்ல, இல்லையா? ஏதாவது சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கமே கேட்க முடியும். அதனால தான் எங்கள் நம்ம கூடுகையில் பெரும்பாலும் சாப்பாடு போட்டுறது. இப்போ ரொம்ப பண்ணலை, அதை கூட்டங்கள் பண்ணலை, ரைட் இருக்கட்டும். இப்போது தேவ உறவில் நம்முடைய உலக பிரகாரம் தேவை சந்திக்கப்படுதுங்க. நீங்கள் தேவ உறவு இருக்குது, ஆனால் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு ஒன்றுமே தரல, சாப்பிட தர மாட்டேங்கிறார், உடுக்க தர மாட்டேங்கிறாரு, நல்ல வீடு தர மாட்டேங்கன்னு சொன்னால் எங்கே சம்திங் ப்ராப்ளம். ஒரு காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம சில சூழலை கடந்து போக நேரிடலாம். நாம் சில காரியங்களை தேர்வதற்கும் வளருவதற்கும் தேவனை அறிவதற்கும் நம்ம பஞ்சத்தின் காலங்களையும் இல்லாமல் காலங்களையும் இயலாமல் காலம் கடந்து போக நேரிடலாம். ஆனால் நாம் ஒரு சூழல்களை வாழ்ந்து பக்குவப்படுகிற பொழுது அந்த தேவ உறவு இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி நம்ம கொடுக்கப்படலன்னு சொன்னால் நம்ம எங்கே ஓட்டம் இருக்குன்னு கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சாப்பாடு கிடையாது, தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ பவுல் கூட ஒரு காலகட்டத்தில் பசியோடு சொல்கிறார், அதுக்காக எல்லா காலத்தையும் பசியோடு இருக்குதுனு அர்த்தம் கிடையாது. அதுபோன்ற ஒரு காலமும் வரலாம், வந்தால் என்ன செய்ய, வி ஆர் அக்செப்டிங். ஆனால் தேவ உறவு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கும், உடையும் கொடுக்கும், உறவிடத்தையும் கொடுக்கும். அடுத்த பதவி நம்பிக்கை. எரேமியா 17 வாசிக்கும் பொழுது கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து, கர்த்தர்மே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். செல்வங்களுமே நம்பிக்கை வைத்து, செல்வங்களுமே நம்பிக்கையாக இருக்கிறவன் யாரு, அது 5 சொல்லுது. எரேமியா 17:5 வாசிப்போம்.
1: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன்.
0: அப்போ மனுஷனை உலகத்து பொருட்களை, செல்வத்தை, கோல்டை, சில்வரை, இவைகளை நம்பி வாழுகிற பொழுது சபிக்கப்பட்டவன். ஹீஸ் அ கர்சர் பர்சன். ஆனால் கடவுளையே நம்பி இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஹீஸ் த பிளஸ்டர் பர்சன். அதே மாதிரி நான் இப்போ எந்த செல்வத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய செல்வம், ஸ்பிரிச்சுவல், அந்த வெல்த்தை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்த சந்தோஷம், சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கிற பொழுது உம்முடைய சமூகத்தில் எனக்கு அப்ப அவனுக்கு நிறைய வீடு வசதி ஆஸ்தி.

0: சந்தோஷத்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பர்ஃபெக்ட் ஜாய் எங்கே தான் என்ஜாய் பண்ணான்? இனி ஒரு பிரசன்ஸ் ஆகாத ஃபுல்லாக செய்ய மனசு நிரப்பிடுதுன்னா அப்போ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குது. இந்த தெய்வ உறவுகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது யோவான் 15 வாசிப்பார்கள் 11 சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா வாயால் வட சொல்கிறதுக்கு இல்லை. போதனை போதனை போதனை கற்பனை கற்பனை கற்பனை பிரசங்கெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான் நம்மளால் செய்யவே முடிந்தது அப்படி இல்லை. இந்த பிரசங்கத்தையெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உருப்படியாக கேட்கலை. பிரசங்கத்தை மட்டும் கேட்டே போடுறோம் ஆனால் சந்தோஷமாக இல்லையே, அது உங்கள் பிரச்சனை தான். ஆண்டவர் சொன்னார், நான் இவையில் அந்த வசனத்தை வாசிப்போம்,
1: சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? ஆன்மீகம்னா இதெல்லாம் அப்படி தான் பண்ணி, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதான் ஆன்மீகம். அப்படி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது எப்படி இருக்கும்? தர் வில் பி த கம்ப்ளீட் ஜாய், ஆல்சோ த பெர்ஃபெக்ட் ஜாய், தர் வில் பி எவர் லாஸ்டிங், அது நீண்டு நீளமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்தி. கர்த்தருக்குள் இருக்கிறவன் எப்போவும் இப்படி இருக்கிறான். ஒரு இஸ்லாமிய போதகர் கூட போதிக்கிறவள்ள அவர் இந்த செல்வங்களை இப்படி பேசுகிறவள்ள ஒரு பாயிண்ட் சொல்வார், அல்லாஹ் வந்து எல்லா செல்வத்தை விட ஒரு செல்வத்தை தான் ரொம்ப விரும்ப, நீ போதுமென்ற மனதோடு இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போ சரி போகல வளர்ந்து தெளிவாக சொல்கிறார். அது இஸ்லாமிய போதகர் கூட அதை சொல்கிறார், போதுமென்ற மனம்தான் இருக்கிறதுல என்ன செல்வம்? பெரிய செல்வம். அப்போ தேவனோடு இருக்கிறவனுக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், பிளண்டியாக இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் என்ன பண்ணுறான்? போதுமென்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி இருக்கு, அது நிறைவாக இருக்குது. தேவ உறவு இருக்குது, தேவ ஐக்கியம் இருக்குது, தேவ சிந்தனை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குது, தேவன் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. அதனால் வேர்ல்ட்லி அந்த மணி பவர் இல்லைன்னு சொன்னால் அந்த வெல்த் பவர் கம்மியாக இருந்தாலும் ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட். போதுமன்ற மனதுடனே கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறது பிலிப்பே 4:11, எந்த நிலைமையிலும். இப்போ எவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம்? திருப்தி இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் தேவ உறவில் வாழ்கிறவனுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன இருக்கிறது? மனரம்யம் வந்திருக்குது. அடுத்தது தேவ உறவில் இருக்கிறவனுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தோம், உலக செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டோம், ஏன்னா மைண்ட் அலோவ் பண்ணாது. எல்லாம் உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ, நாளை உனக்கு தேவைப்படும், எல்லாம் இருக்கிறலாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது நீ. அதுதான் உலகத்தினுடைய நிலைமை. ஆனால் தேவனிடத்தில் தேவ செல்வத்தை அனுபவிக்கவே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவன் தேவனிடத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவான். குறைஞ்சபட்சம் மற்றவங்களுடைய சந்தோஷம் அழிக்காமலாம் இருப்போம். நீங்கள் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்கல, அழிக்காதீங்க. ஏன் அழிக்கிறீங்க? ஏன் அழிக்கிறீங்க? யூ டோன்ட் ஹாவ் எனி ஜாய். ஜாய்லெஸ் பர்சன்ஸ் ஆல்வேஸ் தே வில் டிஸ்ட்ராய் த ஜாய் ஆஃப் அதர்ஸ். சந்தோஷம் இல்லாதவன் மற்றவருடைய சந்தோஷம் அழித்துக்கொண்டே இருப்பான், அரித்துக்கொண்டே இருப்பான், கரையை அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும், ஏன்னா சந்தோஷம் இல்லாத சங்கத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாதவருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க? மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அடுத்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. நம்ம போன சண்டை பார்த்தோம், ஞாபகம் வச்சுருங்களா? அதங்க இப்படிதான், அதெல்லாம் உடல் ஒன்று மறந்துடணும். அப்புறம் அதையெல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறது எங்கே கொண்டு வைக்கிற? ஸ்டோரேஜ் வேணும்ல, ஃபோன்லெலாம் டிலீட் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதனால் அப்படி டிலீஷன் இருந்தால் தான் அடுத்த என்ன செய்ய முடியும், நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் பிரதர் அந்த பழைய கதையெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் நீங்கள் புதுசாக அதை புதிய ரசத்துக்கு இடம் விடுறோம், புதிய துருத்தி. ரைட், இருக்கட்டும். இப்போது பிறருக்கு உதவுற நீங்கள் கர்த்தருடைய அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செல்வத்தை பெற்றிருந்தால் உங்களுடைய அனுபவம் கர்த்தருடைய அன்பு பெற்றால் மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கும், கர்த்தருக்கு சந்தோஷம் பெற்றால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உலக செல்வம் நம்ம ரொம்ப பொசசிவாக இருப்போம், எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். என் பையனுக்கு ஓகே, பையனுக்கு பொண்ணு பையன் பிறந்திருக்கா, நாளைக்கு அந்த பையனுக்கு கூட வளர்ந்து என்ன செய்வான், அவன் கல்யாணம் பண்ணும், அப்போ அவனுக்கு வேணும், நான் செத்து போனால் கூட அடுத்த 2-3 தலைவருக்கு என்ன வேணும், வேணும் அப்படிங்கிறவன். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் நம்ம டைட்டில் என்னது? இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? கர்த்தராலம் செல்வதாக வாழ்வது எப்படி? கர்த்தருடைய உறவில் வாழ்வது தான். அல்லேலூயா. தெரியுமே இங்கே தான் வந்து முடிப்பீங்கன்னு. இந்த வண்டி எந்த ஊர் போச்சுன்னா கடைசியில் என்ன செய்யும், இந்த இடத்துல தான் வந்து சேரும், வேறு வழி கிடையாதுங்க. சென்னையில் 70 ஒரு பஸ்ஸு போகும், அது எங்கே சுற்றினாலும் கடைசியில் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், வந்து சேர்ந்துடும். அதை மாதிரி அப்போ தேவ உறவில் வாழ்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது, உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய தன்மை. அப்போ உங்களுடைய எல்லா ஒரு செல்வம் என்ன செய்யணுமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறது எந்த செல்வம், நாட் த வேர்ல்ட்லி ரிச்னஸ். உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்காது. கொடுக்கிற செல்வம் எது? தெய்வீக செல்வம். அல்லேலூயா. அதனால் முதலாவது, அதனால தான் சங்கீதம் 62:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருகுன்னு அதன் மேலே என்ன பண்ணாதுங்க, நம்பிக்கையே வைக்காதீங்க. நிலையில்லாத ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்கணும் பவுல் கூட சொல்கிற பார்க்குறோம். அப்போது தேவ உறவு தான் எல்லா காலங்களிலும், வறட்சியான காலத்தில் அது என்ன செய்யும், நீர்க்கால்களின் உரங்களில் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் என்ன செய்யும், அது எப்பொழுது செழிப்பார்கள். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா, நம்ம செல்வந்தர்கள் ஆகிறது எப்படி, தேவகுமாரனுடைய உறவில் நீங்கள் வாழணும். சும்மா என்ன இவ்வளோ சொன்னதுனால செல்வம் செல்வம் மைண்டில் சிந்திச்சுட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் செல்வம்னா என்னுடைய மனத்தேவை சந்திக்கப்படுகிறதா, உடல் தேவை சந்திக்கப்படுகிறதா, சந்திக்கப்படலைன்னா அந்த செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலை. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா, அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, இந்த செல்வத்தினால் மற்றவங்களுக்கு இதை பிரயோஜனம் இருக்குதா? அப்போது தேவன் குமாருங்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சும்மா ஆன்மீகத்துக்காக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். சார் இப்போ நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டாபிக். இப்போ அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் பிரதர், இப்போது நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் இருக்குது, இப்போ நம்ம செல்வம் எது, கர்த்தருடைய உறவு. இந்த உறவு இருந்தால் ஒரு செல்வம் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக கொடுக்குறது இதுதான், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கு. சரி இப்போ நமக்கு காலைல பால் பாக்கெட் வாங்கணும், அவங்க வந்து ஒரு 5 பாக்கெட் கொடுப்பா, இல்லை 3 பாக்கெட் கொடுங்க. வாங்கினோடனே காசு கொடுங்க கேட்டவுடனே ஜிபேயா இபேன்னு கேட்குறேன், 1 பையும் இல்லைப்பா, என்னுடைய செல்வமே கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னால். இல்லை ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான், ஒரு வயசு பையனாக இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு உள்ள விசாரிக்கிறாங்க, பையனுக்கு என்ன இருக்குது, கர்த்தரே செல்வம், கர்த்தரே செல்வம். பொண்ணு கொடுப்பாங்களா, இல்லை பொண்ணுக்கிட்ட பொண்ணு உள்ள கேட்குறான், என்ன பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு, கர்த்தரே செல்வம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உலக செல்வம் வேணும் இல்லையா, அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் வி நீட் இட். புரிகிறதா, இது நமக்கு தேவையான எல்லாம் தராது, உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் தரா, முழுமையான நம்பிக்கை தரா, அது தேவை. அப்போ அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும், ஏன்னா நம்ம போய் எங்கேயுமே பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கர்த்தரையின் செல்வம் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும், இல்லை அவன் கியூஆர் கார்டை காட்டுவான், நம்ம எப்படி போய் ஸ்கேன் பண்ணுறது, இல்லை அது நம்முடைய இன்டர்னல் லைஃப். அதான் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நிறைவாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும், பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் இப்போ உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுடைய மனம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வழிகள் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக பணம் சம்பாதிப்பதற்கு தகுதியான நபராக மாறிட்டீங்க. Now you start making money. இப்போ நீங்கள் தப்பாக போய் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, குறுகிற வழியிலே சம்பாதிக்க மாட்டீங்க, அடுத்தவரை ஏமாறி சம்பாதிக்க மாட்டீங்க, தகுதியற்ற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தேவன், நம்முடைய செல்வம் இதுதான், தேவன் தான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் தேவையை சந்திக்கனால, அந்த செல்வத்தோடு வாழ்கிறபடினாலே என்னுடைய வழிகள் சரியானவைகள், என்னுடைய நோக்கங்கள் சரியானவைகள், என்னுடைய சுபாவங்கள் சரியானவர்கள், என்னுடைய எல்லா விதமான செயல்கள் சரியானவர்கள். இப்போ நான் என்ன செய்யணும், பணத்தை. அப்போ முதலாவதாக கர்த்தனுடைய செல்வமாக இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம் சம்பாதிக்கிற இப்படி இங்கே வந்து அப்படியே நம்மளை மேஜிக்காக கர்த்தர் என்ன பண்ணிடுவார், அப்படியே பணத்தை கொட்டி கொடுத்துடல, நம்மை வந்து நல்ல செல்வங்களை அனுபவிக்கிற நபராக மாட்டின உடனே நாம் இப்போ என்ன பண்ணுறோம், அட்ட ஒரு லெவலாக பஸ் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நாம் சம்பாதிக்கணும். அதனால தான் அப்போ சரி பவுல் சொல்லுகிறவங்கள 2 தசலோனிக்கே 3:8 வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் ரொம்ப கர்த்தரத்தில் பக்தியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு செல்வமாக இருக்கிறாரு, அதனால் ஒரு வேலை எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள்ன்னு சொல்ல என்ன சொல்கிறாரு, இரவும் பகலும்
1: வருத்தத்தோடும் வேலை செய்து.
0: ஏங்க அவ்வளவு தேவ மனிதனுக்கு ஏன் வேலை செய்யணும், இல்லை அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்தது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கையில் நம்ம யாரையும் சாரக்கூடாது. அனைவருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் எந்த உதவியும் நாம் என்ன செய்யக்கூடாது, சாரக்கூடாது. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அளவுக்கு வி ஆர் நாட் ஸோ வீக். தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ எங்கள் அண்ணனுடைய ஏதோ மாதம் மாதம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனை அறியாத காலங்களுக்கு ஓகே, தேவனை அறிஞ்சிட்டீங்களா, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், நான் ஆண்டவரை சார்ந்து என் தேவைகளை சந்திக்கின்றவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோய் நொடி வந்து போச்சு, உங்களால் சம்பாதிக்க முடியாது, அப்போது உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்கள் அண்ணன் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டோடைய வழியாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு சப்போர்ட் பண்ண ஆண்டோடைய வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது, பிறர் சார்பு வாழ்க்கை கூடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சியடின்னு பைபிள் என்ன செய்கிறது, இதான் செல்வம், புரிகிறதா, இதான் செல்வம். இப்போ போயிட்டு வந்து நீ எப்படி சாப்பிட்ற, கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய அண்ணன் மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய பெரியப்பா இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய சபையில் என்னுடைய நண்பர் இவ்வளோ கொடுக்குறார், இதெல்லாம் ரைட்டுங்க. அது எப்போ எப்போ உனக்கு வேலை செய்ய முடியலை, உனக்கு வேலை இல்லை, அப்போ ரைட். ஆனால் உனக்கு வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், உன்னால் உனக்கு கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை உன் எல்லா பலத்தோடு என்ன செய்யும், செய். சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் வேலை செய்யும் பிரதர், என்னுடைய அந்த தகுதி 50,000 குறைஞ்சது கிடைக்கணும், ஆனால் இவன் 25,000 தான் கொடுக்குறான், அதனால் நான் காலம் முழுது என்ன செய்கிறேன், சும்மா இருக்கிறேன், வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுகிற சங்கத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஐயா 50,000 ஒரு சம்பளம் தரல, சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இவ்வளோ சம்பளம், அவன் வெளிநாட்டில் இருந்துட்டு போக தொலைக்க வேண்டியதானே, இந்தியாவில் இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கும், தர இவ்வளோ தான் தர முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த ஜிப்மர்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க, நர்சஸுக்கு ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க, பாவம் அந்த அது இந்த பாண்டிச்சேரியில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாரும் 15,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே போகிற லேக்ஸுகள் கொடுக்குறாங்க, அவங்களும் அவங்க தான் கடை கடை கடைக்கு சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பிகினருக்கு அவ்வளோ சம்பளம் இருக்காங்க. இதுகளும் நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே படித்து இங்கே படித்து அலையால் அலைஞ்சால் அதிகபட்சம் கொடுத்தா 20,000 இல்லை 25,000, அதுக்கு மேல் எல்லை தாண்டாது. என்ன செய்கிறது, ஜிப்மரில் 100,000 கிடைக்குதாமே, அவ்வளவு கிடைக்கிற ஒரு வேலையை 15,000 வாங்கி நான் எப்படி செய்கிறது, அதனால் செய்ய மாட்டேன். இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட 15,000 வாங்கு, புரிகிறதா. என் தகுதி 50,000 1,00,000 எனக்கு கிடைக்கல, நல்ல தகுதியான வேலை, தகுதியாக வேலை பார்க்காதய்யா, நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்கிறத விட நீ 50,000 ஒரு தகுதி இருந்தாலும் உனக்கு 25,000 கிடைக்காது, செய்ய அந்த வேலையை, வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட. அப்போது நாம் வந்து பிறர் சார்பு நிலைமையில் இருக்கக்கூடாது, அண்ணன் சார்பு, அக்கா சார்பு, தம்பி சார்பு, மனைவி சார்பு, இந்த சார்புலாம் என்ன செய்யணும், தேவ சார்பில் வாழணும். ஏன்னா தேவ உறவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது முடியுங்க, பிலீவ். தேவ உறவு வந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். எப்படி சந்திப்பார், நீ வீட்டில் இரு தம்பி, நான் அப்படி என்ன செய்கிறேன், மேலே மட்டும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஒரு ஹோல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கேன், நான் கூறிய பிச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன், இல்லை அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நம் மூலமாக தான் சம்பாதி, வா உனக்கு கொடுத்த ஆற்றல், உனக்கு கொடுத்த சூழலை கொண்டு என்ன செய்யும், உனக்கு முடியாமல் போயிட்டால் நீ வீட்டிலே இருப்பேன், அப்போ என்ன செய்வாங்க, அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு, அக்காவை கொண்டு, தங்கச்சியை கொண்டு, வெல் விஷேசம் கொண்டு, கடவுள் சாப்பிடும், அது கடவுளுடைய வழி, புரிகிறதா. அந்த இடத்துல பெரும் பாராட்டி இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ பிரசார்வ நிலைமை, அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவும். இது என்னம்மா இப்படியெல்லாம் ஒரு தேவ மனித அன்பை பற்றி, அன்பை பற்றி பேசினவர் இப்படி பேசிட்டார், வேலை செய்யாதவன், ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறார் அவர். அப்போது இதன் வழியாகத்தான் கர்த்தரம்மை ஆசீர்விக்கிறார். அப்போது பிறரை சாராமல் பிறருக்கு உதவணும், அதான் போக சொல்லுவோம். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிட்டு இருந்தீங்க, ஒரு வரம் அந்த வசனம் கரெக்டாக, இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், வேலை செய்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போது தேவ உறவு என்கிற மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைகிற பொழுது உங்களுடைய வழிகள் சரியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள், உலகத்தில் யூ மேக் மணி. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் என்ன எவ்வளோ பேர் சம்பாதிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தவறான பாதையில் போக மாட்டீங்க, ஏன் போக மாட்டீங்க, நீங்கள் தேவ உறவை அனுபவிக்கிறீங்க. தேவனுங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறதுனால அந்த செல்வத்தை இலக்கு விதமாக செல்வம் சம்பாதிக்க போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக சம்பாதிப்பீங்க, நல்லா வாழ முடியும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். எனவே உலக செல்வங்கள் இவ்விதமாக வருகிறது. நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலக செல்வம் கம்மியாக இருந்தாலும் தட் வில் கிவ் அஸ் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரிகிறதா? ஏன்னா நமக்கு ரியல் அந்த வெல்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ செல்வதெல்லாம் வாழ்வது எப்படி? கர்த்தர் நமக்கு அருளின செல்வத்தை நமக்குளை பெற்று அனுபவித்து அனுதினமும் ஆண்டு நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வந்தலாகவே வாழ வைப்பார். செல்வங்கள் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் கர்த்தரால் நமக்கு வரும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளை காணும்படியாக செய்த கிருபிக்கு உண்மை சூத்திரிக்கிறோம். செல்வம் என்றால் என்னவென்பதையும், செல்வம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்பதையும், எந்த செல்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீரே எங்களுடைய உண்மையான செல்வமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உண்மை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய வாழ்வுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிறதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு தேவையான செல்வங்களை நீர் கொடுக்கிற ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும் நீர்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளாலும் நீர்களுக்கு கொடுக்குற கிருபைகளாலும் நீர்களுக்கு காட்டுகிற வழிகளினாலும் சம்பாதிக்க நாங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னேன். அதன் மூலமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழாமலும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி ஏற்படுத்தி கொடுக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மைகளை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபிதாரம் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.
2: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அடியேன உங்கள் முன்னால் ஒரு சின்ன சாட்சியை நிறுத்தினதுக்கு தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் வந்து காவல்துறையில் எஸ்ஐயாக 37 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவன். தேவன் என் குடும்பத்தில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் முன்னும் ஒரு சின்ன சாட்சியாக சொல்வதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நான் வந்து பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து வந்த நபர். எங்கள் குடும்பம் எப்படின்னா, கிராமத்தில் வந்து ஒதுக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒதுக்கப்பட்டவர்னா எப்படி, கிராமம் ஒரே சமுதாயம் எல்லாம் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா மனவியாதின்னு சொல்லுவாங்க, அதாவது லூஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மனக்குழப்பம்னு சொல்லுவாங்க, சுத்த தமிழில் சொல்லணும்னா கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சி, நான். எங்கள் அப்பா பேர் வேலு, எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், என் அண்ணன் பேர் சுடலை, என் தங்கை பேர் பேச்சியம்மாள், என் பேர் முருகன். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து பக்கத்தில் பாலாமடங்கிற ஒரு சின்ன கிராமம், தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் இருக்குது. நல்ல விவசாயம் செய்யக்கூடிய இடம், அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது. எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா, எங்கள் அம்மா மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு இந்த மனவியாதி இருந்திருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மனவியாதி இருந்த மறைச்சி எங்கள் அம்மாவை பொன்னம்மாள், எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நிச்சயம் பண்ணும்போது ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து காக்கியன், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உன் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் புத்தி சோனம் இல்லாத ஆள், நீங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டான்னு இருக்காரு. எங்கள் தாத்தா ஒரு வைராக்கியமான ஆள், என்ன சொல்லிட்டாருன்னா, கோயிலுக்கு நேர்ந்தக்கடா கோயிலுக்கு தான் அப்படின்ட்டார். கிராமங்களில் வாக்கு கொடுத்தா மாற மாட்டாங்க அப்படிங்கும்போது சரின்ட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாரு. அப்போ சரி, அவள் தலையெழுத்து எப்படி அப்படி இருக்கணும் எங்கள் தாத்தா விட்டார். எங்கள் அப்பாவுக்கு அந்த மனவியாதி எப்படின்னா, 6 மாதம் இருக்கும், 6 மாதம் புத்தி சோதனை இல்லாமல் என்ன செய்கிறாரு என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. மனம் போக்கு போக்கில் போவார். சுக்கிய வீட்டில் சாப்பாடு இருந்தால் இந்த ரொம்ப கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு ரொம்ப பேய் பிடிச்சிருக்கே, பிசாசு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, எதனாலும் சாப்பிட்டு விடுவார். சோறு பொங்கிறதுக்கு அரிசி வச்சுருந்தா எழுத்து அவராக தின்னு பச்சையிலே காலி பண்ணிடுவார். அப்படி ஒரு வியாதி, ஒரு மனவியாதி உள்ள எங்கள் அப்பா மத்தியிலும் எங்கள் அம்மா வாழ்ந்து காட்டினாங்க. ஏன்னா புத்தில சிறுவன் வீட்டை கட்டுப்பாடு பெரிய, எங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது, அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். எங்கள் அம்மா உழைச்சி தான் நான், எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 5 பேர் சாப்பிட்ணும். அப்போ அதில் 2 பேர் தான் மாடு, அதையும் வளர்த்தாங்க. அவ்வளோ வறுமையான குடும்பம் எங்கள் குடும்பம். அப்போ அதில் நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்ருக்கேன். இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி, எங்கள் அம்மா போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது. ஆனால் ஒரு தெய்வமும் எங்கள் அம்மாவுடைய வேண்டுதலை கேட்கலை. எங்கள் அப்பாவுக்கு எப்படியாட்டும் இந்த வியாதியை தீர்க்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு சாமியார் வந்து என்ன சொல்லிட்டார்னா, இது உங்கள் மாப்பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, முனி பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு கருமையில் கொடுத்த பிடிச்சி ஒரு நடுச்சாமல் 12 மணிக்கு பொலி கொடுத்தா அந்த முனி ஓடிடும் அப்படின்னு ஒரு உலகக்கணியமான ஒரு சாமியார் வந்து சொல்லிட்டார், இந்து சாமியார் வந்து. அப்போ எங்கள் அம்மா சரி, எந்த கோயிலுக்கெல்லாம் போன முடியல, எந்த அளவுக்கு சொல்லிட்டாரா முடியும்னு சொல்லி, வறுமையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க. கருமயிலுங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் வாங்கி எப்படியாவது எங்கள் அப்பாவுடைய வியாதியை தீரணும்னு சொல்லி வாங்கி, ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் அதை நடு சாமம் 12 மணிக்கு பொலி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமாகும்போது அந்த சாமியார், அந்த ஏற்பாடு செஞ்ச சாமியார் நடு சாமத்தில் குப்புறப்படுத்திக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டார்.
ஐயோ என்னையா பொடி கொடுக்கணும் இது பண்ணணும் விளக்கு போன்னு சொன்னேன் நீ இப்படி அப்படி நான் இதில் தலையிட்டு தப்பு. அந்த முனி வந்து பணம் உயர்த்துக்கு நிற்க நான் எந்திரிச்சா என்ன அடித்து கொண்டு போடுவோம், அதனால் நான் குப்புறப்படுத்துக்கிட்டே சொல்கிறாரு நான் தலையிட்டது தப்புங்கிறார். என்ன செய்ய சூழ்நிலை இப்படின்ட்டு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க முடியவே முடியாது, எந்திரிக்க மாட்டேன்னு அந்த பூசையும் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த அன்றைக்கி குடும்பம் அதோட அந்த செலவு போச்சு முடிஞ்சது. சரி, எங்கள் அம்மா அந்த வறுமையிலும் கஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நல்ல ஒரு இந்திரா காந்தி பீரியட் நல்ல பஞ்சம், மக்காச்சோளமாவும் அரிசி எதுவுமே இருக்க ரேஷன்லாம் நாளாக போய் மயக்கி வாங்கிறதுக்கு மயங்கி கீழே விழுந்திருக்கு. அவ்வளோ பெரிய வறுமை கஷ்டம். இந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப நோய்வாய்ப்பட்டார். இதில் வந்து நான் அஞ்சாம் கிளாஸ் படித்து ஆறாம் கிளாஸ் போனோம். எனக்கு எங்கள் வீட்டில் புக்கு வாங்குறதுக்கு காசு கிடையாது. அப்போது இலவச புக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க, மதிய சாப்பாடு மட்டும் போடுவாங்க. அவன் புக்கு வாங்குறது காசு இல்லைன்னு எங்கள் அம்மா கூட வந்த அக்கா பெரியம்மா வந்து எனக்கு பெரியம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏய் பொண்ணம்மா நீயே கஷ்டப்படுதா வறுமையில் இருக்க, இவனை எதுக்கு படிக்க வைக்க போகிற, பேசாமல் ஏதாவது கூலி வேலைக்கு அனுப்பும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கிராமத்தில் எப்படின்னு இதுக்குல்ல கணவர் இறந்தால் தான் தாலியை கட்டுவாங்க. எங்கள் அம்மா எனக்காக படிப்புக்காக அந்த தாலியை கலட்டி அந்த தாலிக்கு ரெண்டு பக்கம் உள்ள ரெண்டு குண்டு மணி இருக்கும், அதை பக்கத்தில் கிராமத்தில் ஆசாரிக்கிட்ட கொண்டு போய் அந்த தாலியை மட்டும் வச்சுருந்து அந்த ரெண்டு குண்டு மணியை விற்று எங்கள் அம்மா எனக்கு புக்கு வாங்கி படிக்க வச்சாங்க. வறுமையிலும் சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் தாயின் கற்பத்தின் கனியில் கரு உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டே நீ சொன்ன தேவன். அப்போ எனக்கெல்லாம் தெரியாது ஆண்டவர் பற்றி. அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நான் எட்டாம் கிளாஸ் நைன்த்து படித்து டென்த்து படிச்சிட்ருக்கேன். அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மனவியாதியில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இதுக்கு ஊடையில் இன்னொரு சாமியார் வந்தார். அவர் வந்து எங்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இவருக்கு வீட்டுக்காரர் குணமாக்குறேன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார். சரி ரைட்டுன்னு சொல்லி விட்டு மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த சாமியார் வந்திருக்கார். வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார்னா, அவர் மன புத்தி சரியில்லாதால் அந்த சாமியாரை பிடிச்சி தலைகீழே நிப்பாட்டு கீழே கழுத்தில் காலை வச்சு காலை ரெண்டு மேலே தூக்கி உள்ளே போராடிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூலில் படிச்சிருந்த பையன், தண்ணி சாப்பிட பக்கத்தில் ஸ்கூலு, தண்ணி சாப்பிட வர இங்கே போராட்டம் நடக்குது, சாமியார் தலை எங்கள் அப்பா காலில் இருக்கு. ஐயோப்பா பாதுகாப்பா கொண்டுபடாத விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகாட்டேன், அந்த சாமியாரை எங்கள் அப்பா கொண்டிருப்பார், அவருக்கு மன வியாதியில் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த சூழ்நிலை சாமியார் நான் போன பார்த்து விட்டே தான் தாமட்டும் ஓடிப்பிட்டார் அந்த சாமியார். அதுக்கப்புறம் அந்த சாமியார் வரல. இவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா எங்களை நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இருந்தால் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிவிடுவாங்க. ஒரு தாய் இல்லாட்ட தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பதுக்கு கஷ்டம். ஆனால் என் தாய் வறுமையில் எங்கள் அப்பா இருந்தாலும் ஒரு வருமானம் இல்லாத சூழ்நிலையில் எங்களை பாதுகாத்து எங்களை எங்கள் அம்மா வளர்த்தாங்க. கஷ்டத்தின் மத்தியிலையும் தாலியை பற்றி என்னை படிக்க வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன போய் எங்கள் அப்பா நோயாய் போட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்தவுடனே நான் டென்த் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் தன்னுடைய இப்போ நான் தெருவில் கிராமத்தில் போயிட்டுருக்கேன்னா எல்லோரும் அவங்க இது யாருப்பா போகிறான்னா ஏ அவங்க அப்பா பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஏ என்னார் கந்த முருகன் பாலிச்சாமி குப்புசாமி அவன் பையன் போகிறாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கிறுக்கம் பையன் போகிறாம்பாங்க. எவ்வளோ மன வேதனை, சின்ன பிள்ளையில் அறியாத பருவத்தில் என் மனம் அப்படியே உடையும். என்னடா எல்லாத்துக்கும் தகப்பம் பேர் சொல்கிறாங்க, நமக்கு கிறுக்கம் பேர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பையன் சொல்ல நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த மத்தியிலும் நான் டென்த்து படிச்சிட்ருக்கேன். அப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஏஆரில் போலீஸ்க்கு ஆள் எடுக்காங்க. என்ன வீட்டில் வறுமை, அந்த வறுமை எப்படியும் ஒழிக்கணும்ல, அம்மா கஷ்டப்படுதாங்க, அண்ணன் கூலி வேலைக்கு போகிறாப்புல அது வீட்டுக்கு பத்தாது, தங்கச்சி சின்ன குழந்தை,
அப்போ நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லி நான் இந்த போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்காங்க பாளையங்கோட்டை ஏறலன்னு போகணும். என் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா இந்த மாதிரி அங்கே பாளையங்கோட்டில் போலீஸ் ஆள் எடுக்காங்க நான் போகிறேன், ஆமாடா நீ எதாட்டும் வேலைக்கு பாடுறா கவர்மெண்ட்டு வேலைக்கு பாடுறான்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாளையங்கோட்டை போகிறதுக்கு பஸ் ஆச்சு ஒரு 10 ரூபா கூட இல்லை வீட்டில். அப்போ எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அவர் எப்போவுமே அவர் அந்த மனுஷன் யாருக்குமே 5 பைசா கொடுக்க மாட்டார். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஒரு குணசாலி. எங்கள் அம்மா கேட்டால் யாரும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பொய் பேச தெரியாது, உண்மையாக இருப்பாங்க, வறுமையிலையும் உண்மையாக இருப்பாங்க என் அம்மா. அதனால் அந்த பெரியவர் பொண்ணமான யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு நான் தரேன்னு சொல்லி 10 ரூபா கொடுத்தாரு. அந்த 10 ரூபா எங்கள் அம்மா வாங்கிட்டு போடா இதை வச்சாட்டு போய் சேர்றான்னு நான் போய் சேர்ந்து ஆண்டவர் புண்ணியத்தில் எனக்கு அப்போலாம் ஆண்டவர் போய் தெரியாது போய் சேர்ந்தேன். சேர்ந்து எனக்கு செலெக்ஷன் ஆகி ட்ரைனிங்கெல்லாம் போய் போலீஸில் சேர்ந்துட்டேன். அப்போ எனக்கு ஆண்டவர் பற்றி ஒன்றும் தெரியல, உலக மனுஷனாக இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் காவல்துறையில் சேர்ந்து வேலை கிடச்ச உடனே நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணால் என் மனைவி பேர் வந்து வசந்தா. அவளும் பாரம்பரிய இந்து குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணு. கல்யாணம் வந்து எங்கள் வீட்டிலேயே நாங்கள் அப்பவும் கஷ்டம் வரும் இல்லை. அப்போ எங்கள் மேரேஜ் மொத்த செலவே 4000 ரூபா, சாப்பாடு செலவு எல்லாம் துணிமணி எல்லாமே 4000 ரூபாயில் கல்யாணம் பண்ணோம் 1988. அப்போலாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சேலை சாப்பாடு எங்களுக்கு துணிமணி வெட்டி இவ்வளோ தான், ஒரு சிம்பிளாக மேரேஜ். ஏன்னா வறுமை கஷ்டம், கடன் வாங்கினா அடைக்க முடியாது, யாரும் தரமாட்டாங்க. அது ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் மனைவி மேரேஜ் பண்ணி, ஆனால் நல்ல ஒரு குணசாலியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மனைவி பேர் வந்து வசந்தா. அவள் எப்படின்னா அதிர்ந்து பேச மாட்டான், ரொம்ப கீழ்ப்பிடிவாக உண்மையாக இருப்பா, பொய் பேச தெரியாது. அப்போ எவ்வளோ ஒரு குணசாலியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ஆண்டவர் அறியலை, நான் உலகத்தில் தான் இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வேலை கிடச்சி என் மனைவி பிள்ளைலாம் கூப்பிட்டு மதுரைக்கு மதுரைக்கு வரேன். மதுரையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். மதுரையில் வந்து என் பையன், அவன் பேர் அப்பு மணிகண்டன், என் மகா பேர் வந்து சூர்யா. என் பையன் ஒரு 2-3 வயசு இருக்கும், என் மகா கை குழந்தை. நாங்கள் மதுரைக்கு வரோம். மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளோட மேரேஜ், மேரேஜுக்கு ஒரு மாப்பிள்ள. அவர் வந்து எப்படின்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு கிறிஸ்டின், இவங்க இந்து பேக்ரவுண்டில் இருந்தவங்க அதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தர்க்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் என் குழந்தைய வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டாப்புல. ஏற்றுக்கிட்டு நான் அவரோட வாழ்கிறோன்னே அவங்க மதுரையில் கீழே குடியிருக்காங்க, நான் மேலே குடியிருக்கோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வந்து போவாங்க. நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், நாங்கள் வெளியே ஓடி போயிடுவோம். இந்த சூழ்நிலையில் என்ன, எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் கழித்து என் அம்மா ஒரு நாள் எனக்கு தந்தி அனுப்புகிறாங்க. அப்பவும் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா தந்தி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீ உடனே ஊருக்கு வரணுடா அப்படிங்காங்க. ஊருக்கு போனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தங்கச்சி இந்த மாதிரி ரொம்ப மனக்குழப்பத்துறை இருக்கா, உங்கள் அப்பாவுடைய வியாதி அந்த குழப்பம் உங்கள் தங்கச்சிங்க வந்துட்டுறா, இல்லை எப்படி என்ன பண்ணுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா செய்ய அப்படின்னா, என்னடா உங்கள் அப்பா தான் அப்படி விட்டாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா மைண்டில் என்னன்னா, பக்கத்தில் ஒரு புளியம்பட்டிங்கிற ஒரு அந்தோணி இயேசுநாதர் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு இந்த மாதிரி மனக்குழப்பம் உள்ளவங்க போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலுக்கு கொண்டு போய் சுகமாயிருக்கு. அப்போ எங்கள் அப்பா அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு ஊரில் பெரியாள் கிராமத்தில் எப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்லது கெட்டது ஒரு பெரியாளுக்கு நடந்தால் குடும்பத்தில் சொல்லுவாங்க. அப்படி எங்கள் அம்மாட்ட, ஏ பொண்ணம்மா உன் மாப்பிள்ளைக்கு இப்படி இருந்திருக்கல, இப்படி இருக்கல, நீ புளியம்பட்டி அந்தோணியூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் இயேசுநாதர் கோயிலாம் அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே குணமாகுமான்னு சொல்கிறாங்க, நீ வேணால் கோயில் கூட்டி ஒட்டு போயிட்டு வாயே அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு வாரங்க வச்சுருந்தா எங்கள் அப்பாவுக்கு தெளிவு கிடச்சிருக்கு.
அப்போ எங்கள் அம்மா மனசில் உள்ளத்தில் நினச்சிருக்காங்க, எத்தனை சாமியை கும்பிட்டோம், ஒரு நாள் கூட ஒரு தெளிவு கிடைக்கல, இப்போ நல்லா இதாகிட்டாருன்னு எங்கள் அம்மாவுக்கு அப்போ இயேசுநாதர் மேலே ஒரு பிடிப்பு இருக்குது. ஆனாலும் இதை வந்து கிராமத்தில் பாரம்பரியான இந்து குடும்பத்தில் வந்து இவங்ககிட்ட யார்கிட்ட சொல்ல முடியாது, எங்களை விலக்கி வச்சுருவாங்க. அதனால் எங்கள் அம்மா சொல்லாமல் உண்மை அப்போ அது எத்தனை சாமியை விட்டு போய் வேண்டணும், ஆனால் இந்த சாமி உண்மையான தெய்வம்னு எங்கள் அம்மா மனசில் நினச்சிருக்கேன், வெளியே சொல்ல முடியல. நாங்கள் சொன்னால் அது அந்த கிராமத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் எங்கள் அப்பா இறந்து போனால், இப்போ எங்கள் தங்கச்சிக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனக்குழப்பமாகி, என் தங்கச்சி என்னென்னா அதே மாதிரி ட்ரெயினில் போய் உள்ளே போக, பாலும் கிணத்துல உள்ளே போக, அரளிக்காயை எங்கள் தங்கச்சி விழுங்கியிருக்காள், ஆனால் என் தங்கச்சி அரைச்சி குடிச்சிருந்தா அன்னைக்கே காலியாகிருப்பா, அவன் முழுசாக விழுங்கினால அவள் அன்றைக்கி என் தங்கச்சி தப்பித்தா, ஒரே தங்கச்சி கொஞ்சம் பாசமாக இருப்பேன் என் தங்கச்சி மேலே. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா திடீர்னு சரி அம்மா தங்கச்சி பார்த்துக்க ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மீண்டும் எங்கள் அம்மா தந்தை என்னன்னு கேட்டால், இல்லை உன் தங்கச்சி வந்து மனவியாதியில் விழுங்கிட்டாடா, மீன் முள்ள விழுங்கினாலே தொண்டைகளை போகாது, எப்படா மூணு ஊசியை விழுங்கினா விழுங்கிட்டேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லாடா அப்படிங்க. ஏம்மா அது எப்படிம்மா அப்படின்னு, என்னன்னு தெரிலடா, அவள் வயிறு வலிக்கிங்க, முந்தா நாள் ஊசியை விழுங்கினாலும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறா வயிறு வலிக்கிங்க, நான் செல்லத்திரையை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் தந்தி உடனே ஊருக்கு போனோன்னே எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, நான் அப்போ நீ நேராக ஆஸ்பத்திரி வந்துடானுன்னு எனக்கு தகவல் சொல்கிறாங்க. நான் நேராக போகிறேன் என் தங்கச்சிக்கு பக்கத்தோட செல்லத்திறன் ஒரு பேசின ஒருத்தர் வள பக்கம் நல்ல மனுஷன், ஒரு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஆள், அந்த மனுஷனை கூப்பிட்டு எங்கள் அம்மா ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போனோடனே அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க 2 லட்சம் கட்டுங்கன்றாங்க. ஐயா நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் வறுமையில் உள்ள குடும்பத்தில் ஆட்கள், எங்கள் சோத்துக்கே வழி இல்லை, நாங்கள் 2 லட்சம் எங்கேயா கட்ட முடியும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு அப்படிலாம் டாக்டர். எங்கள் அம்மா நேராக ஹைக்ரௌண்டு கொண்டு போயிருக்காங்க, டாக்டர் பார்த்து செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசியும் வயிற்றுக்குள்ளே நிற்கிது, 2 ஊசி இப்படி ஜாயிண்ட் இருக்குது, 1 ஊசி இருக்குது, இப்படி 3 ஊசியும் வயிற்றுக்கு நிற்கிது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பொண்ணு இதுக்கு வந்து இந்த ஊசியை வெளியேறதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஊசி வந்து ஒரே இடத்துல நிற்காது, வலிவு போயிட்டே உள்ள குடலாம் போயிட்டே இருக்கும், எங்கேயெல்லாம் அப்படின்னு குடல் போக இருக்கணும், அதனால் முடியாது, நீங்கள் கும்பிடுத சாமியை வேண்டிக்குங்க, அந்த ஊசி மோசனில் வந்தால் உண்டு இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டரும் கை வடிச்சிட்டார். இந்த சூழ்நிலையில் ஐக்ரௌண்டில் எங்கள் அம்மா கவலையும் கண்ணீரோடு என் தங்கச்சியை பெட்டில் போட்டு எங்கள் அம்மா அழுது புரண்டுட்டு இருக்கும்போது கூலின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு 5-6 பேர் வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டே வந்திருக்கும் போது எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா பெரியம்மா என்ன பாப்பாவுக்கு என்ன செய்து படுக்க போட்டுக்கணும், அம்மா என் மகன் இந்த மாதிரி மனவியாதியில் 3 ஊசியை சேல தைக்கிற ஊசியை விழுங்கி விட்டா, டாக்டரு பார்த்து எக்ஸ்ரே எடுத்தார், 3 ஊசியும் வைத்து குடலில் இருக்குது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாருமா, என் மகளை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் குணமாக்குவார், இந்த தங்கச்சிக்கு பாதுகாப்பார், அந்த ஊசி வெளியே வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கலாமா அப்படின்ட்டுருக்கேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லி, அம்மா என் மகள் பிழைச்சா போதும், ஊசி வெளியே வந்தால் போதும், என் மகளை காப்பாற்றுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படி எங்கள் அம்மா கால் விழுந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரியம்மா, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த 6 பேரும் நின்று என் தங்கச்சிக்கு பெட்டில் சுற்றி நின்று ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், உண்மையிலே ஜீவனுள்ள தேவன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான், அந்த டயத்துக்கு நாங்கள் அறியலை, ஆனால் தேவன் வந்து எங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன், அப்போ நாங்கள் அறியாத அப்புறம் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. இந்த கிராம ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் எவ்வளோ முக்கியம் என்பதை இப்போ நான் உணர்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டு மறுநாள் என் தங்கச்சிக்கு வந்து மோஷன் போயிருக்காப்புல, மோஷனுக்கு போகும்போது என் தங்கச்சி 1 ஊசியை பார்த்துருக்காப்புல. அப்போது என் அம்மாக்கிட்ட வந்து என் தங்கச்சி சொல்லியிருக்கா, ஏம்மா நான் மோஷன் போனால் 1 ஊசியை பார்த்தேன் இருக்காப்புல, 1 ஊசியை பார்த்தேன்னா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு இதை போய் டாக்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் மகள் மோஷனில் 1 ஊசியை பார்த்துருக்காப்பையா அப்படின்னு. ஏம்மா 1 ஊசியும் பார்த்தா அப்படின்னு 2 ஊசி என்னாச்சு, அப்போ எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரேயில்
வயிற்றுக்கில் ஊசியே இல்லை. ஆனால் உண்மையிலே தேவன் வந்து எங்கள் அம்மா அப்படியே அவங்க அப்போ அந்த சிஸ்டரன் சகோதரிகள் வந்து ஜபித்த ஜபம் தேவனுடைய காதலுக்கு எட்டப்பட்டு தேவன் வந்து என் தங்கச்சிக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ எங்கள் அம்மாகிட்ட மறுநாளையே எப்படி என்ன நடந்தது அப்படின்னு எங்கள் அம்மா கேட்க என் தங்கச்சி சொல்கிற, ஏம்மா அந்த 5-6 பேர் வந்து ஜபித்தாங்கள, அவங்க கூட ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒருத்தர் நின்ன மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆனால் யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு என் தங்கச்சியே எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காப்புல. அப்போ ஆண்டவர் தான் இறங்கி வந்து ஆபிரகாமோடு நடந்த தேவன் அந்த இடத்துல என் தங்கச்சியுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கேன். ஆனால் நாங்கள் ஆண்டவர் தெரியாத ஜனங்கள் பாருங்கள், ஒரு பாரப்பட்டு பிறருக்காக ஜெபிக்கும்போது தேவன் அற்புதத்தையும் அடையாளம் தேவன் செய்கிறார். அப்படி உள்ள தேவனை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கோம் இந்த மத்தியில். அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சிக்கு அந்த ஊசி போனோடனே கொஞ்சம் குணமாகி வீட்டில் அனுப்பி விட்டுட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்து உலக மனுஷனாக இருக்க வாழ்ந்துட்டுருக்கும்போது என் குழந்தையால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட் உள்ள அவருக்கு கட்டி கொடுத்ததுனால ஊழியக்காரங்க வந்து நாங்கள் மேலே இருக்கோம், என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டில் கீழே இருக்காங்க, கீவலும் நாங்கள் மே வீடு, எல்லா புலகத்துக்கும் நாங்கள் கீழே தான் வரணும், தண்ணிக்கு எல்லாமே கஷ்டப்பட்டது. அந்த இதில் அவங்க கீழே கார் வீட்டில் இருக்காங்க, நான் மேலே ஓட்டு வீட்டில் இருக்கேன். அப்போ 200 ரூபா வாடகை, ரொம்ப வறுமை கஷ்டம், அதுக்கு மேலாம் வாடகைகள்லாம் இருக்க முடியாது, காவல்துறையில் சம்பளம் ரொம்ப கம்மி, நாங்கள் அப்போ ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவங்க வந்து ஜபிக்க வந்தால் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஏஆரில் மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே ஓடிப்பிடுவோம், இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஓடிடுது. ஆனால் ஒரு நாள் என் குழந்தையா என் ஒய்ஃபுகிட்ட சொல்லியிருக்காப்புல, என் எப்படி ஏன் போகிறீங்க, ஊழியக்கார் வராருல, நீங்களும் இருந்து என்னன்னு பாருங்களேன், நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்க வேண்டாம், உட்காந்து என்ன தான் செய்கிறாங்க ஏதாச்சும் பாருங்களேன், ஒரு நல்ல ஆண்டவருங்க அப்படின்னு என் ஒய்ஃபுகிட்ட சொன்னோடனே, சரி என்ன தான் செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு போனால், அவங்க பிறருக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறதும் ஜெபம் பண்ணுறதும் எங்களுடைய மனசை அப்படியே மாற்றிச்சு. பாறையாக இருந்த என் இருதயத்தை பரிசுத்தமாக தேவனாக, என்னடா உலக மனுஷனாக இருக்கும்போது அவங்க ஒருத்தன் வஞ்சகம் பண்ணுறான், ஏமாத்துறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் இவங்க வந்து இவங்களுக்காக ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபிக்கிறாங்களே, இப்படி ஒரு ஜீவிய நல்ல வாழ்க்கையில். அப்போ ஆண்டவர் உண்மையான தெய்வம் தானே, பிறருக்காக வாழ்ந்துருக்காரு, அப்போ நம்மளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் உள்ளத்தில், சரி இதை இந்த இது நல்லா தானே இருக்குது, சரி போ அப்படின்னு அப்படியே உடலோட டச் பண்ணி நாங்கள் அந்த பிரசங்கத்தை, அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பைபிளெல்லாம் படிக்க லேசாக படிச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் உள்ளே போனோம், பரவாயில்ல உல அந்த முண்டை அந்த சாமி இந்த சாமிங்கிறத விட இந்த சாமி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் உள்ள அந்த ஆண்டவருக்குள்ளே அப்போ தான் என்ட்ரு ஆகுதோம். ஆகும்போது அப்போ பாஸ்டர் ஊழியக்கார்ட்ட சொன்னோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எந்த வியாதி இருந்தாலும் தேவன் குணமாக்கிடுவார், முடவனை எழுந்து நடக்க சொல்லிருக்காரு, குருடனை பார்வையிட செஞ்சுருக்காரு, ஆண்டவர் இறந்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காரு, இப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நாங்கள் ஊழியக்காரர்கிட்ட கேட்டோம், பா சார் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ரொம்ப மனவியாதியில் இருக்கேன், எங்கள் அப்பா மனவியாதியில் இறந்து போனார், இப்போ என் தங்கச்சி எங்கள் அப்பாவுடைய சாயல் இருக்குது, அதை குணமாக்க முடியுமா பா சார் அப்படின்னு கேட்டேன். என்னங்க சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை படைத்த தெய்வமே அவர் தானேங்க, வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்பண்ணி சொன்ன தேவன் இல்லையா, அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இருந்திருக்கோம். அதனால் ஆண்டவர் உன் தங்கச்சி விடுதலை பண்ணுவார், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப பரவாயில்லையே சந்தோஷப்பட்டு என் தங்கச்சியை போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா யோசனை பண்ணாங்க, என்னடா இல்லை எப்படி சரியாக வருமா, ஏம்மா நீ வாமா சரியாக வரும்னு பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க ஊழியம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிறருக்காக அவங்க நின்று ஜெபிக்கிறாங்க பார்க்குறாங்க, வாமா போவோம் நம்ம என்ன தான் பார்ப்போம் வாங்கம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட நின்று இவங்க ஒரு தண்ணியை வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணி இது குடிக்க சொல்லுங்கள் தங்கச்சிக்கு, இந்த மனவியாதின்னு வராது, இந்த குழப்பம்லாம் வராது, இன்னும் எதுவும் விழுங்க மாட்டாப்பில்ல, உங்கள் சகோதரிக்கு ஆண்டவர் துணை இருப்பார், ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். என்னை இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன என் தேவன் என் குடும்பத்தை அந்த டயத்தில் விடுவிச்சாருங்க. எங்கள் அம்மா கொண்டு வந்து என் தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்ண உடனே
என் தங்கச்சி அப்படியே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. அவளுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தமான ஆவி வெளியேறி என் தங்கச்சி பசுத்தமாயிட்டான். எங்கள் அம்மா, என் குடும்பம் எல்லாம், நாங்கள், என் மனைவி. ஆனால் என் மனைவி வந்து எப்படின்னா, இந்துவாக இருந்தாலும் அதில் வைராக்கியமாக இருப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு மூச்சு ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய தன்னை ஒப்படைச்சா. நான் கூட அறக்குறையாக தான் வைங்களேன், ஏன்டா அந்த விசுவாசம் இல்லை. என் மனைவி அந்தளவுக்கு விசுவாசமாக இருந்தா, புத்தியில் ஸ்திரீத்தன் ஆண்டு சொல்லுங்க வீட்டை கட்டுவாள்ன்னு சொல்லி. அதன்படி என் தேவன் நல்ல எனக்கு ஒரு அம்மா, நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல ரெண்டு பிள்ளைகள், என் பையன் என் பேர் மணிகண்டன், என் மக பேர் சூர்யா கொடுத்தார். ஆண்டவருக்குள்ளே வந்து இந்த முருகனை என் தேவன் மோசஸாக மாற்றினார், என் மனைவியை மாற்றினார், என் பையன் மணிகண்டனை நேசமணியாக மாற்றினார், என் மக சூர்யாவை வந்து ஸ்வீட்லியாக மாற்றினார். இவ்வளோ அற்புதமான தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சரி, தங்கச்சிக்கு குணமாயிட்டு, இந்த தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் பண்ணும்ல. ஆனால் ஒரு ஆம்பளைகளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து கட்டி வச்சு விடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வியாதிங்கும்போது யார் வந்து கட்டுவா? உலக மனுஷன் யார் வந்து கட்டுவா? வெளியே சொல்லாமல். ஆனால் தங்கச்சிக்கு பியூர் ஆகிட்டு, ஆனால் ஊர் உலகமே தெரியும், ஊருக்கே தெரியுமே அப்படின்னு நாங்கள் மனசு நினச்சிட்டு, சரி எப்படியான ஆண்டவர் நமக்கு தங்கச்சிக்கு உதவி பண்ணிட்டார், நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம்னு நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் அம்மா சொல்லி, இல்லை இதோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தோம்டா அப்படிங்காங்க. மாப்பிள்ளையை பார்க்கணும்னா, பக்கத்து வீடு ஒரு பொண்ணு, எங்கள் ஊர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பாலமடையில், அந்த பொண்ணு இந்த மாதிரி இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு, அந்த பொண்ணு திருநெல்வேலி பக்கத்தில் உடையாரங்கிற ஒரு கிராமம் வில்லேஜ், அங்கே ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவ பையன் இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அம்பிகா அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிச்சு. சரி, தகவல் சொன்னோன்னே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் இந்த மாதிரி நம்ம ஆண்டூருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டூர் பையன் அங்கே இருக்கா அப்படியா, அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா. ஆனால் அங்கே போகும்போது நமக்கு சொந்த ஒரு ரிலேட்டிவ் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த பையனுடைய ஃபேமிலியை விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போனால் எந்த ஃபேமிலியை சொந்தக்கார விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்கிறாங்களோ, எங்கள் அம்மா சொன்ன அந்த சொந்தக்கார வீடு தான் மாப்பிள்ளையே இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், அவர் என் மாமனார் வந்து என் தங்கச்சி அப்பா வந்து அவர் இசைக்கு அவர் தாவீதாக தேவன் மாற்றிருக்காரு. பாருங்கள் அந்த இடத்துல அற்புதத்தை. நான் யாரை தேடி போகிறனோ அந்த மாப்பிள்ளை எங்கள் சொந்தத்திலே இருக்கிறாப்புல, அவங்களும் எங்களை மாதிரி இந்துவாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அதனால போய் அவர்கிட்ட போய் பார்த்தேன், சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அப்படின்னு. பொண்ணம்மா மகளா, பொண்ணம்மா பையனா, நீங்கள் பொண்ணம்மா குணசாலியில, அப்போ அவன் மக குணசாலியாக தான் இருப்பாங்க, நாங்கள் பொண்ணு பக்கம் வாரம்பியா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். வந்து என் தங்கச்சி வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நல்ல, என் தங்கச்சி என்ன மாதிரி கருப்பு, அந்த பையன் நல்ல சிவத்த பையன், நல்ல ஃபாரின் வெளிநாடு ஐயர் மாதிரி இருப்பாப்பில். அப்போது நான் வந்து அந்த பையன் வந்தோடனே நான் நினைக்கிற மனசுக்குள்ளே ஓடுது, இந்த பையன் சிவத்த பையனாக இருக்கான், நம்ம தங்கச்சி கருப்பு, எங்கடா அந்த பொண்ணு என் மக என் தங்கச்சி எங்கே இவர் கட்ட போகிறார் அப்படின்னு நினச்சா. கொஞ்ச நேரத்தில் என்ன எல்லோரும் கேட்குறாங்க, அவர் இல்லை இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு நான் கெட்டிக்கிட்டுதான்ட்டார். நம்பவே முடியலை, என்னவே என்னால் நம்ப முடியலை. பாருங்கள், அந்த நேரத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு என் தேவன் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் அதிசயம் பண்ணார், ரொம்ப பொறுப்பான சந்தோஷம். ஆனால் உண்மையிலே ஆண்டூர் பிள்ளையாக இல்லாமல் ஒரு இந்து ஃபேமிலியாக ஒரு உலக மனுஷனாக இருந்தால் எந்த மனிதனும் ஏற்றுக்க மாட்டாங்க என் தங்கச்சி. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் மனவியாதி இருக்கும்போது யார் ஏற்றுக்கிடுவோம் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு சந்தோஷமே ஒரு நாள் நாள் குறிச்சிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போய் பஸ் ஏற போகிறாங்க. அந்த எங்கள் மாமாவுடைய பக்கத்து ஊர் பொண்ணு எங்கள் ஊரில் பார்க்க போட்டு அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்கள் அப்பா வியாதி இருக்குது, மனவியாதி, அந்த பிள்ளையை கட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு லேடி போய் என் மாமாட்ட சொல்லிவிட்டாப்புல. அப்போ எங்கள் மாமா சொன்னார், எங்கள் மாமா, எங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி வியாதியெல்லாம் நிற்காது, குணமாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாம் ரட்சிக்க தான் வந்திருக்காரு, சாத்தான் பிசாசு பிடியல் எல்லாம் அவர் கையில் நிற்காதுமா, அவர் உலகத்தை உண்டாக்கிய தேவன். அதனால் அதெல்லாம் என்னுடைய பையனுக்கு
அந்த பொண்ணு தான் மனைவி, எனக்கு அந்த பொண்ணு தான் மருமகன். அவங்க அம்மா பொண்ணம்மா குணசாலி, பொண்ணும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சாதாரண வந்து போகிறது. இது எங்கள் ஆண்டவர்கிட்ட உலக மனுஷனாக தான் இருக்கும். இது ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் நிற்காதம்மா, நீ போம்மா, அந்த பொண்ணு தான் எனக்கு மருமகன்னு எங்கள் மாமா சொல்லிவிட்டார். அப்போ எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணம் முடிச்ச அப்புறம் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார். அப்படின்னு அந்த பையன் வந்து மாப்பிள்ளை பையன் வந்து அவர் ஈசாக் அவர் பேர். என் தங்கச்சியை அந்த மேரேஜ் பண்ணி அவர் அக்ரிகல் காலேஜ் விவசாய கல்லூரியில் அதே உடையார் குளத்தில் மாப்பிள்ளை வேலை பார்த்தார். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சிக்கு ரெண்டு பையங்க மணி மாதிரி என் தேவன் கொடுத்தார். ரெண்டு ஆண்மகனை, ரெண்டு பேரும் இன்றைக்கி டிகிரி முடித்து ரெண்டு பேரும் ஸ்டேட் கிரிக்கெட்டில் இருக்காங்க. ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேன், நானும் என் குடும்பமும் இந்தளவுக்கு நான் வந்து 200 வாடகையில் வந்தவனுக்கு இன்றைக்கி தேவன் 6 வீடு எனக்கு கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு. இந்த வசதி வாய்ப்பில் என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, குப்பையில் கிடந்தவன கோபுரத்தில் வைப்பேன்ருக்கார். என் தேவன் குப்பையில் கிடந்தவன கோபுரத்தில் வச்சார். இந்த தேவாதி தேவனுக்கு என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அவரை தொழுது கொண்டு அவருக்காக நான் ஆதாயம் ஆத்மா பண்ண, ஆத்மா ஆதாயம் பண்ணாதான் என் ஜீவன் அடங்கும். என் தேவன் உனக்காக மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்தால் என் தேவன் என்னை கேட்பார்ல. அதனால் அதுக்கப்புறம் என் தேவன் என் மனைவி நல்ல மனைவியை கொடுத்து எனக்கு ஒரு பையனையும் பொண்ணையும் கொடுத்தாரு. அந்த பிள்ளையில் நல்லபடியாக ஆண்டவர் வளர்க்க உதவி செய்தார், படிக்க உதவி செய்தார். என் மகன் இப்போ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எல்என்டியில் சைட் இன்ஜினியராக கோவலாக இருக்கான். என் மகன் எம்ஏ எம்எட்டு எம்பில் பிஹெச்டி டிவி ஸ்கூலில் டீச்சராக இருக்கான். மருமகன் ஜான் வெஸ்ட்லி.

உன்னை அவமதித்தா கால் உள்ள தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு வந்துருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கேன். எனக்கு அதே மாதிரி போனோம், அவங்க ஏற்றுக்கலையா, நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவங்க எங்களை வாங்க வாங்கங்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய ஜீவியத்தையும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுன மாதிரி நான் காவல்துறையிலையும் கொஞ்சம் உண்மையாக இருந்தேன். தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பம், அதாவது சாத்தான் பிடியிலிருந்து தப்பிச்சது. இல்லாட்டா நாங்கள் அத்தனை பேரும் மறித்திருப்போம். ஆண்டவர் எங்களை ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்க்காமல் இருந்தால் நாங்கள் எப்போதும் மறித்திருப்போம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்போம். என் தேவனுடைய கிருபை, என் தேவன் எங்களை ரட்சித்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு ஜீவனை இன்றைக்கி உயிரோடு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு சாட்சியாக, ஒரு சிறு பூச்சியாக என் தேவன் ஏற்படுத்தின தேவனை நான் உயிருள்ளவரை மறக்கலாமா? என்னை போல் நீங்களும் அறியாத ஜனங்களாக இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று நீங்கள் மனம் மாறணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தேவன் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவையெல்லாம் அழிந்து போகும் என்று அவங்களுக்கு அறிவுங்கள் என்று என் தேவன் எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையின்படியே நம்மளை உண்டாக்கிய தேவன், நாம் படைத்த தேவத்தை கல்லை மனையும் வணங்குகிறோம் அறியாமல். ஆனால் நம்ம உண்டாக்கிய தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், கடைசி பதிந்து தன்னை தாழ்த்தி அன்பினால் நம்மளை ஆராதனை செய்த தேவன், அவரை நம்ம மறக்கலாமா? வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. அவருடைய ஜீவியத்திலே இன்னொரு உலகம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அங்கே நாம் தேவனோடு நடக்க இருக்க தேவன் அவர் மார்பிலே சாய்வதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த உதவியை மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களும் நாம் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும். அடியனே இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சியை நிறுத்துறதுக்கு நன்றி. ஆனால் ஊழியில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஏன்னா ஒரு அம்மா வந்து எங்கள் ஏற்று விட்ட அம்மா, நான் அப்போ வறுமை கஷ்டம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி வீட்டில் சாப்பாடு இருக்காது, தெருவில் போய் உட்காந்துருப்பேன். அப்போ ஏற்று, ஆனால் உண்மையிலே தாய்மார்களை வந்து நான் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா இறக்கப்படுவாங்க. ஒரு அம்மா ஏற்று விட்ட அம்மா, செல்லம்மான்னு பேர். அந்த அம்மா வாயில் இருந்தாலே பசினை கக்கி கொடுத்துரும், அப்படி ஒரு குணசாலி அந்த அம்மா. ஏத்து வந்து அப்படியே உட்காந்துருப்பேன், சோகமாக உட்காந்துருப்பேன். அந்த அம்மா ஏத்து அவளை பார்க்கும், டேய் என்னடா முருகா, என்னடா ஒரு மாதிரி முகம் வாடி இருக்குமே, இல்லைக்கா அப்படிமே, டேய் உன் முகம் மாறி இருக்கடா, இந்தடா நீச்சு நீ அந்த வடி தண்ணி கூடுற, சோறு காய்ச்சி வடித்து இந்த பேர் சாப்பிடாம இருக்கான் இவனுக்கு, அவன் மா வாடலாக இருக்கான்னு சொல்லி இந்த அம்மா வடி தண்ணி கொண்டு வரும். வடி தண்ணி அப்படி பார்த்தா உள்ளே சோறு இருக்கும். அந்த தாயும் உள்ளம் அந்த மாதிரி தாயெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கையில் அப்படி பெண்களுக்கு இறக்க குணம் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தேன் நான். வறுமைன்னு என்னென்னு தெரிஞ்சால், கஷ்டம்னு என்று உணர்ந்தால், ஆண்டவர் அதான் சொல்லுகார், உன் எதிரி தகம் வந்தால் தண்ணியை கொடு, பசியாக இருந்தால் ஆகாரத்தை கொடு. என் தேவன் எனக்கு வேறு இந்துவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சொன்னதில்லை. பைபிளை படிக்க படிக்க அப்படியே ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறார். நேரடியாக ஒரு மனுஷன் பேசுன மாதிரி வார்த்தை வேதாகம் நம்மளோடு பேசுது. இவ்வளோ உலக மனுஷி பிரிவின் சுல்தானான ஒரு அம்மா, நான் செய்தி கேட்டேன், அந்த அம்மா பிரசங்கம் கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, ஒரு முஸ்லீம் சகோதரி பைபிள் அது தேன் கூடு அப்படிங்குது. எவ்வளோ பாருங்க, தேன் தாங்க உண்மையிலே. இது பைபிளை படிக்க படிக்க நமக்கு ஆண்டவர் தித்திப்பை கொடுப்பார், திகட்டாத ஒரு இன்பத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பசுத்தமுள்ள தேவன் அவரை, என்னை எப்படி என் தேவன் முருகனை மோசையாக மாற்றினாரோ, கிறுக்கம் பிள்ளையை கிறிஸ்துவ பிள்ளையாக மாற்றினாரோ, அதே போல் உங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரர்கள், உங்களையும் தேவன் சந்திக்கணும். ஆண்டவரை அறியாமல் இருந்தால் அவரை உங்கள் கால் படிந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என் தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு உலகம் இருக்குது, அதில் 1000 ஆண்டு

0: அரசாட்சியிலே நம்ம வாழ நீங்கள் அந்த தேவனை கரம் பிடித்து வழிநடத்துங்க. இன்னும் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இப்படி நாங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டுனா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷமாக குழந்தை இல்லை. ஊழியக்கார் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ணிட்டு நான் அப்போது நைட்டில் தான் வருவார். அவருங்க எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நைட் தான் வருவார். ஒரு 12 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் ஜெபம் நடக்கும். அப்போ அப்படி ஜெபம் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறீங்க, இவன் முருங்க அண்ணனுக்கு 18 வருஷமாக குழந்தை இல்லை, கொஞ்சம் ஜெபிங்களேன், அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குழந்தைக்கு ஜெபிங்கானோடனே சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார் பாஸ்டரு. எங்கள் அண்ணி நல்லா படுத்துருக்காங்க, அவங்கள போய் எழுப்பிட்டு வந்தோடனே முனங்கால் போட சொல்லார் பாஸ்டர், முனங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுது, ஐயா ஆம்பளை பிள்ளைக்காக ஜெபிங்க அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொல்லுது. அப்போ பாஸ்டர் எங்கள் அண்ணிமே தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளோ அதனால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவரே என்று வார்த்தையை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு, அதன்படி இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமையா அப்புடின்னு நல்ல மன உருகி ஜெபிச்சார். ஜெபிச்சு ரைட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி மனம் திரும்பலை. ஆனால் பாருங்கள், அவர் ஜெபிச்ச 1 வருஷத்தில் கரெக்டாக ஒரு ஆன்மகன், அவன் பேர் சுரேஷ். அவன் பேர் பாருங்கள், ஒரு ஒரு நான் செய்த அற்புதங்களை நீங்கள் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஊழியக்கார் வார்த்தையை வச்சு செபிச்சார். எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி 18 வருஷம் கழித்து ஒரு ஆன்மகன், இன்றைக்கி எம்எஸ்சி முடிச்சிட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். அந்த தெய்வம் அதிசயங்களும் காண்பிக்கிற தேவன். குப்பையில் இருந்தவன் கோபுரத்தை வச்சார். 200 ரூபா வாடகையில் இருந்தவனை இன்றைக்கி ஒரு 5-6 வீட்டை கொடுத்துருக்காரு. நல்ல கார் கொடுத்துருக்காரு, வாகனத்துக்கு நல்ல பிள்ளையில் கொடுத்துருக்காரு. அதை விட மேன்மையான எனக்கு நல்ல ஒரு சமானத்தை தேவன் கொடுத்தார். சமானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியங்க. படுத்தா தூங்கணும், சஞ்சலம் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் மனுஷனுக்கு தூக்கம் வராது. பாருங்கள், நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை கொடுத்தாரு. நல்ல ரெண்டு ஒரு பையனை ஒரு பொண்ணை ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ காரியங்கள் என் தேவன் என் குடும்பத்தை கரம்பிடித்து வழி நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டு நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு நீ வாழ்ந்து என்னென்னா உங்களுக்கு சமானத்தை தேவன் தருவார். சமான சந்தோஷம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமுங்க. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதேமாதிரி நீங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம் என்பதை இந்த சிறு சாட்சியின் மூலம் நான் உங்களுக்கு தெரிவித்து இத்துடன் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.
1: ஹலோலி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தூக்கி ராஜா துதில் மத்தியில் வாச சேர் நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த எளியவனை ஒரு சிறு சாட்சியாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை அப்பா நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என் குடும்பத்தை வழிநடத்தி எங்கள் என்னுடைய குடும்பத்தை ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. யாரெல்லாம் எங்களை ஆண்டவரே ஒதுக்கினார்களோ ஆண்டவரே இன்று அவர்கள் எங்களை ஆண்டவரே அன்பாக அரவணைப்பதற்கு நீர் செய்த உதவிக்கு நன்றி ஐயா. நீர் தகப்பனே என் குடும்பத்தோடு இருந்து என்னையும் மனைவி என் பிள்ளைகள் குற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் அப்பா நல்ல ஆவிக்குரிய அப்பா ஆத்மாக்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தி தகப்பனே. ஆண்டவரே உலக மனுஷனாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள் தான் சகோதரன் சகோதரி. ஆண்டவரே உங்களுடைய ஆவிக்குள் நாங்கள் வளரும்போது ஆண்டவரே எங்களுக்கு அதிக சகோதரன் சகோதரி எங்களுக்கு தந்தி தகப்பனே. எங்களை ஆண்டவரே நீர் அப்பா வார்த்தை மூலம் எங்களை நீர் பாதுகாத்தீர். தாவீது ராஜா சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கலும் உங்களுடைய கிருபை மேலானது என்று. அதன்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை பார்க்கும் உங்களுடைய கிருபை மேலானது தகப்பனே. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: பொல்லாப்பும் உனக்கு நேராக சொன்ன தேவன், பையன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் வாதியும் வராதபடி நீர் பாதுகாத்து தந்தீரே, நல்ல வீட்டை கட்டித்தந்திருத்தகப்பனே, நல்ல சகோதரன் சகோதரி ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிகளை எனக்கு தந்தீர் தகப்பனே, ஆண்டவரே நல்ல பிள்ளைகளை தந்தீர், ஆண்டவரே நல்ல உறவுகளை தந்தீர் தகப்பனே, அப்பா ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு உங்களுடைய காதுகளும் கண்களும் பார்த்த வண்ணமும் கெட்ட வண்ணமாக இருக்கிற தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, அதன்படி ஆண்டவரே உமருக்கு பயந்து நடக்கிற ஜனமாக எங்களை நிர்வகித்ததுக்கு நன்றி சுவாமி. கல்லையும் மண்ணையும் வணங்கியிருந்த எங்களை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க பா நீர் செய்த உதவிக்கு நன்றி தகப்பனே. ஒதுக்கப்பட்ட கல் தான் மூளைக்கல் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, எங்களை எல்லாரும் ஒதுக்கினார், ஆனால் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருத்தவப்பனே, என்னிடத்தில் வருகிறனே நாம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னிருத்தவப்பனே. அப்பா ஆண்டவரே உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் அரங்கத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறப்பனே, அதன்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அப்பா ஒளிமயமாக மாற்றி தந்த ஜீவனுள்ள தகப்பனே ஒரு கோடான கோடி சோத்திரம் ஐயா. அப்பா ஆண்டவரே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு என்ன மனவியாதியில் இருக்காங்க அவங்க அதெல்லாம் குணமாக்கி அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடு, அவர் சந்தோஷமும் சமாதானம் வாழ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன் பசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களே இவர்களை ஆசீர்வதித்து தகப்பனே. இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731535. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: Thank you very much, Honorable Bishop Paul Kirubakaran.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரனுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: And to Mrs. Iris Kirubakaran.
1: Mrs. Iris Kirubakaran.
0: And Professor Inian.
1: Professor Inian.
0: Elder Selvaraj.
1: Elder Mooper Selvaraj avargal.
0: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kirubakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.
0: Dear teacher Amma, Mrs. Malathi Karunakaran, that is Bishop's Kirubakaran's sister called a few days ago.
1: நம்முடைய பாஸ்டர் பால்கிருபாகரனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
0: We have been ministering in their church.
1: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
0: In Krompet.
1: Krompet பகுதியில்.
0: As a faith prayer assembly.
1: Faith prayer assembly என்கிற இடத்துல.
0: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunakaran.
1: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife, teacher Amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
1: Tamilile naal prasanga panna mudiyadhu alla, but ulagam muluvadhum naan sendru ungalde podagarai pola naan pala idangalile sendru naan aandavarude suvisheshathai arivithu kondu varugiren.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், "இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக."
0: Then Romans 8:38 the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், "தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி."
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
0: Amen. And when Joy was singing, almost she touched the message that I am going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
1: பரிசுத்த ஆவியின் உண்மையாவே சிஸ்டர் ஜாய்

0: பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: Joy is the first daughter to pastor's sister, and her husband is not feeling good this morning, so he is taking rest.
0: And pastor
1: yes, her husband.
0: அவங்க மலை சாரி ஜாயோட ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And of course, teacher Amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
0: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Then another son is Joshua. And his wife Nancy, they got two sons, they are also coming to join us.
0: இன்னொர் மகனுடைய wife Nancy அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren, they are doing a great work in Romania.
0: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
1: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ, and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
0: And Russiavilum naan Bulgariavilum naan uliyam seidu kondirundhen ippol pastor-udaiya magan Enos avargal avar Romania-la uliyam seidu kondirukkiradhai naan kelvi padugiren. Karthrik sitthamanal naanum anga sendra avargalai sandhithu uliyam seiya enakku vaaippu irukkum.
1: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
0: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலனுடைய சிஸ்டர் இன் லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
1: As a family they are doing a great work, professor.
0: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: It's an I just wanted to know Kripagaran in Sanskrit means the owner of grace.
0: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
1: That's the meaning of Pastor Kripagaran.
0: Pastor Kripagaran enga kirubai engra peyar avargalude peyarile irukirathu. Avargal kirubaikku avargal oru source aga avargal irundu kondirukkirargal.
1: I have not explained this before, but the Spirit of God told me, and Karunagaran means the owner of mercy.
0: கருணாகர் என்று சொன்னால் அவர் இரக்கம் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
1: So both the brother-in-laws, they got Christ's name in their last name, Kripagaran and Karunagaran.
0: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இறக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
1: So what a joy to see God's people wanting to see you all for a long time, but this morning the Lord made it possible to see your wonderful faces.
0: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கல அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
1: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, professor, elder, pastor, we want to see overflowing in the church of the living God.
0: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
1: She is American.
0: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
1: So we will see you, God willing, next year.
0: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
1: Like our beloved pastor Paul Kripagaran, his first name is Paul, my last name is Paul.
0: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரனுடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
1: And I was a Hindu like most of you.
0: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
1: I didn't know anything about Christ.
0: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
1: Just like most of you, I was also a Hindu.
0: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
1: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
0: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
1: I was doing physics in the University of Madras, you know, nuclear physics, and I wanted to do some nuclear physics, and Bombard made some nuclear bombs to destroy Pakistan.
0: நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே நான் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்ற பாடத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே ஆட்டோம் பாம் எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விளையாட்டாக சொல்கிறேன்.
1: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
0: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
1: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
0: அந்த சிறு வயதிலே கர்த்தர் என்னை ஒரு ஆசாரியனாக ஒரு போதகராக எப்படி உங்கள் பாஸ்டரை தெரிந்து கொண்டாலும் அதே போல கர்த்தர் என்னையும் விசேஷமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
0: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
1: So I don't have time to drink the cow urine or
0: நான் பசுவினுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
1: They sent me out of the home.
0: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
1: But the Lord God took care of me.
0: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்.
1: This great man like Pastor Kripakaran and as I said they don't know but all the great men in Chennai was a great example for my life.
0: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
1: I learned great things from this great men and women of God.
0: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் அநேக சத்தியங்களை அந்த நாட்களிலே நான் கற்றுக்கொண்டேன்.
1: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
0: அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
1: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
0: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பார்க்கவன் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's what God can do for us.
0: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
1: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
0: பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் அவர்கள் மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான்
1: வாழ்த்துகிறேன். He says, Beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
0: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
1: So the real prosperity is all right to have a lot of things in the world. But the real prosperity is to have a good health and strength.
0: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு பேலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
1: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
0: சுகமான ஒரு வாழ்வு நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு.
1: We read in the scriptures Moses was 120 years.
0: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
1: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
0: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களிலே பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
1: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying yeah. That's the truth. Yeah. He never been to any kind of a medical treatment.
0: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
1: But the 120 years he had such a health and strength.
0: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what the Lord God is promising us through his word.
0: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
1: Every one of you precious to God.
0: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
1: We are kings and priests to the most high God.
0: நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: We are royal priesthood.
0: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
1: As our bishop says, that's a good place to say hallelujah.
0: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
1: You are a chosen generation.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
1: From nothing God has brought us so far.
0: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: We have professors, we have great business people, and all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
0: பேராசிரியர்கள், மூப்பர்கள், அருமையான போதகர்கள், போதகர்கள், மற்ற அநேக தலைவர்கள், விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
1: Those who are in the helping ministry, continue to do the work, whatever God has given us. Do that for the glory of God.
0: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
1: When I came to Chennai after degree,
0: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு,
1: Uncle Owen Roberts gave a mat and a pillow to sleep.
0: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
1: So from the little mat and pillow started the ministry.
0: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
1: But God is so gracious.
0: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
1: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes sir, some of you become doctors children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
0: MA, MPhil, PhD, matter doctor pattangal, engineer pattangal ellam thevai dhaan.
1: Just like IMR, education is wonderful.
0: கல்வி மிகவும் விஷயம்.
1: But education without God is an abomination.
0: கல்வி இல்லாம, அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
1: But education with God is the greatest asset, prosperity in the world.
0: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
1: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
0: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
0: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: God's people, when you pray, God answers your prayer.
0: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
1: When you, amen. When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
0: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
1: ஆமென். His ears and his eyes are open, professor, 24/7.
0: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
1: We understand, yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
0: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
1: You can go home and read the scripture.
0: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
1: God was speaking to Solomon.
0: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
1: Now he is speaking to us this morning.
0: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
1: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing, they were seeking God's face.
0: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
1: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
0: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
1: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
0: Matthew சுவிசேஷ புத்தகம்
1: 21 chapter
0: 21st chapter.
1: I will read from 12 onwards. Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first. Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves. And he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, Hosanna to the Son of David. Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture. So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13 to 16, and also Luke 21:18 to 22, and also Mark
0: 11:15 to 18.
1: Or they can get it, professor, from the audio engineer. So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
0: We are
1: in a house of prayer.
0: We are
1: in the temple of God.
0: Not only
1: God's temple, he says your body is also the temple of God.
0: What an
1: honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
0: Our
1: Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
0: So
1: house of prayer becomes the people of
0: prayer.
1: First thing, the Lord is sanctifying the temple.
0: He is
1: purifying the
0: temple.
1: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
0: He is
1: cleansing the temple. How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself. Forgive one another. Forgiving is also forgetting.
0: மன்னிக்கிறது மாத்திரமல்ல மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
1: Many times when people have done wrong things to you, you say, Pastor, I forgive, but I am unable to forget.
0: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
1: You may know how much me and Bishop Paul Krabagaran and all of us would have gone through so many things in life.
0: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
1: A lot of things have happened.
0: அநேக சம்பவங்கள் நடந்தன.
1: You don't come overnight to be a leader before people.
0: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
1: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
0: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
1: So but the Lord God sustained us because we forgive and we forget.
0: என்ன சொன்னால் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
1: So as we are in the house of God, God says you are a people of purity.
0: நாம் ஜெப வீட்டில் நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
1: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out. Through the power of the Holy Spirit.
0: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
1: So the people of prayer are the people of purity.
0: அது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
1: Look at the people, everybody you know pray in the world today.
0: உலகத்திலே நாம் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: But you and I have the living God.
0: நமக்கோ நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
1: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
0: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: Because our God is not an established religious God.
0: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
1: Our God is not a God of religion.
0: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
1: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
0: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாயிருக்கும்படியாக விரும்புகிறார்.
1: It's not a religion, but a relationship.
0: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
1: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
0: The ulagathil irukkira ellarum ellarude mulangalgalum yesuvude naamathukku munbaga mudangum. Hallelujah.
1: So when you call that great name,
0: neengal andha periya naamathai neengal alaikkum bolude,
1: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
1: That is the God you and I have.
0: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
1: You have a direct relationship with God.
0: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
0: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
1: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
0: சங்கீதம்
1: 50 and 15
0: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
1: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33 and 3. And this line is open.
0: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
0: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
1: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
0: ana paralavathilukka telephone vandu eppozhudume adu connection la irukkirathu, eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam. Praise the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: So cheer up, God's people.
0: தேவனுடைய ஜனங்களே நீங்கள் களி கூறுங்கள்.
1: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
0: அந்த ஜெப வீட்ல இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
1: Hosanna means highest praise, are saved, the King of Kings and the Lord of Lords, hallelujah. There's a lot of meaning for Hosanna.
0: Hosanna என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
1: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
0: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
1: I call it as people of prayer are the people of power.
0: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: The power of the Lord was present there. Professor to heal everyone.
0: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
1: And the Lord is touching you right now.
0: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறது.
1: Whatever the sickness you might have.
0: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
1: Whatever the problem you have.
0: என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி.
1: Whatever the pain you have in your body.
0: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
1: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
0: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
1: It's gone.
0: அவர் தேவனாக இருக்கிறார்.
1: It's a done deal.
0: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
1: When the Lord Jesus Christ it is finished, everything is finished.
0: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
1: It's a done deal.
0: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
1: You are healed.
0: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
1: You are blessed.
0: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
1: You are delivered.
0: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
1: In the name of the Lord Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
1: So we see the people of prayer are the people of power.
0: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
0: அங்கு அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் தோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
0: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
1: So people of prayer, who are you? You are the people of power.
0: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: You got power in the name of the Lord Jesus Christ.
0: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
1: The demons flee when you call on that name, great name.
0: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
1: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
0: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
1: Powers of darkness flee when you call on that great name.
0: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
1: Hallelujah. The power of God is invested, Bishop, in you.
0: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
1: Every child of God, oh hallelujah, has the power over the power of the enemy.
0: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
1: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
0: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று
1: சொன்னார். The living God, you got the power over every situation, circumstances, everything going around you.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
1: You can change the situation in this great nation.
0: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலையிலாக மாற்ற முடியும்.
1: God has given the authority into the hands of God's church.
0: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் சென்று புறப்பட்டு செல்லுங்கள்.
1: Don't be afraid.
0: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
1: There are 365 fear nots.
0: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
1: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
0: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாத என்று அவர் சொல்கிறார்.
1: People of purity, people of power.
0: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: Just read one scripture, Acts of the Holy Spirit. ஐயாருங்க, somebody அம்மா read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38th verse please.
0: அப்போஸ்தலர் 10:38 யாராயிலும் வாசிக்கலாம்.
1: ஆமென், ஆமென்,
0: ஆமென்.
1: What else you need?
0: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
1: Our Lord Jesus Christ is the example.
0: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
1: How the Father has anointed.
0: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
1: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
0: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is the power of the living God.
0: அந்த பெந்தகோஸ்தினுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is an experience, not just a denomination.
0: பெந்தகோஸ்தினுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
1: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
0: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
0: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
1: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: The anointing breaks every yoke.
0: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The anointing breaks every bondage.
0: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
1: The anointing of Pentecost cast out all the demonic powers.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
1: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
0: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
1: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
0: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
1: And the difference is the power of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
1: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
0: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
1: And the comforter is the Spirit of Truth.
0: அங்க தேற்றவாளன் அது சத்திய ஆவியா இருக்கிறார்.
1: The Spirit of Truth is the Spirit of Power.
0: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
1: The Spirit of Power is the Spirit of Holiness.
0: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: We need to have right words with our tongue.
0: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
1: Yes, holiness is the word that we can use through our tongue.
0: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
1: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
0: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
1: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
0: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
1: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
1: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
0: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1: They use various words against us.
0: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர் உபயோகிக்கிறார்கள்.
1: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
0: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
1: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
0: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
1: God is so gracious to us.
0: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
1: People of prayer are the people of purity.
0: அதே ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
1: People of prayer are the people of power.
0: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
1: He says in Zechariah, not by might nor by power but by the spirit of the living God, say the Lord of hosts.
0: சகரியாவில் நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
1: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
0: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
1: We have a overflowing ministry here.
0: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
1: We have a blessed ministry here.
0: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இங்க இருக்கிறது.
1: We have a blessed leadership here.
0: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
1: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
0: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
1: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
0: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
1: Hallelujah. God is so gracious.
0: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
1: God is so wonderful.
0: மிகவும் அருமையானவர்.
1: There was a time I didn't have a time 30 naya paisa sir 30 years ago professor
0: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
1: No, not even 30 naya paisa to get a cup of tea.
0: எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பது குடிப்பதற்கு ஒரு 30 naya paisa கூட என்னுடைய கரங்களிலே 30 வருஷத்துக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது.
1: Day before yesterday first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737 300 passengers. I am flying from Toronto to Miami.
0: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவில் இருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
1: Yes sir, as a pilot.
0: அவர் விமானியாக இருக்கிறார்.
1: Even though the senior pilot will be sitting with him,
0: ஒருவேளை சீனியர் பைலட் கூட இருந்தாலும் கூட,
1: as assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
0: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம். அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
1: அவர் சன்ஸ் வைஃப் ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன் சைல்ட் டாக்டர் மெடிக்கல் டாக்டர்.
0: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
1: So both the sons, both the daughters, they are blessed.
0: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகளும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: ஐயா அம்மா ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க நானு to serve the Lord.
0: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
1: That's what your children become. Your children also will become.
0: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
1: So be patient.
0: நீங்கள் பொறுத்திருங்கள்.
1: Use your words carefully.
0: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
1: Because there is life and death.
0: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
1: In the power of the tongue.
0: நாவின் வல்லமை.
1: Yes sir, Proverbs, we don't have time. 18 and 21.
0: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
1: We are going to close soon. So the people, house of prayer, becomes the people of prayer. And the people of prayer are the people of purity. And the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, you know, jealous. But the children began to praise.
0: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
1: Amen. So the people of prayer are the people of praise.
0: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
1: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
0: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
1: Amen.
0: Amen.
1: There is great power behind your praise.
0: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: There is a great power behind your tongue.
0: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
0: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
1: Thousands and thousands of men and women have gone before us.
0: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
1: So God's people have been blessed for the past 2000 some years.
0: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
1: Millions and millions of saints have gone before us.
0: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: So one thing in common in this great men and women, they were people of prayer.
0: தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவன் தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள்.
1: And these men and women were people of power.
0: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
0: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
1: Only one.
0: Hallelujah.
1: We need to praise our God.
0: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
1: Just read 3 more scriptures. Then as I said, our bishop is coming.
0: 3 வசனங்களை பாஸ்ட பிறகு
1: பாஸ்டர். As you know, David was a man of prayer.
0: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
1: 1118 times David's name is mentioned, bishop, in the both old and new testament.
0: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
1: He was an ordinary shepherd boy.
0: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
1: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
0: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரவேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
1: Just read one scripture, Psalm 89 and 12.
0: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
1: That's the prayer David was praying.
0: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
1: The Lord's name, and when you can rejoice in his name.
0: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
1: That's the name that you and I have been given.
0: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
1: Some of you have Christian names.
0: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
1: Some of you have other old names.
0: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
1: But God's name is still the same.
0: பட் தேவனுடைய நாமம் அதுவாகவே இருக்கிறது.
1: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
0: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
1: That's the way God wants us to do.
0: அப்படி தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: He says, sing unto the Lord a new song.
0: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
1: For example, read Psalm 34, 1 and 2, please.
0: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நான் வாசிக்கும் போது, சங்கீதம் 34, 1, 2 வசனங்கள், 34, 1 and 2.
1: Yes. What an awesome God we have.
0: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
1: What a wonderful God we have.
0: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
1: Even though he was at that time he was a great king.
0: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
1: Yet my mouth shall praise God continually.
0: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
1: Not just Sundays.
0: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
1: Not just Mondays.
0: திங்கள் மாத்திரமல்ல.
1: But all the days of my life.
0: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
1: He says, I think of my days that when I was feeding the sheep.
0: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
1: One time the lion came.
0: ஒருமுறை சிங்கம் வந்தது.
1: One time the bear came.
0: ஒருமுறை கரடி வந்தது.
1: But through the power of the anointing of the Holy Spirit I killed the lion and I tore up the bear.
0: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே தோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்கிறான்.
1: That's why he says I will praise the Lord at all times.
0: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்கிறான்.
1: My tongue will give him the glory because he is worthy to be praised.
0: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
1: Oh my God is worthy.
0: இதோ என்னுடைய எங்களுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
1: My God is worthy because he saved my soul.
0: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
1: My God is worthy because he washed me from my sin.
0: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
1: My God is worthy because he has forgiven me.
0: தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
1: My God is worthy to be praised because he has given me a new name.
0: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: To God be the glory.
0: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: Please read also Psalm 37 and 1 and 2 please.
0: சங்கீதம் 37, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
1: ஆமென். Thank you.
0: Nandri.
1: That's what we are asked to do.
0: நாம் அப்படி தான் நாம் செய்ய வேண்டும்.
1: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
0: நாம் இப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனையும் அவர் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார்.
1: Amen. I cannot live holy on my own.
0: நான் என்னாலே பரிசுத்தமாக இருக்க முடியாது.
1: But the grace of God that gives me the strength to live right.
0: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
1: The world doesn't know what you mean by holiness.
0: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
1: The world doesn't know what you mean by righteousness.
0: நீதி என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the grace of God.
0: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்திற்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the mercy of God.
0: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
1: But God's people, you know the grace of God.
0: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the mercy of God.
0: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the great experience with Christ.
0: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
1: All the psalms he was not ashamed to praise God. David.
0: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
1: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
0: நான் எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
2: The word of God is so real, saints of God. Every word is helping us to live right and holy before God.
0: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
2: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
0: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
2: Amen. The church of the living God makes the difference.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
2: God's people make the difference.
0: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
2: Amen. You and I make the difference.
0: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
2: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
0: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
0: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
2: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all, we need to increase our prayer life.
0: நமக்கு அநேக ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
2: We need to pray for our pastor.
0: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
2: Amen. We need to pray for the pastor's wife.
0: நம்முடைய பாஸ்டர்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
2: We need to pray for our elders.
0: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
2: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
0: நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
2: One thing you can give freely, that is your prayer for one another.
0: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
2: Amen. God Amen. Wants us to spend time with God.
0: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
2: How much time before our Lord Jesus went to the cross, one time he says he prayed all night.
0: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
2: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane he was praying.
0: 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெத்செமனே தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
2: It's nothing wrong to spend time before television.
0: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
2: Christian television, we listen to God's word, that's all right.
0: Christian channels le nam oruvela devudey vaarthigalai kekkrom.
2: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
0: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
2: I am not saying it is sin.
0: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
2: I leave it to pastors. I am a visiting pastor. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
0: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture then we are going to close.
0: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
2: Through
0: 23. 22 வரைக்கும்.
2: Amen.
0: Amen.
2: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
0: தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
2: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
0: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
2: God's people, you need revelation.
0: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
2: You want anointing.
0: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
2: You want power.
0: உங்களுக்கு வல்லமை தேவை.
2: Seek God's face right now.
0: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
2: Anytime you can go to the presence of God.
0: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
2: Amen. Lord, here I am.
0: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.

0: speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: Pastor avargal devudey vaarthai prasangikkum bolude adu enakke endru solli adai neengal yetrukondu keelpadigiralla irukka vendum.
0: Help me, Lord, to obey what you say.
1: Andavare naangal ketta pragaram naangal adile keelpadi engalukku udhavi seiyum.
0: Many times we say, Pastor enna than tittranga. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்கு பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me.
1: தேவன் என்னோடு கூட பேசினதற்காய் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவுக்கு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cone of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles.
1: அப்போஸ்தல நடபடிகள்
0: 16th chapter
1: 16
0: 25 to 35 please.
1: 25 ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.

0: Amen, amen, amen. Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people, we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And I mean, they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
0: வேண்டும். So they were not complaining about anything.
1: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do for you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together,
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
0: when God's people come together in unity in one mind,
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
0: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
0: miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved?
1: மற்ற புறஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I'm going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise. Others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you, sir.

0: நாம் எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: அல்லேலூயா, நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஐ கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட் ஃபார் அவர் wonderful preacher today.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: Today இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: And in our midst God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்.
1: Let's clap hands and give praise.
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு,
0: நாம் எல்லாரும் லெட் அஸ் ஆல் kneel down,
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: லெட் அஸ் ஆல் க்ளோஸ் our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I'm not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக,
0: Before we go for the Lord's Supper,
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்.
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவேமை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும்பொழுது,
0: when we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு,
0: let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த